0: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடலு கிளம்புமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணலாம் சம்மாட்டி.
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பைய கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
3: ஆ சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம்.
0: எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க, மளிகை சாமானே காணோம். எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு? ஆ இந்தா இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா எதுக்குனே?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏனே இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா? கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வரம் தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் மத்தை போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ? கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
0: அட அதை வேற நினைச்சாலே அடிவயிறு கலங்குது ரமேஷ். இப்பவே வலையில பாதி பிளாஸ்டிக் தான் வருது. கடல் மதா மேல ஆணையா சொல்றேன், இனிமே கடல்ல நான் பிளாஸ்டிக்க போடவே மாட்டேன். கேட்டுக்க.
2: அண்ணே நீ மாசுனே.
4: வாரி வழங்கும் கடல் தாய்க்கு வாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 6 மணி. இன்றைய நாளின் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேச போறது நான் மரியம் அஸ்மா. வாழ்க்கை அப்படின்றது எப்பவுமே ஓடிட்டு இருக்கக்கூடிய ஒரு நீர் மாதிரி. குளம் ஏரிகள்ல தேங்கி கிடக்கக்கூடிய நீர் போல இருந்துடக்கூடாது. சீரான வாழ்க்கை வாழல அப்படின்னா சிதஞ்சு போயிடும் வாழ்வு. வாழ்க்கையில முன்னேறணும், இல்ல அப்படின்னா பின்னே தள்ளப்பட்டுடுவோம். வாய்ப்புகளை பயன்படுத்திக்கணும். ஏற்ற காலம் வர வரைக்கும் அமைதியா காத்திருக்கணும். முழு ஆற்றலோட செயல்படணும். மனசுக்குள்ள அது வரைக்கும் மன உறுதி குறையாமல் இருக்கணும். உயர்ந்த லட்சியம் ஒன்ன வாழ்க்கையின் குறிக்கோளா வச்சு செயல்படணும். என்ன மாதிரியான துன்பங்கள் வந்தாலும் சமாளிக்க கூடிய துணிச்சல் இருக்கணும். எப்பவுமே முயற்சி பண்ணிட்டே இருக்கும் போதுதான் முன்னேற்றம் ஏற்படுறத நம்மளால உணர முடியும். வாழ்க்கை அப்படின்றது வெற்றி மாளிகைனா அங்க ஏறி செல்லக்கூடிய படிக்கட்டுகள் தான் முயற்சிகள். பெயரும் புகழும் பெற்ற எந்த பெரிய மனிதர்களுடைய வாழ்க்கை சரித்திரத்தையும் கொஞ்சம் புரட்டி பார்த்தாலே தெரியும், விடாமுயற்சி தான் வெற்றி முத்திரைக்கு காரணமா அமைது. முயற்சியோட வெற்றி படிக்கட்டுகளை நோக்கி நாம ஏறும்போது சில விஷயங்களை கவனத்துல வச்சுக்கணும். பெரிய இலக்குகளை நோக்கி தினமும் எடுத்து வைக்கக்கூடிய சின்னஞ்சிறு முயற்சிகள் தான் ஒரு நிலையான வெற்றியை தரும். தோல்விகள் தடைகள் கிடையாது, அடுத்த கட்ட நிலைக்கு அழைத்து செல்லக்கூடிய அனுபவ படிகள். அதே போல ஒரு படியில சறுக்கிட்டோம்னா கூட மறுபடியும் எழுந்து அடுத்த படியை நோக்கி நடக்கிறது தான் வெற்றிக்கான திறவுகோள். ஒவ்வொரு முயற்சியும் வெற்றியை நோக்கி நம்மளை கூட்டிட்டு போகும். சில சமயங்கள்ல முயற்சி இல்லாம சிலருக்கு வெற்றிகள் கிடைக்கலாம். திடீர்னு குதிரை பந்தயத்தில் கொள்ளை பொருள் கிடைக்கிறது மாதிரி, புதையல் எடுக்கிறது மாதிரி. அது பாக்குறவங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியையும் பெரிய ஆச்சரியத்தையும் கொடுத்தாலும் கூட அறிவு உலகத்தில் அவை உண்மையான வெற்றிகளா மதிக்கப்படுறதில்ல. உண்மையான வெற்றி அப்படின்றது பல நாள் உழைப்பின் பல நாள் முயற்சியின் இனிமையான ஒரு முடிவு. முன்னேற்றம் அப்படின்றத படிப்படியா தான் அடைய முடியும். எந்த விஷயத்திலையும் திடீர்னு வெற்றி அடைய முடியாது இல்லையா. ஒரு ரயில்வே இன்ஜினே எடுத்துக்கோங்க, திடீர்னு முழு வேகத்தோட கிளம்பிடுதா இல்லையே. ஆரம்பத்துல நிதானமா கிளம்பி முழு சக்தியும் சேர்த்ததுக்கு அப்புறமா தான் முழு வேகத்தையும் காட்ட முடியும். அதே போல எந்த விஷயத்திலையும் மெல்ல மெல்ல தான் முன்னேற முடியும். அதுக்கு நமக்கு சில அடிப்படை சக்திகள் இருக்கணும். அந்த சக்திகள் மூலமா தான் அன்றாட வாழ்க்கையில வெற்றி அடைய முடியும். இன்பமயமான ஒரு முன்னேற்றத்தை பார்க்க முடியும். மன அமைதியோட வாழ முடியும். எந்த விஷயத்திலையும் சோம்பி தெரியறதை விட முயற்சி செய்யறது எவ்வளவோ மேலானது. எந்த செயலுக்கும் நிச்சயமா பலன் உண்டு. எதுவுமே வீண் போகாது. நாம எதை செஞ்சாலும் விடாமுயற்சியோட செய்யணும். வெற்றி அடைகிறதுக்கு விடாமுயற்சி தான் அடிப்படை அப்படின்றது நமக்கு தெரிஞ்சது தானே. ஆக நம்மளோட சின்ன சின்ன முயற்சிகள் மூலமா, முழுமையான ஈடுபாட்டின் மூலமா வெற்றி மாளிகையை நோக்கி பயணிக்க தொடங்கிடலாம். இந்த நாள் உங்களுக்கு வெற்றியின் நாளா அமையட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: உங்க பையன் வீட்டுல எல்லாருக்கிட்டயும் ஆர்குமெண்ட்ல வின் பண்ணிடுவானே, என்ன படிக்க வைக்க போறீங்க?
1: கரெக்டா சொன்னீங்க, அதான் லா படிக்க ஆசை, ஆனா பெஸ்ட் காலேஜ தேடிட்டு இருக்கோம்.
0: அப்ப விநாயக் கமிஷன்ஸ் லா ஸ்கூல் பாருங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பைலிங்குவல் டீச்சிங், ஓபி ஜிந்தால் மென்டர்ஷிப்போட கிராஸ் லேர்னிங் இருக்கு, இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்ல கேம்பஸ் அண்ட் குளோபல் எக்ஸ்போஷரும் இருக்கு.
2: டீன் ப்ரொஃபசர் சித்தார்த் ராஜாவின் 30 இயர்ஸ் கார்ப்பரேட் கைடன்ஸோட எவ்ரி செமஸ்டர் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் ஸ்டூடெண்ட்ஸ் இண்டஸ்ட்ரி ரெடி லாயர்ஸ் மாத்துது. விநாயக கமிஷன்ஸ் லா ஸ்கூல், ஓஎம்ஆர் ரோட், சென்னை. கால் 7358201234.
0: என்னராணி, உங்க வீட்டுல எல்லாரும் ஸ்வெட்டர் போட்டு சுத்துறீங்க?
3: அனுஸ்டைல்ஸோட கூல் ரூஃப் டைல் தான் காரணம். இது 85% சன்லைட் ரெஃப்ளெக்ட் பண்றதுனால வீட கூலா வச்சிருக்கு. ஜீரோ வாட்டர் லீக்கேஜ், ஆன்டி ஸ்லிப் சர்ஃபேஸ் னு ஆட் ஆன் அட்வான்டேஜ் கூடவே 1:1 ரெண்டுக்கு ரெண்டு சைஸ்லயும் கிடைக்குது.
4: அனுஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாட் மற்றும் தென்காசி.
5: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
6: இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
5: எதுக்கு அலையணுங்கிறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ்.
7: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
8: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
9: இன்றைய நாளின் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை, நம்ம கடலோசை FM 90.4.
10: நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. இன்றைய நாளுக்கான திருக்குறள் பகுதி சான்றாண்மை, அதிகாரம் 99, குறள் எண் 987. இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயந்ததோ சால்பு. நமக்கு தீமை செய்தவர்களுக்கும் நன்மை செய்யாவிட்டால் சான்றாண்மை என்னும் பண்பால் எந்த பயனும் இல்லை. நமக்கு யாரெல்லாம் தீமை செய்யறாங்க அப்படின்னு தெளிவா தெரிஞ்சிருக்கோமோ அப்படிப்பட்ட நபர்களுக்கு நாம நன்மை செய்யணும். அப்படின்னாதான் சான்றாண்மை அப்படின்ற குணம் நமக்குள்ள இருக்குது, சான்றோர்களா நாம வாழ்றோம்னு அர்த்தம். இந்த ஒரு கருத்தை தான் வள்ளுவர் இந்த குறள் வழியா நமக்கு உணர்த்துறாரு. சான்றோர் என்பதற்கு பல பண்புக்கூறுகள் இருந்தாலும் அந்த பண்புக்கூறுகள் எல்லாம் பயனற்றதாகிவிடும். தனக்கு தீமை செய்யும் ஒருவருக்கு தீமை செய்யும் பொழுது, அவருக்கு நன்மை செய்யாமல் இருக்கும் பொழுது அவர் சான்றோராக கருதப்பட முடியாது. இன்னைக்கு இந்த உலகத்துல சான்றாண்மை அப்படின்ற குணம் மெல்ல மெல்ல அழிந்து கொண்டிருக்கிறது. அந்த அளவுக்கு சுயநலம் பெருகி வருகிறது. நமக்கு நன்மை செய்கிறவர்களுக்கும் தீமை செய்வதே சுயநலத்தின் முதல் படி. நன்மைகளை நன்றி உணர்வோடு பார்க்காமல் இருக்கக்கூடிய கயமைத்தனம் எங்கும் பரவி வருகிறது. இயற்கை தன்னலம் கருதாமல் மக்களை வாழ வைக்கிறது. ஆனால் இயற்கைக்கு நாம் என்ன நன்றி உணர்வோடு செயல்படுகிறோம்? அதே போல தன்னோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்குரியவர்களான தாய், தந்தை, உடன்பிறப்புகள், நண்பர்கள் என அனைவரும் செய்த நன்மைகளை மறக்கக்கூடிய சுயநல எண்ணங்களும் பெருகி வருகிறது. இவை அனைத்தையும் ஒழித்து தீமை செய்தவர் என்னும் நிலையில் இருப்பவருக்கு கூட நன்மை செய்திட முன்வர வேண்டும் அப்படின்ற ஒரு அழைப்பை தான் இந்த திருக்குறள் நமக்கு கொடுக்குது. அதுவே சான்றாண்மையின் அச்சாணி. வள்ளுவன் வழி வாழ்க்கை சிறக்கட்டும்.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: உலகத்திலேயே நிறைய ரோடுகள் கருப்பு கலர்ல இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா? சரி, நம்ம தெரிஞ்சுக்குவோமா? முதல்ல என்ன அப்படின்னா, வெள்ளை கலர்ல இருக்கிற சிமெண்ட் ரோடு மாதிரியான ரோடுகள்ல வெயில் பட்டு வாகனம் ஓட்டிட்டு வர்றவங்களுக்கு கண்ணு கூசலாம். அந்த மாதிரி இல்லாம கருப்பு கலர் ரோடுகள்ல இந்த மாதிரி கண்ணு கூசுற பிரச்சனை அப்படின்றது ரொம்ப குறைவு. ரெண்டாவது என்ன அப்படின்னா, ரோட்ல போடக்கூடிய வெள்ளை மஞ்சள் கோடுகள் அப்புறம் சாலை குறியீடு இதெல்லாம் தெளிவா தெரியணும் அப்படின்னா கருப்பு கலர் தார் ரோடு தான் ஈஸியா இருக்கும். மூணாவது வெப்பத்தை உறிஞ்சுற தன்மை. நிறைய பேருக்கு தெரியும் கருப்பு கலர் வெப்பத்தை ஈஸியா உறிஞ்சும் அப்படின்னு. அதே மலை பிரதேசங்கள்ல வெயில் நேரத்துல வெப்பத்தை வாங்கி வச்சுக்கிட்டு குளிர்காலத்துல காத்துல உள்ள ஈரப்பதத்தை சீக்கிரமா ஆவியாக்க இந்த கருப்பு கலர் ரோடுகள் ஹெல்ப் பண்ணுது. ரொம்ப முக்கியமான விஷயமான ரோடு போடக்கூடிய செலவு. இப்ப உள்ள தார் ரோடுகள் பெரும்பாலும் பிட்டுமென் அப்படிங்கிற ஒரு பொருளை வச்சுதான் போடப்படுது. இது குறைஞ்ச விலையில கிடைக்கிறதுனால ரோடு போடுறதுக்கான செலவுமே ரொம்ப கம்மி. அதனாலதான் நிறைய நாடுகள் இந்த கருப்பு கலர் ரோடுகளையே செலக்ட் பண்றாங்க.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: முன்னாடி எல்லாம் மழை காலத்துல சரியா மழை வரும், பெய்யற மழைக்கு கிணத்துல தண்ணி அப்படி கிடக்கும். இப்ப என்னன்னா மழையும் சரியா பெய்யறது இல்ல, காத்தும் சரியா அடிக்க மாட்டேங்குது. இனி கிணத்துல தண்ணி இருக்குமானே தெரியல. இப்பவே ரெண்டு நாள் வெயிலுக்கு ரெண்டு வர தண்ணி வத்தி போயிருது. போற போக்க பார்த்தா குடிக்க தண்ணி இருக்குமானே தெரியலையே.
1: என்ன ஒரே புலம்பலா இருக்கு.
0: இன்னும் கொஞ்ச காலத்துல தண்ணி இல்லாம போச்சுன்னா புலம்பித்தானே ஆகணும்.
1: எதுக்காக இல்லாம போக போகுது? நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம்ல.
0: மனுஷன் எதை எதையோ செயற்கையா உருவாக்குறான், ஆனா தண்ணிய உருவாக்க முடியலையே. தண்ணியா இயற்கை தான் கொடுத்தாகணும், பின்ன எப்படி முன்னெச்சரிக்கையா இருக்கிறதா?
1: நீ சொல்றதும் சரிதான், ஆனா இயற்கையா வர்ற மழை தண்ணிய வீணாக்காம சேகரிச்சு அது மூலமா அடுத்து வர தண்ணி பற்றாக்குறையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் இல்லையா?
0: அது எப்படி பண்றது?
1: நம்ம வீட்டு மாடி மேல இருந்தோ இல்ல ஓட்டு மேல இருந்தோ வேஸ்ட் ஆகுற தண்ணிய ஒரு தொட்டில சேகரிச்சு அதை சுத்திகரிப்பு பண்ணி பயன்படுத்திக்க முடியும். சிலர் இந்த மழை தண்ணிய அவங்க வீட்டு கிணத்துல வடி வச்சிருப்பாங்க, அதுவும் கூட நல்ல ஐடியா தான். மழை நீரை சேகரிச்சு நிலத்துக்கு திருப்பி அனுப்புறது மூலமா நிலத்தடி நீர் மட்டம் ரொம்ப அதிகமாகும். அதனால வீட்டுல முதல்ல மழை நீர் சேகரிப்பு தொட்டியே கட்டணும், அப்புறமா இந்த மாதிரி புலம்புறதுக்கு அவசியமே இருக்காது.
2: வீணாகும் மழை நீரை சேகரிப்போம், நீர் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
2: இன்றைய நாளின் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை FM 90.4.
4: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. ஒரு நாள் அக்பருடைய அரசவையில அக்பர் தன்னுடைய அமைச்சர்கள் கிட்ட மனசு விட்டு பேசிட்டு இருந்தாராம். ஒவ்வொரு அமைச்சர்கள் கிட்டயும் பேசிட்டு இருக்கும் போது பீர்பாலுடைய முறை வந்தது. அப்போ பீர்பால் கிட்ட கேக்குறாராம், பீர்பால் அறிவற்ற நபர்களுடன் பழகக்கூடிய பேசக்கூடிய சூழல் வந்தால் அவங்க கிட்ட நாம எப்படி பேசணும் அப்படின்னு கேட்டாராம். பீர்பால் தனக்கு எதுவும் கேட்காதது போல அமைதியா வேற பக்கம் தன்னுடைய தலையை திருப்பிக்கிட்டாராம். சரி பீர்பால் வேற ஏதோ சிந்தனையில இருக்காருன்னு நினைச்சவரு மறுபடியும், பீர்பால் உன்கிட்டதான் கேக்குறேன், அறிவுடைய நபர்கள் கிட்ட எப்படி பேசணும் அப்படின்னு அந்த அமைச்சர் சொல்லிட்டாரு. அறிவற்ற நபர்களுடன் எப்படி பழகணும், அதுக்கான பதில சொல்லு அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறமும் அரசருடைய கண்களை பார்த்துட்டு மறுபடியும் அமைதியா தலை குனிஞ்சிட்டாராம். இப்போதான் அக்பருக்கு புரியுது, வேணும்னே பதில் சொல்லாம அமைதியா இருக்கான் இந்த பீர்பாலுக்கு எவ்வளவு திமிர், எவ்வளவு ஆணவம் அப்படின்னு நினைச்சவரு, பீர்பால் உன்னதான் கேக்குறேன், பதில் சொல்றியா இல்ல என்ன அவமதிக்கிறியா அப்படின்னு கேட்டதும் பீர்பால் எழுந்து, மன்னா இந்த கேள்வியை தாங்கள் கேட்டதுமே அதற்கான பதிலை நான் உடனே கூறிவிட்டேன், தங்களுக்கு தான் புரியவில்லை அப்படின்னு சொன்னாராம். எப்போ பதில் சொன்ன அப்படின்னு கேட்கும் போது, மன்னா அறிவற்ற நபர்களுடன் நாம் பேசக்கூடிய பழகக்கூடிய சூழல் ஏற்பட்டால் அமைதியாக இருந்துவிட வேண்டும், அறிவுடைய சான்றோருடன் பழகக்கூடிய பேசக்கூடிய சூழல் ஏற்படும் போது நமது கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும், ஆனால் அறிவற்ற நபர்களுடன் பேசும் பொழுது அமைதி காக்க வேண்டும், இதைத்தான் அமைதி காத்து அதன் மூலம் வெளிப்படுத்தினேன் அப்படின்னு சொன்னாராம். ஆமா நேர்களை, நாமளும் கூட நம்ம வாழ்க்கையில அறியாமையில் உள்ள நபர்களோட பழகக்கூடிய சூழல் ஏற்பட்டா வெள்ளை சுண்ணாம்பு அவங்களுடைய நிறத்தை தன் மீது ஏற்றிக்கொள்வது போல அவர்களின் அறியாமை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு புரியக்கூடிய வகையில் எளிமையாக இறங்கி பேச வேண்டும். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள், இது கடல் ஓசை FM 90.4.

0: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: என்னப்பா இன்னைக்கு மீனவர் குறைதீர்ப்பு கூட்டம் நடக்க இருக்கு, அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: இன்னைக்கு என்ன 10 மணி கரண்ட் போகுது, அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது
1: இப்ப என்ன புயல் எச்சரிக்கை கொண்டு ஏத்திருக்காங்க, அதானே
2: எல்லாருக்கும் தெரியுமே.
0: என்னப்பா நான் சொல்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிடுறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்றாங்க?
1: இப்போ நம்ம கடலோச வானொலியில காலையில வெளுப்பாடு நிகழ்ச்சி கேளு, நமக்கு தேவையான எல்லா தகவலையும் தெளிவா சொல்லுவாங்க.
3: வெளுப்பாடு திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை, நம்ம கடல் ஒசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மாலா மாலா இந்த மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்கிறாங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன் தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதான். ஆனா நம்ம உசுரை காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்டை கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுரை காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன். கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: இன்றைய நாளின் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை FM 90.4.
5: நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. இன்னைக்கான கதை பகுதியில கதையல்ல வரலாற்று நிகழ்வு. எட்டயபுர மன்னர் வெங்கடேசர் எட்டப்ப பூபதி காலத்தில் அவருடைய அரண்மனையில் பலவிதமான புலவர்கள் அந்த அவையை அலங்கரித்துக் கொண்டிருந்தார்கள். அதாவது புலவர்கள் வந்தாலே அவங்களை பாராட்டுறதான் இவருடைய வேலையே. அவங்க அவங்களுடைய குணநலனுக்கு ஏத்த மாதிரி பரிசில்களை கொடுப்பாரு. சில பேர் என்னதான் படிச்சிருந்தாலும் பணிவா இருப்பாங்க, கனிவா இருப்பாங்க. சில பேர் ஆணவத்தோட இருப்பாங்க. ஆனா அவங்களுடைய குணநலனுக்கு சிறந்த பதிலடி இந்த மன்னருடைய அரண்மனையில எப்பவுமே கிடைக்கும். அந்த காலத்துல புலிக்குட்டி கவிராயர் அப்படின்ற ஒரு புலவர் இருந்தாரு. அவர் நல்ல புலமை பெற்றிருந்தாலும் அவருக்குள்ள மிகப்பெரிய ஆணவம் இருந்தது. தன்னைத்தானே புலி அப்படின்னு சொல்லிக்குவாரு. ஒரு நாள் எட்டயபுர அரண்மனைக்கு போறாரு. வாசல்ல நிக்க கூடிய வாயில் காப்போன் கிட்ட மன்னரிடம் புலி வந்திருக்கிறது என சொல் அப்படின்னு சொல்ல சொல்றாரு. உள்ள வந்த வாயில் காப்போன் அரசர் கிட்ட, அரசே, ஒரு புலவர் வந்திருக்கிறார், ஆனால் புலி வந்திருக்கிறது என தங்களிடம் கூற சொன்னார் அப்படின்னு சொன்னதும் நிலைமைய புரிஞ்சுகிட்டாரு மன்னர். உடனே எங்கள் அரசவையில் வேல் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு புலவரை உள்ள கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாரு. உடனே அந்த வாயில் காப்போன் உள்ள போறாரு. மன்னர் சொன்ன வார்த்தைகளை சொல்றாரு. வேல் இருக்கிறது அப்படின்ற பதில் மூலமா புலவர் என்ன நினைச்சுக்கிட்டாரு அப்படின்னா, அவருக்கு ஒன்னும் புரியல, அவர் கையில இருக்கக்கூடிய வேலை தான் அவர் குறிப்பிட்டு சொல்றாரு, நம்மள புலின்னு நினைச்சிருக்காரு அப்படின்னு சொன்னதும் உள்ள போறாரு. உள்ள போனதும், வருக புலிக்குட்டி கவிராயரே, இதோ எங்கள் அரசவையின் வேல் அப்படின்னு சொல்லி ஒரு புலவரை காட்டுறாரு. அவரோட பேரு வேலுச்சாமி கவிராயர். அப்போ அரசர் குறிப்பிட்டது கையில் இருக்கக்கூடிய வேல் அல்ல, அவருடைய புலவரை தான். அப்போ நாம சொன்னது அவருக்கு புரிஞ்சிருக்குது அப்படின்னு புலிக்குட்டி கவிராயர் அப்படியே அமைதியாயிட்டாரு. மறுபடியும் மன்னர் சொல்றாரு, வேலை கண்டு புலி பயந்து விட்டதோ அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே அரசவையில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் மகிழ்ச்சி ஆராவாரம். ஏன்னா இந்த புலிக்குட்டி கவிராயர் போகக்கூடிய இடத்துல எல்லாம் தன்னுடைய வார்த்தைகளால எல்லாரையும் நோகடிச்சுட்டு வந்துருவாரு. ஆனா இப்போ இவரே அமைதியா இருக்காரு இல்லையா? அப்படிப்பட்ட சூழல் ஏற்பட்டதால மன்னரின் அறிவு திறமையை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க, பாராட்டுறாங்க. மன்னர் தன்னையே மடக்கி தனது ஆணவத்தை அழித்து விட்டதற்காக மன்னருக்கு நன்றி கூறி அவரை பாடி பரிசல் பெற்று சென்றாராம் புலிக்குட்டி கவிராயர். ஆமா நேயர்களே, ஆணவம் ஒருவரை மற்றவர்களிடமிருந்து தனிமைப்படுத்தி இறுதியில் அவர்களது வீழ்ச்சிக்கு காரணமாக அமைந்துவிடும். பணிவான குணம் கொண்டவர்கள் மற்றவர்களின் அன்பையும் மதிப்பையும் எளிதில் சம்பாதித்து விடுவார்கள். முற்றிய நிற்கதிர் எப்படி தலை வணங்கி நிற்கிறதோ அதுபோல அறிவுடையவர்கள் பணிவுடன் இருப்பார்கள். பணிவு நம்மை எப்போதும் உயர்த்தி காட்டும். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் மரியம் அஸ்மா. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.

0: சுரேஷே அப்படியே போய் ஒரு டீ குடிச்சிட்டு வருவோம்.
1: ரமேஷ் வயிறு கலக்குற மாதிரி இருக்கு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணினா டாய்லெட் போயிட்டு வந்துருவேன்.
0: அட வாப்பா, கடத்தருவுல போய் டீய குடிச்சிட்டு கடற்கரை பக்கமா ஒதுங்கலாம்.
1: தப்பு ரமேஷ், நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. 1 கிராம் மனித கழிவுல 1 கோடிக்கு மேல பாக்டீரியாக்களும் வைரஸும் இருக்கு. இதெல்லாம் சுற்றுச்சூழல கலக்கிறதுனால தான் நமக்கெல்லாம் அடிக்கடி நோய்கள் வருது. குழந்தைகளோட வளர்ச்சியும் இதனால பாதிக்கப்படுது. போன மாசம் கூட கடற்கரை பக்கமா விளையாட போன பையனுக்கு 1 வாரம் காய்ச்சல் வந்துச்சுல, அதுக்கு இதுவும் ஒரு காரணம் தான்.
0: ஏ சாரிப்பா, இனிமே அப்படிலாம் பண்ண மாட்டேன்.
2: கடற்கரைகள் நம் கழிப்பறைகள் அல்ல. கடற்கரைகளில் மலம் கழிப்பதை தவிர்ப்போம், கடல் வளத்தை காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு சிறப்பான நல்ல நாள் வந்து தொடங்கிடுச்சு. இந்த நாள் எல்லாருக்கும் ஒரு இனிய நாளாக அமையட்டும் அப்படிங்கிற சொல்லிட்டு அப்படியே நம்ம நிகழ்ச்சியை வந்து தொடங்கிடலாம். நீங்கள் கேட்டு இணைஞ்சிருக்கிறது நம்ம பாமன் நேசக்கரங்களா இருக்கட்டளையின்னு கடலோ சேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேச வந்திருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இன்னைக்கு 11/6/2026 காலை நேரம் 7:07 ஆயிடுச்சு. சரி, இப்போ நம்ம நிகழ்ச்சியோட முதல் பதிவாக வானிலை தகவல் தெரிஞ்சுக்கலாம். வானிலை தகவல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, இந்த காற்றோட வேகம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் குறையிற மாதிரி தெரிஞ்சாலும் பெருசு அளவுக்கு நம்ம வந்து குறைஞ்ச மாதிரினா தெரியல. நம்ம தெற்கு புறத்தில் இருக்கக்கூடிய கடற்கரை ஃபுல்லாக வந்து காற்றாக தான் இருக்குது. அதே மாதிரி இந்த வடக்கு பக்கம்னா வந்து அது வாட்லேயும் அலையே இல்லாமல் அமைதியாக வந்து இருக்குது. அப்படியே ஆப்போசிட்டாக அந்த கடல் பாலத்தில் தெற்கு பக்கம் வந்து பார்த்தா நல்லா அலைகளோடு வந்துருக்கு. இந்த அலைகள் வந்து எப்போ வந்து மாறும், எப்போ நம்ம மீனவர்கள் கடலுக்கு போவாங்க அப்படிங்கிற பேச்சுனா வந்து முடிஞ்சு வச்சு, அடுத்து நம்ம விஜயப்படகு மீனவர்களுக்கான தடைக்காலமே முடிஞ்சு, அதுக்கப்புறம் அவங்க வந்து இந்த டீசல் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த பிரச்சனைகளுக்கு வந்து நம்ம போக போகிறோம். இன்ன வரைக்கும் காற்று அது வாட்லேயும் அடிச்சுக்கிட்டே தராக்கு. நான் நிறைய பேர் வந்து கேட்டேன், விசாரித்த வரைக்கும் பல வருடங்களாக அந்த காற்று இந்த இடத்துல வரதான் செய்யும், ஆனால் ரொம்ப நாளாக அது நீடிச்சுட்டு இருக்குது இந்த வருஷம் அப்படின்னு சொன்னாங்க. ஆமாம், அது நம்ம பார்க்கும்போதே தெரியுது, எல்லா வருஷமும் கொஞ்சம் காற்று அடிக்கும் கரெக்டாக அந்த ஜூன் மாதம் மே மாத காலங்களில். ஆனால் இந்த மாதம் அடிச்சுக்கிட்டே இருக்குது, எப்போ முடியும் அப்படின்னு அந்த காற்றுக்கே தெரில போல். இன்றைக்குமே காற்று வந்து சொல்லியிருக்காங்க, தென்மேற்கு திசையிலேருந்து குறைந்தபட்சமாக மணிக்கு 14 கிலோமீட்டர் முதல் அதிகபட்சமாக மணிக்கு 20 கிலோமீட்டர் வரை காற்று வந்து வீசக்கூடும் சொல்கிறாங்க. ஆனால் சில இடங்களில் வந்து அதோட கூடுதலாக கடலுக்கு மேலே வந்து அடிச்சிட்ருக்கு. கடல் மேலே இப்போ எப்போவுமே வந்து சராசரியாக 30-40 வரைக்கும் காற்று வந்து வீசிட்டுருக்கு அப்படிங்கிறதே தெரிவிச்சிருக்காங்க. ஆனாலும் மீனவர்களும் தெற்கு திசையில் இருக்கக்கூடிய மீனவர்கள், தெற்கு பக்கக்கூடிய மீனவர்கள் கடலுக்கு வந்து போகலை, அவங்க வந்து தவிர்த்தே வச்சுருக்காங்க. ரொம்ப நாளாகவே அவங்க கடலுக்கு போகாமல் இருக்காங்க. 1 மாதம் ஆச்சுன்னு சொன்னாங்க, சீக்கிரம் அந்த காற்று பிரச்சனைலாம் வந்து சரியாயிட்டு அவங்கள வந்து கடலுக்கு போட்டோம். இப்போ மழைக்கான வாய்ப்பு இன்றைக்கி இருக்குது அப்படின்னு கேட்டால் மழைக்கான வாய்ப்பு கிடையாது. வெப்பநிலை அதிகபட்சமாக 31°C. இதுதான் இன்றைக்கான வானிலை தகவல். அடுத்து இப்போ பாடல் வந்துட்டே இருக்குது, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடலோ சேஃபம் 90.4.

0: சூப்பரான ஹேர் கட் தானே, நம்மள சூப்பரா காட்டும். உங்க அழகுக்கு இனிமே நாங்க பொறுப்பு. பாம்பன்ல புதுசா திறந்தாச்சு சலூன் மாஃபியா. சலூன் மாஃபியா, சுலேகா காம்ப்ளெக்ஸ், சென்னை மொபைல்ஸ் அருகில், ரயில்வே ஃபீடர் ரோட், பாம்பன். முன்பதிவுக்கு கால் பண்ணுங்க 8438911353.
1: உங்க பையன் வீட்டுல எல்லாருக்கிட்டயும் ஆர்குமெண்ட்ல வின் பண்ணிடுவானே, என்ன படிக்க வைக்க போறீங்க?
2: கரெக்டா சொன்னீங்க, அதான் லா படிக்க ஆசை, ஆனா பெஸ்ட் காலேஜ் தேடிட்டு இருக்கோம்.
1: அப்ப விநாயக் கமிஷன்ஸ் லா ஸ்கூல் பாருங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பைலிங்குவல் டீச்சிங், ஓபி ஜிந்தால் மென்டர்ஷிப்போட கிராஸ் லேர்னிங் இருக்கு, இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்ல கேம்பஸ் அண்ட் குளோபல் எக்ஸ்போஷரும் இருக்கு.
3: டீன் ப்ரொஃபசர் சித்தார்த் ராஜாவின் 30 இயர்ஸ் கார்ப்பரேட் கைடன்ஸோட எவ்ரி செமஸ்டர் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் ஸ்டூடண்ட்ஸ் இண்டஸ்ட்ரி ரெடி லாயர்ஸா மாத்துது. விநாயக் கமிஷன்ஸ் லா ஸ்கூல், ஓஎம்ஆர் ரோட், சென்னை. கால் 7358201234.
4: கார் வாங்குறது கனவு மாதிரி, அப்படிப்பட்ட கனவு நனவாகும் போது அது பெஸ்டா இருக்க வேண்டாமா? பெஸ்டான கார்ஸ் வாங்க பெஸ்டான கம்பெனி தான் நம்ம ஆனமலைஸ் டொயோட்டா. டிரைவர் ஃப்ரெண்ட்லி கார்ஸ், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி கம்பெனி, பிராண்ட் நியூ மாடல்ஸ், பிரீத்தபிள் பிரைசஸ். உங்க ஆசைக்கும் கொடுக்கற காசுக்கும் கொஞ்சமும் குறை இல்லாம பாத்துக்க வேண்டியது நம்ம ஆனமலைஸ் டொயோட்டாவின் பொறுப்பு. இது கார் வாங்குற இடம் மட்டும் இல்ல, உங்க கனவு கார்களை கேர் பண்ற இடம். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். தொடர்புக்கு 8012799000.
5: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
6: இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
5: எதுக்கு அலையணுங்கிறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ்.
7: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
8: அண்ணே, மாடியில என்ன பண்றீங்க?
9: அனுஜோட அக்யூபிரஷர் கூல் ரூஃப்.

0: ஸ்ட்ரீட்ஸ்ல நடந்து பிரஷர் பாயிண்ட் ஆக்டிவேட் பண்ணி பிளட் சர்க்குலேஷனை என்ஹான்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது 85% சன்லைட்ட ரிஃப்ளெக்ட் பண்ணி ரூமை கூலா வச்சுக்குது அண்ட் ஆன்டி ஸ்லிப் ஃபினிஷ் சேஃப்டியும் இருக்கு.
1: அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாட் மற்றும் தென்காசி.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4
1: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை FM 90.4

நேரம் சரியாக 7:23 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்குது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததா நம்ம தனுஷ்கோடியில் ஒரு சில பல பிரச்சனைகள் வந்து இந்த சமயத்துல வந்து போயிட்டு இருக்கு. என்ன பிரச்சனை அப்படின்னா, வேற என்ன பிரச்சனை, இந்த காத்து தான், தாராளமான காற்று நம்ம ஊர்லேயே வந்து அடிச்சுட்டு இருக்கு. அதுவும் தனுஷ்கோடியுமே கிட்டத்தட்ட ஒரு தெற்கு பக்கம் வந்து நல்லா கிளியராக எந்த ஒரு அடைப்புமே இல்லாமல் நல்லா வெட்ட வழியாக வந்திருக்கும், அடித்து நவுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. கடக நீங்கள் தனுஷ்கோடிக்கு வந்து போனீங்கன்னா 50 கிலோமீட்டர் வேகத்து வரைக்கும் காற்று வந்து பார்க்க முடியும். அதனால என்ன பிரச்சனைனா, கடற்கரையில் ஒரு மணல்னா இருக்கும் இல்லையா, அந்த கடற்கரை மணலெல்லாம் கடற்கரை இல்லாமல் எல்லாம் அந்த ரோட்டுக்கு வந்துருச்சு. ரோடு ஃபுல்லாக வந்து மண் வந்து அரிச்சு வச்சுருக்கு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 2 அடி உயரத்துக்கு வந்து மண் வந்து மூடியிருக்கான் ரோட்டை. 2 அடினா பாருங்கள் அது எவ்வளோ பெருசு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அப்பப்போ நடைபெறும். காற்று அடிச்சிச்சு, தெற்கு புறத்துலேருந்து காற்று வந்து வருது அப்படின்னாவே நம்ம தனுஷ்கோடி ரோடு வந்து அங்கங்கே மண்ணாக வந்துருக்கும். ஆனால் இப்போ நிறைய மண்ணை வந்து குமிச்சு வச்சுருக்கு. அதனால் மக்கள் வந்து அந்த பக்கம் போகிறதே ரொம்ப சிரமமாக இருக்குது. வாகனத்தில் போகவே முடியாது, வாகனத்தை ரொம்ப தூரத்துலேயே நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து அரிசல் முன்ன ரவுண்டானக்கு வந்து போக முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி போகும்போதும் எப்படி போக முடியும், ஃபுல்லாக காற்று, காற்றோடு சேர்த்து மணல் புழுதி அதுவும் எல்லாம் வந்து சேர்ந்து அடிக்கிறதுனால அவங்களால நடந்து போகிறது ரொம்ப சிரமமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த சமயத்தில் நீங்கள் ஏதாச்சும் உங்கள் நண்பர்களை கூட்டிகிட்டு தனுஷ்கோடி போகிற பிளான் வச்சுருந்தீங்கன்னா, காற்று முடிகிற வரைக்கும் அவங்க சொல்லி வைங்க, காற்று முடிகிற வரைக்கும் தனுஷ்கோடிக்கு வந்து போக வேணாம். ஏன்னா போயிட்டால் ரொம்ப போகலாம், போயிட்டு வந்தால் நீங்கள் தான் சிரமப்படணும், ரொம்ப சிரமமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. போயிட்டு வந்து எல்லாருமே எதுக்கு போனோம் நான் அந்தளவுக்கு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்ம போகிறதே கடற்கரையிலேருந்து நிம்மதியாக எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு நிம்மதியாக காற்று வாங்கிட்டு ஒரு பார்த்து அழகாக ரசிச்சுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தானே, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்காது. போனால் எப்படி தப்பிச்சு திரும்ப வரலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்திருக்கும். அந்தளவுக்கு காற்று வந்திருக்கு. அந்த காற்று குறைஞ்சதுக்கப்புறம் தனுஷ்கோடி ட்ரிப்பை வந்து வச்சுங்க. இப்போ எடுத்து பாடல் வந்துகிட்டே இருக்குது, தொடர்ந்து நினைச்சிருங்க. இது நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

0: என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு
1: தம்பி. கொஞ்ச நாள்ல அண்ணனோட ரேஞ்சே மாற போகுது.
0: ஏன், வேலையில ப்ரமோஷன் எதுவும் கிடைச்சிருச்சா?
1: இல்ல இல்ல, புதுசா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப் பார்த்தேன். அதுல இன்வெஸ்ட் பண்ணி அவங்க சொல்ற மாதிரி ட்ரேட் பண்ணா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம்.
0: என்னடா புதுசா ஏதோ சொல்ற, இதெல்லாம் சேஃபா இருக்குமா?
1: அதெல்லாம் சேஃபா தான் இருக்கும். உன்னோட ஃபேவரட் நடிகர் கூட இத பத்தி வீடியோ போட்டிருக்காரு. நானே அந்த தைரியத்துல தான் இதுல இன்வெஸ்ட் பண்றேன்.
0: அந்த வீடியோல அவரு பேசினாரு சரி, உண்மையிலேயே அவர் தான் பேசினாரா?
1: புரியலையே, என்ன சொல்ற?
0: அந்த வீடியோவை ஏஐ யூஸ் பண்ணி உருவாக்கி இருக்காங்க. இந்த மாதிரி பெரிய ஆளுக சொன்னாதான் நம்பி காசு போடுவாங்கன்னு இப்படி பண்றாங்க. இதெல்லாம் ஒரு ட்ரிக்.
1: அப்ப அவங்க ஏமாத்தினாங்க சொல்றியா?
0: நீ ஏமாந்துறாதேன்னு சொல்றேன். ஏதாவது புதுசா பண்ண போறேன்னா நீயே யோசிச்சு பண்ணு. இல்ல இதை ஏற்கனவே பண்ணவங்க கிட்ட கேட்டு விசாரிச்சு பண்ணு. அதை விட்டுட்டு யாரோ ஹீரோ சொன்னாங்க பெரிய ஆளுக சொன்னாங்கன்னு நீயா போய் பெரிய வலையில சிக்கிக்காத.
2: ஏஐ உலகில் இணையத்தில் காணும் அனைத்தும் உண்மையல்ல என்பதை புரிந்து கொள்வோம், விழிப்புடன் செயல்படுவோம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை FM 90.4.
0: நேரம் சரியாக 7:32 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடலோ சேஃபம் 90.4 விழுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததா நம்மளுடைய தமிழ்நாட்டில் வந்து முதல் முதலாக வந்து சிங்கப்பெண் அப்படின்ற ஒரு சிறப்பு அதிரடி படை அப்படின்றது பெண்களுக்காக உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த படை பற்றி இவங்க என்ன பண்ணுவாங்க, எப்படி வந்து இயங்க போகிறாங்க அப்படின்ற பல கேள்விகள் வந்து இருக்குது. நிறைய பேர் நாங்களே வந்து பேசிகிட்டு இருந்தோம், அது எங்கே இருக்கும், எந்த ஊரில் இருக்கும், எந்த ஊரில் மட்டும் வச்சுட்ருப்பாங்க, எந்த இடத்துல வந்து நிற்பாங்க, நம்ம வந்து கூப்பிட்ட வாடி பக்கத்தில் வந்து நிற்பாங்களா, இல்லை அப்படின்னா வந்து பொதுவான இடத்துல மட்டுமே இருப்பாங்களா, கல்லூரியில் மட்டுமே இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் வந்து போயிட்டுருக்கு. அதான் அவங்களும் சொல்கிறாங்க எப்படி இருக்கும், என்ன மாதிரி வந்து வேலை செய்ய போகுது அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல இந்த படை வந்து மொத்தமாக ஒரு 49 இன்ஸ்பெக்டர், 98 SI, 196 போலீஸ் இவங்க எல்லாரும் வந்து இருக்காங்க. அதுக்கப்புறம் களப்பணிக்கு வந்து கூப்பிட்டவாடி போகிறதுக்கு வந்து 540 SIக்கள் வந்திருக்காங்க, 1620 போலீஸார் வந்து இருக்காங்க கண்ட்ரோல் ரூமில் தலைமையகத்தில் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக தனியாக வந்து இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. மொத்தமாக 2545 பேர் வந்து இந்த படையில் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க எல்லாருமே குறிப்பாக பெண்களுக்காகவும் சிறுமிகளுக்காகவும் மட்டுமே செயல்பட போகிறாங்க அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. இதில் வந்து ரோந்து பணியில் வந்து 2-வீலர்கள் வந்து இவங்களுக்கு வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. 2-வீலர்களே வந்து வந்து போவாங்க. சட்டையிலே வந்து மொபைல் ஃபோன் வந்திருக்கும், மொபைல் கேமரா வந்திருக்கும். அதே மாதிரி ரோந்து வந்து முடிகிற இடத்துல வந்து கண்காணிக்கப்படுறதுக்கு ட்ரோன் வந்திருக்கும், வீடியோ கான்ஃபரன்ஸ் உள்ள வசதிகள் வந்து இருக்கும். பெண்களுக்காக நிறைய வசதி, அந்த மாதிரி ட்ரோன் கேமரா அப்படிங்கிறது நல்ல ஒரு விஷயம். இப்போ எனக்குமே ஒரு ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஒரு ஐடியா அந்த மாதிரி இருந்துச்சு. என்ன ஐடியா அப்படின்னா, இந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல வந்து போகிறாங்க, ஏதோ ஒரு பிரச்சனையாக வந்துருக்கு, ஒவ்வொரு ஏரியாலையும் அங்கங்கே சில இடங்களில் வந்து ஒரு நம்ம போஸ்ட் மரம் மாதிரி வந்து ஒரு இடத்துல வந்து ட்ரோனுக்கான ஒரு வசதி வந்திருக்கும். என்னென்னா ஏதாச்சும் ஒரு முறையும் ஃபோனில் ஒரு நம்பர் இருக்கும், ஒரு ஆப் இருக்கும், அந்த ஆப்பை தட்டின முன்னாடி ட்ரோன் வந்து அதுவே ஆன் ஆகிட்டு அவங்க எங்கே தர்றாங்களோ அந்த லொக்கேஷன் பார்த்து அதை போய் கண்காணிக்க வந்து போயிடும். இப்போ ஆள் தான் போகணும்னு இல்லை, இப்போ நம்ம வந்து ஏதோ ஒரு இடத்துல ஒரு பிரச்சனையை வந்து கொடுக்குறோம், தப்பு பண்ணுறோம் அப்படின்னா கேமரா நம்மளை பார்த்தே போதும், நம்ம பயந்துட்டு நம்ம பண்ண மாட்டோம். ஏன்னா கேமரா இருக்குது அப்படின்னா முகம் தெரிஞ்சிடும், முகம் தெரிஞ்சால் ஈஸியாக பிடிச்சி அடிச்சுடுவாங்க, அதனால் அந்த விஷயமே பண்ண மாட்டாங்க. அதுவே எனக்கு ரொம்ப நாளுக்கு முன்னாடி வந்து ஒரு கனவாக வந்துருந்துச்சு, இந்த மாதிரி நம்ம பண்ண நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட அதே மாதிரியான விஷயம் தான் இவங்களும் பண்ணியிருக்காங்க. ஒரு ட்ரோன் வசதினா அவன் மூலமாக வந்து சிங்கப்பெண் அப்படின்ற அந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்து வரும்போது பெண்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, பெண்களுக்கு ஒரு 3 எண் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே இல்லை அந்த 100 அதுக்கு வந்து புகார் அளிக்கலாம், இல்லை 112 அப்படின்னு நினைக்கலாம், இல்லை இதுக்காகவே பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட 1091 அப்படின்ற அந்த எண்ணுக்கு நம்ம வந்து கால் பண்ணலாம். இந்த 3 எண்களுக்கு வந்து கால் பண்ணி நம்ம பெண்கள் அவங்களுக்கு தேவையான பிரச்சனைகளுக்கு வந்து புகார் அளிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு இதில் ரொம்ப விரைந்து வந்து செயல்படப்படும். அதுக்காக அந்த விரைந்து செயல்படுறது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமே. அதுக்காகவே பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டனால நீங்கள் வந்து ஒரு அச்சப்பட வேணாம், நடக்குமோ நடக்காதோ வந்துருவாங்களா அப்படின்னா வர வேணாம், வந்துருவாங்க, அதான் உண்மையாக நம்பணும். இப்போ அடுத்த பாடல் வந்துட்டே இருக்குது, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடலோசை FM 90.4.

0: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
1: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
0: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ்.
2: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
2: அனைவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

நேரம் சரியாக 7:41 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடலூர் FM 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததான் இன்றைக்கான விலை நிலவரங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். விலை நிலவரம் அப்படின்னு வந்து பார்க்கும்பொழுது 18 கேரட் 1 கிராம் தங்கம் 11,291 ரூபாய்க்கும், 22 கேரட் 1 கிராம் தங்கம் 13,800 ரூபாய்க்கும், 24 கேரட் 1 கிராம் தங்கம் 14,490 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுது. 8 கிராம் 1 பவுன் தங்கத்தின் விலை 22 கேரட் 110,000 ரூபாய்க்கு வந்து குறைஞ்சிருக்கு. தங்கம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லும் போதே ரொம்ப சந்தோஷமாக வந்திருக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் தங்கத்தோட விலையில் இவ்வளோ பெரிய வீழ்ச்சி வந்து வந்திருக்கு. கிட்டத்தட்ட 120,000 22,000 வந்து 1 மாதத்துக்கு முன்னாடி விற்பனை ஆயிடுச்சு. அப்படியே அந்த 10,000 ரூபாய் வந்து குறைஞ்சி 110,400 ரூபாய்க்கு வந்து வந்திருக்கு அப்படின்றது ஒரு நல்ல விஷயம். தங்க வாங்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் வாங்கக்கூடியவங்களுக்கு 10,000 ரூபாய்க்கிட்ட வந்து சேவ் ஆயிருக்கு. நல்லது, பார்ப்பு வாங்கக்கூடிய மக்கள் வந்து வாங்குகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டைமில் நம்ம பகுதியில் வந்து பெருசாக யாரும் தங்கத்து மேலே ஆர்வம் காட்ட மாட்டாங்க. ஏன்னா அடுத்தடுத்து நம்மளோட விசைப்படைகள்லாம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம தொழிலுக்கு வந்து போகிறதுக்கான வேலைகள் வந்து பார்த்துட்ருக்கனால இது நம்ம கண்ணுக்கு இது தெரியாது இந்த நேரத்தில். சரி விடுங்க, அதை பற்றிட்டு நம்ம பெட்ரோல் டீசலுக்கு வந்து போயிட்டா, பெட்ரோல் லிட்டருக்கு 110 ரூபாய்க்கும் டீசல் 101.55 ரூபாய் விற்பனை செய்யப்படுது. இதுதான் இன்றைக்கான விலை நிலவரம். அடுத்ததாக இப்போ பாடல் வந்துட்டே இருக்குது, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடலோசேஃபம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 8 மணி.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அழிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை FM 90.4.
2: அள்ளிநகரத்து சின்னசாமி அப்படின்ற ஒரு ஐயா இருக்கார். அந்த ஐயா 1941 ஜூலை 17 வந்து பிறக்கிறாங்க. அப்படி பிறந்தவங்க நம்மளோட தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய ஒரு புரட்சியை வந்து ஏற்படுத்தி விட்டு நம்ம தமிழ் சினிமாவில் நம்ம பார்க்க வேண்டிய நிறைய வந்து திரைப்படங்கள் கொடுத்து புதிய நடிகர்களை வந்து உருவாக்கி விட்டுட்டு நம்ம தமிழ் சினிமாவில் இன்னொரு ஒரு அத்தியாயத்தை தொடங்கி வச்சுட்டு இப்போ வந்து உறங்க போயிருக்காங்க. அதுதான் நம்ம பாரதிராஜாயோட சில விஷயங்கள், அவங்களோட படங்கள் பற்றி, அவங்களோட வாழ்க்கையை பற்றின சில விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். நேரம் சரியாக 8 மணி 2 நிமிடங்கள் ஆகிடுச்சு. சரி, பாரதிராஜான்னு சொல்கிறக்கு முன்னாடி சின்னசாமி அப்படின்னு சொன்னோன்னே யார் அந்த சின்னசாமி அப்படின்னு கேட்டால், அதான் நம்ம பாரதிராஜாவோட இயற்பெயர், அப்பா அம்மா வச்ச பேர் சின்னசாமி அப்படின்னு தான் பேர் வந்து வச்சுக்கிறாங்க. சின்ன வயசுலேருந்து அவங்கள சின்னசாமி அப்படின்னு வளர்ந்தவங்க சினிமாவுக்காக அவர் பேரை மாற்றுறோம் அப்படின்ற ஒரு சூழலில் வந்து வரும்போது பேரை வந்து மாற்றிக்கிறாங்க. அதுவும் இந்த பேருக்கு பின்னாடி ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு கதை இருக்குது. பாரதி அப்படிங்கிறது வந்து அவங்க தங்கச்சியோட பேராம், ஜெயராஜ் அப்படிங்கிறது அவங்க அண்ணனோட பேராம். அந்த ரெண்டையும் ஏற்று அந்த பாரதி இந்த ராஜ் ரெண்டையும் வச்சுட்டு பாரதி ராஜா அப்படின்ற பெயர் வந்து மாற்றி வச்சுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவே ஒரு ஆச்சரியமா, அண்ணன் தங்கச்சி மேலே எவ்வளோ ஒரு பாசம் பாருங்க. தங்கச்சி பேரையும் அண்ணன் பேரையும் சேர்த்து பாரதி ராஜா அப்படின்ற பேர் வந்து வச்சுட்ருக்காங்க. இவங்க ரொம்ப வருஷமாக வந்து படம் நம்ம தமிழ் சினிமாவுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. 1977 16 வயது நிலை அப்படின்ற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகுது. அது வரைக்கும் ரொம்ப ஸ்டைலாக சூப்பராக கோட்டு சூட்டு மாட்டிகிட்டு இருந்த நடிகர்கள் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து கோவணம் கட்ட வச்சு வேட்டி சட்டையை மாட்ட விட்டு மாதிரி தீங்க அப்படிங்கிற மாதிரி கிராமத்தில் எப்படி கிராமம் இருக்கும், அந்த ஊர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி காட்டி, அது கமலஹாசனுக்குலாம் அந்த மாதிரிலாம் ஒரு கெட்டப் இது வரைக்கும் யாருமே போட்டதில்லை. அந்தளவுக்கு வந்து கஷ்டப்பட்டு நடிச்சிட்ருப்பாங்க. அதில் அந்த படம் மூலமாக அறிமுகமாகி அவ்வளோ படங்கள் நம்ம தமிழ் சினிமாவுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அத்தனை புது முகங்களை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. நிறைய இந்த இசை, நம்ம புது புது இசையை வந்து கேட்டோம். இளையராஜா வந்து பாரதி ராஜாவுக்கு போடும்போது அது வித்தியாசமான கிராமத்து வாசனையோடு அழகாக வந்திருக்கும். அந்த பாடல்கள் எல்லாமே நல்லா வந்திருக்கும். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது வந்து கடலோர கவிதைகளும் முதல் மரியாதை எனக்கு ரொம்ப பிடித்த படங்கள். அது நான் கடலோர கவிதைகள்லாம் அத்தனை நேரம் பார்த்துருக்கேன், எதுக்கு பார்த்தனே தெரியல. சின்ன வயசுல எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும், வித்தியாசமாக இருக்கும். நம்ம வந்து பார்க்காத ஃப்ளேவரில் கடல் புறத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு காதல் கதை, அதுவும் வந்து சேருவாங்களா சேர மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வித்தியாசமாக வந்து எடுத்துகிட்ருப்பாங்க. நிறைய படங்கள் ஆனால் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரே மாதிரி ஏதோ ஒரு கிராமம், ஒரு ஊரில் ஒரு பிரச்சனை நடக்கும், பக்கத்து ஊரில் ஒரு பிரச்சனை, அந்த இன்னும் கொஞ்சம் பக்கத்து ஊரில் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஊராக கூட்டு போய் காமிச்சிட்டு இருப்பாங்க ஒவ்வொரு படத்துலையும். இதற்கு நடுவில் இப்படி ஒரு படத்தை எடுத்தாங்களா அப்படிங்கிறது தெரியாது. நிறைய ரொம்ப பெரிய ஹிட்டான படம் தான் சிவப்பு ரோஜாக்கள். உண்மையிலே பாரதிராஜ் எடுத்த வித்தியாசமான படத்தில் ஒன்று இந்த சிவப்பு ரோஜாக்கள். அவ்வளோ எல்லாமே கிராமம்தான், கிராமத்தை விட்டு வெளியே வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தவங்க திடீர்னு நகரத்துக்குள்ளே வந்து போயிட்டு ஒரு சைக்கோ குலகாரர் எப்படி இருப்பார் அப்படின்ற மாதிரிலாம் காமிச்சிட்டு இருந்திருப்பாங்க. நிறைய விஷயங்கள் நமக்காக பண்ணி கொடுத்த நம்ம பாரதிராஜாவுக்கு ஒரு பெரிய ஒரு நன்றிகளை வந்து சொல்லணும். இவ்வளோ நடிகர்களை நமக்கு வந்து அறிமுகப்படுத்தி எப்படி நடிக்கணும், எப்படி வந்து கிராமத்தை வந்து காட்டணும், கிராமத்து மக்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டே வேறு வேறு இடங்களில் வந்து சுற்றி சுற்றி காமிச்ச நம்ம பாரதிராஜாவுக்கு ஒரு பெரிய ஒரு நன்றிகளை வந்து சொல்லிட்டு இப்போ அடுத்து பாரதிராஜாயோட ஒரு பாடல், எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு பாடல் வருது. அந்த பாடலை கேட்டு தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடலோசை FM 90.4.

0: டைல்ஸ் வாங்க எங்க போனாலும் ஸ்டாக் அவைலபிலிட்டி இல்ல. பிரைஸும் நார்மலை விட ரொம்ப அதிகமா இருக்கு.
1: அட, நம்ம அனுஜ் ஸ்டைல்ஸ் மால்ல ட்ரை பண்ணு. அனுஜ்ல எப்பவும் ஸ்டாக் அவைலபிளா இருக்கும். இந்த கரண்ட் சிச்சுவேஷன்லயும் 30% ஆஃபர் தராங்க. சோ அஃபோர்டபிள் பிரைஸ்ல டைல்ஸ் பர்சேஸ் பண்ணலாம்.
2: அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாட் மற்றும் தென்காசி.
3: கார் வாங்குறது கனவு மாதிரி, அப்படிப்பட்ட கனவு நனவாகும் போது அது பெஸ்டா இருக்க வேண்டாமா? பெஸ்டான காசு வாங்க பெஸ்டான கம்பெனி தான் நம்ம ஆனமலைஸ் டொயோட்டா. டிரைவர் ஃப்ரெண்ட்லி கார்ஸ், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி கம்பெனி, பிராண்ட் நியூ மாடல்ஸ், பிரீத்தபிள் பிரைசஸ். உங்க ஆசைக்கும் கொடுக்கற காசுக்கும் கொஞ்சமும் குறை இல்லாம பாத்துக்க வேண்டியது நம்ம ஆனமலைஸ் டொயோட்டாவின் பொறுப்பு. இது கார் வாங்குற இடம் மட்டும் இல்ல, உங்க கனவு கார்களை கேர் பண்ற இடம். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். தொடர்புக்கு 8012799000.
4: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
5: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
4: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ்.
6: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
7: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அலுவலர்களாக பணியாற்றி வருவதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். மறைந்த திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜாவின் இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் தேனி மாவட்டம் தேவதானப்பட்டி அருகே இன்று நடைபெற உள்ளது. தமிழகத்தில் திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் தேனி கன்னியாகுமரி மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். நித்தி ஆயோக்கின் ஆட்சிமன்ற குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெற உள்ளது. பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் நடைபெறவுள்ள இக்கூட்டத்தில் முதலமைச்சர்கள், துணைநிலை ஆளுநர்கள் ஆகியோர் பங்கேற்கின்றனர். 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடையும் நோக்கில் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி என்பது இந்த ஆண்டு நித்தி ஆயோக் கூட்டத்தின் கருப்பொருளாகும். வயது, பிராந்தியம், பாலினம் அல்லது சமூக பொருளாதார பின்னணி பேதம் இல்லாமல் அனைவரது நல்வாழ்விலும் வளர்ச்சியிலும் கவனம் செலுத்த வேண்டும் என்பதே இதன் நோக்கமாகும். இந்நோக்கத்தை அடைவதற்கான அணுகுமுறை குறித்து இந்த ஆட்சிமன்ற குழு கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளது. நாட்டில் தொழில் முனைவை ஊக்குவித்தல், திறன் மேம்பாட்டை அதிகரித்தல், வேலைவாய்ப்பை உருவாக்குதல், சுகாதாரம், ஊட்டச்சத்து, நலவாழ்வு ஆகியவற்றுக்கான நடவடிக்கைகள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளது. கடந்த டிசம்பர் மாதம் நடைபெற்ற தலைமைச் செயலாளர்கள் மாநாட்டின் பரிந்துரைகள் குறித்து இந்த நித்தி ஆயோக் கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இரவு நேரங்களில் ஏற்படும் மின்தடையை விரைந்து சீர் செய்யும் வகையில் 10 கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அனைத்து மண்டலங்களிலும் இரவு நேர ரோந்து பணிக்காக 125 வாகனங்களின் சேவை தொடங்கப்பட்டுள்ளதாக கூறினார். இப்பணிக்காக 500 மேற்பட்ட பொறியாளர்கள், களப்பணியாளர்கள் உள்ளிட்டோர் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மின்தடை குறித்து பெறப்படும் புகார்கள் மற்றும் சமூக வலைதளங்களில் வெளியாகும் தகவல்கள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். கடந்த 10 நாட்களாக சில பகுதிகளில் ஒரே மாதிரியான மின்தடை சம்பவங்கள் மீண்டும் மீண்டும் நடைபெறுவதால் அவற்றின் பின்னணி குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். அண்மையில் காற்றாலை மின் உற்பத்தி குறைந்த காரணத்தால் அதிக பயன்பாடு உள்ள நேரங்களில் சில இடங்களில் தற்காலிக பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக அவர் கூறினார். எனினும் மாநிலத்தில் போதுமான மின் உற்பத்தி உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மின் விநியோக பிரச்சினைகள் விநியோக அமைப்பில் ஏற்பட்ட தொழில்நுட்ப பிரச்சினைகளால் ஏற்பட்டதாகவும் மின் பற்றாக்குறையால் ஏற்படவில்லை என்றும் திரு நிர்மல்குமார் குறிப்பிட்டார். தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்கள் பன்னாட்டு நிறுவனங்களில் உயர் அலுவலர்களாக பணியாற்றி வருவதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சென்னையில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் 10 மற்றும் 12 வகுப்பு பொதுத் தேர்வில் சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் ஊக்கத்தொகை வழங்கி அவர் பாராட்டு தெரிவித்தார். பின்னர் பேசிய அவர், மாணவர்கள் எந்த பாடப்பிரிவுகளில் ஆர்வம் உள்ளவர்கள் என்பதை கண்டறிந்து அவர்களை ஊக்கப்படுத்துமாறு ஆசிரியர்களை அவர் கேட்டுக் கொண்டார். மாணவர்களுக்கு ஊக்கமுடைய வார்த்தைகளையும் நேர்மறையான கருத்துகளையும் தெரிவிக்க வேண்டும் என்று அப்போது அவர் குறிப்பிட்டார். மாணவர்கள் ஆசிரியர்களை மதித்து நன்றாக கல்வி கற்க வேண்டும் என்றும் திரு ராஜ்மோகன் வலியுறுத்தினார். மறைந்த திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜாவின் இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் தேனியில் இன்று நடைபெறவுள்ளது. அவரது உடல் சொந்த ஊரான தேவதானப்பட்டி அருகே காற்றோடு பகுதியில் உள்ள பண்ணை வீட்டில் பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. பிற்பகல் 3 மணிக்கு மேல் அன்னாரது உடல் நல்லடக்கம் செய்யப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மறைந்த பாரதி ராஜாவின் உடல் அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட உள்ளதை அடுத்து அதற்கான முன்னேற்பாடுகள் தொடர்பாக திண்டுக்கல் மாவட்ட டிஐஜி திரு சசிமோகன் நேற்று ஆய்வு செய்ததாகவும் அவர் மேலும் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. நாடு முழுவதும் அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் பிரதமரின் தேசிய தொழில் பழகுனர் சேர்க்கை முகாம்கள் மூலம் தொழில் பழகுனர் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த முகாம் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள அரசினர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: இந்திய அரசின் திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகத்தின் மூலம் பிரதம மந்திரியின் தேசிய தொழில் பழகுனர் பயிற்சி திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. அந்த வகையில் நாமக்கல் மாவட்டத்தில் பிரதம மந்திரியின் தேசிய தொழில் பழகுனர் பயிற்சி திட்டத்தில் அந்தந்த அரசு தொழில் பயிற்சி நிலையங்கள் மூலமாக 3 மாதத்திற்கு 1 முறை சேர்க்கை முகாம்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. அதில் அரசு மற்றும் தனியார் துறை நிறுவனங்கள் பங்கேற்று ஆர்வமுள்ள இளைஞர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு பிரதம மந்திரியின் தேசிய தொழில் பழகுனர் பயிற்சி வழங்கப்படுகிறது. இந்த பயிற்சியின் முடிவில் அவர்களுக்கு தேசிய தொழில் பழகுனர் சான்றிதழ் வழங்கப்பட்டு அதன் மூலம் அரசு பணிகளில் சேர்வதற்கு பல்வேறு சலுகை உதவிகளும் மத்திய அரசு வழங்கி வருகிறது. இந்த திட்டத்தில் உதவித்தொகையுடன் தொழில் பழகுனர் பயிற்சி வழங்கப்படுவதால் மாணவர்கள் ஆர்வத்துடன் தங்கள் துறையில் வேலை வாய்ப்புகளை பெற முடிகிறது. பயிற்சி காலத்தில் அரசு மற்றும் பயிற்சி அளிக்கும் தனியார் நிறுவனங்கள் இணைந்து 10,000 ரூபாய் முதல் 20,000 ரூபாய் வரை தொழில் பழகுனர் உதவித்தொகையும்

0: வழங்கப்படுகிறது. நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
1: இந்த முகாம் தங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்தது என்று இப்பயிற்சியில் பங்கேற்றுள்ள பயனாளிகள் தெரிவித்தனர்.
2: என் பேர் சாதனா, நான் நாமக்கல்ல இருந்து வரேன். வள்ளிபுரத்துல கவர்மெண்ட் ஐடி இருக்கு, அங்க வந்து கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் ப்ரோக்ராமிங் அசிஸ்டன்ட் வந்து முடிச்சிருக்கேன். கவர்மெண்ட் ஐடிஐல பிரதம மந்திரி ஃபிண்டர்ஷிப் மேலா வந்து போட்டுருக்காங்க. கம்பெனில வந்து செலக்ட் ஆகி நல்ல ஒரு அப்ரண்டிஸ் வந்து 1 இயர் முடிச்சுட்டு ஜாப் வந்து போலான் இருக்கேன். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு.
3: என்னுடைய பெயர் வந்து கே லங்கேஸ்வரி, கொல்லிமலை கவர்மெண்ட் ஐடிஐல இருந்து வந்திருக்கோம். நான் வந்து ஸ்வீன் டெக்னாலஜி முடிச்சிருக்கேன். நாமக்கல் ஐடிஐக்கு வந்து கம்பெனி அப்ரண்டிஸ் போனோம். 9000 சம்பளம் தரவு சொல்லியிருக்காங்க. அங்கே வந்து எங்களுக்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு.
1: இருவரி செய்திகள். அமெரிக்காவில் தங்கள் குழந்தைகளை பிரசவித்து குடியுரிமை பெற அந்நாட்டிற்கு சென்று ஐரோப்பா ஆப்பிரிக்காவைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கானோரின் விசாக்களை அமெரிக்கா ரத்து செய்துள்ளது. பல்கேரியா சென்றுள்ள வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அந்நாட்டு பிரதமர் திரு ரூமன் ராடேவை சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்தினார். மேற்கு வங்கத்தில் முதலீடு செய்வது தொடர்பாக இந்திய வர்த்தக சபை பிரதிநிதிகள் மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங்கை சந்தித்து பேசினர். இந்தியாவிலிருந்து மாம்பழங்களை இறக்குமதி செய்வதற்கு நேபாள அரசு எந்தவித தடையும் விதிக்கவில்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மயிலாடுதுறை ஆட்சியர் அலுவலகத்தில் அனைத்து துறை வளர்ச்சிப் பணிகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் அமைச்சர் திரு வெங்கடரமணன் தலைமையில் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் பட்டமளிப்பு விழாவில் மருத்துவ படிப்பு முடித்த 90 பேருக்கு அமைச்சர் திரு அருண்ராஜ் பட்டங்களை வழங்கினார். 10ஆம் வகுப்பு துணைத் தேர்வு எழுத சிறப்பு அனுமதி திட்டத்தில் விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் இன்று வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே சட்டவிரோதமாக பட்டாசு கருந்தெறியை தயாரித்தபோது ஏற்பட்ட விபத்தில் பெண் தொழிலாளர் ஒருவர் உயிரிழந்தார். ராணிப்பேட்டையில் வேளாண்துறை, வேளாண் வணிகம், விதை சான்றளிப்பு தொடர்பாக செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் திருமதி பிரியா தலைமையில் நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் அணைக்கட் அருகே காவல்துறை அதிகாரி போல போலியாக சீருடை அணிந்திருந்த பெண் ஒருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் ரயில்வே மேம்பால பணிகள் மற்றும் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திருமதி கவிதா நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். சென்னையில் உள்ள 19 மண்டலங்களில் நாளை மறுநாள் பொது விநியோக திட்ட மக்கள் குறைதீர் முகாம் நடைபெறவுள்ளது. தமிழகத்தில் திருநெல்வேலி மாவட்டம் மலைப்பகுதிகள் மற்றும் தேனி, கன்னியாகுமரி மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களின் சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் நிதி ஆயோக்கின் ஆட்சி மன்ற குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இரவு நேரங்களில் ஏற்படும் மின்தடையை விரைந்து சீர் செய்யும் வகையில் 10 கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்கள் பன்னாட்டு நிறுவனங்களில் உயர் அலுவலர்களாக பணியாற்றி வருவதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். மறைந்த திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜாவின் இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் தேனி மாவட்டம் தேவதானப்பட்டி அருகே இன்று நடைபெறவுள்ளது. தமிழகத்தில் திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் தேனி, கன்னியாகுமரி மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 பாம்ப கண்டா படையே நடுங்கும்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த பாம்பே நடுங்கிற ஒரு ஆள்னா அது கீரி பிள்ளைதான். ஒரு வீட்டு போன சைஸ்ல மட்டுமே இருக்கிற கீரிக்கு ஏன் பாம்புகள் இவ்வளவு பயப்படுது? பாம்போட விஷத்தை வச்சு தாக்கலாம்ல அப்படின்லாம் சின்ன வயசுல யோசிச்சிருப்போம். ஆனா ஏன் தாக்க முடியலன்னு அதுக்கான காரணத்தை தெரிஞ்சுக்கலாமா? பாம்புகள்ல குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, ராஜநாகம் கிட்டத்தட்ட 20 அடி நீளம் வர வளரும். எதிரிய பாத்துச்சு அப்படின்னா பாஞ்சு தாக்கும். ஆனா கீரிட்ட இது பழிக்காது. பாம்புகளை வீழ்த்த அதோட தலைய குறி வச்சு கரெக்டா தாக்கி தலைய ஈஸியா துண்டாக்குற பவர் கீரிட்ட இருக்கு. அதே சமயம் இயற்கையாவே பாம்புகளோட விஷம் கீரிகளை பாதிக்கிறது கிடையாது. கீரிகளோட குட்டிய தாய் கீரிகள் இல்லாத சமயத்துல பாம்புகள் தாக்குமா? அதனால கீரிகள் தன்னோட சந்ததிகளை பாதுகாக்க பாம்ப எந்த இடத்துல கண்டாலும் சண்டை போட்டு கொன்றுமா? இப்ப தெரிஞ்சிருக்கும் ஏன் இந்த பாம்பும் கீரியும் அடிக்கடி சண்டை போடுது அப்படின்னு. தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதே கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
2: அனைவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நேரம் சரியாக 8:30 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடலோ சேஃபம் 90.4 விழுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான், அலெக்ஸ் பாண்டியன். இப்போ நம்ம கூட இன்றைக்கான மீன் உள்ள நிலத்தை கொடுக்க நம்ம கேப்டன் ராஜா நினைஞ்சிட்டாங்க. அண்ணனோட பேசலாம். வணக்கம் அண்ணே.
4: வணக்கம் வணக்கம். காலை வணக்கம். எல்லாருக்கும்
3: காலை வணக்கம். நல்லா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க?
3: சிறப்பாகவே இருக்கணும்.
4: சிறப்பா இருக்கணும். கடலோ சேஃபம் சார்ல சொல்லிட்டு அப்படியே போலாம கிடக்கு போயிடலாம். ஆமா, காலை நிலவரம் போறாரு, கடலூர் சிப்ப போறாரு. இந்த வலை நிலவரம் 5:30 கிட்டத்தட்ட ஒரு 8 ஏலக்கடை முடிஞ்சிடும். ஒவ்வொருத்தரும் வந்து மீன் வாங்குற பயனுள்ள டைம் என்னன்னா, இந்த டயத்துக்குள்ளே வந்தாதான் நம்ம தேவையான மீன், நம்ம வெரைட்டியா நம்ம காசு தகுந்தாரு மீன் வாங்க முடியும் சொல்லிட்டு இன்னைக்கு கடற்கரை நிலவரம் கொஞ்சம் மாற்றமா இருக்கு இவ்வளவு நாளை விட அப்படின்னுங்கிறது. இது என்ன மாற்றம்ங்கிறத சொல்லலாம். வழக்கமா வந்துகிட்டு 320-300 போன மீன் வந்து இன்னைக்கு வந்து 280-290 மேல போகல. அதாவது இந்த மடவா மீன் அவளி மீன் சொல்றது 250 போன மீன் 200 போயிருக்கு. வழக்கத்தை விட இன்னைக்கு கொஞ்சம் ஒரு 50-100, அதாவது சில மீன் கொஞ்சம் விலையாசி ரொம்ப போற மீன் எல்லாம் வந்துகிட்டு 100 கம்மியா போயிருக்கு. 20-30, 40 கம்மியாவே போயிருக்கு. அந்த மடவா மீன்ல 3-4 வகை இருக்கு. இப்ப வந்து 3-4 வகையில வந்துகிட்டு 200 விற்கிற மீன் 180 இருக்கு. கொஞ்சம் பொடி சைஸ் 250 விற்கிற மீன் 200 இருக்கு. இப்படி 320 விற்கிற மீன் 280 தான் இருக்கு. அதே மாதிரி ஓரா மீனுமே அப்படித்தான், 100 வித்த மீன் முன்னாடியெல்லாம் 150 இருந்துச்சு. அப்படி ஒவ்வொரு மீனும் 50 குறைவா வித்திருக்கு. அதே மாதிரி பொன்னாம்பாறை 300 வித்த மீன் இன்னைக்கு 280 வித்திருக்கு. அதே மாதிரி நகர மீன் வந்து நேத்து வரைக்கும் 410 நம்ம சொன்னோம், 400 சொன்னோம், இன்னைக்கு 350+300 இந்த அளவுக்கு வித்திருக்கு. சூட மீன் நேத்து வந்து 220 சொன்னோம், இன்னைக்கு எவ்வளவு வித்திருக்குன்னா 160-180 அதுல இருந்து கீழே தான் நம்ம போய்கிட்டு இருக்குது. இப்போ வந்து கடைசியா 160 ரேஞ்சில போய்கிட்டு இருக்குது. அதே மாதிரி சூவாரைங்களா நேத்து 120 போன மீன் இன்னைக்கு 70-80 அதுல பத்து இன்னைக்கு கொஞ்சம் கடற்கரையெல்லாம் குறைவாவே இருக்குது. அதே மாதிரி பார் மீன் அதெல்லாம் இந்த ஹோட்டல் பீஸ் சொல்றது கலப்பட மீன்கள் கிடக்கு, அது 220 போச்சு. இன்னைக்கு 200-190 இந்த ரேஞ்ச் எல்லாம் போச்சு. ஒவ்வொரு மீனையும் இன்னைக்கு கொஞ்சம் குறைவா போயிருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் கடற்கரை நிலவரம் ஒவ்வொரு நேரங்களும் ஏறும் இறங்கும் மாறும் அப்படித்தான் இருக்கு. ஏலக்கடை மட்டும் இப்படி, அது மற்றதுக்கு நம்ம சொல்ல முடியாது. அதனால வந்து ஏலக்கடை ரேட்டில் இந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிற இன்னைக்கு சொல்லி நிறைவு செய்வோம். இன்னைக்கு கொஞ்சம் குறைவாவே போயிருக்கு அப்படின்னு.
3: ரொம்ப நன்றி தகவலுக்கு.
4: நன்றியா.
3: நம்ம கேப்டன் ராஜண்ண நம்ம கூட இணைஞ்சு ரொம்ப அருமே நிறைய தகவல் வந்து பகிர்ந்துட்டாங்க. இன்னைக்கு மீனோட வரத்து ரொம்ப குறைவாக தான் இருக்குது அப்படிங்கிறத தெரிவித்தாங்க. அண்ணனுக்கு ஒரு நன்றிகள். இப்போ எடுத்து பாடல் வந்துகிட்டே இருக்குது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது நம்ம கடலோ சேஃபம் 90.4.

0: யார நம்புறதுனே தெரியலக்கா.
1: ஏன், என்னாச்சு?
0: ஆன்லைன்ல ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சாங்க. நல்லா பேசணும், நல்லா பழகணும், எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஒரு நாள் நான் ஒரு ஆப் யூஸ் பண்றேன், அதுல எனக்கு நிறைய ஏர்னிங்ஸ் வருது, நீயும் ட்ரை பண்ணு அப்படின்னு சொன்னாங்க.
1: நீயும் உடனே பண்ணிட்டியா?
0: உடனே பண்ணல. ஆனா அவங்க எல்லாம் ஓ நல்லதுக்கு தான் சொல்றேன், என்ன நம்ப மாட்டியா அப்படின்னு கேட்டாங்க. சரி, இவ்ளோ நல்லா பேசுறோம், சரியா தான் இருக்கும்னு ஆப் டவுன்லோட் பண்ணி அதுல கேட்ட காசையுமே சென்ட் பண்ணேன். அதுதான் நான் அவங்க கிட்ட கடைசியா பேசினது. அதுக்கப்புறம் அவங்கள ரீச் பண்ணவும் முடியல, சென்ட் பண்ண காசும் வரல.
1: ஆன்லைன்ல முகம் தெரியாத ஆளு நல்லா பேசுறாங்கன்னு அவங்க கேட்டதுக்காக பணம் அனுப்புவியா? ஆன்லைன்ல கிடைக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் கிடையாதுங்கறத புரிஞ்சுக்க.
0: இப்போதான்க்கா புரியுது.
1: சரி வா, சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி இன்னொரு ஆள் பாதிக்கப்படாம தடுக்கலாம்.
2: நட்பு என்ற பெயரில் இணைய மோசடிகள் அதிகம் நடக்கிறது. பணத்தை அனுப்புவதற்கு முன் இது தேவைதானா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
1: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
0: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ்.
2: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

நேரம் சரியாக 8:43 ஆயிடுச்சு. நம்ம நிகழ்ச்சியுடன் நிறைவு பதிக்குமே வந்தாச்சு. இந்த நிறைவு பதில நம்ம மீனவர்களுக்காக. மீனவர்கள் வந்து ஏற்கனவே ரொம்ப வந்து சிரமத்தில் வந்து இருக்காங்க. இந்த நேரத்தில் நம்ம ஏற்கனவே விசைப்படகுகள் வந்து போகலை, நாட்டுப்படகுகள் வந்து காற்று அதிகமாக இருக்கிறதுனால காற்று வந்து வீசிட்டு இருக்கிறதுனால அவங்களும் வந்து போகல. இப்போ அதெல்லாம் முடிஞ்சு விசைப்படகுகளுக்கான தடைக்காலம் முடிஞ்சு திரும்ப வந்து போகும்போது டீசல் பற்றாக்குறை ஒரு பெரிய ஒரு பஞ்சாயத்தை வந்து இருக்க போகுது அப்படிங்கிறது தான் எல்லோரும் வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. இதுவும் ஒன்று ஆகப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம எப்போ இந்த வருஷத்துக்கு வந்து போகக்கூடிய அந்த 100 கடல் கூட வந்து போக முடியாது இந்த வருஷம், அதோடு ரொம்ப குறைய போகுது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப நம்ம திறக்கும் போது கூட நம்ம மீண்டும் அந்த மீன்பிடி தடைக்காலம் முடிஞ்சு கடலுக்கு போகும்போது கூட சரிவர வந்து போக முடியாது, வாரத்துக்கு 2 கடல் போகுமான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பல பிரச்சனைகள் நம்ம மீனவர்கள் மத்தியில் வந்து போயிட்டுருக்கு. இதெல்லாம் நடந்துடக்கூடாது அப்படின்னு தான் எல்லோரும் நினைக்கிறோம். இது மாதிரி நடந்துடக்கூடாது, எல்லாருக்கும் டீசல் வந்து சரிவர வந்து கிடைக்கணும். ஏன்னா நம்ம அதிகப்படியான டீசல்கள் நம்ம கடற்கரைக்கு வந்து தேவை. டீசல் இல்லை அப்படின்னா நமக்கு வேலையே இல்லை. டீசல் மட்டும்தான் முக்கியம், அதை வச்சு தான் நம்மளோட வாழ்வாதாரமே வந்து இருக்குது. அது இருக்கனால தான் நம்ம விசைப்படகுகளில் வந்து தொழில் வந்து பண்ணிகிட்ருக்கோம். டீசல் இல்லை, பற்றாக்குறை ஆயிடுச்சு, கிடைக்காது, எல்லா மீனவர்களுக்கும் சரிவர கிடைக்காது அப்படின்னா என்ன ஆறுது அடுத்து? இப்போ 2 மாதத்துலேயே அவ்வளோ பிரச்சனைகள் நம்ம வந்து சந்திச்சாச்சு. இப்போ நாட்டுப்படகுல கூட தொழிலுக்கு வந்து போக முடியாத அளவுக்கு பிரச்சனை. இப்போ வந்து விசைப்படகுகளுக்கு அப்படி ஆகக்கூடாது அப்படின்னு வந்து பார்த்துட்ருக்காங்க. நடக்காது அப்படின்னு நம்புவோம். எல்லாருக்கும் தேவையான இப்போ டீசல் வந்து வரத்து வந்து வந்துடும் அப்படின்னு நம்ம காத்திருப்போம். காத்திருக்கிறது வந்து கைக்கூடும். இப்போ இதோட நம்ம நிகழ்ச்சியை நிறைவு பண்ணிக்கிறேன். நீங்கள் நேரம் நினைந்திருந்தது நம்ம பாம்பு நேசக்கரங்களாக இருக்கட்டலைன்னு கடலோ சேஃபம் 90.4 விழுப்புப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ போயிட்டு மீண்டும் உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். நன்றி, டாட்டா, பை பை, சீ யூ மக்களே.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்பிடித நீராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டுனு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4
1: லாலாக்கு டோல் டப்பிமா கண்ணே கங்காமா.

0: Alosa FM 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 9 மணி.
2: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற கனவை நனவாக்க அனைவரின் பங்களிப்பும் அவசியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையின் கீழ் நாடு வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வையில் முன்னேறிக் கொண்டிருப்பதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் கூறியுள்ளார். இந்தியா பல்கேரியா இடையேயான இருதரப்பு உறவு குறித்து பல்கேரிய பிரதமர் திரு ரூமன் ராதேவுடன் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் பேச்சு நடத்தினார். அமெரிக்காவில் தங்கள் குழந்தைகளை பிரசவித்து குடியுரிமை பெற அந்நாட்டிற்கு சென்ற ஐரோப்பா ஆப்பிரிக்காவைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கானோரின் விசாக்களை அமெரிக்கா ரத்து செய்துள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் பி வி சிந்து மற்றொரு இந்திய வீராங்கனை இஷாராணி பருவாவை இன்று எதிர்கொள்கிறார். இனி விரிவான செய்திகள். நாட்டின் 140 கோடி மக்களின் விருப்பங்கள் நிச்சயம் நிறைவேற்றப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் மாநாட்டில் உரையாற்றிய அவர், இக்கூட்டணி நாட்டின் நம்பிக்கையை என்றும் வலுப்படுத்தியுள்ளதாக தெரிவித்தார். ஒரு அரசு சரியான நோக்கத்துடன் நடைபெறும் போது வளர்ச்சியும் அதிவிரைவாக நடைபெறும் என்பதை நாட்டு மக்கள் முதன்முறையாக கண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். கடந்த 12 ஆண்டுகளில் 25 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் வறுமையிலிருந்து விடுபட்டுள்ளதன் மூலம் அரசின் கொள்கைகள் சரியானது என்பது பிரதிபலிப்பதாக அவர் தெரிவித்தார். 2014 ஆண்டுக்கு முந்தைய 10 ஆண்டுகளில் நிலையற்ற தன்மையால் நாடு பெரும் பாதிப்புக்குள்ளானதாக அவர் கூறினார். தற்போது மக்கள் ஒரு நிலையான அரசின் செயல்பாட்டை கண்டு அதனை பாராட்டுவதாக தெரிவித்தார். தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துதல், புதிய வாய்ப்புகளை உருவாக்குதல் ஆகியவற்றின் மூலம் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதாக அவர் கூறினார். எரிசக்தி துறை குறித்து குறிப்பிட்ட பிரதமர், 500 ஜிகாவாட் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி இலக்கை விரைவில் அடைய வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். சூரிய சக்தி விரைவாக வளர்ச்சியடைந்து வருவதாகவும் அணுசக்தியிலும் முயற்சிகளை விரைவுபடுத்த வேண்டும் என்றும் அவர் கூறினார். பசுமை ஹைட்ரஜன், பசுமை அமோனியாவில் இந்தியா பெரும் முன்னேற்றம் அடைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். இது உலகளாவிய பசுமை எரிசக்தி மாற்றத்தில் நாட்டை முன்னோடியாக வைக்கச் செய்யும் என்று அவர் கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற கனவு நாட்டில் உள்ள அனைவரது கனவாகவும் தீர்மானமாகவும் மாறியுள்ளது என்று குறிப்பிட்ட பிரதமர், இந்த கனவை நிறைவேற்றுவதற்காக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தருணத்தையும் அர்ப்பணிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். அரசின் பொருளாதார மற்றும் கட்டமைப்பு சீர்திருத்தங்கள் அரசியல் நிர்பந்தத்தால் அல்லாமல் சித்தாந்தத்தின் அடிப்படையில் ஏற்படும் விளைவு என்று கூறினார். உலகின் முக்கிய நாடுகள் பொருளாதார ரீதியாக இடர்பாடுகளை எதிர்கொண்டிருக்கும் நிலையில் இந்தியா கடந்த நிதியாண்டில் 7.7% வளர்ச்சியை எட்டியதாக தெரிவித்தார். பலவீனமான 5 நாடுகள் பட்டியலிலிருந்து இந்தியா விடுபட்டு தற்போது உலகில் விரைவாக வளரும் பொருளாதார நாடாக மாறியுள்ளது என்று திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையின் கீழ் நாடு வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வையில் முன்னேறிக் கொண்டிருப்பதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி மாநாட்டில் உரையாற்றிய அவர், தங்கள் கூட்டணி 22 மாநிலங்களில் ஆட்சியில் உள்ளதாக கூறினார். இந்த மாநிலங்கள் மொத்த நிலப்பரப்பில் சுமார் 75% கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். நாட்டில் 10 மாநிலங்களில் பழங்குடியினர் பெரும்பான்மையாக வசிப்பதாகவும் அதில் 7 மாநிலங்களில் பிஜேபியும் தேசிய ஜனநாயக கூட்டணியும் ஆட்சியில் இருப்பதாக அவர் தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சியில் தங்கள் கூட்டணி கவனம் செலுத்துவதை இந்த சாதனை பிரதிபலிப்பதாக திரு நிதின் நபின் கூறினார். நீண்டகாலம் தொடர்ச்சியாக பணியாற்றி வரும் பிரதமர் என்ற சாதனை படைத்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு உலகத் தலைவர்கள் பலர் தொடர்ந்து வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், பிரதமர் திரு நரேந்திர மோடி சிறந்தவர் என்றும் வலிமை மிக்க ஞானமுடையவர் என்றும் அவர் கூறியுள்ளார். ரஷ்ய செய்தி தொடர்பாளர் திரு டிமித்ரி பேஸ்கோ கூறியபோது, இருதரப்பு வளர்ச்சிக்கு திரு நரேந்திர மோடி தொடர்ந்து பங்களிப்பார் என்று ரஷ்யா நம்புவதாக தெரிவித்துள்ளார். ஐரோப்பிய ஆணையத் தலைவர் உர்சுலா வோன் டெர் லேன், ஜெர்மனி பிரதமர் ஃபிரெட்ரிக் மெர்ஸ், இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு, கனடா பிரதமர் மார்க் கார்னி, பிரிட்டன் முன்னாள் பிரதமர் ரிஷி சுனக் உள்ளிட்ட தலைவர்களும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். வாழ்த்து தெரிவித்த அனைத்து உலகத் தலைவர்களுக்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. பல்கேரியாவின் சோபியா நகரில் அந்நாட்டு பிரதமர் திரு ரூமன் ராதேவை வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் நேற்று சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்தினார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், வர்த்தகம் மற்றும் முதலீடு, மருந்து உற்பத்தி, செமிகண்டக்டர், செயற்கை நுண்ணறிவு, விண்வெளி, பாதுகாப்பு, சுற்றுலா, பொழுதுபோக்கு துறை உள்ளிட்டவற்றில் இரு நாடுகளுக்கு இடையேயான ஒருங்கிணைப்பு குறித்து விவாதித்ததாக அவர் கூறியுள்ளார். தமது பல்கேரிய பயணத்தை முடித்துக் கொண்டு பின்லாந்து சென்றுள்ள திரு ஜெய்சங்கர் இன்று அங்கு நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க உள்ளார். மேற்கு வங்கத்தில் முதலீடு செய்வது தொடர்பாக இந்திய வர்த்தக சபை பிரதிநிதிகள் மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங்கை சந்தித்து பேசினர். அம்மாநிலத்தில் தங்கள் நிறுவனங்கள் மூலம் 1,00,000 கோடி ரூபாய்க்கும் மேலான முதலீடுகளை ஈர்ப்பதற்கான பணிகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தனர். மாநிலத்தின் பொருளாதார சாத்தியக்கூறுகள் மீதான நம்பிக்கையின் காரணமாக தொழில்துறையினர் முதலீடு செய்ய விரும்புவதாக அவர்கள் டாக்டர் ஜிதேந்திர சிங்கிடம் கூறினர். இந்தியாவிலிருந்து மாம்பழங்களை இறக்குமதி செய்வதற்கு நேபாள அரசு எந்தவித தடையும் விதிக்கவில்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக ஊடகங்களில் வெளியான செய்திகள் தவறானது என்று மத்திய வேளாண் மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் கூறியுள்ளது. இந்தியாவிலிருந்து மாம்பழங்களை தொடர்ந்து இறக்குமதி செய்வதை நேபாள அரசு உறுதி செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எந்தவித இடையூறுமின்றி நேபாளத்திற்கு மாம்பழம் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருவதாகவும் வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது. இறக்குமதி செய்யப்படும் மாம்பழங்களின் தன்மை குறித்து நேபாளம் அண்மையில் விதித்துள்ள நிபந்தனைகளின்படி இந்தியா ஏற்றுமதி செய்து வருவதாகவும் மத்திய வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது. அமெரிக்க ராணுவம் ஈரான் மீது நேற்று மீண்டும் தாக்குதல் நடத்தியுள்ளது. பஹ்ரைன், குவைத், ஜோர்டான் நாடுகளில் உள்ள அமெரிக்க ராணுவத்தினர் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதையடுத்து தாங்கள் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக அமெரிக்கா கூறியுள்ளது. இதற்கிடையே அமெரிக்காவின் அழுத்தத்திற்கு பணிந்து ஈரான் பேச்சுவார்த்தையில் ஈடுபடாது என்று ஐநாவுக்கான ஈரான் தூதர் தெரிவித்துள்ளார். ஹோர்மோஸ் நீரிணை பகுதியில் அனைத்து வகை கப்பல் போக்குவரத்திற்கும் தடை செய்யப்பட்டுள்ளதாக ஈரான் கூறியுள்ள நிலையில் அதற்கு அமெரிக்கா மறுப்பு தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் தங்கள் குழந்தைகளை பிரசவித்து குடியுரிமை பெற அந்நாட்டிற்கு சென்ற ஐரோப்பா, ஆப்பிரிக்காவைச் சேர்ந்த 100,000,000 விசாக்களை அமெரிக்கா ரத்து செய்துள்ளது. அமெரிக்க குடியுரிமையை சட்டவிரோதமாக பெறுவதை தடுக்கும் நோக்கில் அந்நாடு இந்நடவடிக்கையை எடுத்துள்ளது. ஐரோப்பா, மேற்கு மற்றும் வடக்கு ஆப்பிரிக்காவில் உள்ள சில நிறுவனங்கள் சட்டவிரோதமாக அமெரிக்கா செல்வதற்கு விசாக்களை பெற்றுத்தர உதவுவதை கண்டறிந்து அந்த நிறுவனங்களுக்கு அமெரிக்க அரசு தடை விதித்துள்ளது. இதையடுத்து வடக்கு ஆப்பிரிக்காவில் வழங்கப்பட்ட 100 விசா உரிமைகளை அந்நாட்டில் உள்ள அமெரிக்க தூதரகம் ரத்து செய்துள்ளது. அருணாச்சல பிரதேசம், அஸ்ஸாம், மேகாலயா, ஒடிசா, சிக்கிம், கேரளா மாநிலங்களின் சில பகுதிகளில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அந்தமான் நிக்கோபார் தீவுகள், பீகார், ஆந்திரப்பிரதேசம் மற்றும் கர்நாடகாவின் கடலோரப் பகுதிகளில் மழை பெய்யக்கூடும் என்றும் அம்மையம் கூறியுள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் பி வி சிந்து மற்றொரு இந்திய வீராங்கனை இஷாராணி வருவாவை இன்று எதிர்கொள்கிறார். மற்றொரு போட்டியில் தன்வி சர்மா மால்விகா பன்சோதை எதிர்கொள்கிறார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டி இந்திய நேரப்படி இன்று நள்ளிரவு 12:30 தொடங்குகிறது. மெக்சிகோ சிட்டியில் நடைபெறவுள்ள முதல் ஆட்டத்தில் மெக்சிகோ அணி தென்னாப்பிரிக்க அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற கனவை நனவாக்க அனைவரின் பங்களிப்பும் அவசியம் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையின் கீழ் நாடு வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வையில் முன்னேறிக் கொண்டிருப்பதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் கூறியுள்ளார். இந்தியா பல்கேரிய இடையேயான இருதரப்பு உறவு குறித்து பல்கேரிய பிரதமர் திரு ரூமன் ராதேவுடன் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் பேச்சு நடத்தினார். அமெரிக்காவில் தங்கள் குழந்தைகளை பிரசவித்து குடியுரிமை பெற அந்நாட்டிற்கு சென்ற ஐரோப்பா, ஆப்பிரிக்காவைச் சேர்ந்த 100,000,000 விசாக்களை அமெரிக்கா ரத்து செய்துள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் பி வி சிந்து மற்றொரு இந்திய வீராங்கனை இஷாராணி பருவாவை இன்று எதிர்கொள்கிறார். இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள், தங்கமான வாழ்த்து. கடல் ஓசை FM 90.4.
5: அழகான மக்களுக்கு அழகான புதன்கிழமை 9:10 வணக்கம் சொல்வது உங்கள் தங்கம். நம்ம தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சி ஆரம்பிச்சாச்சு. மக்களே, உங்கள் விருப்பமானவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி விருப்ப பாடலை 7094349999 இந்த எண்களுக்கு கால் பண்ணுங்க, வாய்ஸ் நோட் அனுப்புங்க, எஸ்எம்எஸ்ஸும் அனுப்புங்க. வலிமை உள்ள போதே சேமித்து பழகுங்கள். ஏன்னா கடைசியில் நம்மளுக்கு யாருமே கொடுத்து உதவ மாட்டார்கள் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. முதல் காலர் வந்திருக்காங்க, யாருன்னு கேட்போம். வணக்கம்.
6: வணக்கம் அண்ணா. இனிய காலை வணக்கம் அனைவருக்கும்.
5: உங்களுக்கும் இனிய காலை வணக்கம் அண்ணா. நல்லா இருக்கீங்களா?
6: நல்லா இருக்கேன். ராமேஸ்வரம் சமமரத்திலிருந்து ராம பேசுறேன். எனது அருமை மனைவி இன்று அவர்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாள்.
5: சுனிதா?
6: ஆமா.
5: இனிதா சகோதரிக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை. கடல் ஓசை பண்பு
6: சாந்தி. சாந்தி
5: சாந்தியா? சகோதரி சாந்திக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை. எனது சார்பாகவும் கடல் ஓசை பண்பலை 90.4 சார்பாகவும் செம்மமட ராமண்ண சார்பாகவும் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். இன்று போல் என்றென்றும் சீரோடு சிறப்போடு வாழ்க என வாழ்த்துகிறேன். நீங்களும் வாழ்த்துக்களை சொல்லிருங்கண்ணா.
6: கண்டிப்பாண்ணா. அதே மாதிரி அண்ணன் மகனுக்கு சத்தீஸ்வரனுக்கும் இன்னைக்கு பிறந்த நாள். அதனால இருவருக்கும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்து
5: கொள்கிறேண்ணா.
6: அதே மாதிரி சாமி படத்துல இருந்து எனக்கு இதுதானா இதுதானா சாங் போட்டு விடுங்க.
5: அழகான பாடல் கேட்டிருக்கீங்க. ரெண்டு பேருக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லுங்க.
6: எனது அருமை மனைவி சாந்திக்கும் அண்ணன் மகன் சத்தீஸ்வரனுக்கும் இருவருக்கும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இருபடி காலம் வாழ, நோய் நொடி இல்லாம, அதனால என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
5: நன்றி அண்ணா.
6: ஓகே, ரொம்ப நன்றி.
5: நன்றி நன்றி. செம்மமடத்துல இருந்து ராமண்ணா தான் வந்து சதீஸ்வரனுக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அவங்க மனைவி சாந்தி அவங்களுக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிட்டு பாடல் வந்து ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க சாமி படத்துல இருந்து. அடுத்து ட்ரை சைக்கிள் செல்வண்ணா வந்து எல்லாருக்கும் காலை வணக்கத்தை சொல்லிட்டு நல்ல நேரம் படத்துல இருந்து டிஎம் சௌந்தரராஜன் சுசீலாமா வாய்ஸ்ல ஒரு பாடலும் கேட்டிருக்காங்க. மக்களே, நீங்களும் உங்க விருப்பமானவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி பாடலை கேளுங்க. நம்ம தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில இணைஞ்சிருங்க. இது நமது கடல் ஓசை பண்பலை 90.4.

0: சம்மர் நா ஹாட் கூல் ரூஃப் டைல் வாங்கி அதை சமாளிக்க அனுஜ் டைல்ஸ் மால் தான் சரியான ஸ்பாட். அனுஜ் டைல்ஸ் மால்.
1: கார் வாங்குறது கனவு மாதிரி, அப்படிப்பட்ட கனவு நனவாகும் போது அது பெஸ்டா இருக்க வேண்டாமா? பெஸ்டான காஸ் வாங்க பெஸ்டான கம்பெனி தான் நம்ம ஆனமலைஸ் டொயோட்டா. டிரைவர் ஃப்ரெண்ட்லி கார்ஸ், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி கம்பெனி, பிராண்ட் நியூ மாடல்ஸ், பிரீத்தபிள் பிரைசஸ். உங்க ஆசைக்கும் கொடுக்கற காசுக்கும் கொஞ்சமும் குறை இல்லாம பாத்துக்க வேண்டியது நம்ம ஆனமலைஸ் டொயோட்டாவின் பொறுப்பு. இது கார் வாங்குற இடம் மட்டும் இல்ல, உங்க கனவு கார்களை கேர் பண்ற இடம். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். தொடர்புக்கு 8012799000.
2: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
3: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
2: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ்.
4: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
5: சூப்பரான ஹேர் கட் தானே, நம்மள சூப்பரா காட்டும். உங்க அழகுக்கு இனிமே நாங்க பொறுப்பு. பாம்பன்ல புதுசா திறந்தாச்சு சலூன் மாஃபியா. இன்னொரு முக்கியமான விஷயம், ஓபனிங் ஆஃபரா ஜூன் 10 தேதி வர ஹேர் கட்டிங்க்கு வெறும் 49 ரூபாய் தான். சலூன் மாஃபியா, சுலேகா காம்ப்ளெக்ஸ், சென்னை மொபைல்ஸ் அருகில், ரயில்வே ஃபீடர் ரோட், பாம்பன். முன்பதிவுக்கு கால் பண்ணுங்க 8438911353.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: சாப்பிடவாடா.
1: என்னம்மா சாப்பாடு?
2: ஆமக்கறி.
1: ஐயோ ஆமக்கறியா? அதெல்லாம் பிடிக்க கூடாதுமா, கடலோசில சொல்றாங்கல்ல, அதெல்லாம் கேட்க மாட்டியா?
2: டேய் பெரிய ஆள் மாதிரி பேசாம வேலைய பாத்துட்டு சாப்பிடுறா.
1: ஏம்மா, இந்த ஆமைய காப்பாத்திருந்தா இந்நேரம் அப்பாவுக்கு கடல் காப்பான் விருதும் 1000 ரூபாய் பணமும் கிடைச்சிருக்கும். அதை வச்சு கறி எடுத்து நல்லா சாப்பிட்டுருக்கலாம். எங்களை மாதிரி சின்ன பசங்களுக்கு கடல் வளத்தை காப்பாத்த அப்பா அம்மா தானே சொல்லி தரணும். அதை விட்டுட்டு இப்படி பண்ணா நான் மீன் பிடிக்க போகும்போது மீன் மாட்டாது, பிளாஸ்டிக்கும் சொரியும் தான் மாட்டோம். இனிமே ஆமைய பிடிக்க வேணாம்னு அப்பாட்ட சொல்லுங்க. அதை காப்பாத்தி அப்பாவுக்கு கடல் காப்பான் விருது வாங்கி கொடுத்து பெருமை சேர்க்க போறேன். இதை நீயே சாப்பிடு.
2: டேய் ராஜு போகாதடா, இனிமே வைக்க மாட்டேன்.
3: ஆமா மாதிரி அரிய வகை கடல்வாழ் உயிரினங்களை காப்பாத்துங்க. அதை வீடியோவா எடுத்து கடல் ஓசையின் வாட்ஸ்அப் எண்ணான 709-443-9999-க்கு அனுப்புங்க. கடல் காப்பான் விருது பெறுங்க, கூடவே 1000 ரூபாய் பரிசும் உண்டு. சமுத்திரம் பழகுவோம், கடல் வளம் காப்போம்.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
5: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள், தங்கமான வாழ்த்து. கடல் ஓசை FM 90.4.
6: ஒன்பது மணி 24 நிமிஷத்தில் இணைஞ்சிருக்கீங்க கடல் ஓசை பண்பலை 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில். தாங்க மக்கள் வந்து அனுப்புகிற எஸ்எம்எஸுக்கும் பண்ணுற கால்களுக்கும் கடமையே எனக்கு மறந்து போகுது உங்களோட பேசுகிறதுனால. ஸோ உண்மையிலே அதுவும் ஒரு சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஒரு நேர் இருக்காங்க, யாருன்னு கேட்போம். வணக்கம்.
7: காலை வணக்கம்.
6: உங்களுக்கும் காலை வணக்கம் சகோதரி. அக்காமடத்து தமிழரசி சகோதரிக்கு ஒரு சிறப்பான வணக்கங்கள். இன்னைக்கு யாருக்கு பிறந்த நாள், யாருக்கு கல்யாண நாள், திருமண நாள்?
7: மவுன்
6: பேட்டன் பிரபு. மவுன் பேட்டன் பிரபு அவங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை சகோதரி. தமிழரசி குடும்பத்தின் சார்பாகவும் எனது சார்பாகவும் கடல் ஓசை பண்பலை 90.4 சார்பாகவும் இந்த பிறந்தநாளில் இருந்து அவங்க எடுக்கிற எல்லா சிறப்பான நல்ல விஷயங்களும் சக்சஸ் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பாடல்?
7: என்ன பாட்டு
6: வந்து சூப்பர் பாட்டு, சூப்பர் பாட்டு, கண்டிப்பா கொடுத்துடலாம்.
7: நன்றி வணக்கம்.
6: நன்றி வணக்கம். அக்கா மடத்திலிருந்து சகோதரி தமிழரசி தான் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. தங்கச்சி மடத்திலிருந்து கென்னடி அண்ணே எல்லாருக்கும் காலை வணக்கத்தை சொல்லிட்டு ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. அலைகள் புதிய வார்ப்புகள் படத்திலிருந்து. கடலாடி வட்டம் சபரியாறு பட்டணத்திலிருந்து ராபர்ட் அண்ணே, மறைந்த நமது பாரதி ராஜாவுக்கு ஒரு வீர வணக்கம். அதாவது அவர்கள் பணியாற்றிய அத்தனை துறைகளிலும் அவங்க நடிப்புன்னு தான் வந்தாங்களாம். ஸோ அவங்க வந்து இயக்குனராகி நிறையா இயக்குனரை வந்து ஆரம்பிச்சிருக்காங்களாம். நிறையா இயக்குனருக்கு வந்து அவங்க வந்து வழிவிட்டு அவங்களையும் ஒரு பெரிய ஆள் ஆக்கியிருக்காங்களாம். அந்த பாரதி ராஜா அவங்களுக்கு ஒரு இரங்கல் செய்தியை தெரிவிச்சிருக்காங்க. அவங்களுக்கு இரங்கல் செய்தியை தெரிவிச்சுட்டு அவங்க பணிக்கு ஒரு சிறப்பான வணக்கத்தையும் சொல்லிட்டு ஒரு அழகான பாடலும் ஒன்று கேட்டிருக்காங்க. கருத்தம்மா படத்துலன்னு நினைக்கிறேன். அடுத்து சரோ அவங்க வந்து எல்லாருக்கும் காலை வணக்கத்தை சொல்லிட்டு ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க சங்கமம் படத்துலேருந்து. இன்றைக்கி வந்து இந்த யோகா தினம் வருது, 21ஆம் தேதி வருது உலக யோகா தினம்னு நினைக்கிறேன். அது வந்து நம்ம அது பண்ணுறதுக்கு ஒரு அழகான இடம் இருக்குது. நம்ம இமயமலைக்கு கீழே அடிவாரத்தில் கங்கா நதி, அந்த இடத்துல ரிஷிகேஷ் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் அந்த யோகா வந்து சிறப்பாக அங்கே தான் நிறையா பேர் பண்ணுவாங்களாம். அது அழகாக இருக்குமா அந்த இடம் பார்க்கவே. ஸோ நம்மளுக்குன்னு பார்க்கணும்னா தோணுது, பார்ப்போம். உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்குமா? இருக்கான். அதே நேரத்தில் கல்வி பள்ளிகள் இதுக்கான தலைநகரமும் இருக்குது. டெல்லி வந்து உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள ஒரு ஊர், டோராட்டன் அப்படின்றிருக்கு, டேராடோன், டேராடோனில் இருக்கான். அது இந்த இராணுவம் மருத்துவம் இதுகளுக்கெல்லாம் வந்து கல்வி வந்து நம்ம டெல்லியில் தான் இருக்கான். இந்த பள்ளிகளுக்கான இது அந்த இடத்துல இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து நம்ம ஒரிசா மாநிலத்தில் புவனேஸ்வரில் தான் வந்து நம்ம விளையாட்டு விளையாட்டு அந்த கூடைப்பந்து கபடி ஆகட்டும் எக்ஸைஸ் ஆகட்டும் பூப்பந்து ஆகட்டும் எல்லாமே வந்து அந்த விளையாட்டினுடைய தலைநகரமே அங்கே தான் இருக்கலாம். அங்கே வந்து பயிற்சியாளர்களும் இருக்காங்களாம், நிறையா விளையாட்டுகளை கற்றுக்கிறாங்களாம், அங்கே அதை ஒரு கல்வியாகவே வச்சு நடத்துகிறாங்களாம். எல்லாத்துக்கும் ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு முத்தான மூன்று பாடல்களை தொடர்ந்து வாழ்த்தலாம். வாங்க கடல் ஓசை பண்பலை 90.4 தங்க.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: வெளிநாடுகளுக்கு போகணும் அப்படின்னா விசா, பாஸ்போர்ட், டிக்கெட் இது எல்லாமே அவசியம். இன்டர்நேஷனல் ஐடி கார்டு பாஸ்போர்ட்னு தெரியும், ஆனா அதை வச்சுக்கிட்டு மட்டும் வெளிநாடுகளுக்கு போயிட முடியுமா என்ன? கண்டிப்பா முடியாது. சரி, அப்பனா விசானா என்ன தெரிஞ்சுக்கலாமா? இப்போ நம்ம வீட்டுக்குள்ள நாம போக யாருக்கிட்டையும் பெர்மிஷன் வாங்க தேவையில்ல, ஆனா அடுத்தவங்க வீட்டுக்குள்ள போக அவங்க கிட்ட பெர்மிஷன் வாங்கணும்ல. அதே மாதிரிதான் நாம இந்தியாக்குள்ளேயே போக விசா தேவையில்ல, ஆனா வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னா நாம எந்த நாட்டுக்கு போகணுமோ அந்த நாட்டோட தூதரகத்துல நாம எதுக்கு அந்த நாட்டுக்கு போறோம், என்ன ஏது அப்படின்ற காரணத்தை சொல்லி பெர்மிஷன் வாங்கணும். அந்த அனுமதி சீட்டு பேர் தான் விசா. விசாலேயே டூரிஸ்ட் விசா, ஒர்க் விசா, ஸ்டூடெண்ட் விசான்னு ஏகப்பட்டது இருக்குது.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: அக்கா, நம்ம பிரியா அக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆள் வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா? நம்ம கடலோசை எப்பம் நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க, அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
1: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
0: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ்.
2: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள், தங்கமான வாழ்த்து. கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: ஒன்பது மணி 46 நிமிஷத்தில் இணைந்திருக்கீங்க நமது கடல் ஓசை பண்பலை 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில். தாங்க நிறையா பேர் பாடல் கேட்டிருக்கீங்க இன்றைக்கி, ஒவ்வொரு சில பேருக்கு பாடல் கொடுத்துருக்கு. நீங்கள் அடுத்து கேட்கணும்னா நேசக்கரங்கள் நிகழ்ச்சி தொகுப்பாளர் வந்திருக்காங்க நிவா, அவங்கள்ட்ட நீங்கள் அவங்க கேட்குற கேள்விகளுக்கு பதில சொல்லிட்டு பாடலை கேளுங்க மக்களே. அடுத்து வந்து நம்ம தமிழரசி சகோதரி ஒரு அழகான பாடல் ஒன்று கேட்டிருக்காங்க. அடுத்து யாசிகா அவங்க வந்து எல்லாருக்கும் காலை வணக்கத்தை சொல்லிட்டு உள்ளா அப்படின்னு ஒரு பாட்டு கேட்டிருக்காங்க, நம்ம பேட்டை படத்தில் இருந்துன்னு நினைக்கிறேன். இரண்டு பாடல்களும் வருது. இதோடு நம்ம நிகழ்ச்சியும் நிறைவு பெறுகிறது. மீண்டும் உங்கள் அனைவரையும் திரும்ப வெள்ளிக்கிழமை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்கள் தங்கம். இணைஞ்சிருங்க, இது நமது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை பண்பலை 90.4 வரட்டா.

0: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடலுக்கு கிளம்புவோமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணலாம் சமாட்டி.
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பைய கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
3: ஆ சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம்.
0: எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க, மளிகை சாமானே காணோம். எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு? ஆ இந்தா இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா எதுக்குனே?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏனே இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா? கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வரம் தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் மத்தை போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ? கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
4: கடல் தாய்க்கு வாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 10 மணி. சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 10:01 தாங்க. நேயர்கள் எல்லாரும் இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. நம்ம நேசக்கரங்கள் நிகழ்ச்சியுமே தொடங்கியாச்சு. நிகழ்ச்சிக்காக அடுத்த 2 மணி நேரம் உங்க கூட பேச போறது நான் நிவாஷினி மற்றும்
3: இனிதா பிரகாசி.
2: இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி தான் பேச போறோம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம உடல்ல ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை நோய் அப்படின்னா நம்மளுடைய தூக்கம் அப்படின்றது கெட்டு போகும். ஆனா மோசமான தூக்கம் அப்படின்றது நம்மளுடைய உடம்புல ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ஒரு சிக்னல் கொடுக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. இப்போ பெரும்பாலானவங்களோட தூக்க நேரம்னு கேட்டால் நைட்டு 11 இல்லை 12 மணி அப்படின்னு தூங்கிட்டு காலையில் 5-6 மணிக்கு அறக்க பறக்க எந்திரிச்சு வந்து கிளம்பி போகிறாங்க. சொல்லப்போனால் 5 மணி நேரம் தூக்கம் தான் அவங்களுடைய முழு தூக்கமாகவே இருக்குது. அப்புறம் எப்படி படிக்க முடியும் இல்லை வேலை செய்ய முடியும் அப்படின்ற ஒரு இடங்களில் தெளிவாக இருக்க முடியும் அப்படின்றதே தெரியலை. ஒரு அக்காட்ட நானுமே சமீபமாக எத்தனை மணிக்கு தூங்குவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, நான் தூங்க 12:01 ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன், வேலை ஏதாவது இருக்குமா அப்படின்னு கேட்டதுக்கு, வேலைலாம் இல்லை. அப்புறம் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு, என் பிள்ளைங்களை சாப்பிட வச்சு அவங்க விளையாண்டு தூங்கவே கிட்டத்தட்ட 5:30 அவங்க தூங்கினாதான் நான் ஃபோன் பார்க்க முடியும். அப்புறம் ஃபோன் பார்த்துட்டு தூங்க கிட்டத்தட்ட 1 மணி 12 மணி ஆகிரும் அப்படின்னு சொன்னாங்க. அதுலேயும் காலையில் 5 மணிக்கு வேற எந்திரிப்பாங்களாம். எப்படி ஒரு நபருக்கு 5 இல்லை 4 மணி நேரம் தூக்கம் அப்படிங்கிறது பத்தும் தெரியலை. நினச்சி பாருங்களேன், ஒரு வேப்ப மரம் இருக்குது இல்லை ஒரு நல்ல மரத்துக்கடியில் ஒரு கயிற்றுக்கட்டில் போட்டுட்டு நல்ல சாப்பாடை நம்ம வந்து தெம்பாக சாப்பிட்டுட்டு வந்து படுத்து கிடந்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட சுற்றி 4-5 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஒருவேளை அந்த பேச்சை கேட்டுட்டு அப்படியே தூங்கினோம் அப்படின்னா எப்படி இருக்கும்? ஏன்னா இப்போ நினச்சா கூட அப்படி நிறைய பேருக்கு தூக்கம் வரும். அப்படிலாம் நம்மளுடைய சூழல் இருந்தது போக இப்போ என்னடானா, ஒரு குட்டி ரூங்கில் எல்லாத்தையும் நம்ம அடைச்சி போட்டு கச்ச கச்சன்னு தூங்குறோம். இப்படி இருந்தால் சில பேருக்கு வந்து தூக்கம் வராது இல்லையா? அது மட்டும் கிடையாது, எல்லாருடைய கையிலையுமே இப்போ மொபைல் அப்படின்றது வந்துருச்சு. குறிப்பாக அதில் வந்து புது புது விஷயத்தை பார்க்க முடியுது, நிறைய வீடியோஸ் பார்க்குறோம். இதனால நம்மளுடைய மூளை என்ன ஆகிடுது அப்படின்னா புது விஷயங்களுக்கு ரொம்பவே அடிக்ட் ஆயிடுது அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு கட்டத்துக்கு மேலே எப்படியும் வந்து நாமளும் அதெல்லாம் பார்த்து டயர்டாயிருவோம், அப்போ தான் வந்து தூங்க போவோம். முன்னாடி காலத்தில் நம்மளுடைய வீடுகளில் இந்த அம்மா பாட்டி அப்பத்தானு ஒரு சில நபர்கள் வந்து இந்த கடைசி நாடகம் பார்த்து முடிகிற வரைக்கும் அப்படியே முழிச்சிருப்பாங்க. ஸோ வந்து அப்படி தூக்கம் பத்தாததுக்கு பல காரணங்கள் இருந்தாலும் இது எல்லாமே ஒரு காரணங்களாக இருக்குது, நம்மளுடைய அந்த தூக்க நேரத்தை கொஞ்சம் லேட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய தூக்க நேரம் அப்படின்றது ஏன் தாமதமாகுது அப்படின்னு நினைக்கிறீங்க? அது மட்டும் கிடையாது, அந்த ஒரு நேரத்தில் ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும் போது நம்மளுடைய டெய்லி ரொட்டீன் இருக்குல்ல, வேலைக்கு போகணும் இல்லை அங்கே போய் வேலை செய்யணும் இல்லை படிக்க போகணும் படிக்கணும் இந்த மாதிரியான இடங்களில் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளை ஏற்படுத்துது அப்படின்றத உங்களுடைய கருத்துக்களாக நம்ம நேசகரங்கள் நிகழ்ச்சியில் நீங்களும் பகிர்ந்துக்கிற கால் பண்ணுங்க 709-443-9999. அடுத்ததான் வந்து சூப்பரான 2 பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: பையன் வீட்ல எல்லார்கிட்டயும் ஆர்குமெண்ட்ல வின் பண்ணிடுவானே, என்ன படிக்க வைக்க போறீங்க?
1: கரெக்ட்டா சொன்னீங்க, அதான் லா படிக்க ஆசை, ஆனா பெஸ்ட் காலேஜ் தேடிட்டு இருக்கோம்.
0: அப்ப விநாயக் கமிஷன்ஸ் லா ஸ்கூல் பாருங்க, தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பைலிங்குவல் டீச்சிங், ஓபி ஜிந்தால் மென்டர்ஷிப்போட கிராஸ் லேர்னிங் இருக்கு, இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்ல கேம்பஸ் அண்ட் குளோபல் எக்ஸ்போஷர் இருக்கு.
2: டீன் ப்ரொஃபசர் சித்தார்த் ராஜாவின் 30 இயர்ஸ் கார்ப்பரேட் கைடன்ஸோட எவ்ரி செமஸ்டர் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் ஸ்டூடண்ட்ஸ் இண்டஸ்ட்ரி ரெடி லாயர்ஸ் மாத்துது. விநாயக் கமிஷன்ஸ் லா ஸ்கூல், OMR ரோட், சென்னை. கால் 7358201234.
3: கார் வாங்குறது கனவு மாதிரி, அப்படிப்பட்ட கனவு நனவாகும் போது அது பெஸ்டா இருக்க வேண்டாமா? பெஸ்டான காசு வாங்க பெஸ்டான கம்பெனி தான் நம்ம ஆனமலைஸ் டொயோட்டா. டிரைவர் ஃப்ரெண்ட்லி கார்ஸ், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி கம்பெனி, பிராண்ட் நியூ மாடல்ஸ், பிரீத்தபிள் பிரைசஸ். உங்க ஆசைக்கும் கொடுக்கிற காசுக்கும் கொஞ்சமும் குறை இல்லாம பாத்துக்க வேண்டியது நம்ம ஆனமலைஸ் டொயோட்டாவின் பொறுப்பு. இது கார் வாங்குற இடம் மட்டும் இல்ல, உங்க கனவு கார்களை கேர் பண்ற இடம். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். தொடர்புக்கு 8012799000.
4: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
5: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
4: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ்.
6: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
7: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4. நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மச்சான், மாமா மச்சான், எல்லாரும் ஒரு நிமிஷம் நான் சொல்ல போறதை கேளுங்க. காலம் போற வேகத்துல நாமளும் சேர்ந்து ஓடலைன்னா காலம் நம்மளுக்கு டாடா பை பை சொல்லிட்டு பறந்து போயிடும். எப்பவும் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். அதுக்கு முதல் படி ஒரு குடிமகனுக்கான அடிப்படை சான்றிதழ்களை எடுத்து வச்சுக்கணும். அடிப்படை சான்றிதழ்களா, அது என்னப்பான்னு தோணுதா? 10th, 11th, 12th மார்க் ஷீட்டு. இதுக்கு மேல படிக்கலன்னா அதுக்கான டிசி, அதாங்க டிரான்ஸ்பர் சர்டிபிகேட், பிறப்பு சான்று, ஜாதி சான்று, வருமான சான்று, இருப்பிட சான்று, ஆதார் அட்டை, அப்புறம் வங்கி கணக்கு புத்தகம். நான் இப்ப சொன்ன விஷயங்கள்ல எதெல்லாம் உங்களால எடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. எங்க எது தேவைப்படும்னே சொல்ல முடியாது, அதனால சிரமம் பார்க்காம எடுத்து வச்சுக்கோங்க. வரட்டா, என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
3: நேரம் சரியாக 10:16 ஆச்சு. கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் இனிதா பிரகாசி மற்றும்
4: நிவாஸ்னி.
3: பொதுவா நம்ம தூங்கும் போது வந்து தூக்கம் ஒரே மாதிரி நிலையில இருக்காது. அது பாத்தீங்கன்னா 90 நிமிஷம் இருக்கிற ஒரு சுழற்சி மறுபடி வந்துட்டே இருக்கும். ஒரு நைட்ல சாதாரணமா 4 முதல் 5 வரை முறைகள் வந்து நம்ம உடல்ல நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 90 நிமிட தூக்கம் பாத்தீங்கன்னா இந்த ரொட்டீன்ல 2 முக்கியமான நிலை இருக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா ஆழ்ந்த தூக்கம், இரண்டாவது கனவு தூக்கம். நேர் ஒருத்தவங்க நினைஞ்சிருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம்.
4: வணக்கம்.
5: வணக்கம்,
4: எப்படினா இருக்கீங்க?
5: ஓகே,
4: நான் இப்ப நீங்க சொல்லுங்க, நீங்க எத்தனை மணிக்கு கரெக்டா வந்து தூங்க போவீங்க?
5: மேக்ஸிமம் 9:30.
4: ஒரு மணிக்கு போயிட்டு காலையில வந்து வேலைக்கு போகணுமே, ஸ்கூலுக்கு போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5-6 மணிக்கு.
5: ஒண்ணு இல்ல, டிவி வர்ற வரைக்கும் பாத்தீங்கன்னா 11 மணி நார்மலா தான் போயிட்டு இருந்தது. எங்க அம்மா அப்பா காலகட்டங்கள்ல எல்லாம் 7:30 8:00 பெருசு, 8 மணிக்கு சாப்பிடுவோம், 8:00 படுத்துரும், அப்பதான் வேடிக்கை 4 மணி இல்லைனாலும் 5 மணிக்கு சாதாரண அந்த பழக்கம் தான் எனக்கு இன்னைக்கு இருக்கு.
4: சூப்பர். அந்த ஒரு டைமிங்ல எந்திரிக்கிறது உங்களுடைய உடலுக்கு எவ்வளவு ஆரோக்கியமா இருக்கு?
5: அந்த நேரம் வாக்கிங் போறதுக்கு நல்லா இருக்கும். அது இதுல என் செல்வராஜ் சார் சூரியோதயம் அந்த நிகழ்ச்சியோட அப்படியே ரவுண்ட்ஸ் போகும்போது அது ஒரு கேட்டுட்டு அது ஒரு எப்படி சொல்ற அது ஒரு அதை மிஸ் பண்ற அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அதனுடைய சுவை என்னங்கிறது தெரியும். டிவி பொறுத்த எப்ப டிவி வந்ததோ அப்பவே 10-11 மணி வரைக்கும் தூக்கம் போயிருச்சு. அதை தாண்டி இந்த செல்போனு வந்துச்சு. என் பையன் நான் ஒரு தடவை பாத்ரூம் போறதுக்கு எந்திரிச்சு 1:30 பார்த்த சேனல் நோண்டிக்கிட்டு இருப்பான். இது யாருக்கும் தொந்தரவு இருக்கிறது இல்ல. அவனுக்கு பாட்டுக்கு படிச்சு சொல்லிக்காச்சு. ஜெய் படுத்துட்டு காலை நேரமே எந்திரிச்சு தொலைங்களா 8-9 மணி ஆனாலும் எதிர்க்கு 8:30 எந்திரிச்சு எப்படி 9 மணிக்கு வேலைக்கு போவான்? ஏத்துக்க முடியலக்கா. நீங்க சொல்ற மாதிரி சப்கான்சியஸ் மைண்ட்ல போய் தூங்குறவங்க இன்னைக்கு அறவே அத்து போச்சுமா. இதனால என்ன பிரச்சனைகள் உருவாகும் தெரியுமா? மன அழுத்தம் ரொம்ப அதிகமா இருக்கும்.
4: கண்டிப்பானா
5: எந்த ஒன்னையுமே சரணா ஒரு தீர்வு காண முடியாது. நான் சாயங்கால நேரம் டீ குடிச்சாலே தூக்கம் வராது அப்படிங்கறதுக்காக சாயங்கால நேரம் டீயவே தவிர்த்து காலையில குடிக்கிறதோட சரி.

0: சாயங்காலம் 4 மணிக்கு 5 மணிக்கு ஒரு நீங்க டீ சாப்பிட்டீங்கன்னா அது 6 மணி நேரம் தூக்கத்தை தள்ளிப்படுமா.
1: ஓகே, நான் இந்த தூக்கம் அப்படின்றது எதனால வந்து லேட் ஆகுது, குறிப்பா இந்த ஒரு காரணத்தினால லேட் ஆகுது அப்படின்னா என்ன சொல்லுவீங்க?
0: கண்டிப்பா தூக்கம் அப்படின்றது கொஞ்சம் லேட்டானா கூட நமக்கு வந்து யாரை பார்த்தாலுமே திட்டணும் அப்படிங்கிற மாதிரி தான் சரியா செரிமானம் ஆகாது எத்தனை பிரச்சனைகள் இருக்குது தெரியுங்களா?
1: ஸோ இப்படிலாம் இருக்கும்போது நம்மளுடைய அந்த டெய்லி ரொட்டீன் இருக்குல்ல, வேலைக்கு போகணும் இல்ல படிக்க போகணும், அதுல வந்து என்னென்ன
0: கவனம் செலுத்த முடியாது?
1: ஓகே, நான் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க, தூக்கம் கரெக்டா வரணும்னா இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க?
0: நீங்க அந்த நேரத்துக்கு படுத்தீங்கன்னால இப்போது ஒரு 2 நாள் 3 நாள் சிரமமா இருக்கும். 1 மணி நேரம் நீங்க 10 நிமிஷம் செல்போன் பாத்தீங்க அப்படின்னா அந்த ஊதாக்கத்தில் கண்ணில் பட்டுச்சுன்னா 3 மணி நேரம் தூக்கத்தை தள்ளி போடுமா?
1: கண்டிப்பாண்ணா.
0: அப்ப நீங்க வந்து 8 மணிக்கு நெட் ஆஃப் பண்ணிடணும். ஒரு 9:30 படுத்தீங்கன்னா கூட போதும், ஒரு 1.5 மணி நேரத்துல தூங்கிடலாம்.
1: கண்டிப்பா
0: தூங்க வேண்டிய நேரமே இந்த 9:30 கூட பெருசு, 10 மணிக்கு அது படுத்து தொலைவோம். அதுமே இல்லாம 11 நான் மார்க்கெட்ல இருப்பேன், ஃபுல் நைட் மார்க்கெட்ல தான் இருப்பேன், 12 மணிக்கு அப்படியே எடுத்து பார்ப்பேன் யார் யார் ஆன்லைன்ல இருக்கிறாங்க அப்படின்னு. கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா ஒரு 100 கான்டாக்ட் இருந்ததுன்னா அதுல ஒரு 60 பேர் ஆன்லைன் தான் இருக்கிறாங்க.
1: அப்ப நம்மளுமே அந்த நேரத்துல ஆன்லைன்ல தானே நான் இருக்கோம்.
0: நான் இருக்கிறது இல்லை, எனக்கு அந்த 1 நாள் தூக்கத்தை முடிச்சாகணும். 6 நாள் தயாரிப்பு 1 நாள் வியாபாரம். நீங்க திங்கக்கிழமை நைட்டு போனீங்கன்னா நான் வெடி வரைக்கும் அங்க உட்காந்துட்டு தான் வந்தாகணும். அந்த மாதிரி நேரங்கள்ல பார்த்தேன் அப்படின்னா 2 மணிக்கு எடுத்து பார்த்தோம்னாலும் ஒரு 50 பேராவது இதுல ஆன்லைன்ல இருப்பாங்க.
1: இந்த ஒரு காலத்துல அப்படி ஒரு ரொட்டீன் வந்து நிறைய பேர் ஆகிருச்சு, அது கண்டிப்பா தவிர்க்கணும். இப்ப உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் நான் வேணும்?
0: எனக்கு இந்த தூங்காத கண் என்று ஒன்று அந்த பாட்டு போடுங்களேன்.
1: கண்டிப்பா கொடுத்துடலாம்னா ரொம்ப நன்றி. நம்மள நிறைய பேர் இப்படிதான் இருப்போம், என்னைக்காவது ஒரு நாள் வந்து நம்ம யாரையாவது எடுத்து பார்க்கும் போது நிறைய பேர் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி 1 மணிக்கெல்லாம் ஆன்லைன்ல இருப்பாங்க. பார்த்தோம் அப்படின்னா நம்மளுமே அன்னைக்குன்னு ஆன்லைன்ல தான் இருப்போம். ஸோ அந்த மாதிரி இன்னைக்கான ஒரு ரொட்டீன் அப்படின்றது மாறிட்டே வருது. ஸோ தூக்கமின்மையினால நிறைய பிரச்சனைகளுமே கண்டிப்பா ஏற்படும், அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நம்மளுடைய அக்கா வந்து அந்த கனவு தூக்கம் ஆழ்ந்த தூக்கம் பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க, அது என்ன அப்படிங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆழ்ந்த தூக்கம் கனவு தூக்கம் இந்த 2 தூக்கம் வந்து முக்கியமான நிலைன்னு சொல்லியிருக்காங்க. ஆழ்ந்த தூக்கத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வரக்கூடிய தூக்கம், அதாவது உடலுக்கும் மூளைக்கும் நல்ல ஒரு ஓய்வு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நேரத்தில் உடம்பில் இருக்கிற சோர்வுகள்லாம் நீங்கி உடல் வந்து ஒரு பிரிஸ்காக மாறும், இதுதான் ஆழ்ந்த தூக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக வந்து இது பார்த்தீங்கன்னா 60-70 நிமிஷங்கள் வரை நம்ம தூங்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரு குறிப்பிட்ட டைம் சொல்கிறாங்க. ரெண்டாவது கனவு தூக்கம், இந்த கனவு தூக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஆழ்ந்த தூக்கத்துக்கு பின்னாடி வரக்கூடிய இந்த கனவு தூக்கம், இதில் பார்த்தீங்கன்னா கண்களை மூடி இருந்தாலும் அது வந்து வேகமாக அசையும். நம்ம குழந்தைங்க சின்ன குழந்தைங்கள்லாம் பிறந்த குழந்தைங்கள பார்த்தோம் அப்படின்னா கண் வந்து இப்படி துடிச்சிட்டே இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா சிரிக்கிங்க, ஒரு மாதிரி சினுங்குங்க, அழுகுங்க, இந்த மாதிரி ஏங்குங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கும்போது நம்ம பார்க்கலாம். அதை வந்து பெரியவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பூ பார்க்கறது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பூ பார்க்கறது தான் இந்த கனவு வந்து பார்க்கறது அப்படின்னு சொல்லுவாங்களாம். பெரும்பாலான கனவுகள் வந்து இந்த தூக்கத்தில் தான் வரும். நாம் விழிச்சதுக்கு பின்னாடி அந்த கனவு வந்து நினைவில் இருக்குது அப்படின்னா இந்த நேரத்தில் கண்ட கனவுகளாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நைட்டில் நம்ம தூங்கும்போது ஆழ்ந்த தூக்கத்தை தூக்கத்துக்கு அப்புறம் கனவு தூக்கம் வரும், மறுபடியும் என்ன செய்யும்னா ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தூக்கங்கள் வந்து மாறி மாறி வர்றதுனால இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கும் மனசுக்கும் தேவையான ஓய்வு கிடைக்கும். ஆழ்ந்த தூக்கத்தில் வந்து அது சம்மந்தமாக வந்து நிறைய பிரச்சனைகள் இல்லாதவங்க தான் இந்த மாதிரி ஆழ்ந்த தூக்கத்துக்கு போவாங்க. நான் நல்லா தூங்கினேன், எப்போ தூங்கினேனே தெரியலை, எப்போ எந்திரிச்சேன்னு தெரியலை அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி சொல்லுறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா கனவு தூக்கம். கனவு தூக்கத்தில் பாதிக்கப்பட்டவங்க பார்த்தீங்கன்னா, நான் காலையிலே எந்திரிச்சிட்டேன் ஆனால் தூக்கம் வரலை எழுந்ததுனால, இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சோர்வாக இருக்குது, காலையில் எந்திரிச்சதுலேருந்து ரொம்ப டயர்டாக இருக்குது இப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சொல்கிறவங்க பார்த்தீங்கன்னா கனவு தூக்கத்தில் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஆழ்ந்த தூக்கம் குறைஞ்சிருக்கும், இதனால் அவங்களுக்கு வந்து பிரச்சனை வரும். இன்னுமே வந்து தூக்கத்தை பற்றி தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். அண்ணா கேட்ட பாடல்கள் வருது, தொடர்ந்து கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
2: நேரம் சரியாக 10:34. நாம தினமும் தூங்குறது மூலமா முக்கியமா நம்மளுடைய உடலையும் மனசையும் ஃப்ரெஷ்ஷாகவும் ஆரோக்கியமாகவும் வச்சுக்க முடியும். நாம நினைக்கிறது சாதாரணமாக ரெஸ்ட் எடுக்கிறனால தான் நல்ல தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் தூங்கும்போது நம்மளை அறியாமலே நம்ம உடம்புக்குள்ள நிறைய வேலைகள் அப்படின்றது நடக்குது. இப்போ எப்படி ஒரு மனுஷ வாழ்க்கைக்கு வந்து சாப்பாடு, தண்ணி, காற்று இதெல்லாம் தேவையான விஷயமா இருக்குதோ, தூக்கமே இந்த ஒரு லிஸ்ட்ல வரக்கூடியதுதான். அந்த டைம்ல தான் நம்ம பாடிக்கு உள்ள இருக்குது இல்லையா, நம்மளுடைய மூளை, கிட்னி, குடல், லிவர், ஹார்ட்டுன்னு ஒவ்வொரு ஆளுமே ஒவ்வொரு வேலையை அவங்களும் வந்து பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம பகல் ஃபுல்லா உழைக்கிற களைப்பை போக்கி அடுத்த நாளுக்கு நம்மளை தயார்படுத்துறது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய தூக்கம் தான். ஒரு நாளைக்கு 8 இல்லைன்னா 7 மணி நேரம் தூக்கம் அப்படின்றது ஒரு மனுஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா இன்னைக்கு வந்து பலருக்குமான அந்த தூக்க நேரம் அப்படின்றது எப்படி மாறிடுச்சுன்னா, ஒரு 5-6 மணி நேரம் தூங்கினா போதும், காலைல எந்திரிச்சு போயிடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆனா நாம ஏன் தூங்கணும் அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? கண்டிப்பா நாமளுமே இதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். இப்ப காலத்துல இருந்து நேயர் பெணோ அவங்க இணைஞ்சிருக்காங்க, அவங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
3: வணக்கம் அக்கா, உங்க பேர் அப்புறம் உங்களை பத்தி சொல்லுங்க.
4: வணக்கம் தம்பி, என்னோட பேர் தானே, நம்ம அமல்லேருந்து பேசுகிறேன்.
3: அக்கா, இப்போ ஒரு மனுஷனுக்கு தூக்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம வந்து ஒரு 8 மணி நேரம் தூங்கினாதான் அடுத்த நாள் நம்மளால ஒரு சாதாரண வேலையை பார்க்க முடியும். ஆனால் நிறைய பேரோட தூக்கங்கிறது ரொம்ப குறைஞ்சி போயிட்டு நைட்டு 12 மணி 1 மணிக்கு மேலே தூங்குறாங்க. அதை பற்றி உங்களோட கருத்து என்ன?
4: தூக்கங்கிறது நம்மளோட லைஃப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான்ப்பா. அது வந்து நம்ம, அதாவது நான்லாம் காலேஜ் படிக்கும்போது நல்லாவே தூங்குவேன். ஏன்னா ஆனால் இப்போ எங்களுக்கு வந்து காலேஜ் டைம் 9 மணினால பஸ் வந்து 8 அந்த மாதிரி தான் வரனால 7 மணி வரை நல்லா தூங்கி எழுந்திரிப்போம். இப்போ கல்யாணத்துலேருந்து இந்த தூக்கங்கிறதே இல்லாமல் போயிடுச்சு. இன்னொன்று வந்து எங்கள் வீட்டுக்காரர் ஃபாரின் இருக்கும்போது நான் எங்கள் அம்மா வீட்டில் இருக்கிறனால 7 மணி 8 மணி கூட எழுந்திரிப்பேன். அவங்க லீவுக்கு வந்துட்டாங்கன்னா கரெக்டாக 6 மணிக்கு தான் எந்திரிக்கணும், காஃபி போடணும் அப்படிங்கிறபோது நம்ம என்னமோ எனக்கு பாய் தூக்கத்தில் எழுந்திரிக்கிற மாதிரி தெரியுது. இன்னொன்று வந்து இப்போ என் பையனை ஸ்கூலில் சேர்த்தனால கரெக்டாக 5 மணி 5:30 அந்த மாதிரி எந்திரிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கூட வருது. அந்த மாதிரி எந்திரிக்கும் போது எனக்கு வந்து தூக்கம் இல்லாமல் சில டைமில் தலைவலி அந்த மாதிரி வந்து இருந்து நம்மளுக்கு வந்து இதனால உடம்பு சரியில்லாத போகிற மாதிரி கூட இருக்குது.
3: சரி, நைட்டு தூங்குறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்?
4: நைட்டு வந்து நாங்கள் வந்து மோஸ்ட்லி எதுவும் 9 மணி 9:30 தூங்கிடுவோம்ப்பா. ஒரு சில டைம் தூக்கம் வரலைன்னா மட்டும்தான் ஒரு 10 மணி 10:30 ஃபோன் யூஸ் பண்ணிவிட்டு தூங்குவேன்.
3: ஆனால் இப்போ நம்ம சாதாரணமாக நிறைய பேர் இந்த ஃபோனு டிவி இருக்கிறதுனால ஒரு 11 மணி 12 மணி வரை தூங்காமல் இருக்காங்களே, அப்படி இருந்தால் என்ன ஆகும்? அப்படி இருக்கவங்கள பற்றி உங்களோட கருத்து என்ன?
4: அப்படியே ஃபோனு இந்த டிவி இதுகள் யூஸ் பண்ணுறதுனால வந்து தூங்காதவங்களுக்கு வந்து அவங்களோட உடம்பு தான் பாதிக்கப்படுது. தலைவலி, அதுக்கப்புறம் வேறு எதனால உடம்பு சரியில்லாமல் போகிறது. நம்ம அந்த அதிகமாக ஃபோனு டிவி இதுகள் பார்க்குறனால நம்மளோட அந்த ஃபோன் அந்த டிவியோட அந்த லைட்டு வந்து நம்ம கண்ணில் பாதிச்சு வந்து நம்ம கண்ணுக்கு வந்து தான் அதிகமான பாதிப்பு ஏற்படுது. ஏன்னா அதில் வந்து எனக்கு வந்து அந்த மாதிரி ஆயிருக்கு, அதனால நான் சொல்கிறேன்.
3: ரொம்ப நன்றிக்கு அவங்களோட கருத்துக்கு. உங்களுக்கு என்ன பாடல்னு சொல்லுங்கள்.
4: நன்றி தம்பி. அம்மா மகன் சாங் இதனால போடுவோம்.
3: நன்றிக்கா.
4: நன்றி தம்பி.
2: நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி டிஜிட்டல் பொருட்களை வந்து கொஞ்சம் பயன்படுத்துறத தவிர்த்துக்கணும் அப்படிங்கிறத நிறைய இடங்கள்ல நாமளுமே கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் வந்து அதை அசால்ட்டாக கடந்து போயிடுவோம். கடைசியில் அந்த பொருட்களை பார்த்து பார்த்து நம்மளுடைய கண்ணுக்குமே மிகப்பெரிய ஒரு ஆபத்து வரதுக்கான வாய்ப்புகளுமே இருக்குது. அதே மாதிரி இந்த தூக்க நேரம் அப்படின்றத பார்த்தோம்னா வயசை பொறுத்து மாறுபடுது. இப்போ பிறந்த குழந்தைங்க பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 4 முழுக்க தூங்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். நமக்கே தோணும், என்ன இவங்க இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பிறந்த குழந்தைங்களுக்கு கிட்டத்தட்ட 16 to 19 மணி நேரம் தூக்கம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமாக. ஒரு நாள்லேயே 24 மணி நேரம் தான் இருக்குது, ஆனால் கிட்டத்தட்ட 19 மணி நேரம் தூக்கம் அப்படின்றது அவங்களுடைய வயசுக்கு கண்டிப்பாக தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு 10 வயசில் இருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அவங்களுடைய வயசுக்கு ஏத்தாப்புல ஒரு 10 மணி நேரம் தூக்கம் அப்படின்றது முக்கியம். கொஞ்சம் வளர்ந்துட்டோம் அப்படின்னா ஒரு 18 to 20 வயசை கிராஸ் ஆயிடுச்சு அப்படின்னாவே நம்மளுடைய தூக்க நேரம் அப்படின்றது அட்லீஸ்ட் ஒரு 8 மணி நேரமாக தூக்கமா இருக்கிறதான் கரெக்டான ஒரு விஷயமா இருக்கும். வயசானவங்களா இருக்காங்க அப்படின்னா 9 மணி நேரம் 10 மணி நேரம் தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தூக்க நேரம் அப்படின்றதும் வயசை பொறுத்து மாறுபடுது. ஆனா இந்த ஒரு காலத்துல நிறைய பேரும் 5-6 மணி நேரம் தூக்கத்தோட தான் அந்த ஒரு கலக்கத்தோட காலையிலயுமே சுத்திட்டு இருக்கோம். அப்படிலாம் இருக்கிறோம் அப்படின்ற ஒரு பட்சத்துல நிறைய உடல் சார்ந்து பாதிப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனா அதுக்கு முன்னாடி தூக்கம் ஏன் வந்து நம்ம முக்கியம், ஏன் நம்ம தூங்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய மூளை வந்து ஆக்டிவா இருக்கிறதுக்கும் அதே சமயம் நடந்த விஷயங்களை ஞாபகத்துல வச்சுக்கிறதுக்கும் தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா பகல் ஃபுல்லா கத்துக்கிற விஷயங்கள் அப்படின்றது ஏகப்பட்டது இருக்கும். அதையும் சரி, மூளை தூங்குறப்பதான் அதை கரெக்டா இது இது இப்படி அப்படிங்கிற மாதிரி தன்னை ரிப்பேர் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த ஒரு டைமை நம்ம கொடுக்காம நம்ம வந்து வேற எல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா அதுவுமே டயர்டாகி அடுத்த நாள் நமக்கு தான் பிரச்சனை அப்படின்றத சொல்லிட்டு அடுத்ததான் மன்னன் படத்துல இருந்து ஒரு சூப்பரான அம்மா மகன் பாடலுமே வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை FM 90.4.

0: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
1: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
0: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ்.
2: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
4: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
5: நேரம் சரியாக 10:45 ஆச்சு. தூக்க பிரச்சனையால எப்போ நோயா பாதிக்கப்படுது அப்படின்றது தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். ஒரு சில நாள் வந்து இல்லைன்னா என்னைக்காச்சும் ஒரு நாள் தூக்கம் வராமல் இருக்கிறது வந்து சாதாரணம்தான். தொடர்ந்து தூங்க சிரமப்படுறது, அப்புறம் நைட்டில் வந்து அடிக்கடி முழிக்கிறது, அதிகாலையில் எழுந்த பின்னாடி மறுபடியும் தூங்குறது, பகலில் சோர்வு, தூக்க கலக்கம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அந்த கவனக்குறைவு, இது எல்லாமே வந்து ஏற்படும். வேலை படிப்பு இதெல்லாமே நம்ம வாழ்க்கையே பாதிக்கப்படுது. இந்த மாதிரி பிரச்சனைகளில் வந்து பார்த்தீங்கன்னா வார கணக்கில் இல்லைன்னா வந்து மாத கணக்காக தொடர்ந்து இருந்தால் அது சாதாரண தூக்க குறைபாடு இல்லை தூக்க கோளாறு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் வந்து ஸ்லீப் டிசார்டர் அப்படின்னு சொல்லுவோம். இது நோய் அப்படின்னு சொல்கிறாங்க டாக்டர்ஸ். எளிமையாக சொன்னால் தூக்கம் பிரச்சனை நம்மளோட அன்றாட வாழ்க்கையையும் உடல் நலத்தையும் பாதிக்க தொடங்கும் போது ஒரு நோயாக மாறுது. இந்த தூக்க சம்பந்தமான பிரச்சனைகள் பல வகையாக இருக்கலாம். சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, சிலருக்கு அதிக தூக்கம் வர்றது, சிலருக்கு தூக்கத்தில் வந்து குறட்டை இருக்கிறது, தூக்கத்தில் பயந்து திடீர்னு முழிக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்.
6: இப்போ நம்ம கூட ஒரு நேயர்மை இணைஞ்சிருக்காங்க, அவங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது தான் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம். வணக்கம் அண்ணா, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
7: இருந்தாலுமே
6: சிலர் வந்து கொஞ்சம் லேட் பண்றாங்களே, அதுக்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க?
7: லேட் பண்றது பாத்தீங்கன்னா அவங்க அதான் அந்த ரொட்டீன்லே ரொம்ப இதாயிடும். ஏன்னா காலையில அவங்க நேரம் கழிச்சு எந்திரிக்கிறது, அப்புறம் மதியானம் ஏதாவது டைம் இருந்தா அவங்க ஒர்க்கு கிட்ட வந்த மாதிரி ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தூங்கிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நைட்டு தூக்கம் வராதுங்கக்கா.
6: கண்டிப்பா
7: இப்போ சம்பளத்துக்கு வேலைக்கு போறவங்க மதியானம் தூங்க மாட்டாங்கக்கா. இப்ப ஏதாவது வீட்டுல எங்களை சொந்தமா ஏதாவது ஒரு தொழில் பண்றாங்க அப்படின்னா மதியானம் ஒரு மணி ரெண்டு மணிக்கு சாப்பிட்டு உடம்பு அசிரியக்கையா இருக்குது, ஒரு ரெண்டு மணி நேரம் தூங்கலாம். தூங்கும் போது நைட் ஆட்டோமேட்டிக்கா 11-12 மணி வரையும் தூக்கம் வராதுங்கக்கா.
6: கண்டிப்பானா
7: அதை தவிர்த்துட்டோம்னாவே ஆட்டோமேட்டிக்கா தூக்கம் வந்துடும். அதையும் தாண்டி எல்லா நேயர்கள் நீங்க எல்லாருமே சொன்ன மாதிரி செல்போன், இப்ப செல்போன் பார்க்காம தூங்குறதே இல்ல பெரும்பாலும். அது இன்னும் நிறைய பேர் கேட்டுக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு இந்த ஜிபி இன்னும் காலி ஆகல, இன்னும் 1.5 GB 2 GB ஃபுல்லா இருக்குது, இது காலி பண்ணது தூங்குறேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி
6: கேட்டுக்கிறாங்கக்கா.
7: ஜிபி காலியா வரத்துக்குள்ள நம்மளுடைய எல்லா நம்மளுடைய உள்ளரகர் பார்ட்ஸ் எல்லாம் காலியாகுங்கிறது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது.
6: கண்டிப்பா. நான் இப்ப உங்களை வீட்டுல உள்ள குழந்தைங்க எல்லாம் தூங்குறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது?
7: அப்ப குழந்தைங்க எல்லாருமே வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒரு 9:30-10 மணிக்கு தூங்கிடுவாங்கக்கா. மேக்சிமம் ஒரு 10 நிமிஷம் 1/2 மணி நேரம் அதிகபட்சம் போன் பார்ப்பாங்க. ஏன்னா சின்ன பசங்களா இருக்கிறதுனால நம்ம பேச கேக்குறாங்கக்கா. பெரிய பசங்க ஆயிட்டாங்கன்னா 12, 15, 17 வயசு ஆயிட்டா அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்களோ தெரியல. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம சொல்றதுக்கு தகுந்த மாதிரி நைட்டு 9:30-10 மணிக்கு தூங்கிடுவாங்க. மேக்சிமம் பார்த்தோம்னாக்கா ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இப்பவும் பட்டிக்காட்டுல அது நடைமுறையில இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா 7:30-8 மணி ஆனா யாரு வீட்லயுமே லைட் தெரியாது தூங்கிடுவாங்கக்கா. காலையில 3:30-4 மணிக்கு எந்திரிச்சு பால் பீசுறது, மாட்டுக்கு புல்லு போடுறது, இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்கான வேலை, காலையில தண்ணி தெளிச்சு கோலம் போடுறது, இந்த மாதிரி அவங்கவங்க அவங்கவங்க வேலை செய்யற வரையுமே இப்ப இருக்கிற இத்தனை வியாதிகள் அந்த காலத்துல இல்லைங்கக்கா.
6: இப்ப உங்களுடைய இடத்துலயுமே இப்படிதான் தூங்குறாங்களா? கரெக்டா
7: இல்லைங்கா, இங்க எல்லாம் ஒருத்தர் கூட தூங்குறது இல்ல. இப்ப நாம இருக்கிறது சிட்டிங் திருச்சும் கூட கொஞ்சம் டவுனு, இங்க எல்லாம் ஒருத்தர் கூட அந்த மாதிரி தூங்குறது இல்ல. இப்ப எங்க தகவல வீடு பாத்தீங்கன்னா கொஞ்சம் அவுட் இருந்துச்சா, காட்டுக்குள்ள இருக்கிறாங்க, அவங்க ஒரு 2 ஏக்கரை காடு வச்சிருக்காங்க.
6: அங்க
7: எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த நைட் 8 மணிக்கு அவங்க போன் பண்ணா போன் எடுக்க மாட்டாங்க.
6: ஏன்னா
7: அவங்க தூங்கிடுவாங்க, 8 மணிக்கு தூங்கிடுவாங்க. ஆனா வந்து அந்த ஊரோட சார்ந்து போயிட்டாங்க. ஆனா பாத்தீங்கன்னா அப்படி பார்க்கும்போது இப்போ நமக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு வியாதிகள் அதிகமாகுதோ அப்பயுமே இவ்வளவு வியாதிகளே இல்லைங்கிட்டா. இத்தனை பேத்துக்கு சுகரு, இத்தனை பேத்துக்கு பிரஷரு, இது எல்லாமே அப்பையெல்லாம் இல்லைங்கா. எல்லாமே எல்லாருமே ஆரோக்கியமா வாழ்ந்தாங்க. இப்ப எல்லாருமே வந்து மருத்துவமனையை சார்ந்து வாழ்ந்தா மட்டும்தான் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு ஒரு முக்கிய மூல காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா தூக்கத்தை சொல்லலாம்க்கா, ஒரு 70%.
6: கண்டிப்பான, இதை வந்து தூக்கமின்மை அப்படின்லாம் சொல்ல முடியாது. கொஞ்சம் லேட்டா தூங்குறோம், அதனால நம்மளுடைய தூக்கம் பத்தல. சோ அந்த மாதிரி இருக்கும் போது அந்த டெய்லி லைஃப்ல என்னென்ன விஷயங்கள் வந்து பாதிக்கப்படலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க?
7: பாதிக்கப்படலாம் அப்படின்னா நம்ம வந்து ரிலாக்ஸா இருக்க முடியாதுக்கா. இப்ப நைட் நம்ம 1 மணி 2 மணி வரையும் தூங்கல அப்படின்னம்னாலுமே 2 மணிக்கு தூங்கிட்டோம்னால காலையில ஆனா நாம செய்ய வேண்டிய வேலை செஞ்சாலுமே குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும், நாம வேலைக்கு போகணும்னு அந்த 6 மணி 5.5 மணி அதிகபட்சம் 6:30 எந்திரிச்சே ஆகணும். அப்ப அந்த தூக்க நேரம் வந்து 4 மணி நேரம் 5 மணி நேரம் இருக்கும்போது அவங்களால அன்றைய பொழுது ரிலாக்ஸா இருக்க முடியாது. அடுத்தவங்க யாராச்சும் ஏதாவது சொன்னாங்கன்னா கோபப்படக்கூடிய சூழ்நிலையாகும். இது அப்படியே நடைமுறைப்படும் போது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உடம்பு கெடுறது, மேக்சிமம் தலைவலி வருது, இந்த மாதிரியான நிறைய நிகழ்வுகளை சந்திக்கிற மாதிரி ஆகும்க்கா.
6: ஓகே, நான் ரொம்ப நன்றி என்ன கருத்துக்களுக்கு.
7: அதே மாதிரி இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த தூக்கும் போது பாத்தீங்கன்னா தூங்கும் போது நிறைய பேத்துக்கு என்னை போட்டு அழுச்சுது, எனக்கு கை காலையே அசைக்க முடியல அப்படின்னு பெரும்பாலானவங்க சொல்லுவாங்கக்கா. அது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம சயின்டிபிகேட்டா யோசிக்கும் போது பார்த்தோம்னா அது வந்து நம்ம மூளையும் உடலும் ரெண்டுமே உறக்கத்துல இருக்குமாங்கக்கா, இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா நம்ம திடீர்னு நம்ம மூளை மட்டும் உறக்கத்துல இருந்து முழிச்சுக்கும், கை கால் முழிக்காது. அப்ப அந்த நேரம் நம்மளால கை கால் ஆட்ட முடியாது, அதனாலதான் அந்த நிகழ்வு நடக்குது. ஆனா பெரும்பாலான பாத்தீங்கன்னா இல்ல என்ன ஏதோ போட்டு அழுச்சுது, அது அழுச்சுது இது அழுச்சுன்னு பயந்துக்குவாங்க. அது இதுதாங்கிற காரணம் எனக்கே கருத்தனைதான்க்கா தெரியும்.
6: ஓகே, நான் நன்றினா நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிருக்கீங்க. உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்? நாமக்கல் மாவட்டத்துல இருந்து லோகநாதன் அண்ணா தான் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அதுல வந்து அவங்களுடைய கிராமத்துல இருந்து 8:30 போன் பண்ணா யாருமே எடுக்க மாட்டாங்க, எல்லாருமே தூங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு வாழ்க்கையிலயுமே நிறைய விதமான சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நிறைய கிராமங்கள்ல இன்னுமே இந்த 7:30 இதுல வந்து அவங்களுடைய அந்த நைட் சாப்பாடை முடிச்சுட்டு அப்படியே தூங்குற ஒரு பழக்கமே இருக்கதான் செய்யுது. ஆனா நாம தான் கொஞ்சம் நம்மளை மாத்திக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். அது மட்டும் கிடையாது, நல்ல தூக்கம் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னா காலையில எந்திரிக்கும் போதே எந்த விதமான டயர்டும் இல்லாம நம்ம வாட்டில நம்ம வேலையை பாக்குற மாதிரி தான் இருக்குமே தவிர கால்வலி கைவலி எதுவுமே இருக்காது. காலைல எந்திரிச்சோடனே நம்ம சூப்பரா சுறுசுறுப்பா நம்மளுடைய வேலைகள் பாக்குற மாதிரி இருக்கா, அதுதான் ஒரு சூப்பரான தூக்கம் அப்படின்றத சொல்லிட்டு அடுத்ததா பாடல்கள் வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை FM 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: ஏ குருவி குருவி குருவி, ஏ குருவி, சிட்டுக்குருவி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 11:00.
2: ராமேஸ்வரவூர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை எஃப்எம் சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில் சொல்கிறோம்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
2: நாம ஏன் தூங்குறோன்னு என்னைக்காவது யாராவது யோசிச்சிருக்கோமா? கண்டிப்பாக இதுக்கான பதில் வந்து நிறைய ஆராய்ச்சியாளர்களுக்கே தெரியலை. அப்படின்னாலும் தூக்கம்ங்கிறது எதுக்காக முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய அந்த மூளையோட நினைவுகளை நம்ம நல்லா வச்சுக்க நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துக்கும் தான் தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றத சொல்லிட்டு, நேரம் சரியாக 11:05 தாங்க இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக. உங்கள் கூட பேசிட்டு இருக்கிறது நானி வாஷ்னி. இப்போ நம்ம கூட ஒரு நேயர்மை இணைஞ்சிருக்காங்க. அவங்களுடைய அனுபவங்கள் இல்லை கருத்துக்கள் என்ன சொல்கிறாங்க இந்த தூக்கமின்மை அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றினு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் அந்த தங்கை நிவாசனிக்கு. வணக்கம்.
2: வணக்கம் அண்ணா, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
3: சேலம் அமாளிக்குள்ளம்பட்டி காட்டூர் கே கணேசன்.
2: இப்போ சொல்லுங்கண்ணா, உங்களுடைய தூக்க நேரம் அப்படின்றது ஒரு நாளையில் எவ்வளோ மணி நேரம் வச்சுப்பீங்க?
3: நீங்க உணவகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 8 மணி நேரம் நல்லாவே
2: தூங்குவேன்.
3: அதை விட ஒரு சிறந்த ஆரோக்கியம் எதுவுமே கிடையாது.
2: ஓகேண்ணா.
3: ஆனா எங்க உணவகம் ஆரம்பிச்ச பின்னாடி பாத்தீங்கன்னா தூக்கம்ங்கிறது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஆனா அதனால வந்து நன்மையா தீமையான்னு பார்த்தா, அதுல நன்மைங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அதுல உடல் நிலை பாதிக்கப்படும், அதுல தீமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
2: ஓகேண்ணா, நீங்களுமே அதை வந்து உணர்ந்திருக்கீங்களா?
3: என்னம்மா?
2: நீங்களுமே அந்த தூக்கமின்மை அப்படின்ற ஒரு பிரச்சனையால இந்த பிரச்சனை எல்லாம் வருது அப்படின்னு உணர்ந்திருக்கீங்களா?
3: கண்டிப்பாமா, உங்களுக்கு தூக்கமின்மை இருந்தாவே உங்களுக்கு தலைவலி வரும், தலை பாரம் வரும், தலை திம்மன் இருக்கும். ரெண்டாவது உங்களுக்கு சுறுசுறுப்புங்கிறது கொஞ்சம் குறைவு ஏற்படும். நீங்க நல்லா தூங்கி எழுந்திருக்கிறவங்களுக்கு சுறுசுறுப்பு அதிகமா இருக்கும்.
2: கண்டிப்பா.
3: தூக்கம் வந்து கம்மியா இருக்கிற கொஞ்சம் கம்மியா இருக்கிறவங்களுக்கு இந்த சுறுசுறுப்பு தன்மை குறையும். அது ஒரு பாதிப்பு இருக்கு. அந்த மாதிரி நீங்க சொன்ன மாதிரி என்னன்னு கேட்டீங்கன்னா, இரவு நேரத்துல தூங்குவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதே ஒரு மிக ஒரு இன்னைக்கு காலத்துக்கு அது ஒரு நல்ல வாய்ப்பு. தூங்குறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல, தூங்கிடணும். ஆனா நீங்க சொன்ன மாதிரி போன் வெடிய வெடிய செல்போனை வச்சுக்கிட்டு பாக்குறது, இது நீங்களே சொன்னீங்க, இதனால ஏகப்பட்ட பாதிப்பு இருக்குதுங்கிற
2: சொன்னீங்க.
3: அதையெல்லாம் தவிர்க்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, தூங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதே கஷ்டம்.
2: கண்டிப்பா. இந்த மாதிரி நம்மளுடைய அந்த ரொட்டீன்கிறது மாறுச்சு, தூக்கத்துக்கான அந்த நேரம்ங்கிறது மாறுது அப்படின்னா, அது தினசரி வாழ்க்கையில என்னென்ன மாதிரியான பாதிப்புகளை கொடுக்கும்?
3: நிறைய பாதிப்பு வருதுமா. தலைவலி வரும், கண்ணு எரிச்சல் வரும், உடல்நிலையே உங்களுக்கு வந்து ஒரு அப்படின்னா பார்த்தா ஒரு சலுப்பு தட்டின மாதிரியே இருக்கும். ஒரு ஆரோக்கியங்கிறது அதுல இருக்காது, குறைஞ்சிடும்.
2: ஓகேண்ணா, நல்ல தூக்கம் வர என்ன பண்ணலாம்?
3: அதுதான்மா, கடுமையா உழைக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து கடுமையா உழைப்பு. நீங்க வந்து உழைக்கிறதுல வந்து ஓய்வுங்கிறது வந்து தேவைதான். ஆனா அது எந்தெந்த நேரத்துலங்கிறது தேவை. ஆனா கடுமையா உழைக்கணும். உழைப்ப வந்து குறைச்சோம்னாவே உங்களுக்கு தூக்கம் வந்து வராது. கடுமையா உழைச்சிங்கன்னா ஆரோக்கியமா உழைச்சிட்டு நீங்க குளிச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, தூக்கம் அப்படியே தானா வரும்.
2: கண்டிப்பா. இந்த ஒரு காலத்துல உடல் உழைப்பு அப்படின்றதே நிறைய பேருக்கு காணாம போயிருச்சு.
3: கண்டிப்பா, நீங்க சொல்றதுதான் 100க்கு 100 உண்மைதான். நீங்க ஒரு சும்மா ஒரு 10 வீடு தள்ளி போய் ஒரு கடையில ஒரு பொருள் வாங்கினா கூட வண்டி எடுத்துட்டு போறாங்க. உடல் உழைப்பு எங்க இருக்கும்? டூவீலர் எடுத்துட்டு போறாங்க. ஒரு சும்மா கொஞ்சம் தூரம் நம்மளாம் 2-3 கிலோமீட்டர் எல்லாம் நடந்த காலம் இருக்கு. சும்மா ஒரு 1/2 கிலோமீட்டர் ஓடல, அதுக்கு டூவீலர் எடுத்துட்டு போறாங்க. உடல் உழைப்பு எப்படி வரும்? இன்னைக்கு உழைக்கிறதுக்கு நிறைய செலவு படுறாங்க. உழைப்பு தான் இன்னைக்கு வந்து நமக்கு ஆரோக்கியம். உடல் உழைப்புல ஒரு பக்கம் வருவாய் இருந்தாலுமே ஆரோக்கியமா அங்கதான் இருக்கு.
2: கண்டிப்பா. இப்ப உங்க வீட்டுல உள்ள சின்ன பசங்க எல்லாம் வந்து கரெக்டா அந்த டைமுக்கு தூங்கிறாங்களா இல்ல அப்படி இப்படி கொஞ்சம்
3: தூங்குறாங்க? இருந்த போது நீங்க சொன்னதும் நடக்குது. அந்த செல்போன் இந்த மாதிரி இதெல்லாம் நீங்க சொல்றதும் நடக்குது. அது அதை தவிர்க்கணும். அதை தவிர்த்தாக்க அவங்களுக்கு வந்து அவங்களும் வந்து அவங்க உடல் நலமும் நல்லா இருக்கும், கண் பார்வை நல்லா இருக்கும், தலைவலி வராது. இது எல்லாம் தவிர்க்கணும். அதுக்கு உண்டான முயற்சி எல்லாம் நாங்க எடுத்து சொல்லிட்டு தான் இருக்கிறோம்.
2: கண்டிப்பா. தொடர்ந்து சொல்லுங்க. இப்ப உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
3: ஆமா வேதம் புதியுது. அதுல கண்ணுக்கு நூறு வயதுங்கிற பாடல் என்னன்னா, எங்களுடைய கிராமத்துக்கு நாயகன் இன்னைக்கு பாரதிராஜா அவருடைய அவரு அவரு அவரை நினைவு கூறு வகையில அந்த பாடல்
2: கண்டிப்பா கொடுத்துடலாம்னா நன்றிண்ணா. இந்த ஒரு காலத்துல உடல் உழைப்பு இல்லாததுமே நம்மளுடைய அந்த தூக்கம் வந்து வராதமே இருக்கிறதுக்கும் அதே சமயம் லேட் ஆகுறதுக்குமான ஒரு முக்கியமான ஒரு காரணமா இருக்கலாம். முன்னாடிலாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, தூங்க போறதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து கொஞ்ச நேரம் உட்காந்து தியானம் பண்ணுவோம், அதே மாதிரி சிலர் வந்து ப்ரேயர்லாம் பண்ணுவோம். இந்த மாதிரி இருக்கும்போது அது ஒரு மாதிரி மனசு அமைதியாக்கிட்டு நமக்கு தூக்கம் அப்படின்றது நல்லா கிடைச்சது. அதை விட குறிப்பா இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, நிறைய பேர் தூங்குறதுக்கு போறதுக்கு முன்னாடி புக்கெல்லாம் படிப்போம். ஸோ புக்கு படிக்கிறோம் அப்படின்ற போது ஆட்டோமேட்டிக்கா நம்மள அறியாமலேயே நல்ல தூக்கம் வரும். இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இப்ப குறைஞ்சிட்டனால என்னமோ இந்த தூக்கம் வர்றதுக்கான அந்த டைமுமே ரொம்ப லேட் ஆகுது. அது மட்டும் கிடையாது, இந்த காலத்துல நிறைய பேரும் இந்த ஸ்ட்ரெஸ் அதுக்கப்புறம் டிப்ரெஷன் அப்படின்ற ஒரு ரெண்டு விஷயத்தோட சுத்திட்டு இருக்கிறதுமே நம்மளுடைய தூக்கம் வந்து கெட்டு போறதுக்கான ஒரு மிக முக்கியமான காரணமாகவும் இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு, அடுத்ததான் வந்து வாட்ஸ்அப் வழியா ஒரு நேர அவங்களுடைய கருத்துக்களை நம்ம கூட பகிர்ந்துக்கிறாங்க. அவங்க யாரு என்ன சொல்றாங்க அப்படிங்கறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: நான் பாமல இருந்து தேய் பேசுறப்பா. தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா, நம்மளுடைய டெஸ்ட்டுன்னு தான் சொல்லலாம், மன அழுத்தம் தான் காரணம் இதுக்குன்னா. மன அழுத்தம், பதட்டம், இந்த மாதிரி நிறைய காரணங்களே சொல்லிக்கிட்டு போகலாம். பகலில் வந்து சில பேர் தூங்குறதுனாலயே நைட்டில் வந்து அவங்களுக்கு தூக்கம் வர மாட்டேது. அது மாதிரி இந்த சில குடும்பங்களில் குரட்டை சத்தம் போடுவாங்க பாருங்களேன், அந்த குரட்டை சத்தம் போடுறதுனாலயே பல பேருக்கு தூக்கம் இல்லாமல் போயிடுது. சில பேர் நைட்டில் வந்து மாமிச உணவுகளை வந்து நிறையா சாப்பிட்றதுனாலயே தூக்கம் இல்லாமல் போயிடுது. அது மாதிரி நம்ம சாப்பிடும் போது நல்ல மொண்டு சாப்பிடணும். அப்போ மொண்டு சாப்பிட்டா தான் நம்மளுக்கு சீரண சக்தி வந்து நல்லா இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சிஜன் குறைபாடுனாலேயே சில பேருக்கு தூக்கம் இல்லாமல் போயிடுது. அப்போ நம்ம சில படுக்கும் போது பாருங்களேன், எல்லா வெளிச்சமும் எரிஞ்சுக்கிருந்தா தூக்கம் வராது. எல்லாத்தையும் அமர்த்திட்டு இருட்டில் படுத்தோம்னு வைங்களேன், அப்போத்தான் இந்த ஒரு ஏதோ ஒரு மெலட்டியூன் சுரக்குதுன்னு சொல்லுவாங்க பாருங்களேன், அது வந்து நம்மளுக்கு நல்லா சுரக்குமா, அப்போ தான் தூக்கம் வருமா. இதனால எனக்கு தூக்கம் அந்த லைட்டு வெளிச்சத்துனாலே தூக்கம் இருக்காதுப்பா. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த எங்கள் அம்மா இருக்கும்போது ஒரு ஆலம்பரம் இருந்துச்சு, அப்போ நல்லா தூங்குவோனாங்க. இப்போ அந்த ஒரு புடிப்புமானம் இல்லாதனால எனக்கு தூக்கம் இன்மை வந்து இல்லாமல் போயிடுச்சு. தூங்குறது ஒரு 7 மணி 8 கிலோ தூங்கினோம்னா நல்லா தூக்கம் வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள், வீட்டுகளில் குடும்ப பிரச்சனை, மற்ற பிரச்சனைகளை தலையில் ஏற்றி வச்சுக்கிறதுனாலயே நம்மளுக்கு தூக்கம் இல்லாமல் போகுது. அப்போ நம்ம என்ன பண்ணோம், காலையில் ஒரு 5 மணிக்கு எழுந்திரிச்சு ஒரு 1/2 மணி நேரம் வாக்கிங் பண்ணாவே நல்லாயிருக்கும். சின்ன சின்ன யோகா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன யோகா இது பண்ணாவே நம்மளுக்கு நல்லா தூக்கம் வரும். நைட்டில் வந்து ஒரு டம்ளர் பால், ஒரு ஏலக்காவோ ஏலக்காயை போட்டு அதில் குடிச்சிட்டு படுத்தோம்னா நல்லா தூக்கம் வருது. அப்புறம் எனக்கு ஒரு பாடல் போட்டு விடுங்கப்பா, இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலைன்னு ஒரு பாடல். நன்றி, வணக்கம்.
2: பாம்பன்ல இருந்து தேவியக்கா சூப்பரா அவங்களுடைய அந்த அனுபவங்கள்ல இருந்து ஒரு சில விஷயங்கள் சொன்ன மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. அது மட்டும் கிடையாது, தூக்கம் வர்றதுக்கான பல டிப்ஸையுமே நமக்காக கொடுத்துட்டு போயிருக்காங்க அக்கா வந்து. ஸோ அவங்களுக்குமே ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு, நிறைய பேருக்கும் இப்படி ஒரு பழக்கம் இருக்கும், தூங்கணும் அப்படின்னா எந்த லைட்டுமே எரியக்கூடாது, ஃபுல்லாக இருட்டாக இருந்தால் மட்டும்தான் தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுவுமே நம்மளுடைய உடம்புக்கு டேஞ்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அட்லீஸ்ட் ஒரு குட்டி பல்பாவது இருந்தால் தான் அந்த இடத்துல வந்து நல்ல ஒரு சூழல் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் நிறைய பேருக்கு அந்த கும் இருட்டு அப்படின்னு சொல்லுவாங்களே அப்போ தான் தூக்கம் வரும். ஸோ அந்த ஒரு பழக்கத்தையுமே நம்ம வந்து மாற்றிக்க வேண்டிய ஒரு சூழல் இருந்தால் கண்டிப்பாக மாற்றிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததாக பாடல்கள் வருது. இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை FM 90.4.

0: சம்மர்ல குளுகுளனே இருக்க அனுஜ் டைல்ஸ் மாலோட கூல் ரூஃப் டைல் வாங்குங்க. அனுஜ் டைல்ஸ் மால்
1: சூப்பரான ஹேர் கட் தானே, நம்மள சூப்பரா காட்டும். உங்க அழகுக்கு இனிமே நாங்க பொறுப்பு. பாம்பன்ல புதுசா திறந்தாச்சு சலூன் மாஃபியா. சலூன் மாஃபியா சுலேகா காம்ப்ளெக்ஸ், சென்னை மொபைல்ஸ் அருகில், ரயில்வே ஃபீடர் ரோட், பாம்பன். முன்பதிவுக்கு கால் பண்ணுங்க 8438911353.
2: கார் வாங்குறது கனவு மாதிரி, அப்படிப்பட்ட கனவு நனவாகும் போது அது பெஸ்டா இருக்க வேண்டாமா? பெஸ்டான காசு வாங்க பெஸ்டான கம்பெனி தான் நம்ம ஆனமலைஸ் டொயோட்டா. டிரைவர் ஃப்ரெண்ட்லி கார்ஸ், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி கம்பெனி, பிராண்ட் நியூ மாடல்ஸ், பிரீத்தபிள் பிரைசஸ். உங்க ஆசைக்கும் கொடுக்கற காசுக்கும் கொஞ்சமும் குறை இல்லாம பாத்துக்க வேண்டியது நம்ம ஆனமலைஸ் டொயோட்டாவின் பொறுப்பு. இது கார் வாங்குற இடம் மட்டும் இல்ல, உங்க கனவு கார்களை கேர் பண்ற இடம். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். தொடர்புக்கு 8012799000.
3: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
4: இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
3: எதுக்கு அலையணுங்கிறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ்.
5: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
6: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஒவ்வொரு ஆணோட வெற்றிக்கு பின்னாலும் கட்டாயமா ஒரு பொண்ணு இருப்பான்னு சொல்றாங்க. அப்போ பொண்ணோட வெற்றிக்கு பின்னாடி யார் இருப்பா?
1: ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு பொண்ணு இருக்கிறது சரிதான். ஆனா பொண்ணுங்களும் வெற்றி அடையணும்ல.
2: அதுக்கு உதவியாகவும் உறுதுணையாகவும் இருக்கும் நெய்தல் பெண்ணே நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணிக்கு நம்ம கடல் ஓசை FM 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 11:29 தாங்க இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. நாம் ஏன் தூங்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கான பதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் வந்து முடிச்சிருக்கும் போது நம்ம மூளையில் சேரக்கூடிய அதிகமான அளவிலான அந்த டாக்ஸிக்ஸ் அப்படின்னு, அதாவது இந்த கழிவுகள்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதை வந்து மூளை வந்து நம்ம தூங்குற நேரத்தில் தான் கொஞ்சம் தூசி தட்டி கொஞ்சம் க்ளீன் பண்ணுற வேலையெல்லாம் பார்க்கும். ஸோ அதனால தான் நல்லா தூங்கணும் அப்படின்னு சொல்லுவோம். அது மட்டும் கிடையாது, நம்மளுடைய உடலை ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு காரணமே நம்மளுடைய தூக்கம்தான். தூங்குறப்ப தான் நம்மளுடைய உடலில் உள்ள செல்லாக இருக்கட்டும், தசை, திசுன்னு ஒவ்வொரு விதமான வளர்ச்சிக்குமே ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்குது. அதே மாதிரி வளர்ச்சி ஹார்மோன் இருக்கு இல்லையா, உடலோட வளர்ச்சிக்கும் அதே சமயம் நம்மளுடைய தசையோட வலிமைக்கும் தேவையான ஹார்மோன் வந்து நம்ம எப்போ தூங்குறோமோ அப்போ தான் வந்து சுரக்குது. ஸோ அதனால தான் நல்லா வந்து தூங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன தான் சிலர் உடம்பை ஃபிட்டாக வச்சுக்க எல்லாமே பண்ணுவோம், ப்ரோட்டீன் ட்ரிங்க் குடிப்போம், எக்ஸசைஸ் பண்ணுவோம், இப்படிலாம் இருந்தால் கூட தூக்கம் இல்லாட்டி அதெல்லாம் பயனே இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தோட அடுத்ததாக களத்திலேருந்து நீ ராணி அவங்க இணைஞ்சிருக்காங்க, அவங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
3: நம்ம முக்காவாசி பேரோட அந்த தூக்கம் அப்படிங்கறது ரொம்ப நேரம் ஆயிடுது, ரொம்ப லேட்டா தான் எல்லாரும் வந்து தூங்குறோம். இந்த லேட்டா தூங்குறத பத்தி உங்களோட கருத்து என்ன, ஏன் இவ்வளவு வந்து மாறிடுச்சு?
4: அப்பெல்லாம் ஒன்று டிவி செல்லு எதுவும் இருக்காது, காட்டு வேலை வீட்டு வேலை பார்த்தோமா, சமைச்சோமா, சாப்பிட்டோமா, வேற எதுவும் இருக்காது, டக்கம் படுத்துமா தூங்கிடுவோம். இப்போ வந்து டிவி செல்லு ஏதாவது பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால அதே ஆர்வத்தில் இந்த நாடகம் முடிஞ்சு தூங்குவோம், இந்த படத்தை பார்த்துட்டு தூங்குவோம் அப்படின்னு டைம் போய்கிட்டே இருக்கு. அது காலையில் எழுந்திரிச்சோன்னா ஒரு சோர்வா தூக்கம் கம்மியாக இருக்கிறதுனால ஒரு தலை சுத்துற மாதிரி, தலை அப்படியே ஒரு மாதிரி வந்து நின்றுக்கிட்டு சரி படுத்தா தேவையே தூங்கினா தேவையில்லைனா அப்படி வரும் காலையில் நேரம்.
3: ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் தூங்குவீங்க நீங்கள்?
4: ஒரு நாளைக்கு 10 மணிக்கு படுத்தா காலையில் 6 மணிக்கு எழுந்துரும், ஒரு நாளைக்கு 5 மணிக்கு எழுந்திருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு நாளைக்கு 11 மணிக்கு தூங்குற மாதிரி இருக்கும், ஒரு நாளைக்கு ஒரு உடல்நிலை சரியில்லைன்னா 9 மணிக்கே படுத்துருவோம். தூக்கமே இருக்காது, விடியிற வரையுமே ஒரு மாதிரி உடம்ப போட்டு போய் சுற்றிக்கிட்டு ஒரே ஒரு மாதிரியாகவே வரும். தூங்கி கண்ணை மூடி மூடி பார்த்தா தூக்கமே வராது. காலையில் எழுந்திரிச்சேன்னா தலை சுற்று வந்துடும். ஏன் நம்மளாம் யோசிச்சுக்கிறோன்னே எதுக்கு நைட்டு போகிறோம், நமக்கு ஏதாவது நினச்சிக்கிட்டே இருந்தாவே அது தூக்கம் வராது.
3: இப்போ உங்கள் குழந்தைங்கன்னா எப்படி அவங்களோட தூக்க நேரம் எப்படி இருக்கும்?
4: குழந்தைங்க என்ன செல்ல நோண்டிக்கிட்டு நைட்டு 11 மணிக்கு மேலே தான் தூங்குறேன், தூங்கு தூக்குனாலும் தூங்காது, நம்மளையும் தூங்க விடுறோன்னே தூக்க வர நேரம் செல்ல சரப்புறோன்னு சொல்லிக்கிட்டு தூக்க முடியாது. நம்ம
3: ரொம்ப அருமையாக உங்களோட கருத்துக்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்கம்மா. உங்களுக்கு என்ன பாடல் என்ன?
4: ஜெயகாந்த் படத்துல இருந்து ஒரு நல்ல பாடம்.
3: நல்ல பாடலாக கொடுக்கலாம். நன்றி.
4: நன்றி தம்பி.
2: தூக்கங்கிறது யாருக்கு தான் பிடிக்காது, ஆனால் தூக்கம் வராதவங்களுக்கு தான் தெரியும் அந்த நைட் நேரம் ஏண்டா வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இருந்தாலுமே தூக்கம் நம்மளுடைய வாழ்க்கையில் ரொம்ப அவசியமான ஒன்று. அதை லேட் ஆக்குறோம் அப்படின்னா நம்மளுடைய உடலில் பலவிதமான கோளாறுகள் ஏற்படலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தோட இப்போ நம்ம கூட ஒரு நேயர்மே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம் அண்ணா, யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
5: என் பேர் தௌஃபிக் ரஹ்மான், நான் சித்தார்கோட்லேருந்து பேசுகிறேன்.
2: இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் கரெக்டாக நைட்டு தூங்குறதுக்கு எத்தனை மணிக்கு போவீங்க?
5: நைட் எனக்கு தூக்கம் போதுன்னா 12 மணி ஆயிருமா, நான் வண்டி விட்டுறதுனால சவாரியா வரும்.
2: 12 மணிக்கு தூங்கிட்டு காலையில கொஞ்சம் உங்களுடைய வேலை அந்த மாதிரி இருக்கிறனால உங்களுடைய தூக்க ரொட்டீன் கொஞ்சம் இப்படிதான் இருக்குது. சோ இப்படிலாம் இருக்கும்போது உங்களுடைய தூக்கம்ங்கிறது ரொம்ப கம்மியான அளவுல தான் இருக்கும். அப்படிங்கற போது அடுத்த நாள் உங்களுடைய மனநிலை எப்படின்னா இருக்கும்?
5: அதாவது டென்ஷன் அதிகமா இருக்கும், அதாவது தூக்கம் லேட்டா நம்மளுடைய கண்ணு வலி, கண்ணு எரிச்சல் உண்டாகும். அது மாதிரி வந்து எதை பார்த்தாலும் டென்ஷனாகவே தெரியும். அதனால வந்து நான் நிச்சயமா கொஞ்சம் ஒரு நேரத்தில் இந்த நிறைய சவாரி வந்து இந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் வருவோம் எங்க ஏரியால.
2: ஓகேண்ணா,
5: அங்கே போய் ஒரு மணி நேரம் கொஞ்சம் படுத்து நிறுத்திச்சுவேன் அந்த ஈக்குவல் லெவல் அப்புறம்.
2: ஓகேண்ணா, அதை வந்து கொஞ்சம் மேனேஜ் பண்ண இந்த மாதிரி பண்ணிக்கிறீங்க?
5: ஆமாமா.
2: அந்த மாதிரி நம்மளுடைய தூக்கம் வந்து கொஞ்சம் லேட் ஆகுது அப்படின்னா அடுத்த நாள் அந்த ஒரு வாழ்க்கையில என்னென்ன மாதிரியான சிரமங்கள்லாம் ஏற்படும்னா நம்மளுடைய
5: வாழ்க்கை தலைவலி அசதி அதிகமா இருக்கும். வங்கி ஓட்டும் போது ரொம்ப அதிகமான இதா இருக்கு, வலி வலி வலி ஏற்படும்.
2: ஓகேண்ணா.
5: அதே மாதிரி தலைவலி அதிகம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி வந்து இந்த தூக்கம் இல்லாதவங்களுக்கு வந்து சுவர் உறைஞ்சிடும், அது உண்மையா போயிருந்தில்ல, அதாவது இனிப்பு நீர் சம்பந்தமான நோய்கள்.
2: இப்ப உங்களுடைய வந்து தொழில் முறை இப்படி இருக்கிறதுனால உங்களுடைய தூக்கம் வந்து கொஞ்சம் லேட் ஆகுது. ஆனா சிலர் எல்லாம் என்னதான் இருந்தாலும் கரெக்டா அந்த ஒரு மணி இல்லைன்னா 11:30 இந்த மாதிரி தான் தூங்குறதுக்கு போறாங்க. அதுக்கான காரணம் என்னவா இருக்கும்?
5: அவங்களுக்கு வந்து வேலை, இன்னொன்னு இந்த நைட் தூங்காதவங்க பகல் தூக்கம் போட்டுருவாங்க, அதனால வந்து அந்த இது அவங்களுக்கு அந்த ஈக்குவல் ஆயிரும். நமக்கு அந்த இது நான் பகல் தூக்கம் எல்லாம் எனக்கு இல்ல அதிகமா.
2: இப்ப உங்க வீட்டுல உள்ள குழந்தைங்கன்னா கரெக்டா எத்தனை மணிக்கு வந்து தூங்க போறாங்க?
5: நைட் வந்து 9:30 ஆயிரும். 9:30 தூங்கினாங்கன்னா காலைல ஒரு 5:30 எழுப்பி விட்டுருவாங்க. என் மாமா வந்து இங்க அரபிக் கல்லூரியில ஓத போறதுனால அவங்க காலைல 5:30 எழுந்திரிச்சு போயிச்சு அப்பதான் ஸ்கூலுக்குள்ள இது பண்ணுவாங்க.
2: ஓகேண்ணா, அதுவுமே கொஞ்சம் கரெக்டான ஒரு ரொட்டீனா தான் இருக்கு. தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
5: படம் வந்து நாடோடி மன்னன் பாட்டு வந்து தூங்காதுன்னு ஆரம்பிக்கல.
2: கண்டிப்பா கொடுத்துடலாம்ண்ணா. நன்றிண்ணா.
5: உங்களுக்கு
2: நன்றிமா. சித்தார்கோட்டையில இருந்து தௌஃபிக் ரஹ்மான் அண்ணா தான் வந்து அவங்களுடைய அந்த தொழில் முறையினால அவங்களுடைய தூக்கம் ரொட்டீன் அப்படின்றது கொஞ்சம் மாறுபாட்டா இருக்குது. இருந்தாலுமே நமக்கு ஏன் தூக்கம் முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய அந்த நோய் எதிர்ப்பு சக்தியோட உருவாக்குற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, இம்யூன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுவுமே நல்லா இருக்கணும் அப்படின்னா தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அது நல்லா இருந்தா மட்டும்தான் நமக்கான தொற்று நோயா இருக்கட்டும், காய்ச்சல், தலைவலி இப்படின்னு பல விஷயங்கள் வராம இருக்கிறதுக்குமே அது ஹெல்ப் பண்ணும். அதனால போதிய அளவு தூக்கம் இல்லாதவங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வர்றதுக்கான அதிக அளவிலான வாய்ப்புகள் இருக்குது. அதனால நல்லா தூங்குங்க அப்படின்ற ஒரு விஷயத்தோட அடுத்ததான் வந்து என்னாசை மச்சான் படத்துல இருந்து நம்ம ராணியக்கா கேட்ட மாதிரி ஒரு பாடலுமே வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: முன்னாடிலாம் எப்போ பார்த்தாலும் யாராவது சிரிச்சுக்கிட்டு ஹாப்பியாக இருக்கிற மனுஷங்களை பார்த்து நிம்மதியான வாழ்க்கை வாழ்கிறான் போல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஆனால் இப்போ என்னடான்னா, படுத்த உடனே தூங்குறவங்களை பார்த்து நம்ம வந்து அப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். சரி, இப்போ வந்து பலருமே இந்த 11 மணி 12 மணி இந்த நேரத்தில் தான் தூக்கதேனமாக வச்சுருக்காங்க. அதுக்கான காரணங்கள்னு கேட்டால் பல காரணங்கள் வரதான் செய்யுது. அதில் மிக முக்கியமான காரணம்னு சொன்னால் அது கண்டிப்பாக நம்மளுடைய மொபைல் ஃபோன் தான். ஏன் அப்படிங்கிறத நான் வந்து தொடர்ந்து சொல்கிறேன். இப்போ நம்ம கூட ஒரு நேயர்மே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
3: வணக்கம்ப்பா, மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் காட்பாடியிலிருந்து சந்திரசேகர்.
2: வணக்கம் அண்ணா. இப்ப நீங்க சொல்லுங்க, உங்களுடைய தூக்க நேரம் அப்படின்றது ஒரு நாளைக்கு எவ்வளவு மணி நேரம் கரெக்டா தூங்குவீங்க?
3: ஒரு 7-8 மணி நேரம் வரைக்கும் ஒரு நாளைக்கு நான் சவுண்ட் ஸ்லீப் அப்படிங்கறத வச்சிருக்கிறேன்.
2: சூப்பர். நான் கரெக்டான ஒரு ரொட்டீன் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. இருந்தாலுமே சிலருக்கு வந்து இது ரொம்ப லேட் ஆகுது, அதுக்கான காரணம் என்னவா இருக்கும்?
3: நிறைய பேரு தேவையில்லாம இந்த சோசியல் மீடியா அப்படிங்கறதுல அக்கௌண்ட் வச்சுட்டு அது நோண்டிக்கிட்டே இருக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட சேட் பண்றேன் அப்படின்ட்டு சேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. சிலர் பாத்தீங்கன்னா பொழுது போகல அப்படின்ட்டு இரவு நேரத்துல உட்காந்து எக்ஸ்ப்ளோர் பண்றேன் அப்படின்ட்டு வெளியில போய் சாப்பிடுறாங்க. இன்னும் சிலர் பாத்தீங்கன்னா டிவி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னும் சிலர் பாத்தீங்கன்னா தங்களுடைய ஃபேவரட்டான மூவிஸ் பாக்குறேன் அப்படின்னு பாக்குறாங்க. சில பேர் வேற வழியே இல்ல, எனக்கு இப்பதான்ப்பா ஒர்க் அப்படிங்கிற ஒரு விஷயம் பண்ண வேண்டியதா இருக்கு, அதனால தூக்கத்தை தியாகம் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் தூக்கத்தை தியாகம் பண்ணக்கூடிய அளவிற்கு நம்ம பாக்குறோம். இந்த மாதிரியான காரணங்களாலதான் அந்த தூக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தள்ளி போட்டுட்டு 11 மணி, ஏன் சில பேர் 1 மணி 2 மணின்னு கூட தூங்குறாங்க.
2: ஓகே, நான் இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்கு நம்மளுடைய தூக்கம் வந்து கொஞ்சம் லேட் ஆக. இப்படிலாம் இருக்கு அப்படின்னா அடுத்த நாள் வந்து அந்த ரொட்டீன் வந்து எப்படி இருக்கும்?
3: ஆப்வியஸ்லி நமக்கு தூக்கம் தூக்கமா வரும். எந்த ஒரு விஷயத்திலயுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. நம்ம முகம் ரொம்ப சோர்வா தெரியும். எல்லாத்தோட மைண்ட் ரிலாக்ஸ்டாவே இருக்காது, ஒரு மாதிரி டென்ஷனா பரபரப்பாக இருக்கும். தூங்க வேண்டிய நேரத்துல தூங்காம நம்ம இருந்தோம்னா நம்மளால கான்சென்ட்ரேஷன் அப்படிங்கறது பண்ண முடியாது. யாரு என்ன சொல்றாங்க அப்படிங்கறத கேட்கவும் முடியாது. எல்லாவற்றிற்கும் மேலாக நமக்கு ஒரு விதமான குழப்பமான சூழ்நிலை அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் சரியான தூக்கம் இல்லாததுனால வரும். எல்லாத்தோட நம்மளுடைய கண்ணை எரியற மாதிரி இருக்கும், தலை வலிக்கிற மாதிரி இருக்கும், உடல் ரொம்பவே சோர்வு இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான பாடி சிக்னேச்சர்ஸ் அப்படிங்கறதெல்லாம் நமக்கு காமிச்சு கொடுக்கும்.
2: ஓகே, நான் நல்ல தூக்கம் வரணும் அப்படின்னா என்ன செய்யலாம், நீங்க என்ன பண்றீங்க?
3: சவுண்டான ஒரு இடத்துல இல்லாம காமான ஒரு இடத்துல நம்ம தூக்கம் வச்சுக்கணும். ஒரே மாதிரியான போஸ்டர்ல படுக்கணும், ஒரே பெட்ல படுக்கணும், ஒரே ரூம்ல படுக்கணும். ஏன் இவன் ஒரே பெட்ல படுக்கணும்? ஏன்னா நம்மளுடைய உடல் எதற்கு பழக்கமாகி இருக்கோ அதுக்குனால அந்த இடத்துலதான் தூக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதிகம் வரும். சில பேரு எனக்கு தூக்கமே வரலப்பா அப்படின்ட்டு புரண்டு புரண்டு படுப்பாங்க. காரணம், ஏதோ ஒரு விஷயத்த மைண்டுக்குள்ள யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம மைண்ட எதையுமே யோசிக்காம ரிலாக்ஸ்டா காமா வச்சுக்கணும். எல்லாத்தோட இனிமையான கொஞ்சோண்டு மியூசிக் அப்படிங்கிற ஒரு விஷயத்த போட்டு கொஞ்ச நேரம் கேட்டுட்டு அதன் பிறகு நீங்க தூங்கினீங்கன்னா செம்மையா தூக்கம் வரும். எல்லாத்தோட டிம் லைட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வச்சுக்கணும். இரவு நேரங்கள்ல நிறைய பேர் பிரகாசமான ஒளியில கண்ணுக்கு நேரா பட்டுற மாதிரி வச்சுக்கிறதுனாலயும் டிஸ்டர்ப்டு ஸ்லீப் வரும். எனவே அதற்கு ஏற்றா போல இந்த கர்டைன்ஸா இருக்கட்டும், லைட்ஸா இருக்கட்டும், ஃபேனா இருக்கட்டும், ஈவன் ஏசியா இருக்கட்டும், அந்த டெம்பரேச்சர் எல்லாம் நாமினல் விஷயமா இருந்ததுன்னா நிச்சயம் நமக்கு சவுண்டான ஸ்லீப் அப்படிங்கிறது வரும்.
2: கண்டிப்பான. ரொம்ப நன்றி. என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
3: ஜீன்ஸ், இது திரைப்படத்தின் பெயர். இதுல இருந்து அன்பே அன்பே கொல்லாதே அந்த பாடல் ஒளிபரப்புங்க.
2: கண்டிப்பா கொடுத்துடலாம். நன்றிண்ணா.
3: தேங்க்யூப்பா. வேலூர் சந்திரசேகர் விடைபெறுகிறேன். பாய்.
2: ஒரு நல்ல தூக்கம் வரணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் கரெக்டாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய சந்திரசேகர் அண்ணாவுமே சொல்லியாச்சு. அதே மாதிரி தூக்கம் வந்து கொஞ்சம் லேட் ஆகுது அப்படிங்கிறது காரணம் முழுக்க முழுக்க நாம் மொபைலில் பார்க்கக்கூடிய அந்த ரீல்ஸ், அதுக்கப்புறம் வீடியோ தான். இப்போ ஒரு ஆள் வந்து நம்மக்கிட்ட பேசிகிட்டே இருக்காங்க அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேலே பேசுகிறதுக்கு ஒன்றுமே இருக்காது. இல்லை பேசி பேசியே நாமளும் டயர்டாயிருவோம், அவங்களுமே டயர்டாயிரும். அதனால் இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக நம்மளுடைய மூளை வந்து டயர்ட் ஆயிரும். ஆனால் இந்த ரீல்ஸு அதுக்கப்புறம் வீடியோஸ் பார்க்கறது மூலமா நம்மளுடைய அடுத்தடுத்து நம்ம புது புது விஷயங்களா பார்த்துட்டு இருப்போம். ஸோ நம்மளுடைய மூளையுமே என்ன ஆகிரும் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் பாரு, இன்னும் கொஞ்சம் பாரு அப்படிங்கிற மாதிரி தூண்டி தூண்டி விடும். ஸோ அதனால நம்ம அதிகமாக அதை பார்க்குறோம். அது பார்க்கறது மூலமா நமக்கு வந்து நேரம் போகிறதே தெரியல. அதனால நம்மளுடைய தூக்க நேரமும் பலருக்குமே பாதிக்கப்படுது அப்படின்ற ஒரு விஷயத்தோட ரணபாலி படத்துல இருந்து ஒரு பாடலுமே வருது. இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை FM 90.4.

0: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
1: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
0: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ்.
2: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
4: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
5: நேரம் சரியாக 11:48. இந்த தூக்கம் வந்து லேட் ஆகுறதுக்கான பல காரணங்கள் இருக்கு, அதுல ஒண்ணுதான் நம்ம யூஸ் பண்ற மொபைல். அடுத்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு வந்து இந்த காலத்துல நிறைய பேர்டையுமே உடல் உழைப்பு அப்படின்றது ரொம்பவே கம்மி ஆகிருச்சு. உடல் உழைப்பு அப்படின்றது நான் அப்படி சுமை தூக்கி தான் நான் வந்து தொழில் இருக்கேன் அந்த மாதிரி நான் சொல்லலை. அதாவது ஒரு இடத்துக்கு நடந்து போறேன்னா கூட இப்போ நிறைய பேர் வந்து யோசிக்கிறோம், எப்படா வந்து பைக் வரும் இல்லை வந்து ஆட்டோ வரும் அப்படின்ற மாதிரி நம்ம காத்துட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி உடல் உழைப்பு இல்லாததுமே நமக்கு வந்து தூக்கம் வந்து டக்குன்னு வராதுக்கான ஒரு காரணமாகவும் இருக்கலாம். ஏன்னா முன்னாடிலாம் அடிச்சு போட்ட மாதிரிலாம் தூங்குவோம், காரணம் அப்படி ஒரு உடல் உழைப்பு நம்மள்ட்ட இருந்தது. இப்போவும் இருக்காங்க, ஒரு சிலர் தான் இருக்காங்களே தவிர பலர் டைமே அந்த உடல் உழைப்பு ரொம்ப ரொம்ப குறைந்து போச்சு. அது மட்டும் இல்லை, தூக்கம் வந்து கம்மியாகுது அப்படின்னா அடுத்த நாள் யாரை பார்த்தாலுமே அவங்க மேலே கோவப்படணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வரும். அதே மாதிரி நமக்கு வேலை செய்கிறதுக்கும் அவ்வளோவா விருப்பம் இருக்காது, ரொம்பவே டயர்டாக இருக்கும். இந்த மாதிரியான பல விஷயங்களை நம்மளுடைய உடம்பே நமக்கு வந்து காட்டி கொடுக்கும். ஸோ அப்படி இருக்கிற ஒரு நேரத்தில் நம்ம கண்டிப்பாக தூங்குறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு நாளைக்கு கண்டிப்பாக நம்மளுடைய தினசரி வாழ்க்கையில் 8 மணி நேரம் அப்படி இல்லை அப்படின்னா கூட ஒரு 7 மணி நேரமாவது கண்டிப்பாக நம்ம தூங்கி தான் ஆகணும் அப்படின்றத சொல்லிட்டு
6: இன்னைக்கான நேசக்கரங்கள் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. இன்னைக்கான நிகழ்ச்சியில் நிறைய நேயர்கள் கலந்துக்கிட்டு தூக்கம் ஏன் முக்கியம் அப்படின்ற கருத்துக்களையுமே நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. நாளைக்கு இது மாதிரியான ஒரு பயனுள்ள நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில உங்களை வந்து மீண்டும் சந்திக்கிறோம். அடுத்ததா நம்ம நேயர்கள் கேட்ட பாடல்கள் வருது, தொடர்ந்து கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.
7: தம்பி

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது நண்பகல் 12 மணி. நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

நம்ம கிட்ட நம்பிக்கையும் உழைப்பும் இருந்துச்சு அப்படின்னா நம்மளாலையும் வெற்றி அடைய முடியும்னு தன்னோட முதல் முயற்சியிலேயே அடுத்தடுத்து 4 அரசு தேர்வுல வெற்றி அடைஞ்சு வன அதிகாரியா வேலை பார்த்துட்டு வர ஒரு சாதனை பெண் பத்தி தாங்க இன்னைக்கான நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்க போறோம். நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேதல் பெண்ணின் நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேச போறது நாமதி. மாவட்டம் மானாமதுரை பக்கத்துல இருக்கிற கட்டிக்குளம் கிராமத்தை சேர்ந்தவங்க தாங்க வன அதிகாரி ஆனந்தி. விவசாய குடும்பத்தை சேர்ந்த இவங்க கட்டிக்குளத்துல இருக்கிற ஒரு அரசு மேல்நிலை பள்ளியில தான் +2 வரைக்குமே படிச்சிருக்காங்க. படிப்புல எப்பவுமே முதலிடம் எடுக்கிற ஆனந்திக்கு படிச்சு முடிச்சதும் தான் ஒரு டீச்சர் ஆகணும் அப்படிங்கறதா அவங்களோட பெரிய ஆசையாவுமே இருந்திருக்கு. ஆனா இவங்க கல்லூரியில BSc படிச்சுட்டு இருக்கும் போதே +2 அதிக மதிப்பெண்கள் எடுத்த மாணவர்களுக்கு ஊக்கம் அளிக்கிற விதமாட்டு ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு. சோ அந்த நிகழ்ச்சியில என்ன ஆச்சு அப்படின்னா அங்க வந்து அப்துல் கலாம் ஐயாவோட ட்ரஸ்ட்ல இருந்து தன்னம்பிக்கை கொடுக்கற விதமா பேசியிருக்காங்க. சோ அந்த நிகழ்ச்சி தாங்க இவங்க டீச்சர் ஆகணும்னு இருந்த இவங்களோட லட்சியத்துல இருந்து ஒரு வன அதிகாரியாவும் மாறியிருக்காங்கன்னு சொல்லலாம். அது எப்படின்னா இவங்க MSc முடிச்சதும் அடுத்ததா BEd படிக்கணும் இருந்தவங்களுக்கு சீட்டு கிடைக்காததால போட்டி தேர்வுக்கு தயாராகலான்னு தான் முடிவு பண்ணி முதல்ல சென்னை உயர்நீதிமன்ற அலுவலக உதவியாளருக்கான தேர்வை எழுதியிருக்காங்க. ஆனா அந்த வேலை இவங்களுக்கு கிடைச்சுமே அதுல சேர இவங்களுக்கு விருப்பம் இல்ல. அப்படியே தொடர்ந்து TNPSC தேர்வுக்கு தயாராகி Group 2 தேர்வையும் எழுதி சென்னையில சுகாதார உதவியாளரா வேலை கிடைச்சி 8 வேலையும் பார்த்திருக்காங்க. அதுக்கப்புறமா Group 4 தேர்வு எழுதி மதுரையில கூட்டுறவு துறையில இளநிலை ஆய்வாளரா வேலைக்கு சேர்ந்திருக்காங்க. சோ அந்த வேலையிலையும் திருப்தி ஆகாதவங்க அதிகாரம் இருக்கிற அரசு பதவிக்கு தான் நான் போவேன்னு சொல்லி Group 2 தேர்வு எழுதினவங்க இப்போ 3 வனத்துறை அதிகாரியா வேலையும் பார்த்துட்டு வராங்க. என்னதான் நம்ம படிப்புல கவனம் செலுத்தினாலுமே நம்மளோட கவனத்தை சிதறடிக்கணும்னு ஒரு சிலர் இருப்பாங்கல்ல, அதாங்க பெண் குழந்தைங்களுக்கு வந்து 20 ஆயிட்டுனாலே என்ன பொம்பளை பிள்ளைக்கு காலகாலத்துல கல்யாணத்தை பண்ணி கொடுக்காம வச்சிருக்கேன்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரிதான் இவங்களோட 23 வயசுலயும் இவங்களோட சொந்தக்காரங்களும் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா அதையெல்லாம் கண்டுக்காம இவங்களோட எல்லா முயற்சிக்குமே இவங்களோட அப்பாவும் அண்ணனும் தொடர்ந்து உறுதுணையா இருந்ததால ஒரு அரசு அதிகாரியா இன்னைக்கு மாறி இருக்காங்க. சோ ஒரு காலத்துல இவங்களோட பெற்றோரை கேலி கிண்டல் பேசின எல்லா வாயுமே இப்போ அதே பெற்றோரை அதே வாயால பாராட்டிட்டும் வராங்க. இப்போ Group 1 தேர்வுல மெயின்ஸ் எழுதிட்டு தேர்வு முடிவுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிற வன அதிகாரி ஆனந்தி அதுலயும் வெற்றி அடைஞ்சி அவங்களோட அடுத்த இலக்கான UPSC தேர்வை எழுதி அதுலயும் வெற்றி அடையணும்னு வன அதிகாரி ஆனந்திக்கு கடலோசை எஃப்எம் 90.4 சார்பா நம்மளோட வாழ்த்துக்களையுமே தெரிவிச்சுக்கலாம். என்னதான் TNPSC தேர்வை 29 பேர் எழுதினாலுமே நமக்குலாம் எப்படி வேலை கிடைக்கும் அப்படின்னு நம்ம பயப்படாம நம்பிக்கையோட நம்மளோட கடினமான உழைப்பை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளாலையும் வெற்றி அடைய முடியும். முடிஞ்ச வரைக்கும் TNPSC தேர்வு எழுத ஆசைப்படுறவங்க உங்களோட கடினமான உழைப்பை கொடுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடலோசை FM 90.4.

0: உங்க பையன் வீட்டுல எல்லார்கிட்டயும் ஆர்குமெண்ட்ல வின் பண்ணிடுவானே, என்ன படிக்க வைக்க போறீங்க?
1: கரெக்டா சொன்னீங்க, அதான் லா படிக்க ஆசை, ஆனா பெஸ்ட் காலேஜ் தேடிட்டு இருக்கோம்.
0: அப்ப விநாயக் கமிஷன்ஸ் லா ஸ்கூல் பாருங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பைலிங்குவல் டீச்சிங், ஓபி ஜிந்தால் மென்டர்ஷிப்போட கிராஸ் லேர்னிங் இருக்கு, இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்ல கேம்பஸ் அண்ட் குளோபல் எக்ஸ்போஷரும் இருக்கு.
2: டீன் ப்ரொஃபசர் சித்தார்த் ராஜாவின் 30 இயர்ஸ் கார்ப்பரேட் கைடன்ஸோட எவ்ரி செமஸ்டர் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் ஸ்டூடண்ட்ஸ் இண்டஸ்ட்ரி ரெடி லாயர்ஸ் மாத்துது. விநாயக் கமிஷன்ஸ் லா ஸ்கூல், OMR ரோட், சென்னை. கால் 7358201234.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மிச்சம் வைக்காம சாப்பிடலாம். அது என்னன்னு உங்களுக்குமே தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பா அதே தாங்க, நீங்க கெஸ் பண்ணது சரிதான், ஊறுகாயே தாங்க. இந்த ஊறுகாயில எலுமிச்ச ஊறுகாய், பூண்டு ஊறுகாய், மாங்காய் ஊறுகாய், நார்த்தங்காய் ஊறுகாய், பச்சை மிளகாய் ஊறுகாய்னு ஏகப்பட்ட வெரைட்டி இருக்கு. அதுலயுமே நம்ம பகுதிகளில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலான ஊறுகாய்னா இந்த ரால் ஊறுகாய், கனவா ஊறுகாய், மீன் ஊறுகாய், நெத்திலி கருவாடு ஊறுகாய் அப்படின்னு ரொம்ப டேஸ்டா செஞ்சு நிறைய பேர் விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வரிசையில இப்ப அதிகமா மக்கள் விரும்பி சாப்பிட்ற ஊறுகாய் தாங்க முருங்கைக்காய் ஊறுகாய். ஸோ முருங்கைக்காயின்னு சொல்லும் போதே நம்மள நிறைய பேருக்கு பாக்கியராஜ் சார் தான் ஞாபகத்திலையும் வந்திருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு பாக்கியராஜ் சார்னால இந்த முருங்கைக்காய் ஃபேமஸ் ஆகிடுச்சுருந்தாங்க சொல்லணும். எப்படி ஒவ்வொரு ஊறுகாயிலையும் ஒரு சுவையை தாண்டி ஏதாவது ஒரு சத்து இருக்குமோ அதே மாதிரி தாங்க இந்த முருங்கைக்காய் ஊறுகாயை நம்ம சாப்பிட்றதால நமக்கு இரும்பு சத்து அப்புறம் நார் சத்து அதிகமாக கிடைக்கும். ஸோ இது மூலமாக நம்மளோட உடலையும் செரிமான சம்பந்தமான எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இது பார்த்துக்கும். ஸோ இந்த ஊறுகாயை எப்படி செஞ்சு விற்பனை பண்ணலான்னு தெரிஞ்சுக்கலாமா? இதுக்கு முதல்ல நம்ம ஒரு 30 முருங்கைக்காயை எடுத்துக்கணுங்க. அதோட தோலை மேலோட்டமாக உரிச்சு எடுத்துட்டு மீடியம் சைஸில் நம்ம கட் பண்ணிவிட்டு ஒரு இட்லி பாத்திரம்

ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெந்தயம், ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லி, ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம், ஒரு டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் அதை வறுத்து எடுத்துக்கணும். மறுபடியும் அதே கடாயில ஒரு 10 காஷ்மீரி மிளகாய், 10 காஞ்ச நீளமா இருக்கும்ல அந்த மிளகாய், அப்புறம் 10 குண்டு மிளகாய், இது எல்லாத்தையும் போட்டு வறுத்து எடுத்ததுக்கு அப்புறமா மறுபடியும் அதே கடாயில ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதுல கொஞ்சமா பெருங்காயம் போட்டு அதையும் கொஞ்சம் ஓரளவுக்கு ரெடி பண்ணி எடுத்துட்டு இப்ப இந்த எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மிக்சி ஜார்ல போட்டு நம்ம அரைச்சு எடுத்துக்க வேண்டியதாங்க. ஏற்கனவே நம்ம முருங்கைக்காய் எடுத்து வச்சிருக்கோம்ல, ஸோ அது கூட நம்ம இப்போ அரைச்சி வச்ச இந்த பொடி, அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு, 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 கப் வினிகரும் சேர்த்து ஒரு 10-15 நிமிஷம் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா அதை ஊற வச்சிடணும். ஸோ இப்போ ஒரு பெரிய கடாயில் நல்லெண்ணெய் ஒரு 180 மில்லி, அப்புறம் கடுகெண்ணெய் ஒரு 80 மில்லி ஊற்றிட்டு எண்ணெய் காயவும் அதில் ஒரு 30 பல்லு பூண்டு, 5 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு முருங்கைக்காய் ஊறுகாய் முருங்கக்காய் எடுத்தோம்னா நம்ம ரெடி பண்ண நினைச்ச ஊருக்கா ரெடி. ஸோ இதை நம்ம காற்று புகாத ஈரம் இல்லாத பிளாஸ்டிக் கண்டெய்னர்லையோ இல்ல கண்ணாடி பாட்டிலையோ போட்டு நம்ம 6 வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம பயன்படுத்திக்கலாங்க. இல்ல நம்ம வெளியூர்ல இருக்கோம், இல்ல ஹாஸ்டல்ல இருக்கோம், நம்ம பசங்களுக்கு கொடுத்து விடணும் அப்படின்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்காமலேயே 3 வரைக்கும் இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ இப்போ நிறைய வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைங்க முருங்கைக்காய் சாப்பிட மாட்டாங்க, ஆனால் அதே சமயம் ஊறுகாயை விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படி இருக்கிற நம்ம குழந்தைங்களுக்கு முருங்கைக்காயோட சத்து கிடைக்கணும்னு நினைக்கிற பெண்கள் தாராளமாக இந்த ஊறுகாயை செஞ்சு அளவோட நம்மளோட குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு நம்ம விற்பனையும் பண்ணிக்கலாம். இதை நம்ம வீட்டிலேருந்தும் விற்பனை பண்ணிக்கலாம், இல்லை நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற சின்ன சின்ன பெட்டி கடைகளில் பேக்கெட் போட்டு நம்ம 10-5 பேக்கெட் போட்டு நம்ம விற்பனை பண்ண கொடுக்கலாம், இல்லைனா 50-100 பாட்டில்களை போட்டு நம்ம பகுதிகளில் இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டில் கொடுத்து கூட நம்ம விற்பனை பண்ணிக்கலாங்க. ஆர்வம் இருக்கிற பெண்கள் இதையும் ஒரு தொழிலாக செஞ்சு லாபம் பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள், இது கடலோசை FM 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: அட்டைப்பூச்சி மாதிரி ஒட்டிக்கிட்டே இருக்காத அப்படின்னு சின்ன பிள்ளைங்களை நம்ம வீடுகள்ல சொல்லுவோம். ஆனா அந்த அட்டைப்பூச்சியை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கோமா? கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம். அட்டைப்பூச்சிக்கு கிட்டத்தட்ட 32 மூளைகள் கிட்ட இருக்குதாம். இது மட்டும் இல்லாம அதோட உடம்பு 32 பகுதிகளா பிரிக்கப்பட்டிருக்குமா. ஒவ்வொரு பகுதிக்கும் தனித்தனியான நரம்பு முடிச்சுகள். அந்த நரம்பு முடிச்சுதான் அந்த ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கே மூளையா செயல்படுது. இப்படி இருக்கிறதுனால நாம அட்டைப்பூச்சியோட வாழை தொட்டா கூட தலையில இருந்துதான் சிக்னல் வரணும் அப்படின்லாம் வெயிட் பண்ணாது. அந்த வால் பகுதியை வச்சு உணர்ந்து அதுக்கப்புறம் சுரண்டுக்கும். இதுதான் அது வளைஞ்சு நெளிஞ்சு போகவும் ஹெல்ப் பண்ணுது.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

காலையில எந்திரிச்சதுமே வெறும் வயித்துல சுடுதண்ணி குடிக்கும் போது என்னென்ன நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு 100ல் 75 பேரு தெரிஞ்சு வச்சிருப்போம் அப்படித்தானே. ஆனா இந்த சுடுதண்ணிய குடிச்சா நல்லதுன்னு தெரியும், ஆனா எவ்வளவு தூரத்துக்கு நல்லது அப்படிங்கறது எங்களுக்கு தெரியல அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொரு பெண்களுக்கும் தாங்க இந்த பதிவு. ஏன்னா பெண்கள் தான் காலையில சீக்கிரமே எந்திரிச்சு அவங்களோட தினசரி வேலைகளை பண்றதால காலையில அவங்க எழுந்திரிச்சதுமே ரெகுலரா இதை அவங்களால பண்ண முடியும். சரி, சுடுதண்ணிய குடிக்கிறதால நமக்கு கிடைக்கிற முக்கியமான நன்மைகள் என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல நம்மளோட வெயிட் குறையுங்க. சோ இப்ப இருக்கிற நிறைய பெண்கள் எதிர்பார்க்கறதுமே நம்மளோட உடல் எடை குறைஞ்சு நம்ம பார்க்க நல்லா இருக்கணும் அப்படின்னு தானே. சோ அப்படி நினைக்கிற பெண்கள் காலையில எந்திரிச்சதுமே முதல் வேலையா ஒரு கப்பு சுடுதண்ணியை குடிச்சிருங்க. சரி, உடல் எடை குறையும் சொன்னல, அது எப்படி குறையும் சொல்லவே இல்லை பாத்தீங்களா. சோ எப்படின்னா, நம்ம உடலோட மெட்டபாலிசத்தை அதிகரிச்சு அது கலோரிகளை சீக்கிரமாவே எரிக்க உதவும். அதனாலதான் நம்மளோட உடல் எடையுமே குறையுது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, நம்மளோட சருமம் வந்து ரொம்ப ஆரோக்கியமா இருக்குங்க. அதாவது நம்ம உடம்புல இருக்கிற நச்சுகளை நீக்கி முகப்பருக்களை குறைச்சி நம்மளோட சருமத்தை பளபளப்பா மாத்தும். அப்புறமா சளி தொண்டை எரிச்சல் இருந்தா அதை சரியாக்கும், தசைப்பிடிப்பை குறைச்சி ரத்த ஓட்டத்தை சரி பண்ணும், மாதவிடாய் நாட்கள்லாம் வரும்ல வலி, சோ அந்த வலி கூட குறைக்குங்க நம்ம இந்த சாதாரண சுடுதண்ணி. அதுக்கப்புறமா நம்ம உடல்ல ஹீட்டை அதிகரிச்சு உடல்ல இருக்கிற நச்சுக்களை வியர்வை மூலமாகவும் அப்புறம் சிறுநீர் மூலமாகவும் வெளியேற்றும். வெதுவெதுப்பான நீரை நம்ம குடிக்கும் போது நம்மளோட குடல் இயக்கத்தை சீராக்கி மலச்சிக்கல் வராம தடுக்கும். இப்படி நம்ம காலையிலே குடிக்கிற ஒரு கப்பு சுடுதண்ணினால நமக்கு இவ்வளோ நன்மைகள் இருக்கு. ஆனா இதையும் தாண்டி நம்ம வெறுமனே சுடுதண்ணியை மட்டும் குடிக்காம அது கூடவே நம்ம வீட்டில் இருக்கிற, அதாவது நம்ம சமையலுக்கு பயன்படுத்துவோம்ல, அதுல ஒரு சில பொருட்களை பயன்படுத்தும் போது அது இன்னுமே நமக்கு நல்ல பயனா இருக்குங்க. அப்படி நம்ம சுடுதண்ணில என்னென்ன பொருட்களை கலந்து குடிச்சா நம்மளோட உடம்புக்கு நல்லது அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கான நெய்தல் பயண நிகழ்ச்சியில கேட்டு தெரிஞ்சுக்க இருக்கோம். தெரிஞ்சுக்கலாமா? நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மதி. ஒரு வாரத்துல 7 நாள், இந்த 7 நாள்ல நம்ம 7 விதமான பொருட்களை பயன்படுத்தி ஒவ்வொரு பெண்களுமே நம்மளோட உடலை ஆரோக்கியமா வச்சுக்கலாங்க. இதுல முதல்ல நம்ம என்ன குடிக்கலாம்னா, 1 கப்பு தண்ணியில 1 ஸ்பூன் வெந்தயத்தை போட்டு அதை நல்லா கொதிக்க வச்சு அதை மிதமான சூடு வந்ததுக்கு அப்புறம் நம்ம குடிச்சோம்னா நம்மளோட பசியை கட்டுப்படுத்தி நம்ம ஹார்மோன் சமநிலையை சீரா வச்சுக்க உதவும். 2வது நாள் பாத்தீங்கன்னா கொத்தமல்லி தண்ணி. ஸோ இந்த தண்ணியை நம்ம குடிக்கும் போது நம்மளோட எடையை குறைச்சி நம்மளோட சருமத்தை வந்து உள்ள இருந்தே சுத்தப்படுத்தி நம்ம சருமத்துக்கு ஒரு பளபளப்பை கொடுக்கும். 3வது நாள் வந்து லவங்க பட்டங்க. ஸோ நம்ம சாதாரண பட்டைன்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த பட்டை கலந்த தண்ணியை நம்ம குடிக்கும் போது நம்மளோட பசியை கட்டுப்படுத்தி நம்மளுக்கு அப்பப்போ நம்ம வேலையெல்லாம் பார்த்துட்டு திருடி திருந்தாலும் ஒரு பசி எடுக்கும்ல, ஸோ அதையும் நம்மளுக்கு கட்டுப்படுத்துறதுனால நம்மளோட உடல் எடையை சரியா வச்சுக்க இந்த லவங்க பட்டையில நம்மளுக்கு பெரிய அளவுல உதவி செய்யுங்க. 4வது நாள் சப்ஜா விதை. ஸோ இதை நிறைய பேர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் குடிச்சிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா இதில் வந்து ஒமேகா 3 அப்புறமா நார்ச்சத்து இருக்கிறதால செரிமானத்துக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். 5வது நாள் ஓமமும் ஜீரகத்தையும் சேர்த்து நம்ம தண்ணி குடிக்கிறது மூலமா வாயு தொலைலேருந்து நமக்கு நிவாரணம் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் வளர்சிதை மாற்றத்துக்குமே இது உதவுதுங்க. 6வது நாள் சோம்பு ஜீரகமும் சேர்த்து குடிக்கிறது மூலமா நம்ம உடம்புல இருக்கிற தேவையில்லாத உடல் வீக்கத்தை குறைச்சி செரிமானத்தையும் மேம்படுத்தும். 7வது நாள் உலர் திராட்சை பழங்கள். ஸோ இந்த பழங்களை நைட்டே நம்ம ஊற வச்சு காலையில் அந்த தண்ணியை நம்ம குடிக்கணுங்க. இந்த தண்ணியை நம்ம குடிக்கிறதுனால இதில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் நம்மளோட உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குதுங்க. ஸோ வீட்டில் இருக்கிற எல்லாரோட உடல் நலத்துக்கும் தேவையான வேலையை நம்ம செய்கிறோம். அப்போது நம்ம உடல் நலத்தை நம்ம கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கணும்ல, அதுக்கு நம்ம ரொம்ப மெனக்கடன்லாம் அவசியம் இல்லைங்க. தினமும் காலையில் இந்த தண்ணியை நம்ம குடித்தாலே போதுங்க, நம்மளோட உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடலோசை FM 90.4.

0: கரகாட்டக்காரன் படத்துல கவுண்டமணி செந்தில் கிட்ட எத்தனை பழம் வாங்கிட்டு வர சொன்னாரு?
1: ரெண்டு.
0: மொபைலா மொபைலா? இந்த பாட்டு எந்த படத்துல வரும்?
1: ரெண்டு.
0: சைக்கிளுக்கு சக்கரம் எத்தனை?
1: ஹலோ, இப்ப எதுக்கு ரெண்டுன்னு பதில் வர்ற மாதிரியே கேள்வி கேக்குறீங்க?
2: ஏன்னா இனி நீங்க கேட்கலாம் இரு படப்பாடல்கள் திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை நம்ம கடல் ஒசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: வேளா வேளா, இங்க கொஞ்சம் வாப்பா.
1: என்ன தாத்தா?
0: இந்த நம்ம கடலோசை எஃப்எம்ல வானிலை தகவல் அனுப்பியிருக்காங்க, அதுல காத்து எவ்வளவு போட்டிருக்குன்னு படிச்சு சொல்லு.
1: மாலை 5 மணி நிலவரப்படி வடகிழக்கு திசையில இருந்து தென்மேற்கு நோக்கி மணிக்கு 40 கிலோமீட்டர்ல இருந்து 55 கிலோமீட்டர் வரைக்கும் காத்து வீசும்னு போட்டிருக்கு தாத்தா. 45 கிலோமீட்டர் வரைக்கும் அடிக்குதுன்னா கடலுக்கு போகுமா தாத்தா? நாளைக்கு
0: காத்து வரமா இருக்கும்ல, அதனால ஏடி ஆபீஸ்ல டோக்கன் கொடுத்தா போவாங்க. இந்த கரவாட மாறுற வரைக்கும் இப்படித்தான், காத்து கொஞ்சம் புயலா தான் இருக்கும்.
1: அது என்ன தாத்தா கரவாட?
0: அதான், ஒவ்வொரு காத்துக்கும் ஒவ்வொரு பேரு. காத்து எந்த திசையில இருந்து அடிக்குதுங்கறத வச்சு இதெல்லாம் கணக்கு பண்ணுவாங்க.
1: ஏன் தாத்தா? இப்ப GPS, காம்பஸ் இன்டர்நெட் எல்லாம் வச்சு காத்தடிக்கிற திசைய ஈஸியா கண்டுபிடிச்சிடறோம். அந்த காலத்துல நீங்க எப்படி காத்தோட திசையெல்லாம் கண்டுபிடிப்பீங்க?
0: அப்படி கேள்றா என் பேராண்டி. தாத்தா, அந்த காலத்துல எப்படி காத்து பாப்போம்னு சொல்றேன் கேளு. இப்ப இந்த கரை எந்த திசையில இருக்கு?
1: வடக்கு திசை.
0: அந்த காம்பஸ எடுத்து நெத்திக்கு நேர கிழக்கு பார்த்து நில்லு. காத்து உன் உடம்புல எந்த பக்கமா அடிக்குதுன்னு சொல்லு பாப்போம்.
1: என்னது புரியலையே?
0: இங்க வா, நானு உன் கூட கிழக்க பார்த்து நின்னு சொல்றேன், அப்ப புரியும் உனக்கு. உன் நெத்தி நேரா எந்த பக்கம் இருக்கு?
1: கிழக்கு பக்கம்.
0: பின்னந்தல?
1: மேற்கு பக்கம்.
0: வலதுகை?
1: தெற்கு பக்கம்.
0: இடதுகை?
1: வடக்கு பக்கம்.
0: இப்ப சொல்லு, காத்து வலதுகையில அடிக்குதா இடதுகையில அடிக்குதா, இல்ல கண்ணத்து பக்கமா அடிக்குதா? முகத்துல எங்க படுதுன்னு சொல்லு, அப்புறம் திசைய பாக்கலாம்.
1: தாத்தா, கையிலயோ முகத்திலயோ காத்து பட்டா திசைய சொல்லிடலாம், கண்ணத்துல பட்டா எப்படி தாத்தா கண்டுபிடிக்கிறது?
0: அது கொஞ்சம் சிரமம் தான். எல்லாரும் செல்லிலேயே பார்த்து பழகிட்டீங்க, கொஞ்சம் பாரம்பரியத்தையும் கத்து வச்சுக்கோங்க.
1: இப்போ கையிலயும் காத்து படல, நெத்திலையும் காத்து படல, வேற எந்த பக்கத்துல இருந்து காத்து படுதுன்னு எனக்கு ஃபீலே ஆகலையே தாத்தா.
0: சரி, தூரத்துல ஒரு கொடி கம்பம் தெரியுதா, அதுல கொடி எந்த திசையில அடிக்குது?
1: வடக்கு திசைக்கும் கிழக்கு திசைக்கும் நடுவுல வடகிழக்கு.
0: இடது கண்ணா எந்த திசையை நோக்கி இருக்கு?
1: வடகிழக்கு.
0: இப்போ ஃபீல் பண்ணி பாரு.
1: கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியுது தாத்தா.
0: நம்ம பாரம்பரிய அறிவு இதுதான் பேராண்டி, அம்புட்டு ஈஸியா உடனே கத்துக்க முடியாது. அதனாலதான் எல்லாராலையும் அந்த காலத்துல கடல் தொழில் செய்ய முடியாது. இது எல்லாத்தையும் கரைச்சு குடிச்சவங்களைத்தான் கம்மாறுக்காரன்னு சொல்லுவாங்க. நிலத்துல காத்து புரியறத விட கடல்ல சுலபமா புரியும். ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போறேன்.
1: நீங்க பெரிய கம்மாறுக்காரன் தான் தாத்தா.
0: ஐசு வச்சது போது, இனிமே தினமும் நீயா காம்பஸ வச்சு கிழக்க பார்த்து நின்னு காத்து எந்த திசையில இருந்து எந்த திசையில அடிக்குதுன்னு நீ பார்த்து கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லணும். அப்புறமா வாட்ஸ்அப்ல கடலோசை எஃப்எம் வானிலை தகவல் காலையில 7 மணிக்கும் சாயங்காலம் 5 மணிக்கும் வரும். முதல்ல நீ கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா சரியா கண்டுபிடிச்சிருக்கோமான்னு பார்த்து தெரிஞ்சுக்க.
2: தொழில்நுட்பமும் வேண்டும், பாரம்பரிய அறிவும் வேண்டும். பாரம்பரிய அறிவு கற்போம், பாரம்பரிய அடையாளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

உணவே மருந்து, இது வந்து நம்ம முன்னோர்களோட வாக்குங்க. ஆனா அந்த உணவை தற்காலிகமா தவிர்க்கிற விரத முறைய ஆரோக்கியமான விஷயமா தான் பார்க்குது நம்மளோட வாழ்வியல். நிறைய பெண்களோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா இந்த விரதம் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்னாதாங்க இருக்கு. ஆனா இப்பெல்லாம் ஆன்மீக மத நம்பிக்கையை தாண்டி செரிமான மண்டலத்துக்கு ரெஸ்ட் கொடுக்கறதுல இருந்து மனத்தெளிவு அடைகிற வரைக்கும் பல நன்மைகள் இருந்தாலும் சரியான முறையில் நம்ம கண்டுபிடிக்கலனா நம்மளோட உடல் பலவிதமான பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் உருவாக்க வழி செய்யும். ஸோ அப்படி நம்ம உடம்புக்கு பிரச்சனை வராத வகையில் எப்படி நம்ம விரதம் இருக்கலாம், விரதம் இருக்கிறவங்க என்னென்ன விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கணும்டா இன்னைக்கான நெய்தல் பெண் நிகழ்ச்சியில் கேட்டு தெரிஞ்சுக்க இருக்கோம். நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்குது நான் மதி. விரதத்திலே பாத்தீங்கன்னா புளி சேர்க்காம சாப்பிடுறது, இல்லைன்னா குறிப்பிட்ட நாளுக்கு அசைவம் சாப்பிடாம இருக்கிறது, ஒரு நாள்ல ஒருவேளை மட்டும் சாப்பிடுறது, ஒரு நாள் முழுசுமே சாப்பிடாம இருக்கிறது, இல்லைன்னா தொடர்ந்து ஒரு வாரம் சாப்பிடாம இருக்கிறதுன்னு பல வகைகளில் இந்த விரதம் இருப்பாங்க. ஸோ இதில் ஒரு நாளைக்கு ஒரு நேரம் மட்டும் சாப்பிட்டு மற்ற நேரங்களில் நம்ம தண்ணி ஆகாரமாக எடுத்தோம்னா நம்மளோட குடலுக்கு நல்லது தான். எப்படின்னா இப்போ ஒரு தொழிற்சாலையில் இருக்கிற மெஷினோ இல்லைன்னா நம்ம பயன்படுத்துகிற இணையதளமோ ஏதாவது ஒரு காரணத்தினால முடங்கி போயிடும்ல, ஸோ அதைத்தான் டவுன் டைம்னு சொல்லுவோம். அதே மாதிரி நம்மளோட உடலில் செரிமான மண்டலத்தை ஓய்வெடுக்க வச்சு சீரான ஓட்டத்தை சரி பண்றதுக்கு தான் இந்த விரதம் உதவுது. ஸோ இப்படி அடிக்கடி நம்ம விரதம் இருந்தோம்னா நம்ம உடல்ல இருக்கிற கலோரி குறைஞ்சி உடல் எடை வந்து கட்டுக்குள்ள வச்சுக்க முடியுங்க. ஆனா இப்படி விரதம் இருக்கிற நாட்கள்ல நம்ம உடம்புல நீர்ச்சத்து குறையாம நம்ம பார்த்துக்கணும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம், அடிக்கடி தண்ணீர், மோர், இளநீர், பழச்சார்னு குடிச்சு நம்மளோட உடலை நம்ம நீரோட்டமா வச்சுக்கலாங்க. ஸோ 12 மணிக்கு மேல நம்ம தண்ணி குடிக்காம நம்ம உடலை கஷ்டப்படுத்த கூடாது. ஒரு சிலர்லாம் பாத்தீங்கன்னா எச்சில் கூட விழுங்க மாட்டேன்னு இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்க கூட 12 மணி நேரத்துக்கு மேல அப்படி இருக்காதீங்க. ஏன்னா ஒரு சிலரோட உடம்புல பாத்தீங்கன்னா நார்மலாவே இந்த இரும்பு சத்து, கால்சியம், புரதம், விட்டமின் தான் குறைவா இருக்கும்போது மாசத்துக்கு அடிக்கடி இவங்க விரதம் இருக்கும்போது அது அவங்களோட ஆரோக்கியத்தை கெடுத்து எந்த அளவுக்கு விரதம் இருக்கிறதால நன்மைகள் இருக்குதோ அதையும் தாண்டி நம்ம உடம்புல இரத்த சோகை, எலும்பு தேய்மானம் மாதிரியான பிரச்சனைகளையும் உண்டு பண்ணிரும். அதே மாதிரி நம்ம விரதத்தை முடிக்கும் போது எப்பவுமே ரொம்ப ஹெவியான உணவுகளை நம்ம சாப்பிடாம கஞ்சி, இட்லி, பழம், தயிர் சாதம் மாதிரியான மென்மையான உணவுகளை சாப்பிட ஆரம்பிச்சு படிப்படியா நம்ம வேற உணவுகளை சாப்பிட்டுக்கலாங்க. ஸோ விரதத்தை முடிக்கும் போது நிதானமா சாப்பிட்டு நம்மளோட உடலை சீரான நிலைக்கு கொண்டு வரதாங்க ரொம்பவே நல்லது. ஸோ அதே மாதிரி மாதவிடாய் பிரச்சனைகள் இருக்கிறவங்களும் ஹார்மோன் சமநிலை பிரச்சனை இருக்கிறவங்களும் கடுமையான விரதம் இருந்தாங்கன்னா நம்ம உடல்ல இருக்கிற ஆற்றல் எல்லாம் குறைஞ்சி ரொம்ப பலவீனம் ஆயிடுவாங்க. அதனால மாதவிடாய் நாட்கள்ல பெண்கள் வந்து விரதம் இருக்கிறத நீங்க குறைச்சிக்கலாம். ஸோ நீரிழிவு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு எப்படி விருந்து கிடையாதோ அதே மாதிரி தாங்க அவங்களும் விரதம் இருக்க கூடாது. அதே மாதிரி சிறுநீரகல் பிரச்சனை இருக்கும்ல, ஸோ அவங்க வந்து விரதம் இருக்கலாம், ஆனா உங்களோட மருத்துவர்கிட்ட ஆலோசனை கேட்டதுக்கு அப்புறம் சரியான முறையில நீங்களும் விரதம் இருந்துக்கலாம். மொத்தத்துல விரதம் இருக்கிறது வந்து உடல் அப்புறமா மனசை ஆரோக்கியமா வச்சுக்கிற விஷயமா இருந்தாலுமே நம்மளோட விரத முறை வந்து தவறா போச்சு அப்படின்னா நம்ம ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய விஷமாவும் மாறிடுங்க. அதனால விரதம் இருக்குன்னு ஆசைப்படுறவங்க உங்களோட உடல் வந்து விரதத்தை ஏத்துக்குமா அப்படின்னு உங்களோட மருத்துவர்கிட்ட ஆலோசனை கேட்டதுக்கு அப்புறமா நீங்க விரதம் இருக்கிறது ரொம்பவே நல்லது. மீண்டும் மற்ற நிகழ்ச்சியில் பேசலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நாமதி. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடலோசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது பிற்பகல் ஒரு மணி. இன்று சாமுண்டை மற்றும் சோலையம்மா திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: சாமுண்டி மற்றும் சோலையம்மா திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: மாலா மாலா இந்தா மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன் தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதான். ஆனா நம்ம உசுரை காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்ட கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுரை காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன். கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: வேளா வேளா, இங்கே கொஞ்சம் வாப்பா.
1: என்ன தாத்தா?
0: இந்த நம்ம கடலோசை எஃப்எம்ல வானிலை தகவல் அனுப்பியிருக்காங்க, அதில் காற்று எவ்வளோ போட்டிருக்குன்னு படித்து சொல்லு.
1: மாலை 5 மணி நிலவரப்படி வடகிழக்கு திசையிலிருந்து தென்மேற்கு நோக்கி மணிக்கு 40 கிலோமீட்டர்லேருந்து 55 கிலோமீட்டர் வரைக்கும் காற்று வீசும்னு போட்டிருக்கு தாத்தா. 45 கிலோமீட்டர் வரைக்கும் அடிக்குதுன்னா கடலுக்கு போகுமா தாத்தா நாளைக்கு?
0: காற்று வரமா இருக்கும்ல, அதனால ஏடி ஆஃபீஸில் டோக்கன் கொடுத்தா போவாங்க. இந்த கரவாடை மாறுற வரைக்கும் இப்படித்தான், காற்று கொஞ்சம் புயலாக தான் இருக்கும்.
1: அது என்ன தாத்தா கரவாடை?
0: அதான், ஒவ்வொரு காத்துக்கும் ஒவ்வொரு பேரு. காத்து எந்த திசையில இருந்து அடிக்குதுங்கிறத வச்சு இதெல்லாம் கணக்கு பண்ணுவாங்க.
1: ஏன் தாத்தா? இப்ப GPS, காம்பஸ், இன்டர்நெட் எல்லாம் வச்சு காத்தடிக்கிற திசைய ஈஸியா கண்டுபிடிச்சிடறோம். அந்த காலத்துல நீங்க எப்படி காத்தோட திசையெல்லாம் கண்டுபிடிப்பீங்க?
0: அப்படி கேள்றா என் பேராண்டி. தாத்தா, அந்த காலத்துல எப்படி காத்து பாப்போம்னு சொல்றேன் கேளு. இப்ப இந்த கரை எந்த திசையில இருக்கு?
1: வடக்கு திசை.
0: அந்த காம்பஸை எடுத்து நெத்திக்கு நேர கிழக்கு பார்த்து நில்லு. காத்து உன் உடம்புல எந்த பக்கமா அடிக்குதுன்னு சொல்லு பாப்போம்.
1: என்னது புரியலையே?
0: இங்க வா, நானு உன் கூட கிழக்க பார்த்து நின்னு சொல்றேன், அப்ப புரியும் உனக்கு. உன் நெத்தி நேரா எந்த பக்கம் இருக்கு?
1: கிழக்கு பக்கம்.
0: பின்னந்தால?
1: மேற்கு பக்கம்.
0: வலதுகை?
1: தெற்கு பக்கம்.
0: இடதுகை?
1: வடக்கு பக்கம்.
0: இப்ப சொல்லு, காத்து வலது கையில அடிக்குதா இடது கையில அடிக்குதா, இல்ல கண்ணத்து பக்கமா அடிக்குதா? முகத்துல எங்க படுதுன்னு சொல்லு, அப்புறம் திசைய பாக்கலாம்.
1: தாத்தா, கையிலயோ முகத்திலயோ காத்து பட்டா திசைய சொல்லிடலாம், கண்ணத்துல பட்டா எப்படி தாத்தா கண்டுபிடிக்கிறது?
0: அது கொஞ்சம் சிரமம் தான். எல்லாரும் செல்லிலேயே பார்த்து பழகிட்டீங்க, கொஞ்சம் பாரம்பரியத்தையும் கத்து வச்சுக்கோங்க.
1: இப்போ கையிலையும் காத்து படல, நெத்திலையும் காத்து படல, வேற எந்த பக்கத்துல இருந்து காத்து படுதுன்னு எனக்கு ஃபீலே ஆகலையே தாத்தா.
0: சரி, தூரத்துல ஒரு கொடி கம்பம் தெரியுதா, அதுல கொடி எந்த திசையில அடிக்குது?
1: வடக்கு திசைக்கும் கிழக்கு திசைக்கும் நடுவுல வடகிழக்கு.
0: இடது கண்ணா எந்த திசையை நோக்கி இருக்கு?
1: வடகிழக்கு.
0: இப்போ ஃபீல் பண்ணி பாரு.
1: கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியுது தாத்தா.
0: நம்ம பாரம்பரிய அறிவு இதுதான் பேராண்டி, அம்புட்டு ஈஸியா உடனே கத்துக்க முடியாது. அதனாலதான் எல்லாராலையும் அந்த காலத்துல கடல் தொழில் செய்ய முடியாது. இதெல்லாத்தையும் கரைச்சு குடிச்சவங்களைத்தான் கம்மாறுக்காரன்னு சொல்லுவாங்க. நிலத்துல காத்து புரியறத விட கடல்ல சுலபமா புரியும். ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போறேன்.
1: நீங்க பெரிய கம்மாறுக்காரன் தான் தாத்தா.
0: ஐஸ் வச்சது போது, இனிமே தினமும் நீயா காம்பஸ வச்சு கிழக்க பார்த்து நின்னு காத்து எந்த திசையில இருந்து எந்த திசையில அடிக்குதுன்னு நீ பார்த்து கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லணும். அப்புறமா வாட்ஸ்அப்ல கடலோசை எஃப்எம் ஓட வானிலை தகவல் காலையில 7 மணிக்கும் சாயங்காலம் 5 மணிக்கும் வரும். முதல்ல நீ கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா சரியா கண்டுபிடிச்சிருக்கோமான்னு பார்த்து தெரிஞ்சுக்க.
2: தொழில்நுட்பமும் வேண்டும், பாரம்பரிய அறிவும் வேண்டும். பாரம்பரிய அறிவு கற்போம், பாரம்பரிய அடையாளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
2: சாமுண்டை மற்றும் சோலையம்மா திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: அவ்வளவுதானா? இப்ப பாரு.
1: சரிதா,
0: மேல பாடு.
1: நீயும் பதில் சொல்ல கேட்டு.
2: ஆயிரம் கரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை, ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை. கடலாய் பரவி இருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் ஒசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: சாமுண்டை மற்றும் சோலையம்மா திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மதியம் 2 மணி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4
2: அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு கோபிநாத் அவர்களின் பேச்சு. இது ஸ்பீச் கிங் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
3: இப்ப ஒரு புக்ல நான் படிச்சேன், நீங்க வந்து ஒரு ஊருக்கு போறீங்க, அழகா ஒரு நதி ஓடிக்கொண்டிருக்குது, அல்லது சின்னதாக ஒரு வாய்க்கால் ஓடிக்கொண்டிருக்குது, காரை நிறுத்திட்டு அல்லது பைக்கை நிறுத்திட்டு ஷூவை கலட்டிட்டு அந்த இடம் ரொம்ப ரம்மியமா உங்களுக்கு ஃபீல் ஆகும். அந்த இடத்துல தண்ணியில கொஞ்ச நேரம் அப்படி பேண்டை தூக்கிட்டு அல்லது நீங்க உங்க காலை நினைச்சிட்டு நிக்கிறீங்க ஒரு 2 நிமிஷம், அதே ஆறு அதே இடம் அந்த இடத்த குறித்து வச்சுக்கோங்க. ஊருக்கு போகிறீங்க, போயிட்டு அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு மறுநாள் திரும்ப வருகிற அதே இடத்துல நீங்கள் நிற்கிறீங்க, நின்று அந்த தண்ணியில் கால் நினைக்கிறீங்க. இது ரெண்டு ஒன்று தான் பார்க்கல, அதே ஆள், அதே கால், அதே தண்ணி, அதே இடம், அதே நேரம், அதே கிளைமேட்டு, ஆனால் ரெண்டு உணர்வும் வேற வேற. முதல் முறை நீங்கள் கால் நினைத்த போது உங்கள் மன உணர்வு வேறு, இரண்டாவது முறை நீங்கள் கால் நினைத்த போது உங்கள் மன உணர்வு வேறு. முதல் முறை சுகந்தத்திற்காக நினைத்திருக்கலாம், இரண்டாவது ஏதோ மன அழுத்தத்திற்காக சுமைக்காக வந்து நின்றிருக்கலாம். ரெண்டுமே நமக்கு ஒன்று தான், வாழ்க்கையில் சுமை வந்தால் வரட்டும், இருந்துட்டு போட்டோம், சிரிப்பு வரும்போது சிரிங்க, அழுக வரும்போது அழுங்க, இதில் என்ன பிரச்சனை? லைஃபை கண்டிஷன் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. திஸ் இஸ் வாட் ஐம் ட்ரைங் டு டெல் யூ பீப்பிள், தட் இஸ் வை வி ஆர் ஆஸ்கிங் டூ மச் ஆஃப் க்வெஸ்சன்ஸ். நமக்குள்ளேயே நம்ம நிறைய கேள்வி எழுப்புறோம். இப்போல்லாம் கவனிங்களேன், அம்மாக்கள்லாம் திடீர்னு போயிட்டு கணவர்கிட்ட கேட்பாங்க, கல்யாணம் ஒரு 10 இயர்ஸில் திடீர்னு உங்களுக்கு சந்தேகம், அம்மா வீட்டுக்கு தொடர்ச்சியாக ஒரு 10 நாள் 20 நாள் போயிட்டு வந்தா, அல்லது தங்கச்சியின் கல்யாண வேலைகளுக்காக இவர் பெரியதாக கவனிக்காமல் கொஞ்ச நாள் விட்டுட்டு அப்படியே விட்டுட்ட மாதிரி ஒரு ஃபீல் வந்தால் திடீர்னு ஒரு நாள் இந்த அம்மாக்கள்லாம் கேட்பாங்க, அம்மாக்கள்லாம் அந்த எங் வைஃப்லாம் கேட்கறது ஒன்று, ஏங்க நான் உங்களுக்கு நல்ல பொண்டாட்டியாக இருக்கேனா, திடீர்னு 10 வருஷம் வச்சு கேட்குறியே, அந்த ஆள் உள்ளுக்குள்ள நினப்பாப்பில், ஏம்மா இது இவ்வளோ லேட்டாக கேட்குறியே, திடீர்னு பிள்ளைகள்ட்ட போய் கேட்குறது, அம்மா நல்ல அம்மாவாக இருக்கணா, ஏன்னா நமக்கு ஒரு சந்தேகம் இருந்து கொண்டே இருக்கிறது. நான் எல்லோரையும் மகிழ்ச்சியாக வைத்திருக்கிறேனா, கவலைப்படாதீங்க, முதல்ல நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கு, இந்த உலகத்திலேயே முதல் முக்கியமானவர் நீங்கள் தான். யூ ஆர் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் ஃபார் யூ, அது செல்ஃபிஷ் கிடையாது. இதை தியாகத்தினால கட்டமைக்கணும்னு ட்ரை பண்ணுறப்ப தான் இந்த சிக்கல்லாம் வருது. அம்மாக்கள்லாம் அப்படி தான் அநியாயத்துக்கு தியாகம் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே யாருக்குமே நன்றி இல்லைங்கிறது. நல்லா உடம்பெல்லாம் தெம்பாக இருக்கிற வரைக்கும் அவனுக்கு நல்லா முட்டை தோசை, முருகல் தோசை, எண்ணெய் தோசை, பொடி தோசை, கேரட் தோசை, முடிஞ்சால் தோசைக்கல்லையை தூக்கி தின்னுங்கிறது, இதெல்லாம் பண்ணி போகிறது, எல்லா சவரட்டனையும் பண்ணி கொடுத்துரு. அவனுக்கு ஒரு கட்டத்தில் அது பழகிடும், பிள்ளைகள் பழகின பிறகு உங்களுக்கு ஒரு வயசாகிறப்ப முட்டி வலிக்கும், இடுப்பு வலிக்கும், சரியாக சாப்பிடாதான், வயிற்று பிரச்சனைகள், கோளாறுகள் இருக்கும். அப்போ நீங்கள் சுணக்கப்படுறப்ப அம்மா முன்ன மாதிரி இல்லைங்கிறப்ப உங்களுக்கு ஆத்திரம் வரும், ரெசிப்ரிகேஷனே இவங்கள்ட்ட இல்லைன்னு. யார் உங்களை பார்த்துக்க வேணாம்னு சொன்னால் இதை தான் அவன் சொல்லுவான், ஏண்டா உங்களுக்காக இவ்வளோ செஞ்சேனே, போனனே, நான் வந்தனே, உங்களால் தான் எனக்கு முட்டி வெளியே வந்துச்சு. ஒன்னேரமா தோசை ஊற்றி சொன்னால் வீட்டில் ஆர்டர் பண்ணியிருப்பேம்மா, டுமீங்க விலே 30 வருஷம் சொல்கிறேன் அப்படின்னு தோணும். உங்களை நீங்கள் பார்த்துக்கொள்வது வந்து குற்றம் அல்ல, இதெல்லாம் சபிக்கப்பட்ட வாழ்க்கையில் நேரக்கூடியது. நான் இப்படி இருக்க வேண்டும், இப்படி இருந்தால் தானே கடைசியாகத்தான் நான் பெண்ணாக இருக்கிறவர்கள் சோறுதிங்கணும், பசி வந்தால் சோறுதிங்க வேண்டாம், எப்போ வந்தால் என்னென்ன, இப்போ பிள்ளைய பரவாயில்ல, அந்த கவலையெல்லாம் கிடையாது. என் கணவர் இலையில் தான் நான் திம்பேன், ஒரு வாழை எவ்வளோ வரப்போகுது, இன்னொன்று வாங்கி திங்க வேண்டியதானே, அவர் தின்ன மிச்சத்தை தான் நான் தின்பேன், இப்போலாம் நான் தின்னுட்டு மிச்சம் மட்டும் தான் நீ தின்னு, நல்லதானே, வாட்ஸ் ராங் இன் தட், எல்லாருக்குமே ஒன்று, தாயும் பிள்ளையினாலுமே வாயும் மயிறு வேறாங்கிறான், அப்புறம் புருஷ முண்டாட்டிக்க மட்டும், பசங்களும் அழகாக மாறி இருக்காங்க. அந்த பிள்ளைகளுக்கு தான் முதல்ல சாப்பிட சொல்லானுங்க, கேர்ள்ஸை தான் முதல்ல சாப்பிட சொல்கிறான், அவனுக்கு அந்த ப்ரொடெக்ட் மாடல் தெரிஞ்சிருச்சு. அப்போ லைஃப் மாறுறப்போ அதை என்ஜாய் பண்ணட்டுமே, விடுங்களே எல்லாத்தையும் துணத்துணத்தணும்னு எதுக்காக கேள்வி எடுக்கிறோம்.
0: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும், தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: உங்க வீட்டுல எல்லாரும் ஸ்வெட்டர் போட்டு சுத்துறீங்க. அனு ஸ்டைல்ஸோட கூல் ரூஃப் டைல் தான் காரணம். இது 85% சன்லைட் ரெஃப்ளெக்ட் பண்றதுனால வீட கூலா வச்சிருக்கு. ஜீரோ வாட்டர் லீக்கேஜ், ஆன்டி ஸ்லிப் சர்ஃபேஸ் னு ஆட் ஆன் அட்வான்டேஜ் கூடவே ஒண்ணுக்கு ஒன்னு ரெண்டுக்கு ரெண்டு சைஸ்லயும் கிடைக்குது.
1: அனு ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாட் மற்றும் தென்காசி.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4. நம்ம உடம்புலயே மிகப்பெரிய உறுப்புன்னு கேட்டா நிறைய பேருக்கு ஞாபகம் வர்றது என்னமோ குடல், அதுக்கப்புறம் கல்லீரல் தான். ஆனா இது ரெண்டுமே கிடையாதுன்னு சொன்னா நம்ப முடியுதா? அட, அதாங்க உண்மை. நம்ம உடம்புல மிகப்பெரிய உறுப்பு எதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது ரெண்டும் ஏன் பெரிய உறுப்பு கிடையாது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? நம்ம உடம்புல சிறு குடலோட நீளம் 20 அடி, அதே பெருங்குடலோட நீளம்னு பார்த்தோம்னா 5 அடி, மொத்தமா 25 அடி. அதனால நீளமான உறுப்பு எதுன்னு கேட்டா வேணா நம்ம சொல்லலாம். அதே மாதிரி கல்லீரலோட எடைன்னு பார்த்தோம்னா 1.5 கிலோ, கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஃபுட்பால் அளவு இருக்குமா. நம்ம உடம்புல மிகப்பெரிய உள்ளுறுப்பு எது அப்படின்னு கேட்டா வேணா நாம இந்த கல்லீரலை சொல்லலாம். மத்தபடி மிகப்பெரிய உறுப்புன்னு கேட்டா நம்முடைய தோல் தாங்க. கிட்டத்தட்ட 20 சதுர அடி பரப்பளவுல ஒரு பெரிய போர்வை மாதிரி நம்மள மூடி இருக்குதான். இதோட எடை மட்டுமே சுமார் 3-4 கிலோ வரைக்கும் இருக்குமா. அது மட்டும் கிடையாது, வெளியிருந்து வரக்கூடிய தேவையில்லாத தூசி, புகை, அதுக்கப்புறம் நுண்ணுயிரிகள் இதெல்லாம் நம்ம உடலுக்குள்ள வராம ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரியும் இந்த தோல் நம்மள பாதுகாக்குது. தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.

0: அக்கா, நம்ம பிரியா அக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கும் அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆள் வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா? நம்ம கடலோசை எப்பவும் நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க, அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.
4: அறிவோம் 1000, இது இணைய நேரம் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் திரு கோபிநாத் அவர்களின் பேச்சு. இது ஸ்பீச் கிங் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
6: மூணாவது முக்கியமான விஷயம் இருக்குது, உங்கள் சக்தியை திறந்த போலிருந்து தப்பிச்சிருங்கன்னு சொன்னது மாதிரி உங்கள் சக்தி எதெல்லாம் எக்ஸாக்ட் பண்ணுதுன்னு கவனிக்க ஆரம்பிங்க. உங்க சக்தியா எதெல்லாம் திருடுதுன்னு கவனிக்க ஆரம்பிங்க. நீங்க போறீங்க, கொஞ்ச நேரம் பார்ப்போங்கிறீங்க, ஒரு மேல ரெஸ்ட்லெஸ் ஆகுது. நான் தேவையில்லாம ரொம்ப நேரமா அந்த வீடியோ பாத்துக்கிட்டு இருக்கேன், தேவையில்லாமல் ரொம்ப நேரமாக அந்த ரீல்ஸை பார்த்துக்கிட்டு இருக்கேன், இன்ஸ்டாகிராம் ரொம்ப நேரமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன், படுப்போம் படுப்போன்னு தோணுது, கோபம் வருது உங்கள் மேலே உங்களுக்கு. அப்போ அது உங்களை தாண்டி போகுதுன்னா அதுக்கு நீங்கள் அடிக்ட் ஆகிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். எனக்கு வேணான்னு தெரியுது, நமக்கு பல நேரத்தில் கோவம் நம்ம மேலே தான், நான் இப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஆனால் அப்படி இல்லை, அதான் கோவம். அந்த கோவத்தினால தான் நம்ம அந்த கோவத்தை எல்லாருமே காட்டும். ஐ வாண்டட் டு பி பெட்டர் வெர்ஷன் ஆஃப் மை செல்ஃப், நான் இப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், என்னால் அப்படி இருக்க முடியவில்லை என்கிற கோபம் தான் எனக்கு வருது. சில புத்தகங்கள் ரொம்ப அழகாக அதை சொல்கிறாங்க, எவன் ஒருத்தர் தன்னுடைய ஹேபிட்டை தப்புன்னு கண்டுபிடிச்சதை மாத்திரானோ அவன்லாம் லைஃப்பில் ஜெயிச்சிடறாங்க. தன்னுடைய தப்பான ஹேபிட் என்னன்னு ஒருத்தர் கண்டுபிடிச்சிட்டா எவன் அதை திருத்துறானோ அவன்லாம் ஜெயிச்சிடறான். பெரிய பெரிய ஹேபிட்டெல்லாம் அப்புறம் போங்க, சப்பையாக சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குல்ல இந்த அப்புறம் பார்த்துக்குவோம். இதை விட ஒரு மோசமான ஹேபிட்டை நான் பார்த்தே கிடையாது, ஏன்னா அதை நான் செய்வேன், அதனால் எனக்கு நல்லா தெரியும். அதை நாளைக்காலில் பார்த்தோம். மனுஷனுக்கு போய் போனால் கொஞ்சம் மிச்சம் இருக்கணும், இது ஒரு பொழப்பு. இன்றைக்கே அந்த வேலையை முடிக்க முடியினாலும் கூட நாளைக்கு ஒன்றும் வேலை இல்லாமல் தான் போர் அடிக்கும்ட்டு ரெண்டு வேலையை மிச்சம் வைக்கிறது. நடிச்சாமத்தில் அந்த வேலையை தான் கூட்டு கேட்பாங்க, அது முடிச்சிட்டிங்களா அப்படின்னு. அந்த ஒத்த வேலையினால அவ்வளோ வேலையும் பிரச்சனையாக இருக்கும். அந்த 9 வேலை முடிச்சதை பற்றி ஒருத்தனமே கேட்க மாட்டான். அந்த 10வது வேலை முடிக்காத நாளைக்காலில் சும்மா தானே இருக்க, அதை செய்வங்கிறதுக்காக வச்சிருப்போம் பதில் அது அவ்வளோத்தையும் கெடுத்துரும். மண்டையில் இது பிரிக்கிங் பண்ணிகிட்டே இருக்கும், சின்ன சின்ன விஷயந்தான் அரிச்சுக்கிட்டே இருக்கும். ஓங்கி ஒரு குத்து குத்துனா வலிக்காது, லேசாக அந்த நகக்கல்ல ஒரு குண்டு சேவிச்சு குத்துக்கலாம், நைட்டு முழுக்க அதை அப்படியே பிடிச்சிக்கிட்டே இருக்க வேண்டியது, அவ்வளோதான். இந்த பிரிக்கிங் திங்ஸ் பில்டப், சின்ன சின்ன மிஸ் ஆகிற விஷயங்கள்லாம் சேர்ந்து சேர்ந்து சேர்ந்து ஒரு பயில்டே ஒரு எரிச்சலை உண்டாகும். இந்த ஹார்ட் டிஸ்கை சேஃபாக வைங்க, ஹாப்பியாக வைங்க. மனுஷன்லாம் நல்லவன் முதல்ல நம்ப ஆரம்பிக்க வேணும். அவ்வளோ மோசமான மனுஷங்கள்லாம் இந்த உலகத்தில் கிடையாது, நாமளாகத்தான் கருவித்துக் கொள்கிறோம். எல்லா மனிதர்களும் மோசமானவர்கள் என்று நினைக்கிறவர்களுக்கு மோசமான மனிதர்கள் கண்ணுக்கு தெரிகிறார்கள், மனிதர்கள் நல்லவர்கள் என்று நம்புகிறவர்கள் நல்லவர்கள் கண்ணுக்கு தெரிகிறார்கள், அவ்வளோதான். நீங்கள் இந்த சமூகத்தையும் பிரதி எடுக்கிறீர்கள், அவ்வளோதான். நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படி தான் இந்த உலகமும் இருக்கும். நான் தான் சொல்லலை, எல்லாருக்கும் இந்த உலகம் ஒன்று தான், பார்க்குற பர்செப்ஷனும் புரிந்து வைத்திருக்கக்கூடிய முறைமையும் தான் மாறிக்கொண்டே இருக்கிறது, ரைட்டா? ஸோ உங்கள்கிட்டேருந்து உங்களுடைய நேரத்தை பிடுங்கக்கூடிய எல்லாத்தையும் ஒதுக்குங்க. நேரத்தை பிடுங்கிறது கூட பெரிய பிரச்சனை கிடையாது, அதை விட பெரிய பிரச்சனை உங்கள் ஆற்றலை இது பிடுங்குகிறதுன்றதை நீங்கள் கவனிக்கணும். எதுவெல்லாம் உங்கள் பிள்ளைகளின் ஆற்றலை பிடுங்குகிறது, எதெல்லாம் உங்களுடைய ஆற்றலை பிடுங்குகிறது, அவங்களெல்லாம் தள்ளி வைங்க, தப்பே கிடையாது. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், உங்களுடைய நேரத்தை முதல்ல நம்ம நேரத்தை நம்ம மதிக்கிறப்ப தேவையில்லாத இடையூறுகள் நமக்கு இருக்கவே இருக்காது. ரீசன்ட் ஸ்டடி சேஸ், ஒரு சமீபத்திய ஒரு ஆய்வு ஒன்று சொல்லுது, நீங்கள் ஒரு குறிப்பிட்ட வேலையை பார்த்து கொண்டு இருக்கிற போது உங்களுக்கு ஒரு இடைமறித்தல் வந்தால், அந்த ஒரு இடைமறித்தல் என்பது அந்த ஒரு இடைமறித்தல் கிடையாது, எவனோ ஒருத்தன் தேவையில்லாம் ஃபோன் பண்ணுறான், அவன்கிட்ட எடுத்து என்ன சொல்லு அப்படின்னா சும்மா தான் ஃபோன் பண்ணேன் அப்படின்னு. முதல்ல நீங்கள் கட் பண்ண வேண்டிய ஆள் சும்மா இருக்கேன் அதான் உனக்கு ஃபோன் பண்ணேன்னு சொல்கிறான்ல, அவன் தான் உங்களை கேவலமாக ட்ரீட் பண்ணுறேன். நான் சும்மா இருக்கேன் அதான் உனக்கு ஃபோன் பண்ணேன், அப்போ நான் சும்மா இருந்தால் என்ன அர்த்தம், எப்போது சும்மா ஏமா இருப்பானோ அவனுக்கு ஃபோன் பண்ணுவான். அப்போ இவன் எப்போ ஃபோன் அடித்தாலும் எடுக்கிறான்னா அவன் எப்போ, நீங்கள் இத்தனைக்கு கையில் ஒரு கையில் மாவு அப்படி இது இருக்கும், சார் அவன் ஃபோன் பண்ணுறாங்களேன்னு எடுத்து பேசக்கூடியதாக இருக்கும், ஆனால் அவன் சும்மா இருக்கையில் உங்களுக்கு ஃபோன் பண்ணும். இந்த ஒரு இடைமறித்தல் என்ன பண்ணுதுன்னா 7 நிமிஷம் ஆகுமா திரும்ப நீங்கள் பழைய ஃபோக்கஸ்க்கு படுது. நீங்கள் ஒரு கம்ப்யூட்டரில் வேலை பார்த்துட்ருக்கீங்க, அல்லது ஒரு புத்தகத்தை படித்து கொண்டு ஒரு இடைமறித்தல் நடக்கிறது அப்படின்னா, அந்த இடைமறித்தல் எழுந்து மீண்டு நீங்கள் மறுபடியும் அந்த இடத்திற்கு செல்வதற்கு 7 நிமிடங்கள் ஆகுங்கிறான். அப்போ யோசிச்சு பாருங்க, எத்தனை இடைமறித்தலை ஒரு நாளைக்கு நாம் சந்திக்கிறோம்.
7: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும், தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: உங்க கடையில கொஞ்ச நேரம் என் போன சார்ஜ் போட்டு தரீங்களா?
1: சரி குடுமா.
2: ஏ பிரியா, இங்க போடவேனா, இங்க வா.
0: ஏ சார்ஜ் 10% தான் இருக்கு. ஊருக்கு போய் இறங்கனோனே வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லணும்.
2: அப்படினா போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு அங்க போனது யூஸ் பண்ணு, இல்லனா ஏதாச்சும் கடையில இருந்து போன் பண்ணி சொல்லு. அதுவும் இல்லையா, உன்னோட கேபிளை யூஸ் பண்ணி சார்ஜ் போடு.
0: ஏ இதுல என்ன இருக்கு
2: பிரியா? இப்படி தெரியாத ஒருத்தவங்களோட கேபிளை யூஸ் பண்ணும் போதோ, இல்ல பொது இடங்கள்ல இருக்கிற வைஃபை மூலமா பண பரிமாற்றம் செய்யும் போதோ நம்ம போன்ல இருக்கிற டேட்டா ஈஸியா திருடப்படும். அது மட்டும் இல்லாம நம்ம அக்கவுண்ட்ல இருந்தும் பணம் திருடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
0: ஓ, இப்படி கூட பண்ணுவாங்களா?
3: இடங்களில் சார்ஜ் போடும் போதோ அல்லது வைஃபை பயன்படுத்தும் போதோ கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். முடிந்தவரை அதை பயன்படுத்தாமல் இருப்பது நலம்.
4: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4
1: அறிவோம் ஆயிரம். இது இணைய நேரம். நம்ம கடலோசை FM 90.4. இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு கோபிநாத் அவர்களின் பேச்சு. இது ஸ்பீச் கிங் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: ஒரு நாள்ல குறைந்தது தேவையில்லாமல் 15 இடைமறித்தலை நீங்க சந்திச்சீங்கன்னா, ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கப்ப அவ்வளவு இம்பார்ட்டன்ட் இல்லாத ஒரு கால் வருது உங்களுக்கே, டக்குனு ஏதோ ஒரு கிளிங் அப்படின்னு ஒன்று அடிக்குது. எடுத்து பாருங்க, சில டெக்னிக்கல் திங்ஸ் எல்லாம் வைங்க, தேவையில்லாத ஆப்புக்கெல்லாம் நோட்டிபிகேஷனை கட் பண்ணுங்க. ஒன்னும் மோசல், யார் உங்களை கூப்பிட்டு நாளைக்கு காலையில் நீங்க வந்தே ஆகணும், பாராளுமன்றத்தில் நின்னே ஆனும் உங்களை சொல்ல போறது இல்லை, யாரும் கூப்பிட போறது இல்லை, கலெக்டர் ஆஃபீஸ்க்கு நீங்க காலையில் 6 மணிக்கு வரணும், எல்லாருக்கும் உத்தரவு வருதானே வராதுல. அப்ப தேவையில்லாத நோட்டிபிகேஷன் ஆஃப் பண்ணுங்க, சிலது அதுவும் ஆஃப் ஆயிரும், அதையும் விட்டுருங்க. அப்ப உங்க நேரத்தை எதெல்லாம் திருடுதுன்னு பாருங்க, நேரத்தையும் ஆற்றலையும் எதெல்லாம் திருடுகிறதுன்னு பாருங்க. ஒரு இடைமறித்தல் 7 நிமிடம் நீங்க அந்த ரீஃபோக்கஸ்க்கு வரணும்னா, ஒரு நாளைக்கு 10 இடைமறித்தல் நடந்தா 70 நிமிஷம் ஆகுது நீங்க ரீஃபோக்கஸ்க்கு வர்றது. ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் குறைஞ்சது, நீங்க 7 மணி நேரம் வச்சுக்கிட்டா 10 நாளைக்கு 70 மணி நேரம், ஒரு மாசம் முழுக்க கணக்கு வச்சுட்டா 3,210 மணி நேரம் ப்ரொடக்டிவ், 210 ஹவர்ஸ். இதை விட பெரிய பிரச்சனைனா மூளை எல்லாத்தையும் சேமிச்சுக்கும். அது எது வேணும் வேணான்னு நீங்கள் பழக்காத வரைக்கும் மூளை எல்லாத்தையும் சேமிக்கும். அதனால தான் சம்மந்தமே இல்லாமல் வரப்போ அறிவு கிட்ட நாயே அப்படின்னு ஒருத்த சொல்லிட்டு போயிட்டானா, அது மைண்டிலே நிற்கும். அவனை அவர் உங்களை வேணும்னே சொல்லலை, உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையான்னு அவருக்கு தெரியாது. நீங்கள் எம்பிஏல ஃபஸ்ட்டு 80% பாஸ் பண்ணீங்கன்னா அவருக்கு தெரியாது, நீங்கள் ஒரு கம்பெனி முதலாளிலாம் அவர் தெரியாது. ஒரு ஆத்திரத்தில் அவர் டபார் ரியாக்ட் பண்ணுறார், அதையே உங்களுக்கு உறுத்துது ரைட்டு. ஏதோ சொன்னாப்பில் கோவத்தில் போயிட வேண்டியதானே, முடிஞ்சு போச்சு. டிஃபன் பாக்ஸை திறந்தா உப்புமா உறுத்துது. அறிவு கட்டவனே, அறிவு கட்டவனே, அறிவு கட்டவனே சொன்னவன் மாதிரி சந்தோஷமா அடுத்த வேலையை பார்க்குறான். நீங்கள் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க? அப்போ டோன்ட் கிவ் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் வென் சம்திங் டேக் யுவர் எனர்ஜி. எது உங்கள் ஆற்றலை பிடுங்குகிறதோ அதிலிருந்தெல்லாம் தப்பித்துக் கொள்ளுங்கள். அது சோஷியல் மீடியாவாக இருக்கலாம், உங்கள் நேரத்தை புரிந்து கொள்ளாமல் உங்களுக்கு ஃபோன் செய்யக்கூடிய நண்பர்களாக இருக்கலாம். டோன்ட் ஷோ அதர்ஸ் தட் யூஆர் அவைலபிள். எப்போனாலும் இவன்கிட்ட பேசலாங்கிற மாதிரி, இவங்ககிட்ட பேசலாங்கிற மாதிரி பிம்பத்தை கட்டமைக்காது. யார் தன்னுடைய நேரத்தை மதிக்கலையோ அவங்கள மற்றவங்களும் மதிக்க மாட்டாங்க. டோன்ட் அவைலபிள் டு எவ்ரி ஒன். சில நீங்களே கவனிச்சு பாருங்க, உங்களுக்கே தெரியும், உங்களுடைய மனைவிமார்கள் இங்கே இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் அந்த பிரச்சனை இருக்குது நிறையா. என்னோட அனுபவங்கிறது பெரும்பாலுடைய ஷோஸ் தான். அதே நான் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா, நண்பர்கள் நிறைய ஃபோன் பண்ணுறப்ப எடுத்துக்கிட்டே இருக்க ஆளுங்களுக்கு 11 மணிக்கெலாம் ஃபோன் பண்ணுவாங்க. 29 வயசு நேற்று வரைக்கும், இன்றைக்கி அவனுக்கு கல்யாணம் ஆகிப்போச்சு, 31 வயசாகிப்போச்சு, இப்போ 32 வயசாகிடுச்சு, அவனுக்கு சின்னதாக ஒரு குழந்தை இருக்குது, நைட்டு 11 மணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இங்கே தான் கட்டம் தானே, அவ்வளோ அவசரம் இல்லாத போது எதற்கு 11 மணிக்கு ஃபோன் பண்ணோம்? ஏன் ஃபோன் பண்ணுறான்னா, நீங்கள் எப்போ ஃபோன் பண்ணாலும் எடுப்பீங்க, நீங்கள் எப்போ ஃபோன் பண்ணாலும் எடுப்பீங்கன்னு இவர் அவைலபிள்னு காட்டினீங்கன்னா, உங்கள் நேரத்தை அவங்க மதிக்க போகிறதே கிடையாது. பழக்குங்க, பழக்குனா ஆட்டோமேட்டிக்காக செய்வாங்க. என்னுடைய மேலதிகாரி ஒருவர் சண்டே அன்னைக்கு ஃபோன் ஆஃப் பண்ணிடுவார். நீங்கள் என்ன ஆனாலும் சரிதான், அவ்வளோ அவசியம்னா நீங்கள் வீட்டில் போய் அவரை சந்திச்சுக்கலாம். ஒரு அதிகாரியாக இருந்து அந்தால அந்த சந்தோஷத்தை கூட அனுபவிக்கலாம், என்ன ஞாயிறு. சண்டே இஸ் கம்ப்ளீட்லி ஃபார் ஃபேமிலி. நீங்கள் என்ன வேலையாக இருந்தாலும் சரிதான், அதை மீறி நீங்கள் போகணும்னா அவரை அணுகுவதற்கு 2 பேருக்கு மட்டும் அனுமதி இருக்குது, அவங்களுக்கு அவருடைய லேண்ட்லைன் நம்பர் தெரியும், அதில் கூப்பிடுவாங்க, அதுவும் அவசியம்னா மட்டும்தான் கூப்பிடுவாங்க. அது ஒரு ஆரம்பத்தில் கஷ்டமாச்சு மற்றவங்களுக்குலாம், அதுக்கப்புறம் அவங்க பழகிட்டாங்க, அவ்வளவுதான். இப்போ எங்கள் கம்பெனியில் எங்களுடைய கிரியேட்டிவ் ஹெட் இருக்கான், நாங்களாம் அவங்க மெசேஜ் மட்டும் தான் அனுப்போம், ஏன்னா ஃபோன் அடிச்சா எடுக்க மாட்டான், ஃபோனை கூப்பிடறதா
0: வச்சிருப்போம். பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும், தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4
2: அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு கோபிநாத் அவர்களின் பேச்சு. இது ஸ்பீச் கிங் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
3: முதல்ல மெயில்களுக்கு பதில் அனுப்புவதற்கு ஒரு நேரம் ஒதுங்க, வந்தா ஒவ்வொரு தடையும் மெயில் அனுப்பாதீங்க. இந்த வாட்ஸ்அப்ல காலையில ரோசா பூ படம் அனுப்புறவன், வணக்கம் சொல்றவன், அப்புறம் கண்ட ஃபார்வர்டு அனுப்புறவன், நம் நட்பு மிகச்சிறந்தது அப்படின்னு பாட்டு அனுப்புறது, இதெல்லாம் பதில் போடாதீங்க. முதல்ல இதெல்லாம் ஓபன் பண்ணாதீ. நீங்கள் ஓப்பன் பண்ணாட்டி அவன் திரும்ப அனுப்புறான்னா என்ன அர்த்தம், அவன் வெட்டியாக இருக்கான்னு அர்த்தம், சரியா இல்லையா? தினந்தோறும் ஒன்று அனுப்புறது நம்மளும் சரி, நம்ம கடமை பணி செய்து கிடப்பதுன்னு அதை ஃபார்வர்ட் பண்ணி விட்டு இது எதுக்குன்னு அவனும் பார்க்கலை, நீங்களும் பார்க்கலை, ஜிபி தேவையில்லாமல். சில பேர் நைட்டு 12 மணிக்கு கழுத்து இருக்கிற ஒரு காட்சியை பார்த்துட்டு நைட்டே ஃபார்வர்ட் பண்ணி விட்டுவான். காலையில் எந்திரிச்ச உடனே மூஞ்சிய கழுவுறதுக்கு முன்னால் நம்ம எடுத்ததை பார்த்தோம்னா ஒருத்தன் சொதேன்னு கழுத்தில் ஊற்றுவான். அவனால் நீங்கள் கூட்டியாக வச்சு என்ன பண்ண போறீங்கன்னு கேட்குறேன். Away from the corrupted things, whatever it is, whatever the thing which captures your energy unnecessarily, go away from that. அதனால சொல்றான், அந்த காலத்திலேயே சொல்றான், காதை புத்து, வாயை மூடு, கண்ணை மூடுன்றான். தேவையில்லாத பார்க்காத, தேவையில்லாத பேசாத, தேவையில்லாத கேட்காத. வாட் யூ கன்சியூம் மேட்டர்ஸ். உங்கள் ஆற்றலை செழுமைப்படுத்துவது என்பது நீங்க கன்சியூம் பண்ணக்கூடிய விஷயம்தான். நைட்டு 6 பரோட்டாவை சால்னால ஊத்தி அடிச்சா மறுநாள் காலில் நெஞ்சறியும், கக்கா போறது கஷ்டமா இருக்கும் அப்படிங்கிறது உடனே தெரியறதுனால கொஞ்சம் கவனமாகறீங்க. ஆனால் தேவையில்லாத ஒரு விஷயத்தை நீங்கள் ரிசீவ் பண்ணி அது உங்கள் மூளைக்கு சென்சரியாக அனுப்புனா, உங்கள் மனசில் அது போய் பதிஞ்சா, அது எத்தகைய பாதகங்களை விளைவிக்குன்னு உடனே தெரியாதனால நீங்கள் அதை கன்சியூம் பண்ணுறீங்க. அப்போ மனிதர்கள் எவ்வளவு நல்லவர்கள் பாருங்கள். நீங்கள் இவ்வளோ தான் உங்கள் மனசை கெடுத்து வச்சா கூட அந்த 3 நாளில் உலகாரப்பா. இதுக்குள்ளே டைவர்ஸ் லெவலுக்கு முடிவு பண்ண கேரக்டர் சில இருக்குது, அது தனி. அவங்க அண்ணன்கிட்டலாம் கூப்பிட்டு இதுக்கு மேலே ஆகாதானே, அவங்க அண்ணன்லாம் போகிறதுக்கே போடி 3 மாதத்துக்கு கொடுத்தது தான் சொல்கிறேன், ஒன்று பண்ணி தொலை இல்லாட்டி இரு வந்து வாழ்ந்து தொலைன்ட்டு அந்தாலும் விட்டுருவாப்ல. 3 மந்த்ஸ் ஒன்று அவனுக்கு அதெல்லாம் பொழுதுபோக்கு இருக்க பரவாயில்லடி, இவர் 3 நாள் கழிச்சு திரும்ப கூப்பிடு, அப்போ இதே மூடில் தான் நம்ம பேசுவோம் பாரு. 3 நாள் கழிச்சு 2 பேரும் குரூப் காலில் வருவாங்க, மச்சான் அப்படி மாப்பிள எப்போ வரீங்க வீட்டுக்கு அப்படிம்பாங்க. 3 நாள் கழிச்சு எப்படி 2 பேரும் சந்தோஷமாக சேரத்தான் போகிறோம், அதுக்குள்ளே எதுக்கு இவ்வளோ வெறுப்பை சேமிக்கணும், அது எந்த ஒரு இடத்துல போய் சேரும்ல மைண்டில். அது சிலதுனால அப்படியே அந்த குடம்பு வத்த நீங்கள் ரொம்ப சுண்டை வச்சுட்டிங்கன்னா சட்டியில் ஒட்டிக்கும், அதை எடுக்கிறது ரொம்ப சிரமம். அந்த லெவலுக்கு பகைமை வளர்க்காது.
4: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு கோபிநாத் அவர்களின் பேச்சு. இது ஸ்பீச் கிங் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
3: இதை விட்டா யார் இருக்க போறா உங்களுக்கு? இந்த உலகத்திலே உங்களை யார் அதிகம் நேசிட போறா? உங்கள் வீட்டில் இருக்க மனிதர்களை விட உங்களை நேசிப்பதற்கென்று இந்த உலகத்தில் யாராவது இருக்காங்களா என்ன? உங்களை கடைசி வரை நேசிக்கப் போவது உங்கள் கணவன் தான். உங்களை கடைசி வரை நேசிக்கப் போவது உங்கள் மனைவி தான். பிள்ளைகள்கிட்ட கூட அந்த கேரண்டி நீங்க எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அவன் அவன் முண்டாட்டியை நேசிப்பான். எப்படி உங்கள் புருஷன் உங்கள் அவர் கொண்டாட்டியை நேசிக்கிறாரோ. இப்போ என் ஃப்ரெண்டு ரொம்ப அழகாக சொன்னான் கல்யாணத்துக்கு முன்னாலே, நானாம் வந்து நான் என் பொண்டாட்டி பேச தான் கேட்பேம்மா, இப்போவே நீ வந்து சொல்லிட்டேன் நாளைக்கு பண்ணி குறைபட்டுக்க கூடாது அப்படி. இந்த கல்யாணத்துக்கு முன்னாலெலாம் சொந்தக்காரங்களாம் இருக்கப்போ சொல்கிறான், சபையிலே சொல்கிறான், அப்பா எங்கள் அம்மா வந்து என்ன தம்பி விளையாட்டாக பேசுகிறியா அப்படின்னா, விளையாட்டாக பேசலாமா சீரியாக தான் பேசுகிறேன்

0: நீ எங்ககிட்ட அடிக்கடி என்ன குறைப்பட்டுப்ப, அப்பா என் பேச்சையே கேட்க மாட்டேங்கிறான்னு குறைப்பட்டுக்கிட்டேன். நீ மட்டும் கஷ்டத்தை நம்ம வீட்டுக்கு வரப்புல கஷ்டப்படலாமாம்மா, அதனால அவன் சொல்கிறத நான் கேட்பேன்னா சொன்னபடி அவன் சொல்கிறத அவன் கேட்குறான். எல்லாத்தையும் விட்டு விட போகிறாங்களா என்ன, நல்லது. அப்போ எப்படியும் அந்த மனிதரோடு நீங்கள் உறவாடப் போகிறீர்கள் என்றால், எதற்காக இவ்வளவு பகைமை, எதற்காக அதுக்குள்ளே நீ சேவ் பண்ணி வச்சு இந்த பியூட்டிஃபுல் எனர்ஜி எல்லாத்தையும் டப்புன்னு மாற்றுறீங்க. மனிதன் நல்லவன் முதல்ல நம்புங்க. ஹியூமன்ஸ் ஆர் ஸோ பியூட்டிஃபுல். இந்த உலகத்தில் அற்புதமான கிரியேச்சர் நான் மனிதனை தான் பார்க்குறேன். கழுத்தை கடிச்சு கொதறி இன்னொருத்தனையும் ஜாம்பி ஆக்குற ஒரு மனிதன் கூட நான் மனிதனாக தான் பார்ப்பேன். நான் இந்த இடத்துல வந்து நிற்கிறதுக்கு எல்லா இடத்துல மனிதர்களே காரணமாக இருந்திருக்கிறார்கள். கோபிதுக்கு கவிதை வரும் என்பதற்காக தேடி தேட்டி அல்லிமால் சீட்டில் நோட்டு புத்தகங்கள் வாங்கி பைன் பண்ணி அழகழகாக எழுதி கொடுத்தது நண்பர்கள் தான். என்னை மேடையேறி அழகு பார்க்க வைக்க வேண்டும் நினைத்தது என்னுடைய மனிதர்களும் என்னுடைய நண்பர்களும் என்னுடைய உறவுகள் தான். இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து நிற்கிறதுக்கு பின்னால் இவ்வளோ மனிதர்கள் தான் காரணம். நீங்கள் கொடுத்த இடத்துல தான் நான் நிற்கிறேன் இல்லையா. இதுக்கு நடுவில் இவனுக்கு எதாவது தெரியுமா, இவர் முட்டாப்பையன் நாலு பேர் சொன்னா அதுக்கு என்ன, அது அவங்க கருத்து தானே. போயிட்டு போதே, அன்பு செய்ய ஆதரவு காட்ட ஆயிரம் பேர் இருக்கிற போது உங்களை அழுத்தி பேசுகிற ஒற்றை மனிதர் மீது ஏன் உங்களுக்கு இவ்வளவு காழ்ப்பு? அதுக்குள்ளே நெகட்டிவ் சேர்க்காதீங்க. மூணு நாள் கழிச்சு சேரதான் போகிறோம். ரெண்டு குடும்பத்துக்கு பகை, 20 வருஷம் பகை. ரெண்டாவது தலைமுறைக்கு நமக்கு இப்படி சொந்தக்காரன் இருக்கானே தெரியாது. ஆனால் ஊருக்குள்ள அரச பரசெல்லாம் பேசிப்பாங்க, அவங்களாம் அவங்க சொந்தக்காரங்கன்னு. அவன் எப்படி நமக்கு சொந்தம்னே தெரியாது. ஏன்னா அவங்க எங்கேயோ இருப்பாங்க, நம்ம எங்கேயோ இருப்போம். நம்ம ஊரே ஊருக்குள்ளே இருப்பான், ஆனால் பகை 20 ஆண்டு கால பகை. அவங்க வீட்டுக்கு நாம போறதில்ல, நம்ம வீட்டுக்கு அவங்க போறதில்ல. நல்லது கெட்டதில் அவங்க பத்திரிக்கை வைக்கிறதுல, நம்ம பத்திரிக்கை வைக்கல. சில சாவு கூட போனதில்ல, போனால் தூரத்தில் நின்றுட்டு வந்துட்டோம். அந்த மாதிரியான ஒரு பகை இருந்த இடத்துல ஏதோ ஒரு பொதுவான நிகழ்வு, இரண்டு குடும்பங்களுக்கு வேண்டப்பட்ட முக்கியமான கல்யாணம், ரெண்டு குடும்பமும் போயே ஆகணும். அந்த குடும்பமும் வர்றாங்க, இந்த குடும்பமும் வர்றாங்க. 20 ஆண்டு கால பகை, எதிரெதிரில் சந்திக்கிறாங்க. இங்கே ஒருத்தர் என்ன பண்ணுறது தெரியாமல் இவர் கண்ணை சந்திச்சுட்டு தவிர்க்க முடியல. என்ன செய்யறதுன்னு தெரியாமல் வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. 20 ஆண்டு கால பகை, இதெல்லாம் வாழ்க்கையில் நடந்திருக்கு. வாங்கன்னு சொல்லிட்ட மறு நிமிஷம் நல்லா இருக்கீங்களான் இருந்தால், அதுக்கப்புறம் ரெண்டு பைத்தியக்கார பயிலும் கருவிதத்தில் உட்காந்து மாப்பிள்ள எதுக்காக சண்டை போட்டுவிட்டா, ஏன்டா 20 வருஷம் போயிடுச்சுரா.
1: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆள் இருந்தோ யாருமே ஹாஸ்பிடல் கூட்டி போக மாட்டாங்க.
1: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோவத்துக்கு
2: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
3: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டயாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
4: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமை துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: மச்சான், கையில கொஞ்சம் சேவிங்ஸ் இருக்கு, இதை அப்படியே வச்சிருக்காம ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் நினைக்கிறேன். எவ்வளவு லாபம் வந்தாலும் சரி.
6: கண்ணை மூடிட்டு ஷேர் மார்க்கெட்ல போறதுக்கு அந்த பணத்தை தூக்கி ஆத்துல போடு.
5: ஏன்பா, நாங்கெல்லாம் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண கூடாதா? உங்களை மாதிரி நாங்களும் நிறைய சம்பாதிக்க கூடாதா என்ன?
6: அதெல்லாம் பண்ணலாம், ஆனா அத பத்தி முதல்ல நீ தெரிஞ்சு வச்சிருக்கியா? சரி, உனக்கு என்ன தெரியும் அத பத்தி சொல்லு கேப்போம்.
5: தெரியும், ஏதாவது கம்பெனி பேர்ல காசை போடணும். அந்த ஷேர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நமக்கு லாபம், மைனஸ்ல போச்சுன்னா நட்டம்.
6: என்ன ரொம்ப ஈஸியா சொல்லிட்ட? நான் 2 வருஷமா ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றேன், எனக்கே இந்த மார்க்கெட் பத்தி முழுசா தெரியல. இந்த ஒரு விஷயத்த மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு நீ எதுல இன்வெஸ்ட் பண்ணுவ?
5: அப்படி என்னத்த தெரிஞ்சுக்கணும் சொல்லு கேப்போம்.
6: முதல்ல செபிய பத்தி நீ தெரிஞ்சுக்கணும்.
5: செபியா?
6: செபினா செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இதுதான் நம்ம நாட்டில் நடக்கிற இன்வெஸ்ட்மெண்ட், ட்ரேடு, ஸ்டாக்கு எல்லாத்தையும் கண்காணிச்சு மோசடி எதுவும் நடக்காம பாதுகாப்பாக செயல்படுத்துது.
2: இப்போ நீ உன் காசை ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண போறேன்னா எப்படி பண்ணுவ? இன்ட்ராடேவா இல்ல லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்டா?
5: அதான் டெலிகிராம்ல நிறைய லிங்க்ஸ் வருது, அதுல உன்னை கிளிக் பண்ணி அதுல என்ன சொல்றாங்களோ அது மாதிரி செஞ்சிட வேண்டியதான்.
6: நல்லா இருப்ப, இந்த தப்பை மட்டும் பண்ணிடாத.
5: ஏன்?
6: இந்த மாதிரி டெலிகிராம் அட்வைசர் எல்லாமே உண்மையா இருக்க மாட்டாங்க. அதுல நம்பி ட்ரேட் பண்ணா பெரிய லாஸ் ஆகி நம்மள ஃப்ராட் பண்ணிடுவாங்கன்னு செபியே சொல்லுது.
5: அப்ப எத்தனை விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணனும் அதையும் சொல்லு.
6: நீயே படிச்சு தெரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணு, இல்லனா நிறைய வகையான இன்டர்மீடியேட்டர்ஸ் இருக்காங்க. ஸ்டாக் புரோக்கர்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர், கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ், இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ், செல்ஃப் சர்டிஃபைடு சிண்டிகேட் பேங்க்ஸ்னு 37 வகையில இருக்காங்க. இதுல ஒவ்வொரு வகையிலையும் 1000 கணக்குல புரோக்கர்ஸ் இருப்பாங்க. இதுல நீ யாருக்கிட்ட பணத்தை கொடுக்கணும், எது உண்மைன்னு எப்படி தெரிஞ்சுப்ப?
5: அதெல்லாம் எப்படிப்பா கண்டுபிடிக்கிறது?
6: நெட்ல செபியோட வெப்சைட் இருக்கும், அதுல நீ அமௌண்ட் போட போற அந்த புரோக்கரோட டைப்பு, அவங்க நேம், ரெஜிஸ்டர் ஐடி இதெல்லாம் வாங்கி டைப் பண்ணா அது உண்மையிலேயே செபி ரெஜிஸ்டர் கம்பெனி தானா அப்படிங்கறத காட்டும். அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.
5: மச்சான், அதெல்லாம் கேட்டா தருவாங்களா?
6: அவங்க கிட்ட நம்ம பணத்தையே நம்பி கொடுக்கறப்போ அவங்கள பத்தின தகவலை நம்ம தெரிஞ்சுக்க கூடாதா? கேளு, தகவலை சொல்லுவாங்க. ஸ்டாக் பத்தி நல்லா தெரிஞ்சுக்காம ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணவே பண்ணாத.
7: ஷேர் மார்க்கெட் என்பது நன்கு அறிந்து கவனமுடன் செயல்பட வேண்டிய தளம். மற்றவர்கள் லாபம் ஈட்டுகின்றனர் என்று அதை சரியாக புரிந்து கொள்ளாமல்

0: இன்வெஸ்ட் செய்ய வேண்டாம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்புனித நீராட்டு விழா, சமூக சேவை, பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கைதட்டுன்னு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசையம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.

மெருகு அங்கே அதை மாலையில் பார்த்தா மனசில வெள்ளம் ஊறுது உருகுது இங்கே நாளொரு மேனி பொழுதொரு வண்ணம் ஏறுது மெருகு அங்கே அதை மாலையில்

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம் நம்ம கடலோசை FM 90.4. அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு கோபிநாத் அவர்களின் பேச்சு. இது ஸ்பீச் கிங் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: கேவலம் எதுக்கு சண்டை போட்டோம்னே தெரியாத ஒரு விஷயத்திற்காக நீங்கள் மூன்று தலைமுறை உறவை அறுத்திருக்கிறீர்கள். அடுத்தடுத்த தலைமுறை பிள்ளைகள் ஒன்று சேர்ந்து வளர்வதற்கான வாய்ப்பை தடுத்திருக்கிறீர்கள். எத்தனையோ ஒருவருக்கு ஒருவர் அன்பு செய்வதற்கான சாத்தியக்கூறுகளை கெடுத்திருக்கிறீர்கள். உங்கள் ஈகோ ஜெயித்தது, வாழ்க்கை தோற்றது. ஏன் சண்டை போட்டோம்னே தெரியாமல் கறிவிருந்த 20 வருஷம் கழிச்சு முட்டாள்தனமாக பேசி கொண்டிருப்பதற்கு பதிலாக முதல் நாளே போய் சாரின்னு சொல்லி காலில் விழுங்க பாஸ், அவங்க காலில் நீங்கள் விழுங்கோ இல்லை உங்கள் காலில் அவங்க விழுகட்டும், வேலையை பார்த்துட்டு இட்லியை சாப்பிட்டு டிவியில் ஏதாவது காமெடி ஷோ பார்த்துட்டு படுத்து தூங்குங்க பாஸ், வாழ்க்கை ரொம்ப சிம்பிள், பிம்பிளி கீப் பிளாப்பி, டோன்ட் காம்ப்ளிகேட். வாழ்வில் தோற்பதற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சியில் பாதி எடுத்தால் கூட ஜெயிச்சு விடலாம். டோன்ட் காம்ப்ளிகேட் லைஃப். Life is so beautiful. The very purpose of life is living. வாழ்தலின் அடிப்படை நோக்கம் என்பது வாழ்வது தான். அதற்கு பிறகு தான் சாதிக்கிறது. இமயமலையில் போய் கொடி பிடிச்சி இப்படி நிறுத்தி ஃபோட்டோ எடுத்துக்கிறது, செல்ஃபிக்கலில் லைக்ஸ் வாங்குறது, ஃபேஸ்புக்கில் லைக்ஸ் வாங்குறது, இவ்வளோ பேர் ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னு பீத்திக்கிறதெல்லாம் அதுக்கப்புறம் வரட்டும். முதல்ல வாழுங்க. என்ன வாழ்றோம்னே வாழ்க்கை முழுக்க வாழாமல் கடைசி வரைக்கும் இந்த வாழ்க்கை நல்லா இருக்குமா நல்லா இல்லைங்கிற கவலையோடே வாழ்ந்து கொண்டு நெகட்டிவான விஷயங்களை மைண்டில் ஏற்றுறதுக்கு பதிலாக சந்தோஷமாக வாழுங்க. நான் சொன்னபடி வாழ்ந்துட்டு ஒரு நாள் நாம் எல்லாம் செத்து போயிடலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. நம்மளாம் அப்படியா போனால் கூட மேலே கூட ஜாலியாக பேசிக்கலாம். சூப்பரில் மச்சான், நீங்களும் சூப்பராக வாழ்ந்தே, நானும் சூப்பராக வாழ்ந்தேன். வாங்க செகண்ட் இன்னிங்ஸ் ஆரம்பிப்போம். லைஃப் இஸ் வெரி சிம்பிள், டோன்ட் காம்ப்ளிகேட் இட். முதலே தூரமாக வாழ்க்கையை முழுக்க முழுக்க உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொள்ள நினைக்காது. எப்போது நீங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொள்ள நினைக்கிறீர்களோ அப்போது அது தவறுகிற போதெல்லாம் உங்கள் மனசுக்கு வழிவரும். வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடப்பதற்கு சில காரணங்கள் இருக்கிறது உண்டு. நடப்பதற்கும் ஒரு காரணம் உண்டு, நடக்காமல் போவதற்கும் ஒரு காரணம் உண்டு. எல்லாவற்றையும் கேள்வி கேட்டுக் கொண்டு உங்களை தொந்தரவு செய்து கொண்டே இருக்காதீர்கள். மூன்றாவது, ஏன் இப்படி செய்கிற என்ற கேள்விக்கு பின்னால் உங்கள் அகம்பாவம் தான் ஒளிந்திருக்கிறது, அக்கறை இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நான்காவது, சில நேரங்களில் சில சின்ன விஷயங்களை அப்படியே கடந்து போவதன் வழியாக எளிமையான ஒரு வாழ்க்கை முறையை நீங்கள் தேர்வு செய்து கொள்ளலாம். ஐந்தாவது, இந்த வாழ்க்கை என்பது துயரமானது என்ற அந்த கருத்திலிருந்து வெளியே வாருங்கள். வாழ்க்கை என்பது மகிழ்ச்சியானது. ஆறாவது, பிள்ளைகளிடம் இந்த பயத்தை பெரிய அளவுக்கு திணிக்காதீர்கள். வாழ்க்கை குறித்து உங்கள் பயத்தை தொலையுங்கள். ஏழாவது, சிரிப்பு வந்தால் சிரியுங்கள், அழுகை வந்தால் அழுங்கள், மரணம் வந்தால் மரணம் வந்துவிட்டு போகட்டும், வாழும் வரை மகிழ்ச்சியாக வாழ்ந்துவிட்டு போகிற ஒரு வாழ்க்கையை பாருங்கள். எட்டாவது, நீங்கள் நினைத்த ஷேப்பில் தான் உங்களுக்கு எல்லா பரிசுகளும் கிடைக்க வேண்டும் என்று நினைக்காதீர்கள். உங்களுக்கு கடவுள் எல்லா இழப்பிலும் ஏதோ ஒரு விதையை விட்டு விட்டு தான் போவான். இழப்பை கவனிக்கிறவன் இழப்பை கவனிக்கிறான், விதையை கவனிக்கிறவன் விதையை கவனிக்கிறான். லைஃப்பில் நீங்கள் நினச்ச இடத்த அடையணும் அப்படிங்க நினச்சிங்கன்னா உங்களுக்கு தேவைப்படக்கூடிய இந்த மனத்தினுடைய எனர்ஜியை பத்திரமாக சேமிச்சுவீங்க. ஆற்றல், மனதின் ஆற்றலை பத்திரமாக சேமித்து வைத்திருப்பது தான் ரொம்ப முக்கியமானது. பத்தாவது, இந்த மனதின் ஆற்றலை திருடுகிற மனிதர்கள் கருவிகள் எதுவாக இருந்தாலும் விலக்கி வைங்கள். வாழ்க்கை எளிமையானது. சந்திரன் காற்று நம் ஜன்னலில் வீசட்டும், சரித்திரம் நாளை நம் சாதனை பேசட்டும். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.
0: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சி இனிதே நிறைவடைந்தது. மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.

0: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
1: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
0: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ்.
2: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 4 மணி.

0: டைல்ஸ் வாங்க எங்க போனாலும் ஸ்டாக் அவைலபிலிட்டி இல்ல. பிரைஸும் நார்மலை விட ரொம்ப அதிகமா இருக்கு.
1: அட, நம்ம அனுஜ் ஸ்டைல்ஸ் மால்ல ட்ரை பண்ணு. அனுஜ்ல எப்பவும் ஸ்டாக் அவைலபிளா இருக்கும். இந்த கரண்ட் சிச்சுவேஷன்லயும் 30% ஆஃபர் தராங்க. சோ அஃபோர்டபிள் பிரைஸ்ல டைல்ஸ் பர்சேஸ் பண்ணலாம்.
2: அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாட் மற்றும் தென்காசி.
3: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
4: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
3: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ்.
5: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. நம்ம உடம்புலயே சுத்தமா இருக்கிற உறுப்பு எதுன்னு தெரியுமா? அதுவும் நம்மளுடைய வெளிப்புறத்துலதான் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு சின்ன திரவம் அதுல இருந்து வெளியேறிக்கிட்டே இருக்குமா? இந்நேரம் நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க, அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? என்னதான் வெளியிருந்து தூசு புகன் வாங்கினா கூட சுத்தமா இருக்கிற உறுப்புனா அது நம்மளுடைய கண்கள் தான். நம்ம கண்கள்ல லைசோசைன்ஸ் மாதிரியான பாக்டீரியாவை எதிர்க்கிற நொதிகள் இருந்துகிட்டே இருக்குமா? அது தொடர்ந்து வெளிப்புறத்துல இருந்து வரக்கூடிய நுண்ணுயிரிகளை அழிச்சுக்கிட்டே இருக்குமா? அதே மாதிரி நம்ம காலையில எந்திரிச்ச உடனேயோ இல்ல அடிக்கடி கண்களை தொடும் போதோ ஒரு வெள்ளையா ஒரு திரவம் இருக்கும்ல, அது என்ன அப்படின்னா நம்ம கண்கள்ல படியக்கூடிய தூசி புகையெல்லாம் வெளியேத்தி கண்ணை தன்னை சுத்தமா வச்சுக்கிறதுனால வரக்கூடிய ஒரு திரவம் தான். தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மளை வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரி தான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்ரா, நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அதை நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும் தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.

0: கேட்டுட்டு இருக்கீங்க கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோடு விளையாடு நிகழ்ச்சியில அடுத்த 2 மணி நேரம் உங்க கூட விளையாட நாங்க ரெடி. ஏன் கூட விளையாட நீங்களும் ரெடியா?
1: வாங்க தாத்தா, நம்மளும் போய் விளையாடலாம். அட வாங்க தாத்தா.
2: அட போங்கடா. 6 வயசான உங்களோட 60 வயசான நானாடா சேர்ந்து விளையாடணும்
1: தாத்தா. உங்களை என்ன நாங்க பிளே கிரவுண்ட்ல விளையாட கூப்பிடுறோம், ரேடியோல தானே விளையாட கூப்பிடுறோம்.
3: விளையாடுறதுக்கு வயசு ஒரு தடையா என்ன? இனி 6 வயசுல இருந்து 60 வயசு வரைக்கும் எல்லாரும் விளையாடலாம். கடலோடு விளையாடு திங்கட்கிழமை முதல் சனிக்கிழமை வரை மாலை 5 மணி முதல் 7 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

D major. Time signature 24 BPM.

0: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
1: இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
0: எதுக்கு அலையணுங்கிறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ்.
2: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: படகு உரிமையாளர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. நமது பகுதியில் உள்ள நாட்டு படகுகளை ஆய்வு செய்யும் வருடாந்திர ஆய்வு பணி இன்று நடைபெற இருப்பதால் மீனவர்கள் தங்கள் படகுகள் மற்றும் உரிய ஆவணங்களுடன் கடற்கரையில் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. மேலும் பதிவு செய்யப்பட்ட நாட்டு படகுகள் படகு எண்ணை தெளிவாக எழுதி, படகு பதிவு சான்றிதழ், காப்பீட்டு சான்றிதழ், ஆதார் நகல், தொலைபேசி எண் இவை அனைத்தையும் வைத்திருக்க வேண்டும் எனவும், பதிவு செய்யப்படாத படகாக இருப்பின் ஆதார் நகல், ஸ்மார்ட் கார்டு நகல் மற்றும் தொலைபேசி எண் வைத்திருக்க வேண்டும் எனவும் ராமேஸ்வரம் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பாக கேட்டுக் கொள்ளப்படுகிறது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 5 மணி. நாட்டுப்படகு உரிமையாளர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. நமது பகுதியில் உள்ள நாட்டுப்படகுகளை ஆய்வு செய்யும் வருடாந்திர ஆய்வு பணி இன்று நடைபெற இருப்பதால் மீனவர்கள் தங்கள் படகுகள் மற்றும் உரிய ஆவணங்களுடன் கடற்கரையில் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. மேலும் பதிவு செய்யப்பட்ட நாட்டுப்படகுகள் படகு எண்ணை தெளிவாக எழுதி, படகு பதிவு சான்றிதழ், காப்பீட்டு சான்றிதழ், ஆதார் நகல், தொலைபேசி எண் இவை அனைத்தையும் வைத்திருக்க வேண்டும் எனவும், பதிவு செய்யப்படாத படகாக இருப்பின் ஆதார் நகல், ஸ்மார்ட் கார்டு நகல் மற்றும் தொலைபேசி எண் வைத்திருக்க வேண்டும் எனவும் ராமேஸ்வரம் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பாக கேட்டுக் கொள்ளப்படுகிறது. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
2: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடல் ஓசை FM 90.4. கடல் ஓசை FM 90.4 கேட்டுட்டு இருக்கிற நேயர்கள் எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். நீங்க எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடலோடு விளையாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக அடுத்த 2 மணி நேரம் உங்க கூட பேச போறது நான் தியஸ்ரீ மற்றும்
3: ஜான் ஹோரே.
2: ஓகே, நம்ம ஜான் ஹோரேப்பும் திரும்ப வந்து கம்பேக் கொடுத்து வந்தாச்சு. சரி, இன்னைக்கு நீங்க என்ன தகவலோட வந்திருக்கீங்க?
3: இன்னைக்கு வந்துட்டு ஒரு பெரி வகையை சார்ந்து ஒன்று சொல்ல போறேன், அதாவது கிளவுட் பெரி அப்படின்னு சொல்றாங்க.
2: சரி, பிளாக்பெரி, ப்ளூபெரி இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், அது என்ன கிளவுட் பெரி?
3: அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம்க்கா, அதாவது அடுத்தடுத்து.
2: சரி ஓகே, போக போக அந்த கிளவுட் பெரினா என்ன, அது சாப்பிட்றதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நடக்க போகிற ஒரு முக்கியமான போட்டி தான் வந்து இந்த உலகக்கோப்பை, அதாவது வேர்ல்டு கப் வந்து கால்பந்து போட்டி ஃபுட்பாலுக்கு வந்து நடக்க போகுது. அது தொடர்பாக வந்து நிறைய பேருக்கு தகவல்கள்லாம் தெரிஞ்சிருக்கும், இந்த போட்டியில் என்னென்ன ரூல்ஸ்லாம் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. இந்த கால்பந்து போட்டி அப்படிங்கிறது 1930 இருந்து தொடங்கியிருக்காங்க. 4 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து இது நடக்குமா, அது வந்து இடையில பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்டு வார் காரணமாக ஒரு 2 தடவை வந்து ஸ்கிப் பண்ணி போயிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. மொத்தம் இது வரைக்கும் பார்த்தோம்

0: 22 உலகக்கோப்பை போட்டி அப்படிங்கிறது நடந்திருக்கு. 2022 கத்தாரில் நடந்த ஒரு போட்டி தான் வந்து இந்த வேர்ல்டு கப். அதில் வந்து யார் யார் மோதுனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்ஜென்டினா அணிக்கும் ஃப்ரான்ஸ் அணிக்கும் இடையில தான் வந்து போட்டி அப்படிங்கிறது நடந்துச்சு. அதில் வின் பண்ணியிருக்கிறது வந்து அர்ஜென்டினா அணி தான் வந்து வின் பண்ணதாக வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறமும் இந்த ஒரு முக்கியமான போட்டி, அதாவது இந்த வருஷம்னா பார்த்தோம் அப்படின்னா, அதிகமான அணிகள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்களாம். அதாவது 48 அணிகள் 12 பிரிவுகளாக பிரித்து நிறைய பேர் வந்து விளையாட போடுறதா வந்து சொல்லியிருக்காங்க. அதனால பரிசு தொகையுமே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. அதாவது கப்பை வந்து ஜெயிக்கிற அணிக்கு மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா 476 கோடி வந்து கொடுக்க போறாங்களாம். இந்த உலகக்கோப்பை கால்பந்து போட்டிக்கான மொத்த பரிசு தொகை அப்படின்னு பார்த்தோம்னா 6240 கோடி அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அது சாம்பியன் பட்டத்தை வெல்றவங்களுக்கு மட்டும் 476 கோடி. அதுக்கப்புறம் ரெண்டாவது இடத்த பிடிக்கிறவங்க, மூணாவது இடத்த பிடிக்கிறவங்க, ஏன் கடைசி வரைக்கும் வரவங்களுக்கு கூட அந்த பரிசு தொகை அப்படிங்கிறது இருக்கும். இதை தவிர ஒவ்வொரு அணிகளுக்கும் அந்த போட்டி நடக்கும் இல்லையா, அதுக்குமே வந்து தனி காசு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு 14.5 கோடி அதுக்குமே வந்து ஒதுக்கி இருக்கிறதா. மொத்தமாக வந்து இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு இதில் தான் வந்து இந்த கால்பந்து போட்டி அப்படிங்கிறது நடக்க போகுது. அது தொடர்பான எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறதும் எல்லாருக்குமே இருக்கும். ஏன்னா வந்து இன்னைக்கே வந்து போட்டி தொடங்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மிட் நைட்டில் தான் வந்து தொடங்கும் அப்படிங்கிற மாதிரி. அடுத்ததாக இன்னைக்கான நிகழ்ச்சியில் என்ன கேம் விளையாட போகிறோம் அப்படின்னா, நம்ம ரீலா ரியலா கேம் தான் விளையாட போகிறோம். பாகம் 2, அதாவது உங்கள் வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான ஒரு விஷயங்களை வந்து நீங்கள் எங்கள் கூட பகிர்ந்துக்க போகிறீங்க. ஒரு உண்மை ஒரு பொய் வந்து சொல்லணும், அது என்ன அப்படிங்கிறத நாங்கள் கண்டுபிடிப்போம். அந்த வகையில் முதல் கேள்வியுமே இப்போ நம்ம ஜான் குரேப் தம்பி தான் சொல்ல போகிறாங்க. என்ன உண்மை என்ன பொய் சொல்ல போகிறீங்க?
1: ஓகே, முத வாக்கியம் என்ன அப்படின்னா, எனக்கு சைக்கிளில் ரெண்டு கையும் விட்டுட்டு ஒரு கிலோமீட்டர் நல்லா ஓட்ட முடியும், நல்லா ஸ்ட்ரைட்டாக இருந்துச்சு அப்படின்னா. அதுக்கப்புறம் எனக்கு இருட்டுனா பயம், இதில் எது உண்மை எது பொய்னு கண்டுபிடிங்க.
0: சரி, ரெண்டுமே உண்மை மாதிரி இருக்கே, அப்போ என்ன பண்ணலாம்?
1: அது நேரில் தான் கண்டுபிடிக்கணும்.
0: சரி ஓகே, இது ரெண்டில் ஏதாவது ஒரு உண்மை ஏதாவது ஒரு பொய் இருக்கும், அது என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்ச நேயர்கள் 7094349999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பதில்களை சொல்லலாம். அடுத்ததாக இப்போ நம்ம சுற்று வட்டாரத்தில் ஒரு சுற்றுலாத்தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான இடம் தான் வந்து தனுஷ்கோடி அப்படிங்கிறது. அந்த ஒரு கடற்கரை அந்த ஒரு இடம் வந்து கடற்கரை பகுதியாகவே கிட்டத்தட்ட மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, அதிகமான அளவு காற்று, அது வந்து 10 நாளாகவே வந்து தொடர்ந்துட்டு இருந்தாலும் ரீசெண்டாக ஒரு 2 நாட்களாக வந்து காற்று வந்து அதிகமாக இருக்கிறதுனால மண் எல்லாமே அப்படியே வந்து குவியுது. அதனால வந்து வாகனங்கள் போக முடியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால அது தொடர்பான நடவடிக்கைகளும் சீக்கிரமாக வந்து எடுப்பாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததாக வந்து பாடல்கள் வந்துட்டு இருக்கு, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: சூப்பரான ஹேர் கட் தானே, நம்மள சூப்பரா காட்டும். உங்க அழகுக்கு இனிமே நாங்க பொறுப்பு. பாம்பன்ல புதுசா திறந்தாச்சு சலூன் மாஃபியா. இன்னொரு முக்கியமான விஷயம், ஓபனிங் ஆஃபரா ஜூன் 10 தேதி வர ஹேர் கட்டிங்க்கு வெறும் 49 ரூபாய்தான். சலூன் மாஃபியா, சுலேகா காம்ப்ளெக்ஸ், சென்னை மொபைல்ஸ் அருகில், ரயில்வே ஃபீடர் ரோட், பாம்பன். முன்பதிவுக்கு கால் பண்ணுங்க 8438911353.
1: கார் வாங்குறது கனவு மாதிரி, அப்படிப்பட்ட கனவு நனவாகும் போது அது பெஸ்டா இருக்க வேண்டாமா? பெஸ்டான காஸ் வாங்க பெஸ்டான கம்பெனி தான் நம்ம ஆனமலைஸ் டொயோட்டா. டிரைவர் ஃப்ரெண்ட்லி கார்ஸ், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி கம்பெனி, பிராண்ட் நியூ மாடல்ஸ், பிரீத்தபிள் பிரைசஸ். உங்க ஆசைக்கும் கொடுக்கற காசுக்கும் கொஞ்சமும் குறை இல்லாம பாத்துக்க வேண்டியது நம்ம ஆனமலைஸ் டொயோட்டாவின் பொறுப்பு. இது கார் வாங்குற இடம் மட்டும் இல்ல, உங்க கனவு கார்களை கேர் பண்ற இடம். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். தொடர்புக்கு 8012799000.
2: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
3: இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க 3 பேரும் 3 ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
2: எதுக்கு அலையணுங்கிறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ்.
4: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
5: உங்க பையன் வீட்டுல எல்லார்கிட்டயும் ஆர்குமெண்ட்ல வின் பண்ணிடுவானே, என்ன படிக்க வைக்க போறீங்க?
6: கரெக்ட்டா சொன்னீங்க, அதான் லா படிக்க ஆசை, ஆனா பெஸ்ட் காலேஜ் தேடிட்டு இருக்கோம்.
5: அப்ப விநாயக் கமிஷன்ஸ் லா ஸ்கூல் பாருங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பைலிங்குவல் டீச்சிங், ஓபி ஜிந்தால் மென்டர்ஷிப்போட கிராஸ் லேர்னிங்கும் இருக்கு, இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்ல கேம்பஸ் அண்ட் குளோபல் எக்ஸ்போஷரும் இருக்கு.
7: டீன் ப்ரொஃபசர் சித்தார்த் ராஜாவின் 30 இயர்ஸ் கார்ப்பரேட் கைடன்ஸோட எவ்ரி செமஸ்டர் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் ஸ்டூடண்ட்ஸ் இண்டஸ்ட்ரி ரெடி லாயர்ஸா மாத்துது. விநாயக் கமிஷன்ஸ் லா ஸ்கூல், OMR ரோட், சென்னை. கால் 7358201234.
8: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
0: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இப்போ நேரம் சரியாக 5:16 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் நித்யஸ்ரீ மற்றும்
9: இனிதா பிரகாசி.
0: ஓகே, நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயரும் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
10: வணக்கம்.
0: உங்க பேர் அப்புறம் எங்க இருந்து
10: பேசுறீங்கண்ணா?
0: ஓகே, சொல்லுங்கண்ணா, எப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பரா இருக்கோண்ணா. அதாவது முதல்ல வந்து ரெண்டு கையையும் விட்டுட்டு சைக்கிள் ஓட்டுவேன் அப்படிங்கறது முதல் வாக்கியமாவும், ரெண்டாவது எனக்கு வந்து இருட்டுனா பயம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இது ரெண்டுல எது உண்மையா இருக்கும், எது பொய்யா இருக்கும்? உங்களோட வாழ்க்கையில இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கும் இல்லையா, ஒரு உண்மை ஒரு பொய் அப்படிங்கறத நீங்க எங்ககிட்ட கேக்கலாம்.
10: நம்ம வந்து இருக்கலாம் பயம் கிடையாது, சிறு வயசுல பயம் இருந்தது, அப்புறமா நானே அதை திருத்திக்கிட்டேன், ஆனா பயம் கிடையாது இப்ப.
0: ஓகேண்ணா, வேற ஏதாவது சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்திருக்கும் இல்லையா, நம்பவே முடியாத மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கும், அந்த மாதிரி ஏதாவது இருந்தா எங்ககிட்ட ரெண்டு வாக்கியங்கள் கேட்கலாம்.

0: பார்த்தாலும் கண்டிப்பாக கேட்கலாம். அடுத்ததான் நம்ம இனிதா அக்கா வந்து ஒரு தகவலோட இணைஞ்சிருக்காங்க இல்லையா, அது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம கூட வந்து இன்னொரு நேயரும் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம்
0: வணக்கம். உங்க பேர் அப்புறம் எங்கிருந்து பேசுறீங்கண்ணா?
1: திருப்பத்தூர் மாவட்டம் ஜங்காலபுரம் கிராமம் இயற்கை உழவன் ஆனந்தர்.
0: ஓகேண்ணா, ஓகே, சூப்பர். எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: ரொம்ப சூப்பரா இருக்கோம்ணா. உங்களோட வேலைகள்லாம் எப்படி போகுது?
1: நல்லா போயிட்டு இருக்குது, இப்பெல்லாம் நாவற்பழம் அறுத்துட்டு இருக்கேன்.
0: ஓகேண்ணா, ஓகே, சூப்பர். நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க?
1: நிச்சயமா நிச்சயமா, ரொம்ப அருமையா போயிட்டு உங்களை கடலோட நானும் விளையாடினே இருக்கேன். தினமும் கடலோசி தான் கேக்குறேன்.
0: ஓகே நான் சூப்பர்.
1: சிறப்பான வானொலி, சமுதாய கருத்துக்கள் நிறைய கொடுக்குறீங்க. திரும்ப திரும்ப நிறைய சமுதாய கருத்துக்கள், அதாவது வந்து இந்த மின்னணுல ஏமாத்துறாங்கல்ல, செல்போன்ல ஏமாத்துறவங்க, அதை பத்தி எல்லாம் நிறைய விழிப்புணர்வு கொடுக்குறீங்க. மீனவ மக்களுக்கும் பெருஞ்சாவை புரியுறீங்க. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்ன கூட லைன்ல வந்தது ரொம்ப அழகா இருந்தது. அந்த நாட்டு மீனவர்களுக்கெல்லாம் வந்து பதிவு பண்ணுங்க, நாட்டு படகு மீனவர்களுக்கு. இதெல்லாம் சமுதாய பணி, ரொம்ப சிறக்கணும். உங்களுடைய பணி சிறக்கணும், மேலும் மேலும் வாழ்த்துக்கிறேன். அப்பப்ப நல்ல பாடல்களையும் போட்டுறீங்க.
0: ஓகே நான் ரொம்ப நன்றிண்ணா, உங்களோட பாராட்டுக்கு எங்களுக்காக டைம் எடுத்து கொடுத்ததுக்கு.
1: இயற்கையாவே என்னால மேல எழுந்து பறக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. நான் என்ன கனவுல வந்து நிறைய பறக்குவேன், எல்லா ஊரும் போயிட்டு எல்லாத்தையும் வானங்கள் வான வீதி எல்லாமே பறந்துன்னு வருவேன்.
0: ஓகே நான் ஓகே.
1: ரெண்டாவது மெய் ஒன்னு
0: சொல்லுமா? ரெண்டாவது ஒரு வாக்கியம் சொல்லுங்கண்ணா.
1: மெய் எதனா சொல்லுங்களா?
0: இல்லனா எது பொய் எது மெய் அப்படின்னு எங்க கிட்ட சொல்லிட கூடாது, நீங்க வாக்கியங்கள் மட்டும்தான் சொல்லணும், நாங்க தான் கண்டுபிடிப்போம்.
1: என்னன்னு
0: தெரியல. ரெண்டாவது, நீங்க வந்து நல்லா நீச்சல் அடிப்பீங்க அப்படின்னு சொன்னது.

0: கம்பெனி போற மாதிரி எல்லா இடத்தையும் போய் பாத்துட்டு வர மாதிரி நிறைய கனவு வரும்.
1: கண்டிப்பா நான் கண்டிப்பா ஓகேனா இந்த கேம்ல நீங்க கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
0: இந்த கண்ணான கண்ணே கண்ணான கண்ணேன்னு ஒரு பாட்டு வரும்ல?
1: ஆமாண்ணா,
0: அந்த பாட்டு போடுப்பா.
1: ஓகேண்ணா, ஓகே கண்டிப்பா கொடுத்துடலாம். ரொம்ப நன்றிண்ணா.
0: நன்றி நன்றி.
1: ஓகே, நம்ம ஆனந்தன் அண்ணாவும் வந்து அவங்களோட வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தையும், அதாவது அவங்க நீச்சல் பயிற்சி அப்படிங்கிறது கற்றுட்டு இருந்திருக்காங்க, அது வந்து உண்மை அப்படிங்கிறதையும், சும்மா நான் காற்றுலலாம் பரப்புவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொய்யும் கேட்டிருக்காங்க. நேயர்கள் யாராவது இந்த ஒரு விளையாட்டில் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பதில்களையும் சொல்லலாம். அடுத்துதான் நம்ம இனிதா அக்காவுமே வந்து ஒரு தகவலோட இருக்காங்க, அது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம்.
2: இன்னைக்கான ஊட்டச்சத்து பத்தின தகவல்களில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த திருக்கை மீன், அதாவது ஸ்ட்ரிங் ரே அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம், நம்ம ராமேஸ்வர தீவு பகுதியில் 13 வகையான திருக்கை மீன்கள் பிடிக்கிறாங்க. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஜூனில் இருந்து ஆகஸ்டில் அதிகமாக பிடிக்கப்படிய திருக்கை மீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணாமொழி திருக்கு. இது இதோட சயின்டிஃபிக் நேம் என்ன அப்படின்னா இந்தியன் ஓசன்ஸ் ப்ளூ ஸ்பாட்டட் மாஸ்க் ரே அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வகை திருக்கை மீன் வந்து அதிகமாக இங்கே கிடைக்கும். இது மணல் பகுதியில் கூடியது. இந்த திருக்கையோட மருத்துவ குணங்கள் பார்த்தீங்கன்னா திருக்கை மீனில் பொதுவாக ஒமேகா இ 3 மற்றும் விட்டமின் B1, B2, B6, B12 அப்புறம் பார்த்தீங்கன்னா விட்டமின் சிடி, இந்த மாதிரியான சத்துக்கள் இருக்குது. இந்த சத்துக்கள் இருக்கிறதால புற்றுநோய், ஆஸ்துமா, நீரழிவு, அப்புறம் இருதய நோய், இந்த மாதிரி நோய்கள் வராமல் பாதுகாக்குது. குறிப்பாக ஹீமோக்ளோபின் பிரச்சனையால் ஏற்படுற அந்த தலைமுடி உதிர்வு குறையும். கால்சியம் சத்து இருக்கிறதால எலும்புகளுக்கு வலு சேர்க்குது. கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து மனசோர்வு குறைக்குது, முதுகு வலி ஏற்படாமல் இருக்குது. தாய்ப்பால் அதிகம் சுரக்கிறதுக்கு இந்த மீனை வந்து சாப்பிடலாம் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க. மூளையோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துறது, புரதச்சத்து அதிகமாகவும் கொழுப்பு குறைக்கவும் இருக்கிறதுனால மாரடைப்பு, பக்கவாதம், அஜீரணம், அப்புறம் அலர்ஜி இது மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுறத தடுக்குது. திருக்கை மீன் வந்து பார்த்திங்கன்னா முக்கிய உதவி செய்து இதெல்லாம் பிரச்சனைகளுக்கெல்லாம். முக்கியமாக இந்த கண் பார்வை பிரச்சனை வந்து எல்லாருக்குமே இருக்கும், அது வந்து ஏற்படாமல் இந்த மீன் வந்து உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. உடலில் இருக்கிற அந்த கெட்ட கழிவுகளை வெளியேற்றி உடலுக்கு வலு சேர்க்கவும், மூட்டு வலி, இடுப்பு வலி, முதுகு வலி, இந்த மாதிரியான வலிகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த திருக்கை மீன் சாப்பிட்டா சரி செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக புற்றுநோய், இருதய நோய், ஆஸ்துமா இந்த மாதிரியான நோய்களை வந்து பாதிப்பை வந்து குறைக்குது, உடலுக்கு வந்து வலு சேர்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த திருக்கை மீனோட முள், அதில் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா ரத்தம் உறைகிறதுக்கான பொருட்கள் இருக்கிறதுனால மருந்தாக பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. வலி நிவாரணியும் அதில் வந்து எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த திருக்கை மீனை வந்து சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்ல புட்டு, அதுக்கப்புறம் வந்து குழம்பு, வறுவல் இந்த மாதிரி வச்சு சாப்பிடலாம். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது.
1: ஓகே, இந்த ஒரு தகவல், அதாவது திருக்கை மீன் அப்படிங்கிறது நம்ம ஏரியாக்களில் வந்து கிடைக்கிறதுக்கு பஞ்சம் அப்படின்னு சொல்லவே முடியாது. அதுவும் இனிமே இருக்கக்கூடிய காலகட்டங்களில் கண்டிப்பாக வந்து மீன் பிடிக்க போகிறது அப்படிங்கிறது எல்லாமே அதிகமாகும், மீன்களோட வருகை அப்படிங்கிறதும் அதிகமாகும் கண்டிப்பாக. அதனால அந்த ஒரு விஷயமே வந்து ஃபாலோ பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதோட ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே நம்ம இனிதாக்கா சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இன்னொரு நேரம் வாய்ஸ் மெசேஜ் மூலமாக நம்ம ஜான் கோரேட் தம்பியோட கேள்விக்கு பதில் அனுப்பியிருக்காங்க, அது என்ன அப்படிங்கிறத கேட்கலாம்.
3: வணக்கம், தூத்துக்குடியிலேருந்து சாதிக் பேசுகிறேன். ஜான் ஹோரப் தம்பி வந்து சைக்கிளை ரெண்டு கை விட்டு 1 கிலோமீட்டர் போகிறேன் அப்படின்னு சொல்கிறது வந்து பொய்.
1: சரி, ஒரே ஒரு பதில் தான் வந்து சொல்லியிருக்காங்க, அது பொய் அப்படிங்கிறது. அப்போ இன்னொரு விஷயம் வந்து கண்டிப்பாக உண்மையாக தான் இருக்கும் இல்லையா, அதனால அவங்களுமே சரியான பதில் தான் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்தடுத்து நேயர்கள் கேட்ட பாடலுமே வந்துட்டுருக்கு. கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.

0: இப்போ நேரம் சரியாக 5:35 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக. உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் நித்யஸ்ரீ மற்றும்
1: ஜான் ஹோரேப்.
0: ஓகே, நம்ம ஜான் ஹோரேப் தம்பி தான் இப்போதான் வந்து அவங்களோட தகவல் என்ன அப்படிங்கிறதே சொல்ல போறாங்க. சரி, என்ன தகவல் வந்து சொல்லலாம்னு இருக்கீங்க?
1: அதாவது நான் முன்னாடியே சொன்னேன்ல, கிளவுட்பெரி அப்படின்னு ஒன்று பற்றி சொல்ல போகிறேன்னு. ஓகே, இது இந்த கிளவுட்பெரி எங்கே காண முடியும் அப்படின்னா, ஆர்க்டிக் மாதிரி குளிரான ஒரு பிரதேசங்களை காண முடியும். அதுக்கப்புறம் இதில் என்னென்ன விட்டமின்ஸ் இருக்குது அப்படின்னா, விட்டமின் சி, விட்டமின் B1 அப்படின்னு ரெண்டு இருக்குது. அதுக்கப்புறம் இது நம்மளுடைய அந்த ஹார்ட்டில் சேர்ந்துருக்கிற அந்த கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லல, அந்த பேட் கொலஸ்ட்ராலை குறைச்சி நம்மளுடைய ஹார்ட்டை எப்பையும் போல துடிக்க வைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு இந்த ஃபைபர் அப்படின்னு ஒன்று தேவைப்படும். அதாவது ஜிம் போகிறவங்களுக்கு ரொம்ப தேவைப்படும் இந்த ஃபைபர், ப்ரோட்டீன் இதெல்லாம் கலந்ததுதான் இது. இதுலேயே டயட் ஃபைபர் அப்படின்னு ஒன்று புது வகையாக இருக்குது. அது வந்துட்டு என்ன செய்யும் அப்படின்னா, மற்ற ஃபைபர்களை விட ரொம்ப எனர்ஜியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இதை சாப்பிடும்போது நம்மளுடைய அந்த ஹீமோக்ளோபின் லெவல் அப்படின்னு சொல்லுவோன்னா, இந்த ரத்தத்தோடைய கவுண்ட் இப்படிலாம் சொல்லுவாங்களே, அது அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க.
0: சரி, ஓகே, அந்த கிளவுட்பெரி பற்றின தகவல்களை வந்து நம்ம அடுத்ததாக தெரிஞ்சுப்போம். ஆனால் அதுக்கு முன்னாடி நேயர்கள்கிட்ட வந்து நான் வந்து இப்போ ஒரு உண்மையும் பொய்யும் சொல்ல போகிறேன். அது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறத நேயர்கள் தான் கண்டுபிடிக்கணும். அந்த வகையில் வந்து ஹிப்ஹாப் தமிழாக இருக்காங்கல்ல, அதாவது ஆதி, அவங்கள வந்து நான் நேரில் பார்த்துருக்கேன். இது வந்து ஃபஸ்ட்டு வாக்கியம். ரெண்டாவது வந்து 2 நாள், அதாவது இப்போ ஒரு 2 நாளுக்கு முன்னாடி நான் வந்து சுத்தமாக வந்து மொபைல் ஃபோனில் எந்த விதமான சோஷியல் மீடியாவுக்குமே வந்து போகலை அப்படிங்கிறது இந்த ஒரு 2 வாக்கியம் சொல்லியிருக்கேன். இது ரெண்டுமே பொய் மாதிரி இருக்கே அப்படின்னு சில பேர் யோசிக்கலாம். இது ரெண்டுல ஒரு உண்மை ஒரு பொய் இருக்கு, அது என்னன்னு கண்டுபிடிக்கிறவங்களுக்கு அவங்க கேட்கிற விருப்ப பாடல் கிடைக்கும் அப்படிங்கறத சொல்லிட்டு, கண்டுபிடிக்க ஆசைப்படுறவங்க 709-4-3-9-9-9 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். அடுத்ததா, குழந்தைங்க, பெண்கள், வயசானவங்க அப்படின்னு எல்லாருடைய பாதுகாப்புக்காகவும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த SOS பட்டன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இதை நம்மள ஒரு சிலர் வந்து அரசு பேருந்துகளில், அதாவது புது பேருந்துகளில் வந்து பொருத்தி இருக்கிறத பார்த்துருப்போம். அதோட முக்கியமான பயன்பாடு என்ன, எப்படி செயல்படுது அப்படிங்கிறத ஒரு சின்ன தகவலாக இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். முதல்ல இந்த SOS பட்டன் அப்படின்னா அவசர உதவி பொத்தான் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. பஸ்ஸில் பார்த்தோம்னா பேசஞ்சர், அதாவது பயணிகள் ஆபத்தில் இருந்தால் இந்த SOS பட்டனை வந்து அழுத்துவாங்க. உடனே கண்ட்ரோல் ரூமுக்கோ இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய டிராஃபிக் போலீஸ்க்கோ அந்த அலர்ட் அப்படிங்கிறது போயிடும். சில பஸ்ஸில் அதோட GPS லொக்கேஷன் கூட போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பெண்களோ குழந்தைகளோ ஏதாவது ஆபத்தில் இருந்தாங்க அப்படின்னா அதை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். இது கவர்மெண்ட் பஸ்ஸில் மட்டும் கிடையாது, அதை தவிர நிறைய ஸ்கூல் பஸ்ஸு, அப்புறம் வந்து டாக்ஸி, ஏடிஎம் அப்படின்னு ஏன் நம்மளோட ஸ்மார்ட் ஃபோன்லேயே பார்த்தோம் அப்படின்னா ஆப் ஏற்றி வச்சுக்கலாம். கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடிலாம் கூட இந்த SOS ஆப் பற்றி எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருந்துச்சு. அதாவது நான் வந்து ஒரு 11th 12th படிக்கும்பொழுது ஸ்கூலுக்கே வந்து போலீஸ் வந்து டைரெக்டாக வந்து அவேர்னஸ் ப்ரோக்ராம் அப்படிங்கிறதெல்லாம் நடத்துனாங்க. அதுவுமே கிட்டத்தட்ட இப்போ சொன்ன ஸ்டெப்ஸில் தான் வந்து செயல்படுத்துவாங்களாம். கூடவே நம்ம கான்டாக்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, அதாவது நம்ம கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கும் எச்சரிக்கை அப்படிங்கிறது போயிடும். அதே சமயம் SOS அப்படிங்கிறது விளையாட்டுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. ஆபத்து ஏற்பட்டுச்சுன்னா மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா வந்து இது போலீஸ் சம்மந்தமாக இருக்கிறதுனால நம்ம கவனமோடு தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு, இது நம்ம மாநிலங்களில், அதாவது தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, பல மாநிலங்களில் இந்த ஒரு SOS அப்படிங்கிறது செயல்பட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்லிட்டு, இதை பயன்படுத்திக்க ஆசைப்படுறவங்க கண்டிப்பாக வந்து அவங்களோட மொபைல் ஃபோன்லேயே வந்து ஆப் ஏற்றி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு, அடுத்ததாக ஒரு பாடலுமே வருது ஹிப்ஹாப் தமிழா அவங்களோட இசையில தான். அது என்ன பாடல் அப்படிங்கிறத கேட்டு இணைஞ்சிருங்க. அதுக்கு முன்னாடி கேள்வியும் சொல்லியாச்சு, கேள்வியில் கரெக்டான பதில் சொல்ல ஆசைப்படக்கூடியவங்க 709-4-3-9-9-9 அப்படிங்கிற நம்பருக்கும் கால் பண்ணலாம். பாடல்களை கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
1: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
0: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ்.
2: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: என்ன முத்து, எப்படி இருக்க?
1: ஏதோ இருக்கேனே.
0: என்னையா சோகமா சொல்ற, நல்லா பாசிட்டிவா இருக்க வேணாமா?
1: அதப்படின்னு காலையில இருந்து சாயங்காலம் வர எப்பவும் நீங்க மட்டும் உற்சாகமா ஒரு பாசிட்டிவ் வைப்லயே இருக்கீங்க.
0: காலையில 6 மணிக்கு எந்திரிச்சு ரேடியோ பெட்டி ஆன் பண்ணி கடலூர் எஃப்எம்ல அதிகாலை சுப வேலையை கேளு. அப்படியே முத்து முத்தா நல்ல நல்ல கருத்துக்களை சொல்லுவாங்க. அதை கேட்டுட்டு அந்த நாள் ஆரம்பிச்சோம்னா நாள் ஃபுல்லா நல்லா இருக்கும்.
2: அதிகாலை சுப வேளை திங்கள் முதல் சனி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: கடலோடு விளையாட, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
5: நேரம் சரியாக 5:47 ஆச்சு. கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் இனிதா பிரகாசி, மற்றும்
6: நான் இத்தியஸ்ரீ.
5: சமையல் துறையில், அதாவது குக்கிங் கலினரி ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சமையல் துறையில் சாதிக்க பலவிதமான படிப்புகள் இருக்குது. நம்ம விரும்புகிற சமையல் முறை, அதாவது பார்த்திங்கன்னா தொழில் இலக்கை வந்து பொறுத்தது தான். பிஎஸ்சி இன் சயின்ஸ் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், டிப்ளமோ இன் ஃபுட் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சர்டிஃபிகேட் படிப்புகள் வந்து நம்ம தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் முழு நேர படிப்புகள் அப்படின்னு சொன்னீங்கன்னா ப்ரொஃபஷனல் டிகிரிஸ் டிப்ளமோ அப்படின்னு சொல்லக்கூடிய பிஎஸ்சி இன் ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் ஹோட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது பிஹெச்எம். இந்த படிப்பு வந்து பார்த்திங்கன்னா 3 வருஷம் படிக்கக்கூடிய ஒரு படிப்பு. இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா சமையல், அதாவது கலினரி பற்றி சொல்லிக் கொடுப்பாங்க. பேக்கரியில், ஹோட்டலில், அப்புறம் உள்ள வந்து சமையல்கள் பத்தி அதாவது சொல்லி கொடுப்பாங்க. டிப்ளமோ இன் ஃபுட் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கலினரி ஆர்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 1.5 வருஷம் படிக்கக்கூடிய ஒரு படிப்பு. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சர்டிபிகேட்டோட சொல்லி கொடுக்குறாங்க. முக்கியமா 10th 12th முடிச்சவங்க இந்த டிப்ளமோல சேர்ந்து கத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. முக்கிய பாடங்கள் அப்படின்னு பார்க்கும்போது உணவு தயாரிக்கிறது எப்படி அப்படின்றத பிராக்டிக்கலா சொல்லி கொடுக்குறாங்க. ஃபுட் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய சமையல் கலை, அதாவது வந்து பாத்தீங்கன்னா சர்வதேச உணவுகள், அதாவது வெளிநாடுகள்ல எந்த மாதிரி உணவுகள்லாம் ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படின்றத தயார்படுத்தி அதை வந்து சொல்லி கொடுக்கறது. ஒரு நேயர் ஒருத்தவங்க இருந்து இணைஞ்சிருக்காங்க, அவங்க என்ன பேசுறாங்க அப்படின்றத கேட்கலாம்.
6: வணக்கம்.
7: வணக்கம் பா, மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர்.
6: ஓகே, சொல்லுங்க, நான் எப்படி இருக்கீங்க?
7: ரொம்ப ரொம்ப சூப்பரா ஹாப்பியா இருக்கேன் பா. நீங்க எப்படி இருக்கீங்க?
6: நாங்களும் ரொம்பவே ஜாலியா இருக்கோம்னா.
7: இன்னைக்கு எப்படி பா இருக்கு நம்ம ஊர்ல கிளைமேட்லாம்?
6: இன்னைக்கு அங்கங்க மழை, அங்கங்க வெயில்னா.
7: சூப்பர். உங்க பக்கம் எப்படி, மழையா வெயிலா?
6: எங்க பக்கம் வெயிலாதான் இருந்துச்சு, அதாவது நாங்க ஏரியால வெயிலாதான் இருந்துச்சு. ஆனா பக்கத்திலேயே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளிதான் ஒரு ஊர் இருக்கு, ஆனா அங்கெல்லாம் பார்த்தா மழை பெய்யறதா சொல்றாங்க. ஆமா, நான் கொஞ்சம் அதுக்கு முன்னாடிதான் இருக்கு, ஸ்டாப்லயே இருக்கு.
7: அப்படியா? ரைட் ரைட் ரைட், ரொம்ப ஹாப்பி. அன்னைக்குதான் நான் பார்த்தேன், அது பேர் என்ன, ரேடியோ ஸ்டேஷன் எங்க இருக்குன்னு கேட்கணும்னு நான்
6: வாழ்க்கையில நடந்த விஷயங்களை தான் மாத்தி மாத்தி ஷேர் பண்ணிக்க போறோம். அதுல உண்மை எது பொய் எது அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து என் தரப்பா வந்து நான் சொல்லிருக்கேன், அது என்னன்னு கேக்குறீங்களா? நான் வந்து ஹிப்ஹாப் தமிழா ஆதி அவங்கள வந்து நேர்ல பாத்திருக்கேன். அதுக்கப்புறம் ரெண்டாவது வாக்கியம் என்ன அப்படின்னா, 2 நாள், அதாவது சமீபமா தான் நான் வந்து போன்ல எந்த விதமான சோசியல் மீடியாவுக்குமே வந்து போகல அப்படிங்கறது.
7: கோயம்புத்தூர்
6: அதுக்கப்புறமா வந்து சோசியல் மீடியா அப்படிங்கறத நான் யூஸ் பண்ணல நிஜமாவே.
7: நான் வந்து இயக்குனர் மற்றும் நடிகர் பாண்டியராஜன் சார் அவர் வீட்டுக்கு போய் கிட்டத்தட்ட ஒரு 3 hours டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஜாலியா இருந்தேன். அது ஒண்ணு. அதுக்கப்புறமா வந்து நான் வந்து ரேடியோல பேசுறது என்னுடைய ஹாபி அப்படிங்கறது இல்ல,
6: ஹாபி கிடையாது. ரெண்டாவது வந்து நீங்க பொய் சொல்லிருக்கீங்க, உங்களோட ஹாபி வந்து ரேடியோல பேசுறது. முதல் வந்து அப்ப கண்டிப்பா உண்மையா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். விருப்பமா இருக்கீங்க
7: அப்படின்னு
6: இந்த ஒரு கேம் போயிருச்சு. உங்களுக்கு என்ன பாடல் வேணும்? உங்களோட வாழ்க்கையில நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களை வந்து கேள்வியா கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா கால் பண்ணலாம். 709-443-9999 அப்படிங்கிற நம்பருக்கு. அடுத்ததா இனிதாக்கா வந்து ஒரு கலைஞர் ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படிப்பு பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க, அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்.
5: ஃப்ரெண்ட் ஆஃபீஸ் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய வாடிக்கையாளர் சேவை வரவேற்பு துறை மேலாண்மையில் நிறைய வேலைகள் வந்து சொல்லி கொடுக்குறாங்க. முக்கியமாக வந்து வரவேற்பு எப்படி பண்ணுறது, எப்படி வந்து அவங்கள வந்து அட்டன் பண்ணுறது ஒரு கஸ்டமர், அந்த மாதிரியான விஷயங்கள் டிசிப்ளின் பற்றி சொல்லி கொடுக்குறாங்க. பேக்கரி மற்றும் மிட்டாய் தயாரிக்கிறதை பற்றி சொல்லி கொடுக்குறாங்க. இதில் வந்து ரொட்டி பன்னு இந்த மாதிரியான முறைகள் எப்படிலாம் வந்து செய்முறைகளில் செய்யலாம் அப்படின்றத சொல்லி கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து பாடங்களாக முக்கியமாக ப்ராக்டிக்கலாக அவங்களுக்கு சொல்லித்தருவாங்க. இந்த படிப்புகள் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து ஸ்டார் ஹோட்டல், அப்புறம் சொகுசு கப்பல், அப்புறம் ஏர்லைன்ஸ், அப்புறம் பன்னாட்டு நிறுவனம், அதாவது வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம செஃப்பா மாறினதுக்கு அப்புறம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி செஃப் படிப்புக்கான வரவேற்புகள் அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. பக்கத்தில் இருக்கிற கேட்டரிங் காலேஜில் சேர்ந்து யார் யாருக்கு இந்த சமையல் துறையில இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்கெல்லாம் சேர்ந்து படிக்கலாம்.
6: சரி ஓகே, இனிதாக்கா வந்து ஒரு படிப்பு பற்றின தகவல் சொல்லிவிட்டு அடுத்ததான் நம்ம ஜான் ஹொரே தம்பியும் வந்து ஒரு தகவலோட வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எப்படா என்னை பேச கூப்பிடுவீங்க அப்படின்னு அந்த ஒரு தகவல் கிளவுட் பேரி பற்றி தெரிஞ்சுக்கலாம், சொல்லுங்கள்.
8: ம், அதுக்கப்புறம் இது நம்மளுடைய அந்த லிவர் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த கல்லீரலுக்கு ஃபேட்டி லிவர் அப்படிங்கிற ஒரு நோய் வராமல் பாதுகாக்கும். அதாவது இது மட்டும் வந்துடுச்சு அப்படின்னா படிப்படியாக நம்மளுடைய அந்த கல்லீரலுடைய அந்த சூழ்நிலையும் மாறிக்கிட்டே இருக்கும். அதாவது ரொம்ப சோர்வடைஞ்சு நம்மளுக்கு நிறைய ப்ராப்ளம் தரும். அதுக்கப்புறம் நம்மளுடைய கண்ணுக்கு கோர்னியா அப்படின்னு ஒன்று இருக்கும். நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், அதாவது இந்த கோர்னியா அப்படிங்கிற பார்ட் மட்டும் நம்மளுடைய கண்ணை எப்பயும் சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் வேலை செய்யலை அப்படின்னா நம்மளுடைய கண் எப்பயும் தூசியாகவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதை பாதுகாத்து நம்ம அந்த கோர்னியாவுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய அந்த பிளட் சர்க்குலேஷன் அப்படின்னு சொல்லுவோம், அந்த ரத்த ஓட்டத்தை சீராக வச்சுருக்கோம். எங்கேயுமே ரத்த கசி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி வராது. அதுக்கப்புறம் இது நல்ல பாக்டீரியாக்களை நம்மளுடைய உடம்புக்கு அனுப்புறதுனால நம்மளுடைய அந்த ஆரோக்கியத்தை எப்பயும் மேம்படுத்த முடியும். அதுக்கப்புறம் இது நம்மளுடைய பாடியில் இருக்கிற அந்த டாக்ஸின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, நச்சுக்கள், அதை நம்மளுடைய சிறுநீரகம் மூலமா வெளியேற்றும் அப்படின்னு சொல்கிறாங்க.
6: ஓகே, நம்ம ஜான் ஹோரே தம்பி வந்து இந்த ஒரு தகவலோட வீட்டுக்கு கிளம்புறதுக்கான நேரம் வந்துருச்சு. நேயர்கள் யாராவது இன்னைக்கான கேம்ல கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டா கண்டிப்பா கால் பண்ணலாம். 709-443-9999 அப்படிங்கிற நம்பருக்கு. ரீலா ரியலா கேம் பாகம் 2 தான் விளாண்டுட்டு இருக்கோம். அடுத்ததான் நம்ம நேயர் கேட்ட பாடலுமே வருது. ஜான் ஹோரே தம்பி
8: பை பைக்கா
6: கிளம்பியாச்சு, பாடல்களை கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 6 மணி. நாட்டுப்படகு உரிமையாளர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. நமது பகுதியில் உள்ள நாட்டுப்படகுகளை ஆய்வு செய்யும் வருடாந்திர ஆய்வுப் பணி நாளை நடைபெற இருப்பதால் மீனவர்கள் தங்கள் படகுகள் மற்றும் உரிய ஆவணங்களுடன் கடற்கரையில் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. மேலும் பதிவு செய்யப்பட்ட நாட்டுப்படகுகள் படகு எண்ணை தெளிவாக எழுதி, படகு பதிவு சான்றிதழ், காப்பீட்டு சான்றிதழ், ஆதார் நகல், தொலைபேசி எண் இவை அனைத்தையும் வைத்திருக்க வேண்டும் எனவும், பதிவு செய்யப்படாத படகாக இருப்பின் ஆதார் நகல், ஸ்மார்ட் கார்டு நகல் மற்றும் தொலைபேசி எண் வைத்திருக்க வேண்டும் எனவும் ராமேஸ்வரம் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பாக கேட்டுக் கொள்ளப்படுகிறது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 17 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 27 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும், இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

0: நேயர்கள் இணைந்திருப்பது பாமன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் தியஸ்ரீ. அப்புறம் நம்ம ஜாபித் தம்பி வந்து இன்னைக்கு வரல, கண்டிப்பா நாளைக்கு வரும்பொழுது ஏதாவது தகவலோட கண்டிப்பா வருவாங்க. அதுக்கு முன்னாடி அடுத்த ஒரு மணி நேரம் வந்து நான் தான் பேச போறேன். அதனால நான் என்னோட தரப்புல இன்னொரு ஒரு கேள்வியை வந்து சொல்ல போறேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு வாக்கியங்கள் தான் கொடுப்போம், அதுல உண்மை எது பொய் எது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அது மட்டும் இல்லாம உங்க வாழ்க்கையில நடந்த ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவத்தை வந்து நீங்க வந்து ஒரு உண்மையாவும் பொய்யாவும் வந்து எங்க கிட்ட கேட்கலாம். இதுதான் இன்னைக்கான கேம். இந்த கேம்ல கலந்துக்க கூடிய நேயர்கள் வந்து 709-443-9999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்களும் எங்க கிட்ட கேள்விகள் கேட்கலாம், நாங்க கேட்கிற கேள்விகளுக்கும் பதில் சொல்லலாம் அப்படிங்கறத சொல்லிட்டு என்னோட தரப்பு வாக்கியம் வந்து என்ன கொடுக்க போறேன் அப்படின்னா, எதிர்பாராம அதாவது தற்செயலா வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்கேன், இது வந்து முதல் வாக்கியம். ரெண்டாவது வந்து ட்ரெயின்ல டிக்கெட் எடுக்காம போயிருக்கேன், இது ரெண்டாவது வாக்கியம். இத சொல்லிட்டு இருக்கும் போதே நம்ம கூட பேசுறதுக்கு ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், நான் அக்கா மூணு தமிழர் பேசுறேன்.
0: ஓகே, சொல்லுங்கக்கா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும். ரெண்டு பேரும் நல்ல விளையாட்டு, நல்ல நிகழ்ச்சி, எல்லாம் போட்டு யோசிக்கிறதா?
0: இல்லக்கா, நார்மலா நடக்கிற விஷயங்கள் தானே, எல்லாருமே பண்ணக்கூடிய விஷயங்களா தான் இருக்கு.
1: அம்மா உண்மையோ பொய் சொல்ற கண்டுபிடிப்பீங்களா?
0: கண்டிப்பா சொல்லுங்க.
1: மூணு நேரம் பொறுக்க சாப்பிட்டு என் பாட்டுல இருப்பேன். இரவு 2 மணிக்கு முழிச்சு சிவங்கிரம் பண்ணி முடிய 4 மணி ஆயிரும்.
0: எனதுக்கா 2 மணிக்கு முழிச்சு?
1: 2 மணிக்கு முழிச்சு சிவம் எல்லாம் பண்ணி முடிய 4 மணி ஆயிரும். 4 மணி வேலைக்கு போயிட்டு இரவு 6 மணி வரைக்கும், சாயந்தரம் 6 மணி வரைக்கும் வேலை வைப்பேன். இது எது உண்மை எது பொய்?
0: ஐயோ, ரெண்டுமே கஷ்டமா இருக்கே. எனக்கு தெரிஞ்சு நீங்க வந்து ரெண்டாவது சொன்னது வந்து பொய்யா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா காலையில 4 மணி டு 6 மணி வரை வேலை பாக்குறதுன்னா ரொம்ப கஷ்டமாச்சேக்கா. சரி, அது வந்து பொய். முதல்ல சொன்ன விஷயம் வந்து உண்மையா இருக்குமோ அப்படின்னு எனக்கு ஒரு யூகம்.
1: முதல்ல சொன்னது பொய், ரெண்டாவது சொன்னதான் உண்மை.
0: அப்படியாக்கா? சரி, ஓகே ஓகே ஓகேக்கா. அப்ப நீங்க வந்து கடினமான ஒரு உழைப்பாளி அப்படின்னு சொல்ல வரீங்க. நினைக்கவே இல்ல, ஆனா வந்து முதல் ரேங்க் வந்து எடுத்தேன் ஸ்கூல் படிக்கும் பொழுது. அதுக்கப்புறம் ரெண்டாவது வாக்கியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ட்ரெயின்ல டிக்கெட் எடுக்காம போயிருக்கேன். கண்டிப்பா ரூல்ஸ் நான் ஃபாலோ பண்ணி ஆகணும் இல்லையாக்கா?
1: ஆமா, டிக்கெட் எடுக்கவும் யாரும் பயணம் பண்ண முடியாது.
0: சரி ஓகேக்கா, ஓகே, கரெக்டா தான் சொல்லிருக்கீங்க. உங்களுக்கு என்ன பாடல் வேணும்? பிகில் இருந்து சிங்கப்பெண்ணை பாடலாக்கா? ஓகேக்கா, ஓகே, கண்டிப்பா கொடுத்துடலாம். ரொம்ப நன்றி,
1: வணக்கம்.
0: ஓகே, நம்ம தமிழரசி அக்கா வந்து கடினமான உழைப்பாளி அப்படிங்கிறது அவங்க சொன்ன வாக்கியங்கள்லேயே வந்து கண்டிப்பாக தெரிய வருது. சின்ன வயசுல இருந்து பழக்கப்பட்டாலுமே அதுவுமே ஒரு முக்கியமான விஷயம்தான் அப்படிங்கிறத சொல்லிட்டு அவங்க கேட்ட பாடல் அடுத்ததாக வரப்போகுது. ஆனால் அதுக்கு முன்னாடி, நம்ம ஊர்களில் பெரும்பாலான ஒரு யங்ஸ்டர்ஸ்லாம் அதிகம் விரும்பக்கூடிய ஒரு விளையாட்டு அப்படின்னா இந்த கிரிக்கெட்டு, அப்புறம் வந்து ஃபுட்பாலு, இதை தவிர இன்னொரு ஒரு விளையாட்டு இருக்குது அப்படின்னு சொல்லணுன்னா கண்டிப்பாக அது வாலிபால் விளையாட்டு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் அதிலேயே வித்தியாசமான விளையாட்டுகளும் இருக்குது, அதாவது கிக் வாலிபால் கேம் இருக்குது அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. அதோட பேர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, செபாக் டக்ரா. இது வந்து கைகளை பயன்படுத்தாம விளையாடப்படக்கூடிய ஒரு வித்தியாசமான வாலிபால் விளையாட்டு அப்படின்னே சொல்லலாம். தென்கிழக்கு ஆசியால ரொம்ப பிரபலமான விளையாட்டு அப்படின்னா அதுல இந்த செபாக் டக்ரா அப்படிங்கிற ஒரு விளையாட்டுமே இருக்குமா. வாலிபால் அப்புறம் ஃபுட்பாலோட ஒரு கலவை தான் இந்த விளையாட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்காக கிரவுண்டு அப்படின்னு பார்த்தோம், அதாவது மைதானம் அப்படின்னு பார்த்தோம்னா பேட்மிண்டனுக்கு இருக்கிற மாதிரியே ஒரு சின்ன கிரவுண்ட்ல நெட்டு கட்டி விளையாடப்படுது. பிளேயர் வந்து கைகளை பயன்படுத்தக்கூடாது, அதுக்கு அதுக்கு பதிலாக வந்து பிளேயர் அவங்களோட கால் பகுதி, அப்புறம் வந்து தலை, மார்பு பகுதி, தோல் பகுதி இது எல்லாமே வந்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு ரூல்மே இருக்குது. இதுக்காக வந்து பிளாஸ்டிக் பால் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா வந்து கைகளை பயன்படுத்தாமல் நம்ம வந்து தலைப்பகுதி மாதிரியான விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதனால் அடிபடாமல் இருக்கிறதுக்காக பிளாஸ்டிக் பால் வெயிட் கம்மியானதாக வந்து யூஸ் பண்ணப்படுதான். அதை ஆப்போசிட் பிளேயர்கிட்ட, அதாவது அவங்க விளையாடப்படக்கூடிய கிரவுண்டுக்கு சரியாக கொண்டு போய் சேர்க்கணும். ஒவ்வொரு டீம்லையும் 3 பிளேயர் களத்தில் இறங்கி விளையாடுவாங்களாம். அதை தவிர போட்டியோட வகையை பொறுத்து 2 to 4 பிளேயர்ஸ் விளையாடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த 3 பிளேயருக்கும் வேறு வேறு பொறுப்புகள், வித்தியாசமான பொறுப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். அதாவது டெக்கோங் அப்படின்னு சொல்லுவாங்க, இவர் தான் வந்து கிரவுண்டுக்கு கடைசியில், அதாவது பின்னாடி நின்று ஆப்போசிட் டீமுக்கு சர்வீஸ் செய்வாங்களாம், அதாவது பாலை வந்து வேகமாக வந்து கொண்டு போய் சேர்க்கறது. அடுத்ததாக ஃபீடர் அப்படின்னு சொல்லுவாங்க, இவங்களை வந்து கிண்டர் அப்படின்னு கூட தமிழில் சொல்லப்படுது. பந்தை வந்து உயரமாக கொண்டு போய் சேர்க்குற ஒரு முக்கியமான பொறுப்பாளராக இருப்பாங்க. அடுத்ததாக ஸ்ட்ரைக்கர், இவங்க வந்து பந்தை ஆப்போசிட் பகுதிக்கு பவர்ஃபுல்லாக அடிக்கக்கூடிய ஒரு பிளேயராக இருப்பாங்களாம். பொதுவாக ஒவ்வொரு செட்டும் 21 பாயிண்ட்ஸ் வரைக்கும் எடுக்கணுமா. எந்த டீம் வந்து 2 செட்களை வின் பண்ணுதோ அதுதான் வந்து வின்னர் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு டீம் வந்து மேக்ஸிமம் 3 தடவை பந்தை வந்து தொடலாம், ஆனால் வலைய கண்டிப்பாக தொடக்கூடாது, லிமிட்டை மீறக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயமே இருக்குது. கிரவுண்டோட அளவு அப்படின்னு பார்த்தோம்னா 13.4 மீட்டர் நீளமும் 6.1 மீட்டர் உயரமும் இருக்குமா. ஆண்களுக்கு இது கொஞ்சம் வித்தியாசமாகும், அதாவது 1.52 மீட்டரும், பெண்களுக்கு வந்து 1.42 மீட்டரும் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பந்தோட எடை அப்படின்னு பார்த்தோம்னா 170 to 180 கிராம் வரைக்கும் தான் இருக்கணும். ஏன்னா வந்து பிளேயர்ஸ்க்கெலாம் அடிபடும் இல்லையா, அதனால கண்டிப்பாக வெயிட்டோட அளவு ரொம்ப கம்மியாக தான் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்தடுத்து பாடல்களும் வந்துட்டு இருக்கு, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: கார் வாங்குறது கனவு மாதிரி. அப்படிப்பட்ட கனவு நனவாகும் போது அது பெஸ்டா இருக்க வேண்டாமா? பெஸ்டான கார்ஸ் வாங்க பெஸ்டான கம்பெனி தான் நம்ம ஆனமலைஸ் டொயோட்டா. டிரைவர் ஃப்ரெண்ட்லி கார்ஸ், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி கம்பெனி, பிராண்ட் நியூ மாடல்ஸ், பிரீத்தபிள் பிரைசஸ். உங்க ஆசைக்கும் கொடுக்கிற காசுக்கும் கொஞ்சமும் குறை இல்லாம பாத்துக்க வேண்டியது நம்ம ஆனமலைஸ் டொயோட்டாவின் பொறுப்பு. இது கார் வாங்குற இடம் மட்டும் இல்ல, உங்க கனவு கார்களை கேர் பண்ற இடம். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். தொடர்புக்கு 8012799000.
1: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
2: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
1: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ்.
3: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இப்போ நேரம் சரியாக 6:21 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் நித்யஸ்ரீ. இன்னைக்கு நம்ம வந்து உண்மை பொய்யை கண்டுபிடிக்கிற ஒரு விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். உங்க வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான விஷயம் வந்து நடந்திருக்கு அப்படின்னா அதை ஒரு உண்மையாகவும் பொய்யாகவும் மாற்றி எங்க கிட்ட வந்து கேள்விகளாக கேட்கலாம். அதுக்கான பதில்களை சொல்ல நாங்களும் தயாராக இருக்கோம். அது மாதிரி நாங்களும் கேள்விகள் கேட்போம், அதுக்கான சரியான பதில்களை சொல்ல தயாராக இருக்கக்கூடிய நேயர்கள் 709-4-4-3-9-9-9 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். அடுத்ததாக வந்து நான் ஏன் சார்பாக என்ன கேள்வி கேட்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு எக்ஸாம் அன்னைக்கு வந்து எக்ஸாமு அப்படிங்கிறதையும் மறந்து வீட்டில் இருந்திருக்கேன். இது வந்து முதல் வாக்கியம். ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருளை கையில் வச்சுக்கிட்டே, அதாவது கையில் வச்சுக்கிட்டே வந்து சுற்றி சுற்றி வந்து அந்த ஒரு பொருளை தேடி அலைஞ்சிருக்கேன். இது வந்து ரெண்டாவது வாக்கியம். இதில் எது உண்மை எது பொய் அப்படிங்கிறத நீங்கள் நினைக்கக்கூடிய பதில்களை எங்ககிட்ட சொல்லலாம், கண்டிப்பாக கால் பண்ணி. அடுத்ததாக நம்ம எல்லாருமே வந்து இந்த ஒரு விஷயத்த கவனிச்சிருப்போம், அதாவது பொது இடத்துல மற்ற குழந்தைங்க மாதிரியே வந்து இந்த மாற்றுத்திறனாளி குழந்தைகளை வந்து பார்க்குறதோ இல்லை நடத்துகிறதோ கிடையாது அப்படிங்கிற விஷயம் பரவலாக இருக்குது. முக்கியமாக பல பேரோட பார்வையை அவங்கள வந்து உத்து பார்க்கறது இல்லைனா வந்து சுட்டி காட்டி பேசுறது அப்படின்னு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு விதமான சங்கடத்தை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் மாற்றுத்திறனாளி குழந்தைங்க, குறிப்பாக வந்து மூளை வளர்ச்சியில் குறைவு இருக்கிறவங்களுக்கு, அந்த குழந்தைகளுக்கு வந்து சீக்கிரமே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி அப்படிங்கிறது கண்டிப்பாக கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். அதனால வந்து அதுபடி கேட்டு நடக்கவோ இல்லை வந்து ஈஸியாக ஒரு விஷயத்தை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவோ முடியாது. அதனால அவங்கக்கிட்ட ஏதாவது ஒரு விஷயத்தை புரிய வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அதிக டைம் எடுக்கும். ஸோ பொறுமை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்து அவங்கக்கிட்ட கொடுக்கணும், அவங்களுக்கு தேவைப்படும் அப்படிங்கிறத சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் பெரும்பாலானவங்க, அதாவது மற்றவங்கள்ட்ட இருந்து பெரும்பாலான குழந்தைங்க வந்து மாற்றுத்திறனாளி குழந்தைங்க வந்து சிம்பத்தியோ இல்லை வந்து உதவி பண்ணணுமோ அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கறது கிடையாது. நம்மளையும் சக மனிதர்கள் மாதிரி புரிஞ்சுக்கிட்டா போதும், மரியாதையோடு நடத்தணும் அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்பாங்க. அந்த ஒரு விஷயத்தை தொடர்ந்து நம்ம வந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கூட ஒரு நேரம் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
2: வணக்கம் நித்யஸ்ரீ. ஜாவீர் வந்திருக்கா? அப்படியா?
1: ஜாவீர் வரலக்கா, நம்ம தான் 1 மணி நேரம்.
2: அப்படியா? சரி சரி, நான் கேட்கல அதனால தான் கேட்டேன்.
1: சரி ஓகே. நான் ரொம்ப சூப்பரா இருக்கேன்க்கா, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன்ப்பா.
1: ஓகேக்கா, இன்னைக்கு என்ன கேம் விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படிங்கறத கேட்டிங்களா? உங்களோட வாழ்க்கையில சுவாரஸ்யமான ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா எந்த ஒரு உண்மை எந்த ஒரு பொய் சொல்லுவீங்க அப்படிங்கறத இப்ப கேக்கலாம்.

0: சுவாரஸ்யமான விஷயத்தை மட்டும்தான் சொல்லுமா இல்ல வேற ஏதாச்சும் கூட சொல்லலாமா?
1: வேற நகைச்சுவையா? என்னக்கா
0: பிடிச்சது பிடிக்காதது இந்த மாதிரி எல்லாம்?
1: அப்படி சொன்னா எங்களுக்கு உங்களை பத்தி தெரியாதுலக்கா. சுவாரஸ்யமா ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இது உண்மையிலே நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நாங்க யோசிச்சு சொல்லிருவோம்.
0: அப்படியா? சரி, இப்ப நீங்க சொன்னதுக்கு மட்டும் பதில் சொல்லல, ரெண்டு விஷயம் சொன்னீங்கல்ல.
1: சொல்லுங்கக்கா.
0: அது ரெண்டுமே பொய்யன்னு தான் நான் நினைக்கிறேன்.
1: ரெண்டுமே பொய்யா? எப்படிக்கா சொல்றீங்க?
0: ஆமா, நீங்க எக்ஸாமுக்கு மறந்துட்டேன் சொல்றீங்க, அதுவும் பொய் தான் எனக்கு தோணுது. கையில ஒரு பொருளை வச்சுட்டு தேடிட்டு இருக்கேன்னு
1: சொன்னீங்க.
0: ரெண்டுமே பொய் தான் எனக்கு தோணுது.
1: ஆனா இதுல ஒரு உண்மை இருக்குக்கா. என்ன அப்படின்னா, நான் ஒரு பொருளை கையில வச்சுக்கிட்டே வந்து சுத்தி முத்தி தேடி இருக்கேன்.
0: ஓ, அதுதான் நான் சொல்ல நினைச்சேன். இருந்தாலும் அப்படி செஞ்சிருக்க மாட்டீங்கன்ற ஒரு கெஸ்ஸிங்ல நான் ரெண்டும் பொய் சொல்லிட்டேன் நானு.
1: ஆனா நான் வந்து எக்ஸாமுக்கு போறதுக்குலாம் வந்து மறந்தது கிடையாது. ஆனா மத்தபடி கையில ஒரு பொருளை வச்சுக்கிட்டே மறந்து சுத்தி சுத்தி அலைஞ்சிருக்கேன். எங்கடா அந்த பொருள் வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி.
0: அது கொஞ்சம் வயசானாலே அந்த மாதிரி கூட செய்வாங்க அப்படின்ற ஒரு நினைச்சுதான் பண்ணா இருக்கீங்க. சரி, அந்த மாதிரி நடந்திருக்க வாய்ப்பு இல்ல அப்படின்ற மாதிரி நான் கெஸ்ஸிங்ல ரெண்டும் பொய் சொன்னேன்.
1: இட்ஸ் ஓகேக்கா, பரவாயில்ல. நீங்க வந்து கிட்டத்தட்ட கண்டுபிடிச்சிருக்கீங்க. உங்களுக்கு அந்த உங்களோட வாழ்க்கையில நடந்த சுவாரஸ்யமான விஷயம் என்ன கேட்க போறீங்க?
0: சுவாரஸ்யமான விஷயம் வந்து, நான் ஒரு வாட்டி பஸ்ல போக்குல என்னுடைய பர்ஸ் வந்து திருடிட்டாங்க. என்னுடைய பர்ஸ். அப்புறம் என்னென்ன பாத்தீங்கன்னாக்கா, எனக்கு வேலை செய்யறதுனாக்க ரொம்ப கடுப்பா இருக்கும், பிடிக்கவே பிடிக்காது.
1: பிடிக்கவே பிடிக்காதா? சரி ஓகே. இதுல வந்து பஸ்ல போகும்போது வந்து திருடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அதனால அது உண்மை அப்படின்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம நீங்க வந்து சூப்பரா வேலை செய்வீங்க அப்படின்னு நான்
0: நினைக்கிறேன்.
1: சரி, ரெண்டுமே கரெக்டாக்கா? சரி ஓகேக்கா. ஓகே ஓகேக்கா, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
0: எனக்கு வந்து மின்னலை படத்துல இருந்து வேற என்ன வேற என்ன வேண்டும் அந்த பாட்டு.
1: புது பாடல் கேளுங்கக்கா, இப்ப ரீசெண்டா வந்திருக்க பாடல்கள்.
0: ரீசெண்டாலே எனக்கு தெரியாதுப்பா, இதுவும் ஓரளவுக்கு 2000 பின்னாடி வந்த பாட்டு தானே இது கூட.
1: சரி ஓகேக்கா, ஓகே கண்டிப்பா கொடுக்கலாம். மின்னலை படத்துல இருந்து தானக்கா?
0: ஆமாப்பா.
1: ஓகேக்கா, ஓகே கண்டிப்பா கொடுத்துடலாம். ரொம்ப நன்றிக்கா.
0: நன்றிப்பா, நன்றி.
1: ஓகே, நம்ம வசந்தி அக்கா வந்து சூப்பரா அவங்களோட வாழ்க்கையில நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் கேட்டாங்க. இது மாதிரி நீங்களும் நம்ம நிகழ்ச்சியில கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா கால் பண்ணலாம். 709-449-9999 அப்படிங்கிற நம்பருக்கு. அடுத்ததா இந்த மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு அவங்களுக்கு வந்து உதவி தேவைப்பட்டாலுமே அதை கேட்டு செய்யறது தான் வந்து சரியான முறையா இருக்கும். அதை விட்டுட்டு அவங்களுக்கு தேவைப்படாமலே தானா உதவி செய்யறேன் அப்படின்னு அவங்களோட குறைகளை பெருசுப்படுத்துற மாதிரியான உணர்வுகளை கொடுக்க கூடாது. அடுத்ததா ஏதாவது ஒரு விளையாட்டோ ஏதாவது ஒரு நிகழ்ச்சிகளோ கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னா, ஒரு திருவிழாவா இருக்கட்டும், அப்புறம் வந்து ஏதாவது டீமா சேர்ந்து ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ண சொல்றாங்க அப்படின்னா, எல்லாத்துலயும் சமமான ரைட்ஸ் கொடுத்து அவங்களையும் சேர்த்து அந்த பொதுவான விஷயங்கள்ல கலந்துக்க வைக்கலாம். ஒருபோதும் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி தனிமையா இருக்கிற மாதிரியோ இல்ல அவங்க வந்து தனிப்பட்டு இருக்கிற மாதிரியோ அவங்களை மட்டும் தனியா காட்டுற மாதிரியான விஷயங்கள்ல வந்து ஈடுபடுத்த கூடாது அப்படிங்கறத சொல்லிட்டு, அடுத்ததா நம்ம நேயர் கேட்ட பாடல் அடுத்த பாடலா வரும். ஆனா அதுக்கு முன்னாடி இப்போ மயிலா அப்படிங்கிற படத்துல இருந்து சீன் ரோல்டன் அவங்களோட இசையில ரெண்டு பேர் சூப்பர் சிங்கர் அப்படின்னு சொல்லலாம், சத்யபிரகாஷ் அப்புறம் வந்து சின்மை அவங்க ரெண்டு பேரோட குரல்ல ஒரு பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இப்போ நேரம் சரியாக 6:37 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் தியஸ்ரீ. அப்புறம் வந்து இன்னைக்கு நம்ம ரீலா ரியலா கேமோட பாகம் 2 கேம் தான் விளையாண்டுட்டு இருக்கோம். அந்த கேம்ல கலந்துக்க ஆசைப்படக்கூடிய நேயர்கள் 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். கால் பண்ணி உங்களோட வாழ்க்கையில நடந்த ஒரு சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்த சொல்லிட்டு அது உண்மையா பொய்யா அப்படின்னு எங்களையுமே கண்டுபிடிக்க வைக்கலாம். இந்த கேம்ல கலந்துக்க ஆசைப்படக்கூடியவங்க கண்டிப்பா கால் பண்ணலாம் அப்படிங்கறத சொல்லிட்டு, அடுத்ததா லீவ் நாட்களை கம்பேர் பண்றப்போ ஸ்கூல் டேஸ்ல தான் வந்து குழந்தைங்க வந்து இந்த சுயமா செயல்படுறது அப்படிங்கிறது குறைவா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போலாம் வந்து ஒரு குழந்தைய ப்ராப்பரா A to Z வரைக்கும் என்னென்ன தேவையோ அதை செஞ்சு ஸ்கூலுக்கு அனுப்புறதே ஒரு பெரிய டாஸ்கா இருக்கு. ஆனா குழந்தைங்க அவங்களுக்கு தேவையான விஷயங்களை அவங்களே செய்யும் பொழுது பெற்றோர்களுக்கான வேலைகள் வந்து குறைகிறதை தாண்டி சுயமா பொறுப்புகளையுமே எடுத்துக்கணும் அப்படிங்கறத கத்துப்பாங்க. காலை நேரங்கள் அப்படின்னாலே ஒரு வீட்டில் வந்து குழந்தைங்க அப்படின்னு யாராச்சும் இருந்தாலே போதும், பேரண்ட்ஸ் வந்து பம்பர மாதிரி சுழண்டு தான் வந்து செயல்படணும். ஏன்னா அந்தளவுக்கு வேலைகள் இருக்கும் இல்லையா. எந்திரிச்சதும் அவங்களோட தினசரி உணவுக்கான ப்ரிப்பரேஷனில் தொடங்கி குழந்தைங்களை குளிக்க வச்சு ட்ரெஸ் மாற்றி விட்டு லஞ்ச் எடுத்து கொடுத்து கடைசியில் சாப்பிட வச்சு அனுப்புகிற வரைக்கும் இத்தனை வேலைகள் இருக்கும். இதில் குழந்தைங்க அவங்களே வந்து சாப்பாடை சமைக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை தவிர மற்ற வேலைகள் எல்லாமே அவங்க செய்யக்கூடிய வேலைகள் தான், செய்ய இயலக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனால் அதை செய்கிறாங்களா அப்படின்னு கேட்டா ஒரு சிலர் ஆர்வமோட செய்யறாங்க நம்ம அம்மாக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு, இன்னும் ஒரு சிலர் எப்பயுமே வந்து பேரண்ட்ஸ் கைகளை தான் எதிர்பார்த்து இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பா குழந்தைங்க அவங்களோட ஏஜுக்கு ஏத்த சின்ன சின்ன பொறுப்புகளை வந்து அவங்களுக்கு கொடுக்கறது மூலமா ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது தானாவே வளரும். ஸோ எப்பயுமே ஒருத்தரை எதிர்பார்த்து இருக்கணும் அப்படிங்கிற நிலையும் இருக்காது. அதே சமயம் காலையிலிருந்து பம்பரமா செயல்படுற அம்மாக்கு ஒரு சின்ன உதவி செஞ்சு அவங்களோட வேலையை வந்து குறைக்கலாம் அப்படின்னு குழந்தைங்க வந்து நினைச்சாலே போதும், அந்த வேலைகள் எல்லாமே வந்து கம்மி பண்ணிடலாம். இதில் இருக்கக்கூடிய முக்கியமான டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம் அப்படின்னா ஆண் குழந்தைங்களை வேலை செய்ய வைக்கிறது தான். ஏன்னா வந்து இப்போ பொதுவான விஷயமா பார்த்தோம் அப்படின்னாலே நிறைய வீடுகளில் வந்து பெரியவங்க இருக்காங்க, பாட்டிமார்களே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த ஆண் குழந்தைகள் அவங்களோட பேரன் பேத்திகள், அதாவது பேத்திகள் மேலே கூட அந்தளவுக்கு பாசம் இருக்காது, பேரனை வந்து அந்த மாதிரி வேலைகள்லாம் செய்ய விட மாட்டாங்க. உதாரணத்துக்கு அவங்கள சாப்பாடை அவங்களே எடுக்கிறது, அப்புறம் வந்து அவங்க பாக்ஸை அவங்களே கழுவுறது, இந்த மாதிரியான வேலைகள்லாம் கண்டிப்பாக செய்ய விட மாட்டாங்க. அது என்ன ஆம்பளை பிள்ளையை இந்த வேலையெல்லாம் செய்ய வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்மளுமே கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அப்படிலாம் இருக்கக்கூடாது, எல்லாருமே சமம் தான். எல்லாரும் அவங்கவுங்களோட வேலைகளை செஞ்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பேரண்ட்ஸ்க்கு முக்கியமாக அம்மாவுக்கு இருக்கக்கூடிய வேலைகள் வந்து படிப்படியாக குறையும். அதனால பாட்டிமார்களும் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு சப்போர்ட் பண்ணாமல் அவங்களோட வேலைகளை அவங்களே செய்ய வைக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு, அடுத்ததா நேயர்களுக்கான கேள்வி வந்து நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து ஒரு சூப்பரான ஒரு குக்கு, அதாவது நல்லா சூப்பரா வந்து சமைப்பேன் அப்படிங்கிறது என்னோட முதல் வாக்கியம். ரெண்டாவது வாக்கியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டேஜ்ல பேசும்பொழுது, அதாவது முக்கியமா ஒரு டிராமால பேசும்பொழுது அங்க வந்து டைலாக் கொடுத்துருந்துருப்பாங்கல்ல, அதை வந்து நான் மறந்துட்டேன். இந்த ரெண்டு வாக்கியங்கள்ல எது உண்மை எது பொய் அப்படிங்கிறத நீங்களும் கண்டுபிடிக்கணும்னு ஆசைப்பட்டா கண்டிப்பா கால் பண்ணலாம். 7094349999 அப்படிங்கிற நம்பருக்கு. அடுத்ததா வந்து இப்போ லோகேஷ் கனகராஜ் அவங்க வந்து ஒரு படம் ஒன்று நடிச்சிருக்காங்களே, அவங்க வந்து இயக்குனராக இருந்ததை தாண்டி இப்போ ஒரு படம் ஒன்று நடிச்சிருக்காங்க DC அப்படின்னு சொல்லிட்டு, அதுலேருந்து அனிருத் ரவிச்சந்திரன் அவங்களோட இசையில ஒரு பாடலுமே வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை FM 90.4.

0: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
1: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
0: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ்.
2: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

கதையோட விளையாடு. இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.

இப்போ நேரம் சரியாக 6:48 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் நித்திய ஸ்ரீ மட்டும்தான். அடுத்ததான் இன்னைக்கான கேம் வந்து ரொம்பவே சூப்பராக போச்சு. ரீலாரியலா கேம், நிறைய நேயர்களோட அவங்களோட வாழ்க்கையில் நடந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாமே நம்ம கேள்வியாகவும் வந்து கேட்டு அதுக்கான பதிலும் நம்ம கொடுத்தோம். நம்ம கேட்ட கேள்விக்கும் நேயர்கள் சூப்பரான பதில் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கடைசியாக ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தேன், ஏன் சார்பா, அதாவது நான் வந்து சூப்பராக சமைப்பேன் அப்படின்னு முதல் வாக்கியமும், ரெண்டாவது வந்து ஸ்டேஜில் வந்து ஒரு டைலாக் சொல்லும்பொழுது அந்த டைலாக் மறந்துட்டேன் அப்படின்னு ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டும் சொல்லியிருந்தேன். இது ரெண்டில் எது உண்மை எது பொய் அப்படின்னு நானே சரணடைஞ்சிட்டு வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நான் வந்து சூப்பராலாம் சமைக்க மாட்டேன். நான் வந்து முதல்ல சமைக்கிறதே வந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும். அதில் வந்து சும்மா நார்மலான விஷயங்கள் மட்டும்தான் வந்து சமைப்பேன் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஸ்டேஜில் பேசும்பொழுது டைலாகை மறந்துட்டேன். அதாவது ஸ்கூல் படிக்கும் பொழுது ஒரு ட்ராமா ஒன்று கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து இங்கிலீஷில் வந்து எல்லாமே இருந்ததுனால இடையில அந்த டைலாக் மறந்துட்டேன் அப்படிங்கிறத நானே ஒத்துக்கிட்டு இன்னைக்கான நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கும் வந்தாச்சு. அடுத்ததாக இன்னைக்கான வானிலை தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காற்றோட வேகம் 17 கிலோமீட்டர்லேருந்து 27 கிலோமீட்டர் வரை தென்மேற்கு அப்புறம் தெற்கு திசையிலிருந்து வீசும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு மழைக்கான வாய்ப்புமே இல்லை. இந்த ஒரு தகவல் ராமேஸ்வரத்துலேருந்து மண்டபம் வரை யார் யார் இருக்கீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அப்படிங்கிறதை சொல்லிட்டு, இன்னைக்கு வந்து மழை ஒரு சில இடங்களில் பெஞ்சிச்சு. அதாவது நம்ம பாமனில் வந்து கொஞ்சம் நேரம் பெஞ்சதாக வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது மதியான நேரங்களில் வந்து ஒரு சில இடங்களில் மட்டும் மழை பெஞ்சிச்சான். அது மட்டும் இல்லாமல் இப்போ பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா மண்டபம் பகுதியில் வந்து மழை பெஞ்சிச்சு. அப்புறம் ராமநாதபுரத்தில் அதிகமான மழை, அதாவது அடிச்சு ஊத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆனால் நம்ம ஊரில் அந்த அளவுக்கு எஃபெக்ட் தெரியாததுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது இன்னுமே சரியாக தெரில. கண்டிப்பாக இதுக்கப்புறம் மழை வந்தாலும் வாய்ப்பு இருக்குது, அது அந்த ஒரு விஷயத்தில் வந்து கவனமாக இருந்துக்கங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு, காற்றோட வேகமே அதிகரிச்சுக்கிட்டே தான் போகுது. அது தனுஷ்கோடி பகுதியில் மட்டும் கிடையாது, நம்ம ஊர்களையுமே காற்று அதிகமாக தான் வீசுது. அதனால அந்த ஒரு விஷயத்துலையும் கவனமாக இருந்துக்கங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு, கடைசியாக ஒரு தகவல் என்ன அப்படின்னா, இந்த வாரம் சனிக்கிழமை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்களும் நம்மளோட நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு அவங்களுமே வந்து சூப்பராக பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக கால் பண்ணலாம். 709-4-4-3-9-9-9 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி அவங்க வர்றதை உறுதி செஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு, அடுத்தடுத்து பாடல்களும் வந்துட்டுருக்கு. இன்றைக்கான நிகழ்ச்சியில் உங்கள்கிட்ட வந்து டாட்டா பை பை சொல்லி கிளம்புறது நான் நித்தி எஸ்ரீ. பாடல்களை கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: இன்னைக்கு எங்க டீச்சர் கடலை பத்தி நிறைய கேள்வி கேட்டாங்க. நீங்க கடலுக்கு தானே போறீங்க, உங்களுக்கு கடலை பத்தி எவ்வளவு தெரியும்னு செக் பண்ணவா?
1: போட்டிக்கு அப்பா ரெடி.
0: மன்னார் வளைகுடால எத்தனை தீவு இருக்கு?
1: 10-12.
2: நான் சொல்லவா? 21.
0: வாவ், அம்மா கரெக்டான ஆன்சர். இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் நடுவுல இருக்கிற கடல் பகுதிக்கு என்ன பேரு?
1: இங்க தொண்டையில இருக்கு, ஆனா வர மாட்டேங்குது.
2: இது நான் சொல்றேன், அது பேரு பாக் ஜலசந்தி.
0: சூப்பர்மா, அடுத்த கேள்வி கேட்கட்டா? கச்சா காத்து எந்த திசையில இருந்து எந்த திசையை நோக்கி அடிக்கும்?
1: ஐயோ, இத சொல்லலைன்னா நம்மள கம்மா இருக்காருமே நம்ப மாட்டாங்களே.
2: அது தெற்கு திசையில இருந்து வடக்கு திசை நோக்கி தான் அடிக்கும்.
1: என்னமா, கடற்கரை பக்கம் சும்மா கூட வந்ததில்ல. ஆனா கடலை பத்தி எனக்கு தெரிஞ்சதை விட உனக்கு நிறைய தெரியும் போல. கடலுக்கு எதுக்கும் போக ஆரம்பிச்சிட்டியா?
2: இல்லங்க, நம்ம கடலோசை எஃப்எம்ல சமுத்திரம் பழகு நிகழ்ச்சி கேக்குறேன்ல, அதுதான் காரணம்.
3: கடல் அளவு தகவல்கள் உங்கள் கையருகில். சமுத்திரம் பழகு, திங்கள் முதல் சனி வரை மாலை 7 முதல் 9 வரை. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 7 மணி. நாட்டுப்படகு உரிமையாளர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. நமது பகுதியில் உள்ள நாட்டுப்படகுகளை ஆய்வு செய்யும் வருடாந்திர ஆய்வு பணி நாளை நடைபெற இருப்பதால் மீனவர்கள் தங்கள் படகுகள் மற்றும் உரிய ஆவணங்களுடன் கடற்கரையில் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. மேலும் பதிவு செய்யப்பட்ட நாட்டுப்படகுகள் படகு எண்ணை தெளிவாக எழுதி, படகு பதிவு சான்றிதழ், காப்பீட்டு சான்றிதழ், ஆதார் நகல், தொலைபேசி எண் இவை அனைத்தையும் வைத்திருக்க வேண்டும் எனவும், பதிவு செய்யப்படாத படகாக இருப்பின் ஆதார் நகல், ஸ்மார்ட் கார்டு நகல் மற்றும் தொலைபேசி எண் வைத்திருக்க வேண்டும் எனவும் ராமேஸ்வரம் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பாக கேட்டுக் கொள்ளப்படுகிறது என்றும், சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 17 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 27 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும், இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும், சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும், கடலோசை எஃப்எம் சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில் சொல்கிறோம்.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. சமுத்திரம் பழகு நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் திபோன். எப்பயுமே பெரியவங்க வந்து அந்த காலத்தையும் இந்த காலத்தையும் ஒப்பிட்டு பேசுறது தான் அவங்களுடைய மிகச்சிறந்த பொழுதுபோக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த காலத்துல எல்லாம் நாங்க எப்படி இருந்தோம் தெரியுமா அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க பேசுவாங்க பேசுவாங்க, நம்மளுக்கே கதை கேட்கறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். அந்த நேரங்கள்ல எல்லாம் நாங்க எப்படி இருப்போம் தெரியுமா, அதே மாதிரி தெருக்கள்ல கூடி அமர்ந்து பேசுவோம், கழித்திருப்போம் அப்படின்னு நிறைய அவங்களுடைய வாழ்க்கை முறைய நம்ம கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த காலமும் இந்த காலமும் முற்றிலும் வேறுபட்ட ஒண்ணுதாங்க. அந்த காலத்துல நவீனம் அப்படின்றது அதிகமா இல்ல, ஆனா இந்த காலத்துல எல்லாமே நவீனமாயிடுச்சு. குறிப்பா மனிதர்களை இயந்திரமயமாக்கிக்கிட்டு இருக்குது இந்த நவீன காலம் அப்படின்னு சொல்லலாம். காரணம், மனிதர்கள் வந்து கஷ்டப்படணும் அப்படின்னு அவசியமே இல்லை. இந்த காலத்துல எல்லாமே ஈஸியா கிடைக்குது. மொபைல்ல எங்கேயோ இருக்கிற ஒரு ஆளுக்கு ஈஸியா ஒரு லெட்டரை டைப் பண்ணி அனுப்ப முடியுது. இல்லைனா வாழ்த்துக்களையும் சரி, இல்ல வரவேற்புகளையும் சரி, எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு இருக்கிற இடத்துல இருந்தே ஒருத்தருக்கு அனுப்ப முடியும். உதாரணத்துக்கு ஒருத்தர் அமெரிக்கால இருக்காருன்னு வச்சுக்கலாம், அவரை போய் நம்ம என்ன கல்யாணத்துக்கு அமெரிக்கால போயா கூப்பிட முடியும்? கண்டிப்பா முடியாது. அந்த நேரத்தில் என்ன பண்ணுவோம்னா, வாட்ஸ்அப்பில் மை ஃபேமிலின்னு ஒரு குரூப் ஓப்பன் பண்ணி குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்த்து விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரே ஒரு மெசேஜ், எல்லாரும் என்னுடைய மகள் கல்யாணத்துக்கு வந்துருங்க அப்படின்னு ஒரு மெசேஜ் போட்டால் போதும். இந்த நவீன காலம் இவ்வளவு ஈஸியாக நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் மாற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இன்னும் ஒரு சில விளைவுகளையும் கூட கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக அந்த காலங்களில் மீன் வருகை அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் கரையில் இருந்து கொஞ்சம் தூரம் போனாலே போதும், எங்களுக்கு அவ்வளோ மீன்கள் கிடைக்கும். ஆனால் இப்போலாம் நீங்கள் எங்கே போய் மீனை பிடிச்சிட்டு வரீங்க அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? அதே மாதிரி தான் முன்னாடி இருந்த மீன் இனங்கள் என்னென்ன இப்போவும் வருது, என்னென்ன மீன் இனங்கள் இப்போ வர்றதே இல்லை, இதை கண்ணில் பார்க்குறதே அரிதாக இருக்குப்பா அப்படின்ற மீன் இனங்கள்லாம் இருக்குதா அப்படின்றது தான் இன்னைக்கு நிகழ்ச்சி மூலமாக நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் பாடல்களுக்கு அப்புறமா. தொடர்ந்து இணைந்திருங்கள், இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: வாசிக்கிறீங்களா? வாசிங்க. ஓ, 1-2 கொடுக்கணுமா? சரி, 1-2-3-4. அது ஏன் வாசிக்கல? ரித்தம் என்னன்னு சொல்லணுமா? ஜும் கிச்சும் கிச்சும் கிச்சும் கிச்சும் கிச்சும் வாசிங்க. அப்படிதான்.

0: சூப்பரான ஹேர் கட் தானே, நம்மள சூப்பரா காட்டும். உங்க அழகுக்கு இனிமே நாங்க பொறுப்பு. பாம்பன்ல புதுசா திறந்தாச்சு சலூன் மாஃபியா. இன்னொரு முக்கியமான விஷயம், ஓபனிங் ஆஃபரா ஜூன் 10 தேதி வர ஹேர் கட்டிங்க்கு வெறும் 49 ரூபாய் தான். சலூன் மாஃபியா, சுலேகா காம்ப்ளெக்ஸ், சென்னை மொபைல்ஸ் அருகில், ரயில்வே ஃபீடர் ரோட், பாம்பன். முன்பதிவுக்கு கால் பண்ணுங்க 8438911353.
1: கார் வாங்குறது கனவு மாதிரி, அப்படிப்பட்ட கனவு நனவாகும் போது அது பெஸ்டா இருக்க வேண்டாமா? பெஸ்டான காஸ் வாங்க பெஸ்டான கம்பெனி தான் நம்ம ஆனமலைஸ் டொயோட்டா. டிரைவர் ஃப்ரெண்ட்லி கார்ஸ், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி கம்பெனி, பிராண்ட் நியூ மாடல்ஸ், பிரீத்தபிள் பிரைசஸ். உங்க ஆசைக்கும் கொடுக்கிற காசுக்கும் கொஞ்சமும் குறை இல்லாம பாத்துக்க வேண்டியது நம்ம ஆனமலைஸ் டொயோட்டாவின் பொறுப்பு. இது கார் வாங்குற இடம் மட்டும் இல்ல, உங்க கனவு கார்களை கேர் பண்ற இடம். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். தொடர்புக்கு 8012799000.
2: உண்மையா சொல்ல போனா வெயில் காலம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு, அதுக்குள்ள கரண்ட் பில் 7000 வந்திருக்கு. என் மனைவி ரொம்ப நாளா சோலார் பேனல் போட சொல்றா, அரசு மானியம் கூட தராங்களாம். நான் விசாரிச்ச எல்லாருக்குமே 0 பில் தான் வருது. இந்த தடவை கண்டிப்பா போட வேண்டியதுதான். மின்சாரம் இலவசமா கிடைக்கிறப்ப ஏன் வேணாம்னு சொல்லணும். நீங்களும் உடனே போடுங்க பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம். இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள்நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மளை வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னு,

0: அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம், அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ் ஃபேக் ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
2: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
2: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிரலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
0: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும் தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
0: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கறது உன்னோட விருப்பம். ஒண்ணு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
2: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
5: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4.
6: வணக்கம் ஐயா, உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க.
7: வணக்கம், என் பேர் பெஞ்சிலாஸ் காமராஜர், முதல் திருவிழந்து பேசுறேன்.
6: முன்னாடி நம்மளுக்கு வந்துட்டு இருந்த மீன்கள் என்னென்ன மீன்கள், இப்பவும் நிறைய மீன்கள்லாம் வருது அப்படின்ற மாதிரி என்னென்ன மீன்கள்லாம் இருக்குது. இப்போ வந்து அந்த மீனை கண்ணில் கூட பார்க்க முடியலப்பா, வர்றதே இல்லை அப்படின்னா என்னென்ன மீன்கள்?
7: முன்னாடி வந்து கழுதையே வந்து இந்த பெருங்கழுதுன்னு சொல்றது ஒரு கழுது இருக்கு, சாதி கழுதுன்னு சொல்லுவாங்க, கட்ட கழுதுன்னு சொல்ற கழுது இருக்கு, அதுவும் சாதி கழுது தான். ரெண்டாவது, மூணாவது சல்பா கழுது சொல்ற கழுது, மூணு இன்னொன்று ஊசி தேடு சொல்ற கழுது, அது இன்னொன்று திருக்க வர்றதில்லை, சிராமின்னு வர்றதில்லை, காலை சாம்ப காலைன்னு சொல்ற காலை வர்றதில்லை, காலை ஐட்டங்களே இப்போ குறைவாகுது, கலக்கு வாழை சொல்ற வாழையே இன்னமே இல்லை, மறுவா சேரி சேரி மீன் சொல்லி வரும், அது இல்லை, கூரல் வந்து நிறைய வரும், நம்ம பகுதியை கரப்புறம் விட்டாலே நிறைய வரும், கட்டா இல்லை, கட்டா பெரிய கட்டா நிறைய வரும், கருங்கணி பாறை இல்லை, நிறையா இப்படி நிறைய ஐட்டங்கள் இல்லாமல் போயிட்டு இருப்போம்.
6: இப்போ வந்து நம்ம இதுக்கெல்லாம் காரணமாக வந்து ஒரு தொழில் பெருக்கம் அப்படின்றத நம்ம சொல்லலாம். இப்போ இந்த தொழில் பெருக்கத்தையும் கட்டுப்படுத்தணும், அதே நேரத்தில் இந்த மீன்களும் வரணும் அப்படின்னா என்ன செய்யலாம்னு நினைக்கிறீங்க? ஒரு சின்ன ஐடியா மாதிரி இது பண்ணுனா ஒரு நம்ம பார்க்கலாம், இதை பண்ணி பார்க்கலாம், மீன்கள் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, இல்லை மீன்கள் இப்போ இருக்கிற மீன்களே பெருகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா நம்ம என்னெல்லாம் பண்ணலாம், முயற்சி செய்யலாம்னு நினைக்கிறீங்க?
7: இனிமேலாம் ஒன்றும் பண்ண முடியாது, தொழில் வந்து பெருத்து போச்சு, அந்த மீனெல்லாம் நம்ம பார்க்குறது தான் சாமானியம் கிடையாது. இந்த கழிஞ்ச கரவாட சீசனில் வந்து ஒரே ஒரு சாதி கழுது, இந்த பெருங்கழுதுன்னு சொல்கிற கழுது, அது அது சாதி கழுதுன்னு சொல்லுவோம், அந்த கழுது வந்து ஒரே ஒரு கழுது வந்துச்சு அன்னைக்கு, இந்த கரைக்காத்து நல்ல உரமாக காற்று காலங்களில் பாட காலங்களில் நல்லா டயத்தில் அது ஒன்றே ஒன்று வந்துச்சு. ஷீலா வந்து வருது, ஷீலா இல்லைன்னா இப்போ ஒன்றும் இல்லை. வடகடல் பகுதினாலும் சரி, தென்கடை பகுதினாலும் சரி, தென்கடை பகுதி ஒன்றா சூறை அது வழக்கமாக எப்போ படுற மாதிரியே படுது. ஆனால் அதோட குறைவு தான் அது. அந்த கேரைன்னு சொல்கிற மீன் படுது, ஏன்னா அது சீசனுக்கு தான் படும். இனிமே என்ன பெருக்கம்னா அப்படி பண்ணுறதுன்னா சாமானியம் இல்லை, தொழில் பறித்து போச்சு சொல்கிற புரியுதா. அந்த மீன் வர்றதுக்கு வாய்ப்புங்கிறது சாமானியம் கிடையாது. அந்த மீன் குறைவாகியே ஒரு 10-15 வருஷத்துக்கிட்ட ஆகிட்டு தென்கடல் பகுதியில் விட்டோம்னா கடையஞ்சலான்னு சொல்கிற சீலாவே டன் கணக்கில் கொண்டு வருவோம். அந்த மீன் நம்ம பகுதி இப்போ இல்லை, அருந்தலாக போயிட்டு வர்றதுக்கு இனிமேல் வாய்ப்பே கிடையாது. அதனால வந்து இந்த சீலா ஓலைங்கிலா படுறதுனால அது மட்டும் படுது. இந்த தெளிவு வாழைன்னு சொல்கிறது கரவாடை சீசன்களில் தெளிவு வாழை வரும், கும்பலா வரும். இப்போ கட்டவளை போகிறனால இந்த முரள் மாவுளா அது வருது. இனிமே அந்த மீன்லாம் வர்றதுதான் சாமானியம் கிடையாது.
6: ரொம்ப அருமையாகவே உங்களோட கருத்துக்களை சொன்னீங்க, ரொம்ப நன்றி அவங்களோட கருத்துக்களை சொன்னதுக்கு.
7: நன்றி, வணக்கம்.
8: பாடல்களை தொடர்ந்து பேசலாம், இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு
1: தம்பி. கொஞ்ச நாள்ல அண்ணனோட ரேஞ்சே மாற போகுது.
0: ஏன், வேலையில ப்ரமோஷன் எதுவும் கிடைச்சிருச்சா?
1: இல்ல இல்ல, புதுசா ஒரு இன்வெஸ்ட்மென்ட் ஆப் பார்த்தேன். அதுல இன்வெஸ்ட் பண்ணி அவங்க சொல்ற மாதிரி ட்ரேட் பண்ணா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம்.
0: என்னடா புதுசா ஏதோ சொல்ற, இதெல்லாம் சேஃபா இருக்குமா?
1: அதெல்லாம் சேஃபா தான் இருக்கும். உன்னோட ஃபேவரட் நடிகர் கூட இத பத்தி வீடியோ போட்டிருக்காரு. நானே அந்த தைரியத்துல தான் இதுல இன்வெஸ்ட் பண்றேன்.
0: அந்த வீடியோல அவர் பேசினாரு சரி, உண்மையிலேயே அவர் தான் பேசினாரா?
1: புரியலையே, என்ன சொல்ற?
0: அந்த வீடியோவை ஏஐ யூஸ் பண்ணி உருவாக்கி இருக்காங்க. இந்த மாதிரி பெரிய ஆளுக சொன்னாதான் நம்பி காசு போடுவாங்கன்னு இப்படி பண்றாங்க. இதெல்லாம் ஒரு ட்ரிக்கு.
1: அப்ப அவங்க ஏமாத்தினவங்க சொல்றியா?
0: நீ ஏமாந்துறாதேன்னு சொல்றேன். ஏதாவது புதுசா பண்ண போறேன்னா நீயே யோசிச்சு பண்ணு. இல்ல, இது ஏற்கனவே பண்ணவங்க கிட்ட கேட்டு விசாரிச்சு பண்ணு. அதை விட்டுட்டு யாரோ ஹீரோ சொன்னாங்க, பெரிய ஆளுக சொன்னாங்கன்னு நீயா போய் பெரிய வலையில சிக்கிக்காத.
2: ஏஐ உலகில் இணையத்தில் காணும் அனைத்தும் உண்மையல்ல என்பதை புரிந்து கொள்வோம், விழிப்புடன் செயல்படுவோம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: அடி கதை கேளு, கதை கேளு. கருவாயங்கதை கேளு.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலின் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: வணக்கம் ஐயா, உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க.
3: வணக்கம், பிரான்சிஸ்னர், ஒரு மீனவர் ஜெகநாதன் என்னுடைய பேர்.
2: முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பகுதியில் நிறைய மீன் வளம் இருந்துச்சு. இப்போ வந்து மீன் வளம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஒரு சில மீன்கள் முன்னாடியிலேருந்து இப்போ வரைக்கும் வரும், ஒரு சில மீன்கள் முன்னாடி அதிகமாக கிடச்ச மீன்கள் இப்போ வந்து வர்றதே இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி என்னென்ன மீன்கள்லாம் இருக்குது?
3: இப்போ மன்னார் வலையில இருந்தோம்னா தூண்டி கடையில் இப்போ முன்னால சுறா, டன்சுரா நிறைய வரும். இப்போ அதிலெல்லாம் ஒன்று கூட இப்போ பார்க்கவே முடியாது, அந்த இனம் அழிஞ்சே போச்சு. அப்புறம் கட்டிக்காலை, அது நிறைய வரும், அதெல்லாம் நல்ல ருசியாக இருக்கும். அது இப்போ வர்றதில்ல, ஒன்று ரெண்டு தான் வரும். அதாவது ஒரு காற்று, ஒரு நீரோட்டம், ஒரு கடலினுடைய அமைப்புக்கு வந்து முண்டகனி பாறை இப்போ கொஞ்சம் பரவாயில்லாமல் வந்துக்கிட்டு அது எப்போ வர்ற மாதிரி இப்போ வருது. அது ஒரு மாதம் ஒன்றரை மாதத்துக்கு தான் அது வரும், அப்புறம் நின்றோம். அப்புறம் நிறையா மீன் இனங்க இல்லாமல் போச்சு. குதிப்பு இல்லை இல்லை, இன்றைக்கி ஆட்டு ஒரு நாளையில ஒன்று ரெண்டு தான் வரும். சராசரி நிறையா வரும் இந்த மீன்கள், நான் வர்றதே இல்லை, நிறைய அழிஞ்சு தான் இருக்கு. பேச்சால அது நம்ம தென்கடலில் முன்னால் நிறையா வரும், அது இப்போ வர்றதே கிடையாது. வடகடல்லையும் நிறையா வரும். அது என்னமோ சொல்கிறாங்கன்னா நாகப்பட்டினம் ஏரியா, அந்த கோடியாக்கரை ஏரியாவில் சுருக்கு வலை வணக்கம் வச்சு பிடிச்சிடுறாங்கன்னு சொல்கிறாங்க. அங்கேயும் கேட்டால் அந்த பேச்சாலை இறங்குறதே இல்லை. தாவில் இருந்து, அதாவது வங்காள வீடுகள் இருந்து இறங்கி வரும், வந்து நம்ம பார்த்து சில சந்திக்கு வந்துடும். நிறையா வரும், இப்போ ஒன்றுமே வர மாட்டேன். பேச்சாலை வந்துச்சுன்னா அது போட்டுக்காரவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும்.
2: இப்போ வந்து முன்னாடி இருந்த மீன் இனங்களை நம்ம மறுபடியும் பார்க்கணும் அப்படின்னா என்ன செய்யலாம்? இதை செஞ்சு ஒரு முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி என்ன செய்யலாம்னு நினைக்கிறீங்க?
3: வெளிநாடு மாதிரி நமக்கு கற்றுக் கொடுத்த நார்வே நாடு கூட இந்த இது வச்சுருந்தா மீன் இனம் அழியும் அப்படின்னு சொல்லி தடை பண்ணிட்டாங்க. அவங்க தான் நம்ம இந்தியாவுக்கு கற்றுக் கொடுத்தது. முதல்ல தமிழ்நாட்டில் தான், தமிழ்நாட்டிலையும் கேரளாவிலையும் தான் கற்றுக் கொடுத்தாங்க. அதே மாதிரியே நம்ம அதை தடை பண்ணாமல், இப்போ சவுதி இந்த இங்கிட்டலாம் இருக்குது, ஆறு மாதத்துக்கு 6 மாதம் இழுக்கக்கூடாது, அப்புறம் இழுத்துக்கிடலாம். அது இந்த 3 நாள் 4 நாள்லாம் போகிறாங்களோ, 2 நாள் 3 நாள் போகிறாங்களோ, ஒரு நாளுக்கு ஒரு நாள் சின்ன தொழிலாளிகள் பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு அதே மாதிரியாக வச்சுக்கிட்டு 6 மாதத்துக்கு அதை இழுக்காமல் தடவணும்.
2: அதுக்கு பதிலாக வேறு என்ன பண்ணணும்?
3: அதுக்கு பதிலாக வலை விட்டு தான் மீன் பிடிக்கணும். வலை எத்தனையோ வலை இருக்குது, அது சாப்பிட்டுக்கிடலாம். ஆனால் வருமானம் அதிகம் பார்க்க முடியாது, நம்ம சாப்பாட்டை கடத்தலாம். 6 மாதம் இழுக்காமல் இருந்தோம்னா மீன் வலை நல்லா பெறுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தமிழ்நாடு முழுதும் கொண்டு வரும், ஒரு ஏரியாவில் கொண்டு வந்துட்டு ஒரு ஏரியாவில் கொண்டு வராமல் இருக்கக்கூடாது.
2: இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி வலைகளை நம்ம வந்து கொண்டு வரலாம், அப்படி கொண்டு வந்தால் வந்து எவ்வளோ தூரத்துக்கு சாத்தியப்படும் நினைக்கிறீங்க? விசைப்படகுகள் அதை கொண்டு வர முடியுமா?
3: வலையா, விசைப்படகு இல்லையா? இப்போ தொழில் பார்க்குறாங்கள, 8 நாள் 10 நாள் வலை விட்டு தானே மீன் பிடிக்கிறாங்க.
2: அது ஆழ்கடல் தொழில்,
3: ஆழ்கடல் தொழில். இந்த மோடி திட்டத்தில் கொண்டு வந்தாங்க, சக்ஸஸ் ஆகலை. நம்ம ஊருக்காரங்களுக்கு 2-3 பேருக்கு வந்துச்சுல, அது சக்ஸஸ் ஆகலை. அது இந்த தரவுகளுக்கு காரணம் தான் கிடையாவே
2: கட்ட. இப்போ அது வந்து நம்மளோட ஏரியாவில் ஏன் வந்து இப்போ தூத்துக்குடியில் வந்து அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக அதை ரன் பண்ணுறாங்க, கன்னியாகுமரியில் இருக்குது, நரிப்பையூர் நம்மளோட ராமநாதபுரத்திலேயே நரிப்பூர் பகுதி, மூக்கூர் பகுதிகளெல்லாம் நிறைய பேர் வந்து அந்த ஆழ்கடல் தொழில் வந்து செய்கிறாங்க. ஆனால் அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது, ஏன் நம்மளோட ராமேஸ்வரத்தில் வந்து அது சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை?
3: ராமேஸ்வரத்து இல்லையா, ராமேஸ்வரம் ஆழம் குறைவு தானே. பாக்ஸ் எல்லாம் செஞ்சு வந்து ஆழம் குறைவு, மீன் ருசியாக இருக்கும். காரணம் என்னென்னா சூரிய ஒளி தரையில் படணும், 8 மீட்டர் வர சூரிய ஒளி கடலுக்குள்ளே தரையில் படும். அப்படி படுற இடம் இந்த இடம் பாக்ஸ் எல்லாம் செஞ்சு, ஏன்னா அதனால் மீன் நல்லா ருசியாக இருக்கும். ரொம்ப ருசியாக இருக்கல, தெற்க உள்ள மீனை விட வடக்கு உள்ள மீனை சாப்பிட்டோம்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் கோடியாக்கரையிலேருந்து இங்கிட்டு குடி, அது அந்த அளவுக்கு மீன் கிடைக்காது, அதிகமாக கிடைக்காது. இழுவதானே பொடி மீன்கள் தான் கிடைக்கும், அவங்க பெரிய பெரிய மீன். ஆனால் வங்காள விரிகிடாவில் இங்கேருந்து போகிறாங்க, இப்போ தொழில் பார்க்குறாங்க, தூண்டி ஓடுறாங்க, தாவுக்குள்ளே போய் போடுறாங்கல்ல. நம்ம பார்க்கல தான் கடந்து 8 நாள் தங்கல் பார்த்து வராங்க, நல்ல தொழில் வந்துட்டு தானே இருக்கு.
2: தூண்டி மாதிரி அப்ப நம்ம விசைப்படகுலாம் அறிமுகப்படுத்தலாம்னு நினைக்கிறீங்களா?
3: விசைப்படகுலாம் அப்படி பண்ண முடியாதுல்ல, அதனுடைய சேஃப்டி வேறையா இருக்கு, இதனுடைய சேஃப்டி வேறையா இருக்கும்.
2: இல்ல அவங்க இப்ப வந்து பாக்குறது பார்த்தோம்னா தூண்டில் தொழில் தான் அவங்க மேக்சிமம். நீங்க சொல்ற 8 நாள் 7 நாள் பாக்குறது அந்த மாதிரிதான் இருக்கு. அப்ப அதை வந்து விசைப்படகுல நம்ம கொண்டு வர முடியுமா? அதுக்கு வந்து சாத்தியம்னா இருக்கா?
3: விசைப்படகுல கொண்டு வர முடியாது, அதனுடைய மெத்தேடு வேற, இதனுடைய மெத்தேடு வேற, எல்லாத்தையும் அப்புறம் பிரிக்கணும். இதை அப்படியே வச்சுக்கிட்டு அதே மாதிரி உள்ள தொழிலை பார்க்கலாம். போட்டு வச்சு வலை போட்டுக்கு அது ஒரு இது தூண்டி போடுறதுக்கு அதுக்கு வேற அந்த இது பண்ணணும். இது அப்படி இல்லை, கேன்ட்ரி இருக்கும், கேலஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும், எல்லாத்தையும் பிரிக்கணும்ல. வீலஸ் இருக்கும், அது வீலஸ் கூட இல்லையே, முன்பகுதி இன்ஜினுக்கு முன்பகுதியில், அதாவது அணியம் சொல்கிறோம்ல, அந்த ஏரியாவில் நிறையா இடம், அது எப்படியும் ஒரு 15 மீட்டர் 15 மீட்டர் இடவெளி நல்லா இருக்கும், நல்லா நின்று தூட்டி போடக்கொள்ள நல்லா சௌகரியமாக இருக்கும்.
2: அந்த அதுக்கேற்ற மாதிரியான அமைப்பு விசைப்படகுல இருக்க வாய்ப்பு
3: இல்லை,
2: அதனால நம்ம அதை வந்து
3: இது வந்து அட்டி பகுதி தான் இதாக இருக்கும். மடி வாங்குறது பண்ணுறது வீஞ்சி அது வேற மத்தேடு, இது வேற மத்தேடு,
2: அதுக்கேற்ற மாதிரி செட்டிங்கும் நம்மளால இதில் கொண்டு வர முடியாது,
3: செலவு அதிகமாக, அப்படி செலவழிச்சு பார்க்க மாட்டாங்க.
2: ரொம்ப நன்றி அவங்களோட கருத்துக்களை சொன்னதுக்கு.
3: வேட்டி வென்றதுக்கு கடலோசை எப்பமுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சு கொள்கிறேன்.
2: முன்னாடி இருந்த மீனினங்கள் எது எது இப்போ வரதே இல்லை அப்படின்றது தான் கேள்வியாக கேட்டிருக்கோம். பாடல்களை தொடர்ந்தும் பேசலாம், இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4. சமுத்திரம் பழகு நிகழ்ச்சிக்காக நான் திபோன்.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 8:00. நாட்டுப்படகு உரிமையாளர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. நமது பகுதியில் உள்ள நாட்டுப்படகுகளை ஆய்வு செய்யும் வருடாந்திர ஆய்வுப் பணி நாளை நடைபெற இருப்பதால் மீனவர்கள் தங்கள் படகுகள் மற்றும் உரிய ஆவணங்களுடன் கடற்கரையில் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. மேலும் பதிவு செய்யப்பட்ட நாட்டுப்படகுகள் படகு எண்ணை தெளிவாக எழுதி, படகு பதிவு சான்றிதழ், காப்பீட்டு சான்றிதழ், ஆதார் நகல், தொலைபேசி எண் இவை அனைத்தையும் வைத்திருக்க வேண்டும் எனவும், பதிவு செய்யப்படாத படகாக இருப்பின் ஆதார் நகல், ஸ்மார்ட் கார்டு நகல் மற்றும் தொலைபேசி எண் வைத்திருக்க வேண்டும் எனவும் ராமேஸ்வரம் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பாக கேட்டுக் கொள்ளப்படுகிறது என்றும், சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 17 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 27 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும், இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும், சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4.
2: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4. சமுத்திரம் பழகு நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் திபோன். ஒரு 60-70 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம பகுதியில இருந்த வளம், அதாவது கடல் வளம், எவ்வளவு அதிகமா இருந்துச்சு தெரியுமா? ஒரு சின்ன உதாரணம் மட்டும் அதுக்கு சொல்றேன். இப்ப நம்ம எல்லாருமே வச்சிருக்கிறது விசைப்படகுகளும் நாட்டுப்படகுகளும். இதுல பாத்தீங்கன்னா ரொம்ப தூரம் போய் தான் நம்ம கடலுக்கு அப்பால் போய் தான் நம்ம மீன் பிடிச்சிட்டு வரோம். ஆனா முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா கரையை ஒட்டுன பகுதிகளிலேயே பெரிய பெரிய மீன்களை அவங்க பிடிப்பாங்கன்னா. அதே மாதிரி நம்மளுடைய பெரியவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய அனுபவம் எவ்வளவு தூரத்துக்கு அதிகமா இருந்துச்சுன்னா, ஒரு மீனினம் கூட்டமா வரும்பொழுது அந்த கூட்டமா வர்ற மீனினத்தை காற்றுல வரக்கூடிய வாசனை வச்சே கண்டுபிடிச்சிருவாங்களாம். அந்த அளவுக்கு அனுபவசாலிகளும் இருந்தாங்க. அதே நேரத்துல கடல் வளமும் அதிகமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. காலங்கள் மாறிக்கிட்டே இருந்துச்சு, நவீனம் அதிகமாச்சு, தொழில் பெருக்கமும் ஆச்சு, மக்கள் தொகையும் அதிகமாச்சு, கடல் உணவுகளுடைய தேவை அதிகமாகிக்கிட்டே இருந்துச்சு. அப்போ நம்ம அதிகமான மீன்களை கடல்ல இருந்து பிடிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டோம். அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா பல மீனினங்கள், முன்னாடி வந்த மீனினங்கள் இப்போ இல்லாமலே போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, நம்மளுடைய நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஒரு வார்த்தையை பயன்படுத்திக்கிட்டே இருப்போம். என்ன வார்த்தை அப்படின்னா, நீடித்த நிலையான கடல் வளம் அப்படின்ற வார்த்தை. இந்த நீடித்த நிலையான கடல் வளத்துக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்றதான் இன்னைக்கு நிகழ்ச்சி மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பாடல்களுக்கு அப்புறமா தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: கார் வாங்குறது கனவு மாதிரி. அப்படிப்பட்ட கனவு நனவாகும் போது அது பெஸ்டா இருக்க வேண்டாமா? பெஸ்டான கார்ஸ் வாங்க பெஸ்டான கம்பெனி தான் நம்ம ஆனமலைஸ் டொயோட்டா. டிரைவர் ஃப்ரெண்ட்லி கார்ஸ், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி கம்பெனி, பிராண்ட் நியூ மாடல்ஸ், பிரீத்தபிள் பிரைசஸ். உங்க ஆசைக்கும் கொடுக்கிற காசுக்கும் கொஞ்சமும் குறை இல்லாம பாத்துக்க வேண்டியது நம்ம ஆனமலைஸ் டொயோட்டாவின் பொறுப்பு. இது கார் வாங்குற இடம் மட்டும் இல்ல, உங்க கனவு கார்களை கேர் பண்ற இடம். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். தொடர்புக்கு 8012799000.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4 எங்கேயாவது டூர் போகலாம்னு பிளான் போட்டாலே நிறைய பேருக்கு போகணும்னு நினைக்கிற இடம்னு பார்த்தோம்னா அது ஊட்டி கொடைக்கானல் மாதிரியான மலை பிரதேசங்கள் தான். ஆனா ஏன் இந்த மலை பிரதேசங்கள்ல மட்டும் குளிருது அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? சரி, நாம அதை பத்தி தெரிஞ்சுக்குவோமா? சின்ன வயசுல நிறைய பேர் யோசிச்சிருக்கலாம், என்னடா மலை ஏற ஏற சூரியனுக்கு கிட்ட தான் போறோம், ஆனா சுடதான செய்யணும், ஏன் குளிருது அப்படின்னு. அதுக்கான காரணம்னு பார்த்தோம்னா நிறைய இருக்குது. அதுல ஒரு முக்கிய காரணம் அதுதான்.

0: அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: இயற்கை என்பது நாம் பெற்றுள்ள வரம் அல்ல, அடுத்த சந்ததியிடம் நாம் வாங்கியுள்ள கடன். கேட்டுட்டு இருக்கீங்க கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சிக்காக. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் திபோன். நீடித்த நிலையான கடல் வளம் அப்படின்றது என்னதுன்னா, நீடித்த நிலையான இதுலேயே அதுக்கான ஆன்சர் இருக்குது. என்ன அப்படின்னா, அடுத்த சந்ததிக்காக நம்மளுடைய கடலை பாதுகாத்து வச்சிருக்கிறது தான் அந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய சூட்சுமம். இந்த நீடித்த நிலையான கடல் வளத்தை நம்ம கொண்டு வரணும்னா, முதல்ல கடல்ல இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் அமைப்புகளை பாதுகாக்கணும், வளங்களை நிலையா பயன்படுத்தணும், குறிப்பா கடல் வாழ் உயிரினங்களை பாதுகாக்கிறது. இது மட்டும் இல்லாம மீன் வளத்தை பாதுகாப்பா வச்சிருக்கிறது. இந்த மாதிரி நிறைய கோட்பாடுகளை இந்த நீடித்த நிலையான கடல் வளம் கொண்டிருக்கு. அதுல முதல்ல இருக்கக்கூடிய மீன் வளத்தை நிலைநிறுத்தம் செய்யறது. அதற்கான அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மீன் இனங்கள் அதிகமாக அழியாம பாதுகாக்கணும் அப்படின்றது. அதுக்கப்புறமா மீன்கள் பிடிக்கப்படுற அளவை கட்டுப்படுத்துறது, அதிக மீன்களை நம்ம பிடிக்காமல் தவிர்க்கிறது. அதே போல மீன் இனப்பெருக்க இடங்கள் இருக்குது இல்லையா, அந்த மீன் இனப்பெருக்க இடங்களை பாதுகாக்கிறது. இதுதான் இந்த மீன் வளத்தை நிலைநிறுத்துதல் அப்படின்றதுக்கு கீழே வரும். அடுத்ததா பாத்தீங்கன்னா, கடல் வாழ் உயிரினங்களை பாதுகாக்கிறது. கடல் வாழ் உயிரினங்கள்ல மீனும் தான் இருக்குது. அதே போல கடல் வாழ் உயிரினங்கள்ல அதோடைய வாழ்விடங்களை பாதுகாக்கிறது தான் நம்மளுடைய முக்கியமான கொள்கையா இருக்கணும். அதுக்கப்புறமா கடல்சார் சரணாலயங்கள் அதிகமா உருவாக்குறது, பவளப்பாறைகளை பாதுகாக்கிறது, கடல் வாழ் உயிரினங்களுடைய இறப்ப அதிகமா நடக்காம இருக்கிறதுக்கான நடவடிக்கைகளை எடுக்கிறது, இதுதான் கடல் வளத்தை பாதுகாக்கிறதுக்கான ஒரு சில வழிமுறைகள். இன்னும் நிறைய வழிமுறைகளும் கூட இருக்குது. அது என்னென்ன அப்படின்றத நான் சொல்றேன் பாட்டுக்கு அப்புறமா. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நேயர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழக நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் திபோன். அடுத்ததாக கடல் மாசுபாடு. இந்த கடல் மாசுபாடு பாத்தீங்கன்னா நிறைய விதங்கள்ல நடக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். முதல்ல பிளாஸ்டிக் கழிவுகள், அடுத்ததா ரசாயனங்களும் பிற கழிவுகளும் கடல்ல கலக்காம பாதுகாக்கிறது. கடல் நீர்ல கலக்காத வண்ணம் தொழிற்சாலைகள்ல கழிவு நீர் சுத்திகரிப்பு நிலையங்களை அமைக்கிறது. தொழிற்சாலைகளிலிருந்து கடல்ல கலக்கக்கூடிய கழிவுகளை கலக்காமல் தடுக்கிறது. இது மட்டும் இல்லாம நிலையான கடல்சார் சுற்றுலாக்களை உருவாக்குறது, அதாவது சுற்றுலாக்களை நல்ல முறையில ஊக்குவிச்சு அதே நேரத்துல சுற்றுலாத்துறை மூலமா பிளாஸ்டிக் கழிவுகள் கடல்ல கலக்காம பாதுகாக்கிறது. அதே போல நீர் விளையாட்டுகளை கவனமா பயன்படுத்துறது, அதே போல உள்ளூர் கலாச்சாரத்துக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாத வண்ணம் இந்த கடல்சார் சுற்றுலாக்களை அமைக்கிறது. இதுவும் கூட நீடித்த நிலையான கடல் வளத்துக்கு ஒரு முக்கியமான பங்கு தருது. அதே போல அரசாங்கங்களும் தனியார் அமைப்புகளும் சேர்ந்து இந்த நிலையான கடல் வளங்களுக்காக முதலீடுகளையும் திட்டங்களையும் வகுக்கிறது தான் இதோடைய முக்கியமான பங்கு அப்படின்னு சொல்றாங்க. இதே போன்று பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 14 இலக்குகளை நம்மளுடைய ஐநா சபை இந்த கடல் சார் வளங்களை பாதுகாக்கிறதுக்காகவே உருவாக்கியிருக்காங்க. சரி, நம்ம பகுதிகளில் இருந்து இப்போ பார்க்கவே முடியாத, அதே நேரத்தில் எப்பயாவது அரிதாக பார்க்கக்கூடிய ஒரு மீன் இனத்தை பற்றி தான் அடுத்ததாக சொல்ல போகிறேன் பாடல்களுக்கு அப்புறமா. தொடர்ந்து இணைந்திருங்கள், இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடல கிளம்புமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணலாம் சாமாட்டி.
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பைய கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
3: ஆ சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம்.
0: எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க, மளிகை சாமானே காணோம். எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு? ஆ இந்தா இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா எதுக்குனே?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏனே இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா? கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வரம் தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் மத்தை போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ? கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
0: அட அதை வேற நினைச்சாலே அடிவயிறு கலங்குது ரமேஷ். இப்பவே வலையில பாதி பிளாஸ்டிக் தான் வருது. கடல் மதா மேல ஆணையா சொல்றேன், இனிமே கடல்ல நான் பிளாஸ்டிக்க போடவே மாட்டேன். கேட்டுக்க.
2: அண்ணே நீ மாசுனே.
4: வாரி வழங்கும் கடல் தாய்க்கு வாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
6: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள் கடல் ஓசை FM 90.4.
7: சீசனுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய இந்த மீனோடைய அறிவியல் பெயர் லாக்டேரியஸ். கடல் ஓசை FM 90.4 சமுத்திரம் பழக நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் திபோன். லாக்டேரியஸ் அப்படின்னா குதிப்பு மீன் இருக்குது இல்லையா, இந்த குதிப்பு மீனோட பேர் தான் லாக்டேரியஸ் அப்படின்னு சொல்வாங்க. இந்த லாக்டேரியஸ் அப்படின்ற பேர்ல ஒரு காளான் இனமும் கூட இருக்குது. கிட்டத்தட்ட அந்த லாக்டேரியஸ் காளான் இனத்திலையும் லாக்டேரியஸ் மீனான குதிப்பு இனத்திலையும் இருக்கக்கூடிய சத்துக்கள் ஒரே மாதிரி இருக்குமா? இந்த குதிப்பு மீன்கள்ல இருக்கக்கூடிய புரதம் இது பாத்தீங்கன்னா திசுக்களை உருவாக்கக்கூடியது, அதே போல திசுக்களை சரி செய்யறதுக்கும் கட்டமைக்கிறதுக்கும் உதவி செய்யுது. அதே போல மூளை ஆரோக்கியத்துக்கும் இதய ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. மூளை செயல்பாட்டை அதிகரிக்கிறதுக்காக இந்த குதிப்பு மீன்களை பயன்படுத்துறாங்க. அதே போல ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இதுல ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இது மூளை செயல்பாட்டுக்கும் மூளையில இருக்கக்கூடிய வீக்கங்களை சரி செய்யறதுக்கும் உதவி செய்யுது. அதே போல இதுல இருக்கக்கூடிய சத்துக்களின் பொருட்டு தான் பாத்தீங்கன்னா நம்மளுடைய பகுதிகளில் இதோடைய விலையும் அதிகம். அதே நேரத்துல இது அதிகமாக ஏற்றுமதி ஆகக்கூடிய ஒரு மீனாகவும் இருக்குது. அதனால குதிப்பு மீன் நம்மளுடைய பகுதிகளில் அதிகமாக கிடைக்காது. என்னைக்காவது ஒரு நாள், அதே போல சீசனுக்கு மட்டுமே 2 கூடை 3 கூடை இந்த மாதிரி கிடைக்கும். அந்த நேரங்களில் கண்டிப்பாக தவறாமல் வாங்கி சாப்பிடுங்க, நிறைய பயன்கள் இருக்குது. இயற்கை வளம் அப்படின்றது முன்னாடியே சொன்னது மாதிரி நம்மளுக்கு கிடைச்ச வரம் கிடையாது, நம்ம அடுத்த தலைமுறைக்கிட்ட வாங்கியிருக்கக்கூடிய கடன். அதனால அதை பாதுகாப்பாக உங்களுக்கு எந்த அளவுக்கு கிடைச்சதோ அதே அளவுக்கு அடுத்த தலைமுறைக்கும் கிடைக்கிறதுக்கு நீங்கள் உறுதி செய்யணும் அப்படின்றத சொல்லிட்டு இன்னைக்கான சமுத்திரம் பழக நிகழ்ச்சியை நான் நிறைவு பண்ணிக்கிறேன். இதே மாதிரி அருமையான கருத்துக்களோட உங்களை வந்து சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் திபோன். தொடர்ந்து இணைந்திருங்கள், இது கடல் ஓசை FM 90.4.

வணக்கம் நேயர்களே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 நிகழ்ச்சிகளை நீங்க எப்பெல்லாம் கேப்பீங்க, எதுல கேக்குறீங்க, வானொலி பெட்டி மூலமாவா இல்ல இணையதளம் மூலமாவா? கருத்துக்களை கடல் ஓசை எஃப்எம் 90.4 வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்புங்க. கடல் ஓசையின் வானொலி சேவைய மேம்படுத்த உதவுங்க. கருத்துக்களை அனுப்ப வேண்டிய எண் 709-4-3-9-9-9. ஆப் மூலமா கேக்குறீங்கன்னா ஃபீட்பேக் பகுதியில உங்க கருத்துக்களை சொல்லுங்க. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 9:00. நாட்டுப்படகு உரிமையாளர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. நமது பகுதியில் உள்ள நாட்டுப்படகுகளை ஆய்வு செய்யும் வருடாந்திர ஆய்வுப் பணி நாளை நடைபெற இருப்பதால் மீனவர்கள் தங்கள் படகுகள் மற்றும் உரிய ஆவணங்களுடன் கடற்கரையில் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. மேலும் பதிவு செய்யப்பட்ட நாட்டுப்படகுகள் படகு எண்ணை தெளிவாக எழுதி, படகு பதிவு சான்றிதழ், காப்பீட்டு சான்றிதழ், ஆதார் நகல், தொலைபேசி எண் இவை அனைத்தையும் வைத்திருக்க வேண்டும் எனவும், பதிவு செய்யப்படாத படகாக இருப்பின் ஆதார் நகல், ஸ்மார்ட் கார்டு நகல் மற்றும் தொலைபேசி எண் வைத்திருக்க வேண்டும் எனவும் ராமேஸ்வரம் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பாக கேட்டுக் கொள்ளப்படுகிறது. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 17 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 27 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும், இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: அலை பாயுதே,
4: அலை பாயுதே,
3: நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: அன்பான உள்ளங்களே, கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியில அலை பாயுதே நிகழ்ச்சி கேட்கறதுக்காக இணைஞ்சிருக்கீங்க. அடுத்த 1 மணி நேரம் நம்ம கேட்க இருக்கிற கதை பேரு கல்பனா ராஜகோபால் எழுதின ஒரு ஆணின் மௌனம். நிகழ்ச்சிக்காக நான் சுல்தானா. முகுந்தன் அவரோட கைகளால முகத்தை இறுக்கமா மூடிட்டு உட்கார்ந்திருந்தார். அவரை பார்க்கும் போதே ஏதோ ஒரு மனசங்கடம் அவருக்கு இருக்கிறது தெள்ள தெளிவா தெரிஞ்சு போச்சு. அவரை யார் பார்த்தாலும் அவர் மனசங்கடத்தோட இருக்கிறத அப்பட்டமா கண்டுபிடிச்சிட முடியும். தன் ஃப்ரெண்டு சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கிறத பார்த்ததும் அருண் அவர்கிட்ட வந்து, முகுந்த முகுந்த, என்னடா உனக்கு ஏன் ஒரு மாதிரி உட்கார்ந்துருக்க? ஒண்ணுல்ல அருண், நீ விடு. என்னடா விளையாடுறியா? அவசரமா முக்கியமான விஷயம் பேசணும், உடனே வான்னு சொல்லிட்டு இப்ப இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்கார்ந்துருக்க? ஒண்ணுமே இல்லைன்னு வேற சொல்ற, என்ன அர்த்தம்? நான் இதை எப்படி எடுத்துக்க அப்படின்னு அருண் சொல்லும் போது முகுந்தன் அவர் ஃப்ரெண்ட கலங்கி போன கண்களோட பார்த்தார். ஏ என்னடா, ஏன் இப்படி அழுதுருக்க? என்னாச்சுனுக்கு என்கிட்ட சொல்லக்கூடாதா? அருண், இங்க பேச வேணாம், வெளியே போய் பேசலாமா? பக்கத்துல ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தன் ஃப்ரெண்ட கைய பிடிச்சு மெல்ல நடத்தியே கூட்டிட்டு போனார். அருணும் முகுந்தனும் இருக்கிறது ஊட்டி பக்கத்துல. அது ஒரு அழகான மலை கிராமம். வெளியில மெதுவான பனித்துளிகள் அழகா விழுந்துட்டு இருந்துச்சு. ஊட்டியோட குளிர் அந்த ராத்திரியவே சோகமா மாத்திருந்துச்சு. பின்ன முகுந்தன் இப்படி சோகமா இருக்கும்போது அருண்க்கு தன் ஃப்ரெண்ட நினைச்சே ரொம்ப கவலையா இருந்துச்சு. ஒரு வழியா அவங்க கெஸ்ட் ஹவுஸ்க்கும் போயிட்டாங்க. அங்க போய் உட்கார்ந்ததும் அருண, அப்பர்ணா டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்கா. என்னடா முகுந்தா சொல்ற, ஏன் உங்க ரெண்டு பேருக்கு அப்படி என்ன பிரச்சனை அப்படின்னு அருண் அவர் ஃப்ரெண்ட பார்த்து கேக்கும் போது அப்பவும் முகுந்தன் கண்ணு கலங்கி அழுக ஆரம்பிச்சிட்டார். முகுந்தனும் அப்பர்ணாவும் ஸ்கூல் படிச்ச காலத்துல இருந்தே காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க. அப்பர்ணா சின்ன வயசுலயே அவங்க அம்மாவை இழந்ததுனால பாட்டியோட வளர்ப்புலதான் வளர்ந்தாங்க. முகுந்தோட பெத்தவங்க சாதாரண வாழ்க்கை வாழ்ந்தாலும் அவரை அளவெல்லாம் அன்போட வளர்த்தாங்க. அருணும் முகுந்தனும் எல்கேஜில இருந்து நெருங்கின நண்பர்கள். ரெண்டு பேரும் சென்னையில இருக்கிற ஒரு பெரிய ஐடி கம்பெனில நல்ல பதவியில நல்ல சம்பளத்திலயும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. வேலை பிஸின்னு பரபரப்பா அவங்க ரெண்டு பேரும் இருந்தாலும் குடும்ப வாழ்க்கைய அமைதியா வாழணுன்றதுதான் முகுந்தனோட ஆசையாவும் இருந்துச்சு, அருணோட ஆசையாவும் இருந்துச்சு. முகுந்த கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே அப்பர்ணா ஒரு சில கண்டிஷன்ஸ் அவர்கிட்ட சொல்லிட்டாங்க. அதுல அவங்க ஆசைப்பட்டு சொன்ன விஷயம், முகுந்த், முதல்ல நம்ம ஒரு சொந்த வீடு வாங்கணும். அந்த வீட்டுல நான் உரிமையோட இருக்கணும். கண்டிப்பா வாங்கிடலாம் பெருண்ணா. உன் ஆசையை நிறைவேற்றாம நான் யார் ஆசையை நிறைவேற்ற போறேன்னு சொல்லு அப்படின்னு முகுந்தன் சொல்லிட்டு, அதுக்கடுத்த வேலையா வீடு கட்டுறதுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ உழைக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ கடுமையாக உழைச்சார். ரெண்டு பேருமே அவங்களோட முதலீட்டை உழைப்பால போட்டாங்க. அதில் சேர்ந்த பணத்தை வீடு கட்டுறதுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க ஆரம்பித்தாங்க. அவங்களோட வீடு கட்டுற ஆசைக்காக ரெண்டு பேரும் கடுமையாக உழைச்சி வீடு வாங்குற அந்த நாளில் குழந்தைங்களை போல ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அந்த வீட்டோட சுவத்துல முகுந்தன் அபர்ணாவோட கனவுகளும் சிரிப்புகளும் அழகா நிரம்பி இருந்துச்சு. உன் ஆசை என் ஆசை, உன்னோட கஷ்டம் எனக்கும் கஷ்டம், ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வோம்னு சொல்லி அவங்களோட வாழ்க்கையை என்னதான் ஆரம்பிச்சாலும் கடைசியில அவங்களோட வாழ்க்கைக்குள்ள புது புது விரிசல்கள் தெள்ள தெளிவா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அந்த விரிசல் வர்றதுக்கான காரணங்கள்லாம் என்னன்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: சூப்பரான ஹேர் கட் தானே, நம்மள சூப்பரா காட்டும். உங்க அழகுக்கு இனிமே நாங்க பொறுப்பு. பாம்பன்ல புதுசா திறந்தாச்சு சலூன் மாஃபியா. சலூன் மாஃபியா, சுலேகா காம்ப்ளெக்ஸ், சென்னை மொபைல்ஸ் அருகில், ரயில்வே ஃபீடர் ரோட், பாம்பன். முன்பதிவுக்கு கால் பண்ணுங்க 8438913353.
1: சம்மர் நாட்டு கூல் ரூஃப் டைல் வாங்கி அதை சமாளிக்க அனுஜ் ஸ்டைல்ஸ் மால் தான் சரியான ஸ்பாட். அனுஜ் ஸ்டைல்ஸ் மால்.
2: கார் வாங்குறது கனவு மாதிரி, அப்படிப்பட்ட கனவு நனவாகும் போது அது பெஸ்டா இருக்க வேண்டாமா? பெஸ்டான காசு வாங்க பெஸ்டான கம்பெனி தான் நம்ம ஆனமலைஸ் டொயோட்டா. டிரைவர் ஃப்ரெண்ட்லி கார்ஸ், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி கம்பெனி, பிராண்ட் நியூ மாடல்ஸ், பிரீத்தபிள் பிரைசஸ். உங்க ஆசைக்கும் கொடுக்கிற காசுக்கும் கொஞ்சமும் குறை இல்லாம பாத்துக்க வேண்டியது நம்ம ஆனமலைஸ் டொயோட்டாவின் பொறுப்பு. இது கார் வாங்குற இடம் மட்டும் இல்ல, உங்க கனவு கார்களை கேர் பண்ற இடம். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். தொடர்புக்கு 8012799000.
3: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
4: இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
3: எதுக்கு அலையணுங்கிறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ்.
5: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
6: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4. நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
7: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை FM 90.4.
8: நேயர்கள் இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலியின் அலை பாயுதே நிகழ்ச்சி. கதைய அன்பான உள்ளங்கள் கூட சொல்லிட்டு இருக்கிறது நான் சுல்தானா. வீடு கட்டி சந்தோஷமா உங்களோட வாழ்க்கைய ஆரம்பிச்சப்போ அப்பர்னா அந்த வீட்டை தன்னோட பேர்லயும் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டாங்க. அதே சமயம் ஆபீஸ்ல முகுந்தனை விட அப்பர்னாக்கு உயர்ந்த பதவியும் கிடைச்சிச்சு. ஆபீஸ்ல அதிகாரம் கிடைக்க வீட்டுக்குள்ளயும் அது கொஞ்சம் கொஞ்சமா பிரதிபலிக்க ஆரம்பிச்சிச்சு. முகுந்த் வேற கம்பெனிக்கு அவரோட வேலையவும் மாத்திக்கிட்டார். முகுந்தோட அம்மா அப்பா கொஞ்ச நாளைக்கு ஊட்டிக்கு வந்து தங்கியிருந்தப்ப கூட அப்பர்னாவோட முகம் இயல்பாவே இல்லை. அவங்க சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் மூஞ்சி காட்ட ஆரம்பிச்சாங்க. முகுந்தோட அம்மா அவர் ஒரு பணக்கார விட்டு புள்ள போலதான் வளர்த்திருந்தாங்க. இல்லைன்ற வார்த்தையே முகுந்தோட வாழ்க்கையில இல்லை. தன் பெத்தவங்க பட்ட கஷ்டம் போதும், இனிமே அவங்க நிம்மதியா வாழணுன்றதுதான் முகுந்தோட ஆசை. ஆனா அப்பர்னா அவங்க கிட்ட நடந்துகிட்ட விதத்தை பார்க்கும் போது அது அவரோட நம்பிக்கையவே மெல்ல மெல்ல உடைக்க ஆரம்பிச்சுச்சு. எதுக்கெடுத்தாலும் ஈகோ பார்த்து சண்டை போட ஆரம்பிச்சாங்க. ஊர்ல எந்த ஒரு நிகழ்வுக்கு போனாலும் அதுக்கு போறதுக்கு மறுத்துட்டாங்க. அதுவே அப்பர்னாவோட பாட்டி, சித்தி, பெரியமான்னு யார் வந்தாலும் அவங்கள மட்டும் வீட்டுக்கு சேர்த்துக்கிட்டு அன்போடு அவங்கள உபசரிச்சாங்க. முகுந்த் வேலை பார்த்துட்டே சில படிப்புகளையும் படிச்சாரு. அதோட பலனா அவருக்கு பெரிய ப்ரமோஷனும் கிடைச்சிச்சு. சம்பளமும் அப்பர்னாவை விட அதிகமா கிடைச்சிச்சு. அந்த விஷயத்த கேள்விப்படவும் அப்பர்னாக்கு எங்கிருந்துதான் அந்த ஈகோ வந்துச்சோ தெரியல. உடனே அவங்க ஆபீஸ்ல ஜெர்மன் பிரான்ச்சுக்கு ப்ராஜெக்ட் லீடரா மாற்றம் வேணும்னு கேட்டுக்கிட்டு உடனே அதுக்கான முயற்சியிலையும் இறங்கிட்டாங்க. ஜெர்மனிக்கு போற அந்த ஒரு நாளைக்கு முன்னாடிதான் முகுந்தன் கிட்ட இந்த விஷயத்தையே சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியுமா? சொல்ற பாடல்களை தொடர்ந்து என

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: அன்பு உள்ளங்கள் இணைஞ்சிருக்கீங்க அலை பாயுதே நிகழ்ச்சியில. ஒரு ஆணின் மௌனம் அப்படின்ற கதையை கேட்டுட்டு இருக்கிறோம். முகுந்த், நான் ஜெர்மனி போறேன். எனக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு மீட்டிங்கும் இருக்கு, பிளஸ் அங்கேயே எனக்கு வேலையும் கிடைச்சிருச்சு. ப்ராஜெக்டோட டீம் லீடரே நான் தான். நல்ல சம்பளம் வேற, அதுவும் உங்களை விட. சம்பளம் நல்லா கிடைச்சா நம்மளோட ஃபேமிலியை நல்லா ரன் பண்ணலாம்ல. என்ன பேசுற, இதுவரைக்கும் இந்த விஷயத்தை பத்தி என்கிட்ட நீ மூச்சு விடலையே. ஜெர்மனி போறேன்ற, அதுவும் எப்ப போற? நாளைக்கு தான் கிளம்புறேன். ஏர்போர்ட் வந்து நேத்தி விட்டுருங்க. என்ன பேசுற அப்பறண்ணா, உன்னை யாரு ஜெர்மனி போக சொன்னா? நீ எங்க போயிட்டா அப்புறம் உன்ன பிரிஞ்சு நான் எப்படி இருக்கிறது? தனியா என்ன இருக்க சொல்றியா? இங்க பாருங்க, இது என்னோட முடிவு. அதுல எந்த மாற்றமும் எனக்கு இல்ல. எனக்கு என்னோட சுய கௌரவம் ரொம்ப முக்கியம். நல்லா சம்பாதிக்கணும், சுதந்திரமா இருக்கணும்ன்றது என்னோட ஆசை. அதை விட்டுட்டு உங்களோட பேச்ச கேட்டுக்கிட்டு இங்கெல்லாம் என்னால இருக்க முடியாது, அதுவும் கம்மி சம்பளத்துல. இப்ப என்ன ஆயிப்போச்சு அப்பறனா? உன்னை விட நான் அதிகமா சம்பாதிக்கிறது உனக்கு பிடிக்கலையா? ஆமா, பிடிக்கல. எனக்கு பிடிச்ச வேலையை பாக்கணும், அதே மாதிரி உங்களை விட அதிகமா நான் சம்பாதிக்கணும். அதை விட்டுட்டு உங்க பேச்ச கேட்டுக்கிட்டு இங்கெல்லாம் என்னால இருக்க முடியாது அப்படின்னு முகத்துல அடிச்ச மாதிரி பேசிட்டு அப்பறனா

அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. சொன்னது போலயே அவங்க ஜெர்மனிக்கும் போயிட்டாங்க. முகுந்தோட மனசு கஷ்டப்படுமே, அவர் தனியா என்ன பண்ணுவாரு ஏது பண்ணுவாருன்னு கொஞ்சம் கூட அப்பர்னா யோசிக்கவே இல்லை. முகுந்தன் தம் மனைவியை பிரிஞ்சு ரொம்ப கஷ்டத்தோடு இருந்தார். அவர் போன் பண்ணி கூப்பிட்டுருப்பாரு, ஊருக்கு வா நீ இல்லாம இருக்க முடியலன்னு கெஞ்சிருப்பாரு. ஆனா அது எதையுமே அப்பர்னா கண்டுக்க கூட இல்லை. ஆந்தா இந்தான் 2 வருஷமும் ஓடி போச்சு. அதுக்கப்புறமா முகுந்தன் எத்தனையோ முறை போன் பண்ணி, அப்பர்னா நீ சம்பாரிச்சதெல்லாம் போதும், தயவு செஞ்சு திரும்பி வந்துரு, நம்ம குடும்பமா சந்தோஷமா வாழணும், எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு அப்பர்னா அப்படின்னு அன்னைக்கு சொன்னாரு. ஆனா அப்பர்னா அவரை ஒரு தூசியா கூட மதிக்கல. பணம் பணம் பணம், அது மட்டும்தான் அவங்களோட குறிக்கோளாவே மாறி இருந்துச்சு. தம் மனைவிய பிரிஞ்சு ஒரு தனிமரமான வாழ்க்கைக்கு முகுந்தனும் பழக்கப்பட்டு போனார். ஒரு கட்டத்துல அவரால் நிம்மதியாவே இருக்க முடியல. அப்பதான் மனசொடைஞ்சு போயிருந்தப்போ அவர் ஃப்ரெண்டு அருண்க்கு போன் பண்ணி அவங்க வீட்டுக்கும் கூப்பிட்டாரு. தம் மனைவிய பிரிஞ்சு முகுந்தன் ஒரு தனிமரமான வாழ்க்கைக்கு பழக்கப்பட்டு போனார். அவரால் ஒரு கட்டத்துக்கு மேல நிம்மதியாவே இருக்க முடியல. எப்ப பார்த்தாலும் அவருக்கு அப்பர்னாவோட ஞாபகம் அப்பப்ப வந்து போயிட்டே இருந்துச்சு. ஒரு கட்டத்துக்கு மேல அவரால நிம்மதியா இருக்க முடியல. தாங்க முடியாத மனபாரம் அவர் மனசை அழுத்தும் போதுதான் தன் ஃப்ரெண்டு அருண்க்கு போன் பண்ணி தான் கூட துணைக்கு இருக்கும்படி கேட்டுக்கிட்டார். அதுக்கப்புறம் தான் அருண் அவர் ஃப்ரெண்டை பாக்குறதுக்காகவே வந்திருக்காரு. வந்து பார்த்தப்போ முகுந்தனோட கண்ணெல்லாம் கலங்கி அவர் மனசு விட்டு அவர் ஃப்ரெண்டு கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் அப்பர்னாவை பத்தியே அருண்க்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. முகுந்தனுக்கு ஊட்டிலேயே 2 வீடு இருக்கு. ஒரு வீடு அவர் ஆசைப்பட்டு கட்டின அந்த கெஸ்ட் ஹவுஸ், அதுலதான் அபர்ணாவும் முகுந்தனும் சந்தோஷமா வாழ்ந்தாங்க. ஆனா இப்போ அப்படி இல்ல, அபர்ணா ஜெர்மனிக்கு போயிட்டாங்க, முகுந்தன் தனிமரமா வாழ்ந்துட்டு இருக்காரு. இன்னொரு வீட்டுல முகுந்தனோட அம்மாவும் அப்பாவும் இருக்காங்க. தன் ஃப்ரெண்டு கிட்ட தன்னோட மனக்குமுறல் எல்லாத்தையும் கொட்டி தீத்துட்டு இருந்த முகுந்தன் அதுக்கப்புறம் என்னன்னு சொன்னாரு தெரியுமா? நாமளும் தெரிஞ்சுக்கலாம். அழகழகான பாடல்கள் நேயர்களுக்காக அடுத்தடுத்து வந்துட்டு இருக்கு, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. அன்பான உள்ளங்கள் கூட கதை சொல்லிட்டு இருக்கிறது சுல்தானா.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அலைபாயுதே அலைபாயுதே நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நேயர்கள் இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியின் அலை பாயுதே நிகழ்ச்சி. இவ்வளவு நடந்து போச்சா, என்னால நினைச்சு கூட பார்க்க முடியலடா. அப்புறம் நான் இவ்வளவு மோசமான ஆளா இருப்பானு. அருண், நான் உன்கிட்ட சொல்லாம விட்டுட்டேன்டா. நீ முன்னாடி பார்த்த அப்பர்னா வேற, இப்ப இருக்கிறவ வேற. அன்னைக்கு போன்ல கேக்குறா, அந்த வீடு என்னுட்டு, நான் இனிமே அங்கதான் இருக்க போறேன். அதுவும் ஜெர்மனில இருந்து எப்பெல்லாம் லீவுக்கு ஊருக்கு வரணும் அப்பெல்லாம் அங்கதான் இருப்பேன். ஆனா நான் ஊருக்கு போனதுக்கு அப்புறம் என்னோட பாட்டி அப்புறம் என்னோட பெரியம்மா சித்தின்னு எல்லாரும் அங்க வந்து தங்க போறாங்க. கூடவே என் சித்தியோட பையன் மேல் படிப்புக்காக ஊட்டியிலதான் வந்து படிக்க போறான்னு சொல்றான். அவன் தங்குறதுக்கு இந்த வீட்டை கொடுக்கணுமா? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். நானும் அவளும் சேர்ந்துதான் இந்த வீட்டை கட்டணும். அவளுக்கு இருக்கிற அதே உரிமை எனக்கும் இல்லையா? அது என்ன, அவளோட சொந்தக்காரங்களை மட்டும் ரொம்ப நல்லா நடத்துறா, என்னோட அம்மா அப்பாவை கண்டுக்க கூட மாட்டேங்கிற. அவ முகத்தை காட்டுறாள்னு சொல்லிட்டு எங்க அம்மா அப்பாவை கூட நான் இங்க வர வைக்காம பாத்துட்டு இருக்கேன். எனக்கும் ஆசைதான் எங்க அம்மா அப்பா கூட சந்தோஷமா இருக்கணும்னு. ஆனா அவதை புரிஞ்சுக்கிறாளா? அவளுக்கு பிடிச்சதுதான் சரின்னு பேசுறா. என்ன என்ன பண்ண சொல்ற? ஒரு வார்த்தை எதிர்த்து பேச முடியலடா. இது என் வீடு, நான் தான் டிசைட் பண்ணுவேன்னு சொல்றான். அவ பத்திரத்தை அவ பேர்ல எழுதுறதுக்கு முன்னாடி நான் இல்லன்னு மறுத்திருந்தா என்ன பண்ணிருப்பா? இம்பார்ட்டன்டான மீட்டிங் இருக்கு, அடிக்கடி வெளியில போறேன், வீட்டுல தங்க மாட்டேன், உங்களை பாத்துக்க ஆள் இல்லன்னு சொல்லிதான் எங்க அம்மா அப்பாவை இங்க வரவிடாம பாத்துட்டு இருக்கேன். அவங்களுக்கு சொந்த வீடே இருந்தாலும் அவங்க புள்ளை கூட இருக்கணும்ன்ற ஆசை அவங்களுக்கு இருக்காதா? நானும் அவ மாறுவான்னு தான் நினைச்சேன். ஆனா அவளே சொன்னான், முகுந்தன் நீ என்ன விட சம்பளம் ஜாஸ்தியா வாங்குற, அதனால நான் உன்னை பீட் பண்ணியே ஆகணும். அதுக்கப்புறமா தான் நான் ஊர் பக்கமே வருவேன் அப்படின்னு அன்னைக்கு முகத்துல அடிச்ச மாதிரி பேசிட்டா. இதோ இப்ப கூட அவ ஜெர்மன்ல இருக்கான்னு போனான். சொல்லாம இந்தியா வந்தா கூட ஏன் கிட்ட சொல்லுவாளான்னு எனக்கு தெரியல. போன் என்னதான் பேசிக்கிட்டாலும் நேர்ல பாக்குற மாதிரி வருமா? நான் என்ன பணம் சம்பாதிக்கிற மிஷினடா, எனக்கு உணர்ச்சியே இல்லையா? நான் என்ன ஜடமா? இப்படி பணத்துக்கு பின்னாடி அலையறதுக்கு எதுக்கு கல்யாணம் பண்ணான்னு தெரியல. இப்ப நான் என் சொந்த வீட்டுக்கும் போக முடியாம எனக்குன்னு ஒரு வீடு இல்லாம ஹோட்டல்ல தங்குற நிலைமைக்கு போயிருவனு பயமா இருக்கு. நாளைக்கு அவளே சொன்னாலும் சொல்லுவா, வீடு என் பேர்ல இருக்கு, இங்க நீங்க தங்காதீங்கன்னு. பொண்ணுங்களுக்கு மட்டும் உணர்வுகள் இருக்குன்னு நினைக்கிறாங்கடா. ஒரு ஆம்பளையோட மனசு எவ்வளவு காயப்படும்னு ஏன் யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாருக்கும் மனசுன்ற ஒண்ணு இருக்குல்ல. முகுந்து நீ கொஞ்சம் அமைதியாரு, ரொம்ப டென்ஷன் ஆகாத. அப்புறம் எனக்கு போன் பண்ணி கொடு. நான் போன் பண்ண அவ எடுக்க மாட்டா. 3 நாளைக்கு முன்னாடி ஒரு சின்ன சண்டை, என்கிட்ட பேசாத, போனை வையின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டான். அப்புறம் நானும் 4-5 வாட்டி போன் பண்ணேன், பிளாக் பண்ணிட்டாலோ என்னவோ, கால் போக மாட்டேங்குது. சரி அப்ப நம்பர் சொல்லு, நான் அடிச்சு பேசுறேன் அப்படின்னு அருண் கேக்க முகுந்தன் அபர்ணாவோட நம்பரையும் கொடுத்தாரு. அபர்ணா கிட்ட அருண் பேசிருப்பாரா? கதையில அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கோன்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். அழகழகான பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க. பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியில அலைபாயுதே நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க.

0: சம்மர்ல குளுகுளனு இருக்க அனுஜ் டைல்ஸ் மாலோட கூல் ரூஃப் டைல் வாங்குங்க. அனுஜ் டைல்ஸ் மால்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: அலைபாயுதே அலைபாயுதே நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: ஒரு ஆணின் மௌனம் அப்படின்ற கதையை அலைபாயுதே நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கிறோம். அருண் அபர்ணாக்கு ஃபோன் பண்ணார். ஹலோ அபர்ணா, நல்லா இருக்கியாமா? எப்படி இருக்க? ஊர் பக்கம் எதுவும் வந்தியா? நான் நல்லா இருக்கேன்னா. ஊர் பக்கம் பெருசா எதுவும் வரல. ஒரு முக்கியமான மீட்டிங்காக ஒரு வாரத்துக்கு முன்னாடி சென்னை வந்திருந்தேன். வந்துட்டு அப்படியே கிளம்பிட்டேன். சரி சரி, நான் சொல்ல போற விஷயம் கொஞ்சம் ஷாக்கா இருக்கும், டென்ஷன் ஆகாம கேட்கணும். ஏன், யாருக்கு என்னாச்சு? அது வந்து முகுந்த். முகுந்தனுக்கு என்னாச்சு? எங்க இருக்கான்? நாங்க இப்ப ஊட்டி கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கோமா. அவனுக்கு உடம்பு ரொம்ப முடியல, சாப்பிடாம தூங்காம கிடந்தா அப்படின்னு சொல்லிட்டு அருண் முகுந்தனை பத்தின எல்லாத்தையும் அபர்ணா கிட்ட சொன்னாரு. இங்க பாருமா, நீ அவனோட மனைவின்ற உரிமையில தான் உன்கிட்ட இப்ப நான் போன் பண்ணி பேசிட்டு இருக்கேன். இல்ல, எனக்கு எந்த உரிமையும் இல்ல. தேவையில்லாம எதுக்கு போன் பண்ணி எனக்கு பேசுறீங்கன்னு நீ கேட்டினா இப்பவே இந்த போனை கட் பண்ணிரு.
4: இல்ல இல்ல, அப்படியெல்லாம் இல்ல அண்ணா. முகுந்தனுக்கு முடியாம போச்சுன்னு எனக்கு சத்தியமா தெரியாது. 3 நாளைக்கு முன்னாடி ஒரு சண்டை போட்டோம், அப்புறம் நான் அவரோட நம்பரையும் பிளாக் பண்ணிட்டேன். எனக்கு அவருக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. நான் பாட்டுக்கு வேலையிலயும் பிஸியா இருந்துட்டேன். இப்பதான் தெரியுது அவருக்கு முடியலன்னு. சரிம்மா, நீ எதுவும் என்கிட்ட மேற்கொண்டு பேசணும்னு இருந்தீனா பேசு, இல்லன்னா வச்சிரு.
5: இல்ல அண்ணா, இல்ல, போனை வச்சிடாதீங்க.
4: நான் இப்போ ஊருக்கு வந்தா முகுந்தனை பாக்கலாமா?
5: தாராளமா பாக்கலாமா. ஆனா உன்கிட்ட நான் ஒரு விஷயத்த சொல்லியே ஆகணும். உண்மையிலே உனக்கு முகுந்தன் மேல பாசம் இருந்ததுனாலதான் இப்படி நீ உரிமையோட கேக்குற. இல்லன்னா நீ போன் எல்லாம் வச்சிருப்ப. இங்க பாருமா அப்பர்ணா, எல்லாரும் பொண்ணுங்களோட மனவேதனைய பத்தி மட்டும்தான் பேசுறாங்க. ஆனா ஒரு ஆணும் உள்ளுக்குள்ள உடைஞ்சு போறான்றத யாருமே இங்க கவனிக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு ஆண் குடும்பத்துக்காக ஓடுறான், பெத்தவங்களையும் மனைவியவும் சமநிலையில வைக்கிறதுக்கு பாடுபடுறான். மௌனமாவே அவனோட வாழ்க்கைய கடத்திக்கிட்டே இருக்கான்.
4: டைவர்ஸ்ன்றது ரெண்டு பேரோட பிரிவே கிடையாது. நம்பிக்கை, நினைவுகள், கனவுகள், உடையிற தருணம், பணம், பதவி, ஈகோன்னு எல்லாமே வாழ்க்கைக்கு தேவைதான். ஆனா அன்பும் புரிதலும் இல்லாத வாழ்க்கை வெறுமைதான். ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அப்புறம் சொல்றான், நீ டைவர்ஸ் நோட்டீஸ் எல்லாம் அனுப்பியிருக்கியா? திருமணம்ன்றது ஒரு ஆணுக்கும் பொண்ணுக்கும் இடையிலான ஆத்மார்த்தமான பந்தம்மா. குடும்பம்னா சண்டை சச்சரவு இருக்கத்தான் செய்யும், ஆனா ஈகோ மட்டும் எட்டி பார்க்கவே கூடாதுமா. இப்ப உங்க ரெண்டு பேரோட பேங்க் பேலன்ஸே 4 தலைமுறைக்கு வரும். அது போதும் உங்க குடும்பத்தை நடத்துறதுக்கு. இனி வர்ற நாட்கள்ல ஈகோவெல்லாம் மறந்து சந்தோஷமா வாழ்றதுக்கு முயற்சி பண்ணுங்க.
5: அண்ணா, டைவர்ஸ் நோட்டீஸ் நான் அனுப்புனதான், ஆனா எப்போ நீங்க முகுந்தனுக்கு உடம்பு முடியலன்னு சொன்னீங்களோ அப்பவே நான் பண்ணது தப்புன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. நான் முதல்ல ஜெர்மனில இருந்து இந்தியாவுக்கு கிளம்பி வர பாக்குறேன்.
4: கிளம்பி வர பாக்குறேன் இல்லம்மா, கிளம்பி வந்துரு.
5: கண்டிப்பா அண்ணா, ரொம்ப தேங்க்ஸ். நீங்க மட்டும் எனக்கு சரியான நேரத்துல சொல்லி புரிய வைக்கலன்னா என் நேரத்துக்கு என்னென்னவோ ஆயிருக்கும்ல
4: அப்படின்னு அபர்ணா பேசும்போது ஸ்பீக்கர்ல அது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த முகுந்தனோட முகத்துல மெதுவா புன்னகை அழகா மலர்ந்துச்சு.
5: அபர்ணா, நான் உன்ன ஒரு நாளும் வெறுக்கல. நீ திரும்ப வந்து என்ன முக்கியன்னு கூப்பிடுற அந்த நிமிஷம் போதும் எனக்கு. பணம் வாழ்க்கையை கொடுக்கலாம், ஆனா நிம்மதியை தராத. இனிமே நம்ம யாரையும் ஜெயிக்க வேணாம். வாழ்க்கையை சேர்ந்து வாழ்ந்தோன்னு வை, அதுவே நமக்கு போதும்.
4: சாரி சாரி முகுந்த், உன்னை நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்.

அவசரப்பட்டு நான் பேசின விஷயங்கள் எல்லாத்தையும் நீ பெருசா எடுத்துக்காத. அந்த வீட்டுல எனக்கு எப்படி பங்கு இருக்கோ அதே மாதிரி உனக்கும் பங்கு இருக்கு. உங்க வீட்டு ஆளுங்களும் அங்க வந்து தாராளமா தங்கலாம். அத்தை மாமாவை நான் தப்பா நடத்தினது என்னோட தப்பு. அவங்களுக்கு நான் மரியாதை கொடுத்துருக்கணும். அவங்களுக்கு நான் கண்டுக்காமலே இருந்துட்டேன். தயவு செஞ்சு நான் மன்னிச்சிரு. மன்னிப்பு என்கிட்ட கேட்காத. இதுக்கப்புறம் நீ வீட்டுக்கு வந்ததும் அப்பா அம்மா அதுக்கப்புறம் வந்தாங்கன்னா அவங்கள நல்லா உபசரி. அது போதும் எனக்கு. சரி சரி, இப்படி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்கிறதுக்கு போனை வச்சுட்டு அம்மாடி நீ முதல்ல ஜெர்மனில இருந்து கிளம்பி இந்தியாவுக்கு வாமா அப்படின்னு அருண் சொல்ல வந்தான் சிரிச்ச முகத்தோட. அபர்ணா சரின்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டாங்க. அடுத்த நாளே அபர்ணா ஜெர்மனில இருந்து பிளைட்டை பிடிச்சு இந்தியாவுக்கும் வந்துட்டாங்க. அன்னையில இருந்து எந்த ஒரு ஈகோவும் மனக்கசப்பும் ஏற்படாம அபர்ணா முகுந்தனோட வாழ்க்கை சந்தோஷமா போச்சு. கதை இனிதே நிறைவடைஞ்சிருச்சு. இதே மாதிரி இன்னொரு நல்ல கதையில அன்பான உள்ளங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் போயிட்டு வரேன், தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4.

0: முன்னாடி எல்லாம் மழை காலத்துல சரியா மழை வரும், பெய்யற மழைக்கு கிணத்துல தண்ணி அப்படி கிடக்கும். இப்ப என்னன்னா மழையும் சரியா பெய்யறது இல்ல, காத்தும் சரியா அடிக்க மாட்டேங்குது. இனி கிணத்துல தண்ணி இருக்குமானே தெரியல. இப்பவே ரெண்டு நாள் வெயிலுக்கு ரெண்டு வர தண்ணி வத்தி போயிருது. போற போக்க பார்த்தா குடிக்க தண்ணி இருக்குமானே தெரியலையே.
1: என்ன ஒரே புலம்பலா இருக்கு.
0: இன்னும் கொஞ்ச காலத்துல தண்ணி இல்லாம போச்சுன்னா புலம்பித்தானே ஆகணும்.
1: எதுக்காக இல்லாம போக போகுது? நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம்ல.
0: மனுஷன் எதை எதையோ செயற்கையா உருவாக்குறான், ஆனா தண்ணிய உருவாக்க முடியலையே. தண்ணியா இயற்கை தான் கொடுத்தாகணும். பின்ன எப்படி முன்னெச்சரிக்கையா இருக்கிறதா?
1: நீ சொல்றதும் சரிதான், ஆனா இயற்கையா வர்ற மழை தண்ணிய வீணாக்காம சேகரிச்சு அது மூலமா அடுத்து வர தண்ணி பற்றாக்குறையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் இல்லையா?
0: அது எப்படி பண்றது?
1: நம்ம வீட்டு மாடி மேல இருந்தோ இல்ல ஓட்டு மேல இருந்தோ வேஸ்ட் ஆகுற தண்ணிய ஒரு தொட்டில சேகரிச்சு அதை சுத்திகரிப்பு பண்ணி பயன்படுத்திக்க முடியும். சிலர் இந்த மழை தண்ணிய அவங்க வீட்டு கிணத்துல வடி வச்சிருப்பாங்க, அதுவும் கூட நல்ல ஐடியா தான். மழை நீரை சேகரிச்சு நிலத்துக்கு திருப்பி அனுப்புறது மூலமா நிலத்தடி நீர் மட்டம் ரொம்ப அதிகமாகும். அதனால வீட்டுல முதல்ல மழை நீர் சேகரிப்பு தொட்டியே கட்டணும். அப்புறமா இந்த மாதிரி புலம்புறதுக்கு அவசியமே இருக்காது.
2: வீணாகும் மழை நீரை சேகரிப்போம், நீர் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 10:00.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 17 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 27 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நாட்டுப்படகு உரிமையாளர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. நமது பகுதியில் உள்ள நாட்டு படகுகளை ஆய்வு செய்யும் வருடாந்திர ஆய்வு பணி நாளை நடைபெற இருப்பதால் மீனவர்கள் தங்கள் படகுகள் மற்றும் உரிய ஆவணங்களுடன் கடற்கரையில் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. மேலும் பதிவு செய்யப்பட்ட நாட்டு படகுகள் படகு எண்ணை தெளிவாக எழுதி, படகு பதிவு சான்றிதழ், காப்பீட்டு சான்றிதழ், ஆதார் நகல், தொலைபேசி எண் இவை அனைத்தையும் வைத்திருக்க வேண்டும் எனவும், பதிவு செய்யப்படாத படகாக இருப்பின் ஆதார் நகல், ஸ்மார்ட் கார்டு நகல் மற்றும் தொலைபேசி எண் வைத்திருக்க வேண்டும் எனவும் ராமேஸ்வரம் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பாக கேட்டுக் கொள்ளப்படுகிறது. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: செய்தி சொல்லட்டா?
1: நாட்டு நடப்புகள், அரசியல், வணிகம் மற்றும் விளையாட்டு செய்திகள். இனி நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 ஆகாசவாணியின் செய்திகளை நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4 காலை 8 மணிக்கும் காலை 9 மணிக்கும் கேட்டு பயன்பெறுங்கள். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கடல் ஓசம் 90.4 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, கூண்டு மீன் வளர்ப்புனா என்ன, அதை பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம்.
1: ரேடியோல கேக்குற இந்த மாதிரி நல்ல விஷயங்களை வீடியோவா பார்க்க முடியுமா?
2: முடியும்ல.
1: எப்படி?
3: கடல் ஓசம் 90.4 சமூக வலைதளங்களான இன்ஸ்டாகிராம், பேஸ்புக், யூடியூப் பேஜஸ் மூலமா நம்ம மாவட்டத்துல நடக்கிற விஷயங்கள், விழிப்புணர்வு தகவல்கள், மாற்று தொழில்கள்னு பலதரப்பட்ட விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்க இன்ஸ்டாகிராம், பேஸ்புக் அண்ட் யூடியூப்ல கடல் ஓசம் 90.4 CR டைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: அக்கா கொரியர் வந்திருக்கு.
1: ஆ தேங்க்ஸ் பா. ஏய் தம்பி நில்லுப்பா, பாக்ஸ்ல வர பேப்பர் தான் இருக்கு, ஆர்டர் பண்ண பொருளை காணோம்.
0: போச்சா?
1: என்னப்பா 70% டிஸ்கவுண்ட்னு ஒரு வாட்ச் ஆர்டர் போட்டிருந்தேன், இது என்ன?
0: அக்கா இதுதான் இப்ப புது ட்ரெண்ட், சைபர் கிரைம், ஆன்லைன் மோசடி. இதுக்கு தான் அக்கா மலிவான விலையில எப்படி இவ்வளவு சீப்பா கிடைக்குதுன்னு யோசிக்காம பொருட்களை ஆர்டர் பண்ண கூடாது.
2: அறிமுகம் இல்லாத புதிய இணையதளத்தில் சென்று குறைந்த விலையில் பொருட்கள் கிடைக்கும் என்று நம்பி அதில் இருக்கும் செல்போன் எண் மற்றும் லிங்கில் சென்று பொருட்கள் வாங்குவதை தவிர்ப்போம்.
3: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மாப்ள வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராப்பகலா வேலைய பாத்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சுட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கொடுத்துட்டு வர்றேன்.
0: ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
1: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தேன்ல மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசு கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் மச்சான் வைத்தியம் பாத்துட்டு இருக்கேன்.
0: மாப்பிள, இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
1: ஏன் மச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
0: ஆனா தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயரு பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டைய போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகிற கொசு தான் நம்மள கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம கிடைச்சிட்டு
2: முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடலுக்கு கிளம்புவோமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜின ஸ்டார்ட் பண்ணலாம் சொமாட்டி.
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பையன் கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
3: ஆ சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம்.
0: எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க, மளிகை சாமானே காணோம். எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு? ஆ இந்தா இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா, எதுக்குன்னு?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏன இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா? கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வர தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் மத்த போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ? கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
0: அட அத வேற நினைச்சாலே அடிவேறு கலங்குது ரமேஷ். இப்பவே வலையில பாதி பிளாஸ்டிக் தான் வருது. கடல் மதா மேல ஆணையா சொல்றேன், இனிமே கடல்ல நான் பிளாஸ்டிக்க போடவே மாட்டேன். கேட்டுக்க.
2: அண்ணே நீ மாசுனே.
4: வாரி வழங்கும் கடல் தாய்க்கு வாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அண்ணன் அக்கா தம்பி தங்கச்சி சித்தப்பா சித்தி மாமா மச்சான் எல்லாரும் ஒரு நிமிஷம் நான் சொல்ல போறது கேளுங்க. காலம் போற வேகத்துல நாமளும் சேர்ந்து ஓடலைன்னா காலம் நம்மளுக்கு டாடா பை பை சொல்லிட்டு பறந்து போயிடும். எப்பவும் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். அதுக்கு முதல் படி ஒரு குடிமகனுக்கான அடிப்படை சான்றிதழ்களை எடுத்து வச்சுக்கணும். அடிப்படை சான்றிதழ்களா, அது என்னப்பான்னு தோணுதா? 10th 11th 12th மார்க் ஷீட்டு, இதுக்கு மேல படிக்கலன்னா அதுக்கான டிசி, அதாங்க டிரான்ஸ்பர் சர்டிபிகேட், பிறப்பு சான்று, ஜாதி சான்று, வருமான சான்று, இருப்பிட சான்று, ஆதார் அட்டை, அப்புறம் வங்கி கணக்கு புத்தகம். நான் இப்ப சொன்ன விஷயங்கள்ல எதெல்லாம் உங்களால எடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. எங்க எது தேவைப்படும்னே சொல்ல முடியாது, அதனால சிரமம் பார்க்காம எடுத்து வச்சுக்கோங்க. வரட்டா, என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: தோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 11:00. வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 17 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 27 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: என்னப்பா மண்டாடி, எப்படி இருக்க? கையில என்ன, ஏதோ ஜெராக்ஸ் மாதிரி இருக்கு.
1: என்னத்த, நல்லா இருக்கேன். தொழிலே சரியில்லை, அது போக வீட்லயும் பல பிரச்சனை, அதான் வெளிநாட்டுக்கு போலான்னு இருக்கேன்.
0: சரிடா, விசாலாம் வந்துருச்சா? எங்க காட்டு பாப்போம்.
1: இந்த தரேன் பாரு.
0: என்னடா இது, விசிட்டு விசான்னு இருக்கு.
1: ஆமாப்பா, நான் என்ன மொத்தமா அங்கேயேவா இருக்க போறேன். சும்மா ஒரு 3 மாசம் இருந்துட்டு அப்புறம் ஊருக்கு வர போறேன்.
0: அது சரிதான். ஆனா விசிட் விசால போய் கடலுக்கு போறது சட்டப்படி குற்றம். ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வேலைக்கு போகும்போது எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போறோமோ அந்த கம்பெனிய விசா கொடுப்பாங்க. அது பேரு எம்ப்ளாய்மெண்ட் விசா. நீ கடலுக்குன்னு போகும்போது கடலுக்கு போக போற போட்டோட ஓனரு உனக்கு விசா வாங்கி கொடுக்கணும். அதுவும் எம்ப்ளாய்மெண்ட் விசா தான். அந்த விசால எத்தனை நாள் நீ அங்க இருக்கணும், எதுக்காக போற அப்படின்னு சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியும். அரசு சார்பா உள்ள உதவிகளும் கிடைக்கும். என்ன நண்பா, புரிஞ்சுதா?
1: நல்லாவே புரிஞ்சுது நண்பா.
2: என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: மாலா மாலா, இதா மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல. ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன் தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற? காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதான். ஆனா நம்ம உசுர காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்ட கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுர காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன். கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: என்ன வெயிலு, 5 நிமிஷம் வெளியே போயிட்டு வர முடியல. இப்படியே போச்சுன்னா நாம இந்த பூமியில வாழ முடியுமா என்ன?
1: முடியாதுப்பா, என்னால முடியாது.
0: இதுக்கெல்லாம் காரணம் இந்த பருவநிலை மாற்றம் தான்.
1: ஆமா, எங்க பார்த்தாலும் எல்லாரும் பருவநிலை மாற்றம் பத்தி தான் பேசுறாங்க. இந்த பருவநிலை மாற்றம்னா என்ன, எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றியா?
0: சொல்றேன் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த பருவநிலை மாற்றம்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க கேப்போம்.
1: வெயில் காலத்துல வெயில் அடிக்காம மழை பெய்யும், மழை காலத்துல வெயில் அடிக்கும், அதானே?
0: எல்லாருமே பொத்தாம் பொதுவா இப்படிதான் நினைக்கிறாங்க. நமக்கு கோடை காலம் மார்ச் ஏப்ரல் மே, மழைக்காலம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர், குளிர்காலம் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி. இதுதானே நம்ம படிச்சது. ஏன், நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் இப்ப என்ன சொல்றாங்க, அவங்க காலத்துல எல்லாம் சொல்லி வச்ச மாதிரி அந்தந்த சீசன்ல அது அது நடக்கும்னு. ஆனா இந்த காலத்துல எல்லாமே மாறிட்டுன்னு புலம்புறாங்க. அதாவது கடந்த 30 வருஷத்துல வெயில் காலம், மழைக்காலம், பனிக்காலம், இந்த சீசன்ல மாற்றம் வந்திருக்குல்ல, அதுதான் பருவநிலை மாற்றம். தினசரி நடக்கிற மாற்றங்களை வானிலை மாற்றம்னு சொல்லுவாங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. இந்த பருவநிலை மாற்றத்தினால எல்லாமே அளவுக்கு அதிகமா தான் நடக்கும்.
1: எப்படி, புரியலையே.
0: அளவுக்கு அதிகமானா வெயில் அடிக்கும் போது இப்ப நம்ம கடிக்கல அந்த மாதிரி அளவுக்கு அதிகமா வெயில் அடிக்கும், அளவுக்கு அதிகமா மழை பெய்யும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட துபாயில 1 வருஷத்துல பெய்ய வேண்டிய மழை ஒரே நாள்ல பெஞ்சு தீத்துச்சே, மறக்குமா நெஞ்சம், அதிகமான பனி, இப்படி எல்லாமே அதிகமா தான் நடக்கும். இனிமே பேச்சே கிடையாது, வீச்சு தான். இப்ப புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் பருவநிலை மாற்றம்னா என்னன்னு.
1: புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு.
2: வரும் காலங்களில் இந்த பூமியில் நடக்க போகும் பல்வேறு மாற்றங்களுக்கு காரணமாக இருக்க போவது பருவநிலை மாற்றம் தான் என்பதை புரிந்து கொள்வோம், விழித்துக் கொள்வோம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: என்ன அக்கா, சூரியன் உச்சியில நிக்குது, இப்ப போய் முத்தம் தெளிச்சிட்டு இருக்கீங்க? ஏன் லேட்டா தான் எந்திரிச்சிங்களா?
1: வாசம் தெளிச்சிருக்கேனா? உங்க மச்சான் இப்பதான் குளிச்சாரு, அந்த தண்ணி தான்.
0: அதுல என்ன ரெண்டு மூணு மீன் மண்டையும் மிதக்குது?
1: கடலுக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, மீனை சுத்தம் பண்ணேன். வீட்டுக்குள்ள கொட்டினா கவுச்சு வாட அடிக்காது, அதான் வெளியே ஊத்துனேன்.
0: அப்ப தெருவுல விட்டா மட்டும் மணக்குமா என்ன?
1: நீ வேற, வேலை எதுவும் இல்லாம இன்னைக்கு என்கிட்ட உம்புக்கு வந்தியாக்கும். வீட்டுல இடம் இருந்தா நான் வெளியே விட போறேன்.
0: வீட்டுல இடம் இல்லைன்னா செப்டிக் டேங்க் போடாமலா இருக்கும்? இத உங்ககிட்ட வம்புழுக்க சொல்லல, இந்த மாதிரி வெளியே விட்டீங்கன்னா உங்களோட சேர்த்து எங்களுக்கும் டெங்கு காலரா நோய் அதிகமா பரவும்.
1: சரி, இப்ப என்ன பண்ணனுங்கற
0: அக்கா? அதுக்குதான் உறிஞ்சு குழி ஒண்ணு போடுங்க. ரொம்ப பெரிய இடம் எல்லாம் தேவையில்லை, ஒரு மூணுக்கு மூணு இடத்துல சின்ன செப்டிக் டேங்க் மாதிரி போடுங்க. அதுல இந்த மாதிரி கழிவு தண்ணிய விடுங்க.
2: கழிவு நீர் தொட்டிகள் அமைப்போம், நோயில்லா சமுதாயம் உருவாக்குவோம். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தோசை எஃப்எம் 90.4
1: நேரம் இப்பொழுது நள்ளிரவு 12 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 17 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 27 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: அட்டைப்பூச்சி மாதிரி ஒட்டிக்கிட்டே இருக்காத அப்படின்னு சின்ன பிள்ளைங்கள நம்ம வீடுகள்ல சொல்லுவோம். ஆனா அந்த அட்டைப்பூச்சிய பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கோமா? கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம். அட்டைப்பூச்சிக்கு கிட்டத்தட்ட 32 மூளைகள் கிட்ட இருக்குதாம். இது மட்டும் இல்லாம அதோட உடம்பு 32 பகுதிகளா பிரிக்கப்பட்டிருக்குமா. ஒவ்வொரு பகுதிக்கும் தனித்தனியான நரம்பு முடிச்சுகள். அந்த நரம்பு முடிச்சுதான் அந்த ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு மூளையா செயல்படுது. இப்படி இருக்கிறதுனால நாம அட்டைப்பூச்சியோட வாழை தொட்டா கூட தலையில இருந்துதான் சிக்னல் வரணும் அப்படின்லாம் வெயிட் பண்ணாது. அந்த வால் பகுதியை வச்சே உணர்ந்து அதுக்கப்புறம் சுரண்டுக்கும். இதுதான் அது வளைஞ்சு நெளிஞ்சு போகவும் ஹெல்ப் பண்ணுது.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கரகாட்டக்காரன் படத்துல கவுண்டமணி செந்தில் கிட்ட எத்தனை படம் வாங்கிட்டு வர சொன்னாரு?
1: ரெண்டு.
0: மொபைலா மொபைலா, இந்த பாட்டு எந்த படத்துல வரும்?
1: ரெண்டு.
0: சைக்கிளுக்கு சக்கரம் எத்தனை?
1: ஹலோ, இப்ப எதுக்கு ரெண்டுன்னு பதில் வர மாதிரி கேள்வி கேக்குறீங்க?
2: ஏன்னா இனி நீங்க கேட்கலாம் இரு பட பாடல்கள் திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை நம்ம கடல் ஒசை எஃப் எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.

0: வேளா வேளா, இங்க கொஞ்சம் வாப்பா.
1: என்ன தாத்தா?
0: இந்த நம்ம கடலோசை எஃப்எம்ல வானிலை தகவல் அனுப்பியிருக்காங்க, அதுல காத்து எவ்வளவு போட்டிருக்குன்னு படிச்சு சொல்லு.
1: மாலை 5 மணி நிலவரப்படி வடகிழக்கு திசையில இருந்து தென்மேற்கு நோக்கி மணிக்கு 40 கிலோமீட்டர்ல இருந்து 55 கிலோமீட்டர் வரைக்கும் காத்து வீசும்னு போட்டிருக்கு தாத்தா. 45 கிலோமீட்டர் வரைக்கும் அடிக்குதுன்னா கடலுக்கு போகுமா தாத்தா? நாளைக்கு
0: காத்து வரமா இருக்கும்ல, அதனால ஏடி ஆபீஸ்ல டோக்கன் கொடுத்தா போவாங்க. இந்த கரவாட மாறுற வரைக்கும் இப்படித்தான், காத்து கொஞ்சம் புயலாத்தான் இருக்கும்.
1: அது என்ன தாத்தா கரவாட?
0: அதான், ஒவ்வொரு காத்துக்கும் ஒவ்வொரு பேரு. காத்து எந்த திசையில இருந்து அடிக்குதுங்கறத வச்சு இதெல்லாம் கணக்கு பண்ணுவாங்க.
1: ஏன் தாத்தா? இப்ப GPS, காம்பஸ், இன்டர்நெட் எல்லாம் வச்சு காத்தடிக்கிற திசைய ஈஸியா கண்டுபிடிச்சிடறோம். அந்த காலத்துல நீங்க எப்படி காத்தோட திசையெல்லாம் கண்டுபிடிப்பீங்க?
0: அப்படி கேள்றா என் பேராண்டி. தாத்தா, அந்த காலத்துல எப்படி காத்து பாப்போம்னு சொல்றேன் கேளு. இப்ப இந்த கரை எந்த திசையில இருக்கு?
1: வடக்கு திசை.
0: அந்த காம்பஸை எடுத்து நெத்திக்கு நேர கிழக்கு பார்த்து நில்லு. காத்து உன் உடம்புல எந்த பக்கமா அடிக்குதுன்னு சொல்லு பாப்போம்.
1: என்னது புரியலையே?
0: இங்க வா, நானு உன் கூட கிழக்க பார்த்து நின்னு சொல்றேன், அப்ப புரியும் உனக்கு. நெத்தி நேரா எந்த பக்கம் இருக்கு?
1: கிழக்கு பக்கம்.
0: பின்னந்தல?
1: மேற்கு பக்கம்.
0: வலதுகை?
1: தெற்கு பக்கம்.
0: இடதுகை?
1: வடக்கு பக்கம்.
0: இப்ப சொல்லு, காத்து வலதுகையில அடிக்குதா இடதுகையில அடிக்குதா, இல்ல கண்ணத்து பக்கமா அடிக்குதா? முகத்துல எங்க படுதுன்னு சொல்லு, அப்புறம் திசைய பாக்கலாம்.
1: தாத்தா, கையிலயோ முகத்திலயோ காத்து பட்டா திசைய சொல்லிடலாம், கண்ணத்துல பட்டா எப்படி தாத்தா கண்டுபிடிக்கிறது?
0: அது கொஞ்சம் சிரமம் தான். எல்லாரும் செல்லிலேயே பார்த்து பழகிட்டீங்க, கொஞ்சம் பாரம்பரியத்தையும் கத்து வச்சுக்கோங்க.
1: இப்போ கையிலையும் காத்து படல, நெத்திலையும் காத்து படல, வேற எந்த பக்கத்துல இருந்து காத்து படுதுன்னு எனக்கு ஃபீலே ஆகலையே தாத்தா.
0: சரி, தூரத்துல ஒரு கொடி கம்பம் தெரியுதா, அதுல கொடி எந்த திசையில அடிக்குது?
1: வடக்கு திசைக்கும் கிழக்கு திசைக்கும் நடுவுல வடகிழக்கு.
0: இடது கண்ணா எந்த திசையை நோக்கி இருக்கு?
1: வடகிழக்கு.
0: இப்போ ஃபீல் பண்ணி பாரு.
1: கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியுது தாத்தா.
0: நம்ம பாரம்பரிய அறிவு இதுதான் பேராண்டி, அம்புட்டு ஈஸியா உடனே கத்துக்க முடியாது. அதனாலதான் எல்லாராலையும் அந்த காலத்துல கடல் தொழில் செய்ய முடியாது. இது எல்லாத்தையும் கரைச்சு குடிச்சவங்களைத்தான் கம்மாறுக்காரன்னு சொல்லுவாங்க. நிலத்துல காத்து புரியறத விட கடல்ல சுலபமா புரியும். ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போறேன்.
1: நீங்க பெரிய கம்மாறுக்காரன் தான் தாத்தா.
0: ஐசு வச்சது போது, இனிமே தினமும் நீயா காம்பஸ வச்சு கிழக்க பார்த்து நின்னு காத்து எந்த திசையில இருந்து எந்த திசையில அடிக்குதுன்னு நீ பார்த்து கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லணும். அப்புறமா வாட்ஸ்அப்ல கடலோசை எஃப்எம் வானிலை தகவல் காலையில 7 மணிக்கும் சாயங்காலம் 5 மணிக்கும் வரும். முதல்ல நீ கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா சரியா கண்டுபிடிச்சிருக்கோமான்னு பார்த்து தெரிஞ்சுக்க.
2: தொழில்நுட்பமும் வேண்டும், பாரம்பரிய அறிவும் வேண்டும். பாரம்பரிய அறிவு கற்போம், பாரம்பரிய அடையாளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது 1:00.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 17 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 27 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: சாமுண்டை மற்றும் சோலையம்மா திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: சாமுண்டை மற்றும் சோலையம்மா திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள். கும்மணம் கும்மணம்.

0: மாலா மாலா இந்த மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்கிறாங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன் தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதான். ஆனா நம்ம உசுரை காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்டை கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுரை காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன். கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதை கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: வேளா வேளா, இங்க கொஞ்சம் வாப்பா.
1: என்ன தாத்தா?
0: இந்த நம்ம கடலோசை எஃப்எம்ல வானிலை தகவல் அனுப்பியிருக்காங்க, அதுல காத்து எவ்வளவு போட்டிருக்குன்னு படிச்சு சொல்லு.
1: மாலை 5 மணி நிலவரப்படி வடகிழக்கு திசையிலிருந்து தென்மேற்கு நோக்கி மணிக்கு 40 கிலோமீட்டர்ல இருந்து 55 கிலோமீட்டர் வரைக்கும் காத்து வீசும்னு போட்டிருக்கு தாத்தா. 45 கிலோமீட்டர் வரைக்கும் அடிக்குதுன்னா கடலுக்கு போகுமா தாத்தா நாளைக்கு?
0: காத்து வரமா இருக்கும்ல, அதனால ஏடி ஆபீஸ்ல டோக்கன் கொடுத்தா போவாங்க. இந்த கரவாடை மாறுற வரைக்கும் இப்படித்தான், காத்து கொஞ்சம் புயலாத்தான் இருக்கும்.
1: அது என்ன தாத்தா கரவாடை?
0: அதான், ஒவ்வொரு காத்துக்கும் ஒவ்வொரு பேரு. காத்து எந்த திசையில இருந்து அடிக்குதுங்கறத வச்சு இதெல்லாம் கணக்கு பண்ணுவாங்க.
1: ஏன் தாத்தா? இப்ப GPS, காம்பஸ், இன்டர்நெட் எல்லாம் வச்சு காத்தடிக்கிற திசைய ஈஸியா கண்டுபிடிச்சிடறோம். அந்த காலத்துல நீங்க எப்படி காத்தோட திசையெல்லாம் கண்டுபிடிப்பீங்க?
0: அப்படி கேள்றா என் பேராண்டி. தாத்தா, அந்த காலத்துல எப்படி காத்து பாப்போம்னு சொல்றேன் கேளு. இப்ப இந்த கரை எந்த திசையில இருக்கு?
1: வடக்கு திசை.
0: அந்த காம்பஸை எடுத்து நெத்திக்கு நேர கிழக்கு பார்த்து நில்லு. காத்து உன் உடம்புல எந்த பக்கமா அடிக்குதுன்னு சொல்லு பாப்போம்.
1: என்னது புரியலையே?
0: இங்க வா, நானு உன் கூட கிழக்க பார்த்து நின்னு சொல்றேன், அப்ப புரியும் உனக்கு. உன் நெத்தி நேரா எந்த பக்கம் இருக்கு?
1: கிழக்கு பக்கம்.
0: பின்னந்தள?
1: மேற்கு பக்கம்.
0: வலதுகை?
1: தெற்கு பக்கம்.
0: இடதுகை?
1: வடக்கு பக்கம்.
0: இப்ப சொல்லு, காத்து வலதுகையில அடிக்குதா, இடதுகையில அடிக்குதா, இல்ல கன்னத்து பக்கமா அடிக்குதா? முகத்துல எங்க படுதுன்னு சொல்லு, அப்புறம் திசைய பாக்கலாம்.
1: தாத்தா, கையிலயோ முகத்திலயோ காத்து பட்டா திசைய சொல்லிடலாம், கன்னத்துல பட்டா எப்படி தாத்தா கண்டுபிடிக்கிறது?
0: அது கொஞ்சம் சிரமம் தான். எல்லாரும் செல்லிலேயே பார்த்து பழகிட்டீங்க, கொஞ்சம் பாரம்பரியத்தையும் கத்து வச்சுக்கோங்க.
1: இப்போ கையிலையும் காத்து படல, நெத்திலையும் காத்து படல, வேற எந்த பக்கத்துல இருந்து காத்து படுதுன்னு எனக்கு ஃபீலே ஆகலையே தாத்தா.
0: சரி, தூரத்துல ஒரு கொடி கம்பம் தெரியுதா, அதுல கொடி எந்த திசையில அடிக்குது?
1: வடக்கு திசைக்கும் கிழக்கு திசைக்கும் நடுவுல வடகிழக்கு.
0: இடது கண்ணா எந்த திசையை நோக்கி இருக்கு?
1: வடகிழக்கு.
0: இப்போ ஃபீல் பண்ணி பாரு.
1: கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியுது தாத்தா.
0: நம்ம பாரம்பரிய அறிவு இதுதான் பேராண்டி, அம்புட்டு ஈஸியா உடனே கத்துக்க முடியாது. அதனாலதான் எல்லாராலையும் அந்த காலத்துல கடல் தொழில் செய்ய முடியாது. இதெல்லாத்தையும் கரைச்சு குடிச்சவங்களைத்தான் கம்மாறுக்காரன்னு சொல்லுவாங்க. நிலத்துல காத்து புரியறத விட கடல்ல சுலபமா புரியும். ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போறேன்.
1: நீங்க பெரிய கம்மாறுக்காரன் தான் தாத்தா.
0: ஐஸ் வச்சது போது, இனிமே தினமும் நீயா காம்பஸ வச்சு கிழக்க பார்த்து நின்னு காத்து எந்த திசையில இருந்து எந்த திசையில அடிக்குதுன்னு நீ பார்த்து கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லணும். அப்புறமா வாட்ஸ்அப்ல கடலோசை எஃப்எம் வானிலை தகவல் காலையில 7 மணிக்கும் சாயங்காலம் 5 மணிக்கும் வரும். முதல்ல நீ கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா சரியா கண்டுபிடிச்சிருக்கோமான்னு பார்த்து தெரிஞ்சுக்க.
2: தொழில்நுட்பமும் வேண்டும், பாரம்பரிய அறிவும் வேண்டும். பாரம்பரிய அறிவு கற்போம், பாரம்பரிய அடையாளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
2: சாமுண்டை மற்றும் சோலையம்மா திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: அவ்வளோதானா? இப்ப பாரு.
1: சரிதான்,
0: மேல பாடு.

0: கரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை.
1: கடலாய் பரவியிருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் ஒசை FM 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: இன்று சாமுண்டி மற்றும் சோலையம்மா திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 2:00.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 17 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 27 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4. நம்ம உடம்புலயே மிகப்பெரிய உறுப்புன்னு கேட்டா நிறைய பேருக்கு ஞாபகம் வர்றது என்னமோ குடல், அதுக்கப்புறம் கல்லீரல் தான். ஆனா இது ரெண்டுமே கிடையாதுன்னு சொன்னா நம்ப முடியுதா? அட, அதாங்க உண்மை. நம்ம உடம்புல மிகப்பெரிய உறுப்பு எதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது ரெண்டும் ஏன் பெரிய உறுப்பு கிடையாது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? நம்ம உடம்புல சிறு குடலோட நீளம் 20 அடி, அதே பெருங்குடலோட நீளம்னு பார்த்தோம்னா 5 அடி, மொத்தமா 25 அடி. அதனால நீளமான உறுப்பு எதுன்னு கேட்டா வேணா நம்ம சொல்லலாம். அதே மாதிரி கல்லீரலோட எடைன்னு பார்த்தோம்னா 1.5 கிலோ, கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஃபுட்பால் அளவு இருக்குமா. நம்ம உடம்புல மிகப்பெரிய உள்ளுறுப்பு எது அப்படின்னு கேட்டா வேணா நாம இந்த கல்லீரலை சொல்லலாம். மத்தபடி மிகப்பெரிய உறுப்புன்னு கேட்டா நம்முடைய தோல் தாங்க. கிட்டத்தட்ட 20 சதுர அடி பரப்பளவுல ஒரு பெரிய போர்வை மாதிரி நம்மள மூடி இருக்குதான். இதோட எடை மட்டுமே சுமார் 3-4 கிலோ வரைக்கும் இருக்குமா. அது மட்டும் கிடையாது, வெளியிருந்து வரக்கூடிய தேவையில்லாத தூசி, புகை, அதுக்கப்புறம் நுண்ணுயிரிகள் இதெல்லாம் நம்ம உடலுக்குள்ள வராம ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரியும் இந்த தோல் நம்மள பாதுகாக்குது. தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதே கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: அக்கா, நம்ம பிரியாக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆளு வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா?
1: நம்ம கடலோசை எப்பவும் நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க. அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: உங்க கடையில கொஞ்ச நேரம் என் போனை சார்ஜ் போட்டு தரீங்களா?
1: சரி குடுமா.
2: ஏய் பிரியா, இங்க போட வேணாம், இங்க வா.
0: ஏய் சார்ஜ் 10% தான் இருக்கு. ஊருக்கு போய் இறங்கனோட வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லணும்.
2: அப்படினா போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு அங்க போனதை யூஸ் பண்ணு, இல்லனா ஏதாச்சும் கடையில இருந்து போன் பண்ணி சொல்லு. அதுவும் இல்லையா, உன்னோட கேபிள யூஸ் பண்ணி சார்ஜ் போடு.
0: ஏய் இதுல என்ன இருக்கு
2: பிரியா? இப்படி தெரியாத ஒருத்தவங்களோட கேபிள யூஸ் பண்ணும் போதோ, இல்ல பொது இடங்கள்ல இருக்கிற வைஃபை மூலமா பண பரிமாற்றம் செய்யும் போதோ நம்ம போன்ல இருக்கிற டேட்டா ஈஸியா திருடப்படும். அது மட்டும் இல்லாம நம்ம அக்கவுண்ட்ல இருந்தும் பணம் திருடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
0: ஓ, இப்படி கூட பண்ணுவாங்களா?
3: பொது இடங்களில் சார்ஜ் போடும் போதோ அல்லது வைஃபை பயன்படுத்தும் போதோ கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். முடிந்தவரை அதை பயன்படுத்தாமல் இருப்பது நலம்.
4: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

கொண்டு நிலவை நடக்க வைத்து, கண் கொண்டு மலரை பேச வைத்து, பாவை என்றே ஒரு பெயர் கொடுத்து, பாவை என்றே ஒரு பெயர் கொடுத்து.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 3 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 17 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 27 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆள் இருந்தோ யாருமே ஹாஸ்பிடல் கூட்டி போக மாட்டாங்க.
1: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோவத்துக்கு
2: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
3: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டயாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
4: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமை துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: மச்சான், கையில கொஞ்சம் சேவிங்ஸ் இருக்கு, இத அப்படியே வச்சிருக்காம ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் நினைக்கிறேன். எவ்வளவு லாபம் வந்தாலும் சரி,
6: கண்ணை மூடிட்டு ஷேர் மார்க்கெட்ல போறதுக்கு அந்த பணத்தை தூக்கி ஆத்துல போடு.
5: ஏன்பா, நாங்கெல்லாம் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண கூடாதா? உங்களை மாதிரி நாங்களும் நிறைய சம்பாதிக்க கூடாதா என்ன?
6: அதெல்லாம் பண்ணலாம், ஆனா அத பத்தி முதல்ல நீ தெரிஞ்சு வச்சிருக்கியா? சரி.

0: பாதுகாப்பா செயல்படுத்துது. இப்ப நீ உன் காசை ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண போறனா எப்படி பண்ணுவ? இன்ட்ராடேவா இல்ல லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்டா?
1: அதான் டெலிகிராம்ல நிறைய லிங்க்ஸ் வருது, அதுல உன கிளிக் பண்ணி அதுல என்ன சொல்றாங்களோ அது மாதிரி செஞ்சிட வேண்டியதான்.
0: நல்லா இருப்ப, இந்த தப்ப மட்டும் பண்ணிடாத.
1: ஏன்?
0: இந்த மாதிரி டெலிகிராம் அட்வைசர் எல்லாமே உண்மையா இருக்க மாட்டாங்க. அதுல நம்பி ட்ரேட் பண்ணா பெரிய லாஸ் ஆகி நம்மள ஃப்ராட் பண்ணிடுவாங்கன்னு செபியே சொல்லுது.
1: அப்ப எத்தனை விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணனும் அதையும் சொல்லு.
0: நீயே படிச்சு தெரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணு, இல்லனா நிறைய வகையான இன்டர்மீடியேட்டர்ஸ் இருக்காங்க. ஸ்டாக் புரோக்கர்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர், கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ், இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ், செல்ஃப் சர்டிஃபைடு சிண்டிகேட் பேங்க்ஸ்னு 37 வகையில இருக்காங்க. இதுல ஒவ்வொரு வகையிலையும் ஆயிரக்கணக்கில் புரோக்கர்ஸ் இருப்பாங்க. இதுல நீ யாருக்கிட்ட பணத்தை கொடுக்கணும், எது உண்மைன்னு எப்படி தெரிஞ்சுப்ப?
1: அதெல்லாம் எப்படிப்பா கண்டுபிடிக்கிறது?
0: நெட்ல செபியோட வெப்சைட் இருக்கும், அதுல நீ அமௌண்ட் போட போற அந்த புரோக்கரோட டைப்பு, அவங்க நேம், ரெஜிஸ்டர் ஐடி இதெல்லாம் வாங்கி டைப் பண்ணா அது உண்மையிலேயே செபி ரெஜிஸ்டர் கம்பெனி தானா அப்படிங்கறத காட்டும். அத பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.
1: மச்சான், அதெல்லாம் கேட்டா தருவாங்களா?
0: அவங்க கிட்ட நம்ம பணத்தையே நம்பி கொடுக்கறப்போ அவங்கள பத்தின தகவலை நம்ம தெரிஞ்சுக்க கூடாதா? கேளு, தகவலை சொல்லுவாங்க. ஸ்டாக் பத்தி நல்லா தெரிஞ்சுக்காம ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணவே பண்ணாத.
2: ஷேர் மார்க்கெட் என்பது நன்கு அறிந்து கவனமுடன் செயல்பட வேண்டிய தளம். மற்றவர்கள் லாபம் ஈட்டுகின்றனர் என்று அதை சரியாக புரிந்து கொள்ளாமல் இன்வெஸ்ட் செய்ய வேண்டாம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: பிறந்தநாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்பிடித நீராட்டு விழா, சமூக சேவை, பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டுனு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.
3: கடல் ஓசை.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 4 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 17 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 27 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: வாசிக்கிறீங்களா? வாசிங்க. ஓ, 1-2 கொடுக்கணுமா? சரி, 1-2-3-4. அது ஏன் வாசிக்கல? ரிதம் என்னன்னு சொல்லணுமா? ஜும் கிச்சும் கிச்சும் கிச்சும் கிச்சும் கிச்சும் வாசிங்க. அப்படிதான்.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணனும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள்.
1: நான் எந்த சோசியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழில நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ் ஃபேக் ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிரலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனாலதான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பார்க்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒண்ணு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தையே நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைதளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பா இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு
1: தம்பி. கொஞ்ச நாள்ல அண்ணனோட ரேஞ்சே மாற போகுது.
0: ஏன், வேலையில ப்ரமோஷன் எதுவும் கிடைச்சிருச்சா?
1: இல்ல இல்ல, புதுசா ஒரு இன்வெஸ்ட்மென்ட் ஆப் பார்த்தேன். அதுல இன்வெஸ்ட் பண்ணி அவங்க சொல்ற மாதிரி ட்ரேட் பண்ணா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம்.
0: என்னடா புதுசா ஏதோ சொல்ற, இதெல்லாம் சேஃபா இருக்குமா?
1: அதெல்லாம் சேஃபா தான் இருக்கும். உன்னோட ஃபேவரட் நடிகர் கூட இத பத்தி வீடியோ போட்டிருக்காரு. நானே அந்த தைரியத்துல தான் இதுல இன்வெஸ்ட் பண்றேன்.
0: அந்த வீடியோல அவரு பேசினாரு சரி, உண்மையிலேயே அவர் தான் பேசினாரா?
1: புரியலையே, என்ன சொல்ற?
0: அந்த வீடியோவை ஏஐ யூஸ் பண்ணி உருவாக்கி இருக்காங்க. இந்த மாதிரி பெரிய ஆளுக சொன்னாதான் நம்பி காசு போடுவாங்கன்னு இப்படி பண்றாங்க. இதெல்லாம் ஒரு ட்ரிக்கு.
1: அப்ப அவங்க ஏமாத்தினவங்க சொல்றியா?
0: நீ ஏமாந்துறாதேன்னு சொல்றேன். ஏதாவது புதுசா பண்ண போறேன்னா நீயே யோசிச்சு பண்ணு. இல்ல இத ஏற்கனவே பண்ணவங்க கிட்ட கேட்டு விசாரிச்சு பண்ணு. அதை விட்டுட்டு யாரோ ஹீரோ சொன்னாங்க, பெரிய ஆளுக சொன்னாங்கன்னு நீயா போய் பெரிய வலையில சிக்கிக்காத.
2: ஏஐ உலகில் இணையத்தில் காணும் அனைத்தும் உண்மையல்ல என்பதை புரிந்து கொள்வோம், விழிப்புடன் செயல்படுவோம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: சிறப்பு.
1: என்ன அக்கா, சூரியன் உச்சியில நிக்குது, இப்ப போய் முத்தம் தெளிச்சிட்டு இருக்கீங்க? ஏன் லேட்டா தான் எந்திரிச்சிங்களா?
2: வாச தெளிச்சிருக்கேனா? உங்க மச்சான் இப்பதான் குளிச்சாரு, அந்த தண்ணி தான்.
1: அதுல என்ன ரெண்டு மூணு மீன் மண்டையும் மிதக்குது.
2: கடலுக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, மீனை சுத்தம் பண்ணேன். வீட்டுக்குள்ள கொட்டினா கவுச்சு வாட அடிக்காது, அதான் வெளியே ஊத்துனேன்.
1: அப்ப தெருவுல விட்டா மட்டும் மணக்குமா என்ன?
2: நீ வேற, வேலை எதுவும் இல்லாம இன்னைக்கு என்கிட்ட உன் புக்கு வந்தியாக்கும். வீட்டுல இடம் இருந்தா நான் வெளியே விட போறேன்.
1: வீட்டுல இடம் இல்லைன்னா செப்டிக் டேங்க் போடாமலா இருக்கும்? இத உங்ககிட்ட வம்புழுக்க சொல்லல, இந்த மாதிரி வெளியே விட்டீங்கன்னா உங்களோட சேர்த்து எங்களுக்கும் டெங்கு காலரா நோய் அதிகமா பரவும்.
2: சரி, இப்ப என்ன பண்ணனுங்கற
1: அக்கா? அதுக்குதான் உறிஞ்சு குழி ஒண்ணு போடுங்க. ரொம்ப பெரிய இடம் எல்லாம் தேவையில்லை. ஒரு மூணுக்கு மூணு இடத்துல சின்ன செப்டிக் டேங்க் மாதிரி போடுங்க. அதுல இந்த மாதிரி கழிவு தண்ணிய விடுங்க.
3: கழிவு நீர் தொட்டிகள் அமைப்போம், நோயில்லா சமுதாயம் உருவாக்குவோம். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 5 மணி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 எங்கயாவது டூர் போகலாம்னு பிளான் போட்டாலே நிறைய பேருக்கு போகணும்னு நினைக்கிற இடம்னு பார்த்தோம்னா அது ஊட்டி கொடைக்கானல் மாதிரியான மலை பிரதேசங்கள் தான். ஆனா ஏன் இந்த மலை பிரதேசங்கள்ல மட்டும் குளிருது அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? சரி, நாம அத பத்தி தெரிஞ்சுக்குவோமா? சின்ன வயசுல நிறைய பேர் யோசிச்சிருக்கலாம், என்னடா மலை ஏற ஏற சூரியனுக்கு கிட்டதான் போறோம், ஆனா சுடதானே செய்யணும், ஏன் குளிருது அப்படின்னு. அதுக்கான காரணம்னு பார்த்தோம்னா நிறைய இருக்குது. அதுல ஒரு முக்கிய காரணம் அதுதான், சூரியன்ல இருந்து வர்ற கதிர்கள் நேரடியா காத்த சூடாக்குறது கிடையாது. அப்படி பண்றதும் ரொம்ப குறைவு தான். மாறா சூரிய கதிர்கள் முதல்ல நீர்பரப்பு நிலப்பரப்பு தான் முதல்ல வெப்பப்படுத்தும். இப்படி சூடான நிலப்பரப்பு தான் வெப்பத்தை அப்படியே காத்துக்குமே கடத்தும். அதனால காத்தும் சூடாகுது. ஆனா மலை மேல போக போக இந்த எஃபெக்ட் கம்மியாகுது. இதனாலதான் மலை பிரதேசங்கள்ல குளிர்றதுக்கு ஒரு முக்கிய காரணமாவும் இருக்குது. இனிமே யாராவது மலை பிரதேசங்கள் போகும்போது குளிருது அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த ஒரு காரணத்தை சொல்லுங்க. தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.